ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 23 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூசான் ஏர் செயலிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்று எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் துவக்கமாக மங்கள இசை கேட்கலாம். இடம்பெறும் ராகம் வளஜி.

வளர்ச்சி ராகத்தில் அமைந்த மங்களேசை இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 5:58. குரல் அமுதம் அதிகாரம் 8 அன்புடைமை குரல் எண் 3. குரலும் அதன் பொருளும் இடம்பெற கேட்கலாம். அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு. இதன் பொருள் உயிரும் உடமும் ஒன்றியிருப்பதே. உலகத்தவரிடம் அன்பு செலுத்தி உதவி செய்து வாழ்வதற்குதான். குரலும் பொருளும் மீண்டும் அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு. உயிரும் உடமும் ஒன்றியிருப்பதே உலகத்தவரிடம் அன்பு செலுத்தி உதவி செய்து வாழ்வதற்குதான். குரலமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடையம் 101.8. நிலையத்தில் நேரம் 6:00. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 8:30 கணபதி உலா, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:45 பிரைட் டைம் பீட்ஸ். 11:02 விநாயகர் சதுர்த்தி நாள் சிறப்பு நிகழ்ச்சி. உதகை நகரின் சிறப்பு வாய்ந்த விநாயகர் ஆலயங்களிலிருந்து நேரலை இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 12:10 எங்கள் வீட்டு மோதகம், விநாயகர் சதுர்த்தி நாள் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 4 பருவம் நிறைவாக நுட்பம் கற்போம் இடம்பெறும். நுட்பம் கற்போம் நிகழ்ச்சியில் ஸ்கேம் அலர்ட் குறித்த மென்பொருள் பொறியாளர் சுவாதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். இன்று காலை 9:15 ரெட்ரோ ராகங்கள். காலை 10:30 பயணிகள் விருப்பம் இடம்பெறும். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.A. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:55 இயற்கையின் மொழி, பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை பேரிடர் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர். கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 நலமுடன் வாழ, பாதவலி குறித்து என்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டம் அறிவோம். தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள். இன்று காலை 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். பிற்பகல் 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1:10 வண்ணவண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 பூவையர் உலகம். இன்று மாலை 4:00 எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழில் பேசுங்கள் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும். 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை, இடம்பெறும் சொல் கடவுள், நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5:30 நம்பிக்கை அருளிடும் தும்பிக்கை நாதன், விநாயகர் சதுர்த்தி நாள் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
இன்று மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:40 வெட்டத கமலு படுகொழி பாடல்கள், 7:30 தோட்டமும் தொழிலும். அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 9:15 செய்திச் சுடர், 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 9:30 சங்கடஹர சதுர்த்தி மகிமை நிகழ்ச்சி இடம்பெறும். இசை பேருரை நிகழ்த்துபவர் நங்கநல்லூர் சதுரம் சுவாமிகள்.

0: conclude with the grand event of Ganesh Visarjan, where the idols of Lord Ganesh are immersed in water bodies, symbolizing the cycle of creation and dissolution. The idols are carried in grand procession from homes and pandals to rivers, lakes or seas, accompanied by chants of Ganpati Bappa Moria, bhajans and dances. Ganesh Chaturthi is a major attraction in Maharashtra, where people celebrate it with great zeal. President Draupadi Murmu has extended greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. In her message, she said Lord Ganesh symbolizes wisdom, prosperity and auspicious beginnings. The president prayed that Lord Ganesh brings happiness, peace and prosperity to everyone. India produced a commanding all-round performance to defeat Sri Lanka by 72 runs in the Women's Asia Cup 2026 final in Dubai last night, securing a record-extending 8th Asia Cup title. The victory also helped India avenge their defeat to Sri Lanka in the 2024 final. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the first T20 international at Arun Jaitley Stadium in Delhi last night, taking a 1-0 lead in the 3-match series. After India won the toss and chose to bowl first, Afghanistan struggled early and collapsed to 43 for 5. Top-ranked India's Dheeraj Bumadevara scripted history by becoming the first Indian male recurve archer to win gold at the World Cup final, edging Japan's Nakanishi Jr. in a thrilling shoot-off at Saltillo in Mexico. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimidam 7 vinadi.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: இந்த நாள் இனிய நாள், முழு முதற் கடவுளான பிள்ளையார் பெருமானின் பிறந்த நாள். பிறந்த நாளை மன்னர்கள் நாள் மங்கலம் என கொண்டாடினர். பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் தாய் தந்தையே உலகமே என எண்ணி போற்றும்படி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி. யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழம். மயிலெடுத்து முருகப்பெருமான் செல்ல அம்மை அப்பனையே உலகமாக எண்ணி மும்முறை வலம் வந்து வெற்றி பெற்றார் பிள்ளையார். இது அவர் பெருமையை சொல்வதற்காக அல்ல. குழந்தைகள் பெற்றோரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளை யாரை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரை போல் இருக்க வேண்டும் என கூறுவர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? கரம் 5. கரம் என்றால் கை, அங்குசம், பாசக்கயிறு, மோதகம், அபயமுத்திரை என்று 4 கைகளில் 4 பொருள் வைத்திருக்கிறார். 5வது நம்பிக்கை ஏற்படுத்தும் தும்பிக்கை. அது வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. யானையுடைய முகமும் ஓங்காரமும் ஒன்று போலவே இருக்கும். அவருக்கு பெரிய காது. அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று பொருள். ஒரு கையில் அங்குசம். நம்மை அடக்கும் கோலை பிறரிடம் கொடுத்துவிடக் கூடாது, நாம் தான் வைத்திருக்க வேண்டும் என கற்பிக்கிறார். 2வது கையில் பாசக்கயிறு. அது ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால் ஆசையை விட்டுவிடுங்கள், விடவிட பேரின்பம் என கூறப்படுகிறது. 3வது கையில் மோதகம், கொழுக்கட்டை. உள்ளே பூரணம், இனிப்பு, வெளியே வெண்மை. அதுபோல வெளியில் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இனிமையானவராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. 4வது கையில் அபயமுத்திரை. நான் உன்னை பாதுகாப்பேன் என உறுதி கூறுதல். தும்பிக்கை 5வது கை, வலிமை, நுண்ணறிவு. ஊசியையும் எடுக்கும், தேக்கு மரத்தையும் தூக்கும், வளைந்து கொடுக்கும். தனக்கு வரும் துன்பத்தை தடுப்பது தும்பிக்கையே. அதனால்தான் பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் பிள்ளையார் என கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, அதை நீக்குபவர். விநாயகர் என்றால் யாராலும் ஒப்பிட முடியாத நாயகர் என்று பொருள். அவருடைய தந்தத்திற்கு பல பெருமை உண்டு. மகாபாரதத்தை வேகமாக எழுத தன் தந்தத்தை உடைத்து எழுதியதாக கருதப்படுகிறது. எப்படி படிக்க வேண்டும், எப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என கற்பிக்கிறார். அதனால்தான் ஏகதந்தர் என போற்றப்படுவதாக கூறப்படுகிறது. ஏகம் என்றால் ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள். இன்னொரு நிகழ்ச்சியும் உண்டு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது என வேண்டி வரம் பெற்றிருப்பதாக கஜமுகாசுரன் கூறுகிறான். அவனை ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத பொழுது தந்தத்தையே ஆயுதமாக எடுத்து அவனை வீழ்த்தியதாக கதை உண்டு. மேலும் அவனை தன் காலடியிலேயே எலியாக மாற்றி வைத்துக் கொண்டார். எதிரிக்கும் அடைக்கலம் கொடுத்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என திருமந்திரம் பாடிய

0: திருமூலர் போற்றுகிறார். தாய் குளிக்க செல்லும் பொழுது மகனை காவலுக்கு வைத்துக் கொள்வது போல பார்வதி மஞ்சளை பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கியதாக கருதுவர். அப்படி உருவான குழந்தையே பிள்ளையார். பிள்ளையார் அனலாசுரன் என்னும் அசுரனை விழுங்க வயிற்றில் அனல் பற்றி கொள்கிறது. அதை அணைக்க அருகம்புள்ளை கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பிள்ளையார் இங்கேதான் இருக்கிறது என மேல் நோக்கி விரலை காட்டியதாக கூறுவர். அந்த இடத்திலிருந்து தொகுத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். அதனால் திருமுறை காட்டிய பிள்ளையார் என போற்றப்படுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழருக்கும் அருளிய பிள்ளையாரை கொண்டாடுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. காலை நேரங்களில் இறைவனை வேண்டி அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் இனிமையாகவும் நல்ல நாளாகவும் நமக்கு அமையும். இந்த இனிமையான காலை நேரத்தில் நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள். நேர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுடன். மதங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் அவை காட்டும் வழி ஒன்றுதான், அதுதான் அன்பு மற்றும் நன்மை செய்வது. இதை பின்தொடர்வோம். இந்த அழகிய சிந்தனைகளுடன் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: கேட்ட அந்த பாடல் டி எல் மகாராஜன் மற்றும் கே வீரமணி அவர்களின் குரலில் ஒலித்தது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பிறருக்கு நன்மை செய்வதே புண்ணியம், தீமை செய்வதே பாவம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கூற்று மனிதர்கள் மீது மட்டுமல்லாது தாவரங்கள், விலங்குகள் என அனைத்து உயிர்கள் மீது காட்ட வேண்டிய பேரன்பை உணர்த்துகிறது. உங்கள் ஒடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவர்கள் கடவுளை அறிய முடியாது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆகவே அன்பு செய்வோம், கடவுளை அடைய முயற்சிப்போம். இந்த அழகிய சிந்தனைகளுடன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.

காயல் ஏ ஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில் ஒலித்தது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 6:34. உங்கள் உடையம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பது, ஏழைகள் அனாதைகள் மற்றும் வழியில் நிற்பவர்களுக்கு உதவுவது என்பது இறைவனின் அன்பை நாம் வெளிப்படுத்துவதாகும். அது வெளிப்படுத்துவதோடு நின்றுவிடாமல் இறைவனின் அன்பை நமக்கு பெற்றுத்தரும்.

0: கேட்ட இந்த பாடல் டி எல் மகாராஜன் மற்றும் கே வீரமணி அவர்களின் குரல்களில் ஒலித்தது. இன்றைய அருளிசை நிகழ்ச்சியில் அன்பே உருவான கடவுளின் அருளையும் அன்பையும் தியாகத்தையும் உணர்ந்தோம். இறைவனின் அன்பு மிகப்பெரியது. அந்த அன்புடன் நாமும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவோம். நேர்கள் இதுவரை அருளிசை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8.
1: ஆமாங்க சார், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமானி ரொம்ப ஃபேமஸுங்க. அது வந்து ரொம்ப அப்படியே நம்ம அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாங்க சார். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டானிக்கல் கார்டன் எடுத்திங்கன்னா அதில் நம்ம அந்த சாம்பிராணி செடியெல்லாம் அந்த வேலி மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த வேலியிலே பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படி ஒரு இப்போ வந்து ஒரு குதிரை மாதிரி பண்ணலாங்களா இல்லை மயில் மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவங்க அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க சார். இது ஊட்டிக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு செடின்னு தான் சார் சொல்லுவேன் நான்.
2: இப்போ இந்த செடியை வந்து நம்ம சாம்பிராணி

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: இன்றிரவு ஏழும் புதுமணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.
4: ஆமாங்க சார், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமானி ரொம்ப ஃபேமஸுங்க. அது வந்து ரொம்ப அப்படியே நம்ம அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாங்க சார். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டானிக்கல் கார்டன் எடுத்திங்கன்னா அதில் நம்ம அந்த சாம்பிராணி செடியெல்லாம் அந்த வேலி மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த வேலியிலே பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படி ஒரு இப்போ வந்து ஒரு குதிரை மாதிரி பண்ணலாங்களா இல்லை மயில் மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவங்க அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க சார். இது ஊட்டிக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு செடின்னு தான் சார் சொல்லுவேன் நான்.
5: இப்போ இந்த செடியை வந்து நம்ம சாம்பிராணி
3: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த திருமதி சுமதி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 6 முதல் 10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 60% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. பட்டாணி பயிரில் ஃபிசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன்டாசிம் 2 கிராம் கிலோ ஒன்றிற்கு என்ற அளவில் விதை நிறுத்தி செய்ய வேண்டும். காப்பராக்சி குளோரைட் 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் 1 மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு சுதாகர் டலேலா, பல்வேறு துறைகளில் 50க்கும் மேற்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா சபையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்று அவர் கூறினார். பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் 1 மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற இயக்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 25 ஆண்டுகாலம் பொது சேவையை வரும் 17ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக கலாச்சார துறைகளில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. நெல் வரத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்புகள் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாற்று இடத்தில் தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று கூறினார். கடந்த 100 நாட்களில் 100,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ள நிலையில் அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முளைக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இத்திட்டத்தால் 50,000 உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவது அவர்களுக்குரிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி, கோவை மாவட்டம் ஈச்சனாரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 2,240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர இதர ஊர்களிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3,565 சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. ரயில் மூலம் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லை அருகே யுக்ரைன் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் தில்லியில் வாகனங்களால் ஏற்படும் மாசு அதிகரித்துள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 252 மதரசாக்களை மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காவிரி நதியில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தில் நடுபழனி பாலமுருகன் தண்டாயுதபாணி திருக்கோயிலில் திருடப்பட்ட மரகத சிலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 639 பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 2 தொகுதிகளில் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வணிக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 13.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா அற்புதமாக விளையாடி 32 பந்துகளில் 82 ரன் குவித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்ரீசாரணி 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும், ஷஃபாலி வர்மா, பிரேமா ராவத், கிராந்தி கவுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் 1 மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை பேரிடர் குறித்து தகவல்களை வழங்குகிறார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
2: உதாரணத்துக்கு இன்னைக்கு நேபாளம் நடந்திருக்கு, நாளைக்கு நம்ம நீலகிரிலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாகமன் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம வந்து செய்திகள்ல பாக்குறோம். திடீர்னு வந்து ஒரு 6 மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மொத்த மழையும் 2 நாள்ல வந்து பெஞ்சிட்டு போயிடுது. அப்ப திடீர்னு பெய்யக்கூடிய இந்த அதிகப்படியான இந்த மழை வெள்ளத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய அணைக்கட்டுகளோ இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சார்ந்த நீர் மேலாண்மை குழுவினாலேயோ வந்து சமாளிக்க முடியாத காரணத்தினால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இது கிட்டத்தட்ட சொல்ல போனா இது வந்து இயற்கை பேரிடர் அப்படிங்கறதை தாண்டி மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை பேரிடர்னே இதை சொல்லலாம். ஏன்னா கட்டுமானங்கள் வந்து அளவுக்கு அதிகமான கட்டுமானங்கள், அளவுக்கு அதிகமான வீடுகள், முறையற்ற அந்த விதிகளை எல்லாம் வந்து காட்டுல பறக்க விடுறது, இங்க இருக்கக்கூடிய கட்டுமானங்களுக்கான விதிமுறைகளை வந்து யாருமே வந்து இங்க பெருசா ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. அது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அதே போல 2 மாடி கட்டிடங்கள் தான் உங்களுக்கு அனுமதி. அந்த 2வது மாடி கட்டிடம் கூட அந்த கேபிள் ரூஃப்ல அந்த வடிவத்துல தான் நீங்க கட்டணும்னு சொல்லி நிறைய விதிமுறைகள் வந்து அரசு வந்து விதிச்சிருக்கு. இது போன்ற விதிமுறைகளை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. எல்லாமே வந்து ஒரு சுயநலம் சார்ந்து ஒரு வணிக ரீதியா வந்து இந்த மாதிரியான கட்டடங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் பொழுது இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டுமானங்களை இவர்கள் மேற்கொள்வதில்லை. அது காலப்போக்கில் வந்து இந்த மாதிரியான காலநிலை மாற்றத்துக்கு வழியாவதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனாலதான் வந்து இப்ப சுற்றுலாவை முறைப்படுத்தணும், இந்த பெருகி வருகின்ற அந்த தங்கும் விடுதிகளுடைய எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்தணும், அதே போல இந்த சுற்றுலா பயணிகளுடைய வரவு அது குறித்த கணக்கீடுகள் எவ்வளவு இருக்கு. ஸோ அப்படி வரக்கூடிய வாகனங்கள் இங்க வெளியேற்றுகின்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த வாகன புகைகளை அதை வந்து சரி செய்யக்கூடிய தாவரங்கள் சரி செய்யக்கூடிய காடுகள் வந்து இங்க இருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். உதாரணத்துக்கு 25 லட்சம் பேர் வந்து போறதா ஒரு கணக்கீடு சொல்றாங்க. இந்த கோடை விழா இந்த வார இறுதிகளில் வந்து போற வாகனங்களுடைய எண்ணிக்கை, அவ்வளவு வாகனங்களும் அவ்வளவு மனிதர்கள் வெளியேற்றுகின்ற குப்பையா இருக்கட்டும், அந்த வாகனங்களுடைய கரி அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவா இருக்கட்டும், ஸோ இவர்கள் இப்ப போடுகிற குப்பைகள், இவர்கள் கவனக்குறைவா வீசிட்டு போற அந்த குப்பைகள், இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா இவற்றை சரி செய்யக்கூடிய தாவரங்கள் நம்ம இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய தாவரங்கள். அதே போல இங்க வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா தூய்மை பணியாளர்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அப்படி கலெக்ட் செய்யப்படுகிற குப்பைகள் எல்லாமே ஒரு மறுசுழற்சி செய்யப்படுதுன்னா சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி மறுசுழற்சி பண்றாங்க. பெரும்பாலான குப்பைகள் வந்து இங்க வந்து அடுக்கடுக்கா வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு டம்பிங் யார்டா தான் இங்க நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒன்று உள்ளூர் மக்கள் ஏற்படுத்துகிற குப்பைகள், உள்ளூர் மக்களால் உருவாகின்ற குப்பைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் மூலமாக வரக்கூடிய குப்பைகள். இந்த குப்பைகளையே வந்து தரம் பிரிக்கிற அந்த இது வந்து இப்ப கிடையாது. தரம் பிரிக்கிறதுனா அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி இப்ப தரம் யாரும் பிரிக்கிறது இல்ல. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அப்படியே சாக்கு முட்டில கட்டி அப்படியே ஒரு இடத்துல போய் டம்ப் பண்ணி அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான தீர்வுகளை வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடைமுறைப்படுத்தணும். அப்படி படுத்தாத பட்சத்துல இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து மிக பயங்கரமா இருக்கும். அதுதான் வந்து இந்த மண்ணுக்கும் ஆபத்து, இங்க இருக்கக்கூடிய காற்று சுற்றுச்சூழல் எல்லாத்துக்குமே இது வந்து ஆபத்தான ஒரு விஷயமா முடியும். அதனால நம்ம மறுசுழற்சி செய்வது, குப்பைகளை வந்து பிரித்தெடுக்கிறது, குப்பைகளை வந்து மேலாண்மை எப்படி செய்யறோம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தணும். அப்படி செலுத்தாத பட்சத்துல இதெல்லாம் கூட ஒரு பருவநிலை மாற்றத்துக்கான ஒரு காரணிகளா வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை பேரிடர் குறித்து தகவல்களை வழங்கினார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.

0: இடத்தில் நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: பாத வலி குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, குதிகால் வலின்னு ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ரபிள் இது. காலையில எந்திரிச்சு பெட்ல இருந்து காலை கீழே வைக்கும் போது நடக்க முடியாது. நொண்டி நொண்டி நொண்டி நடக்கணும். ஒரு 10-20 ஸ்டெப் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்துட்டீங்கன்னா திருப்பி எந்திரிச்சு நடக்க முடியாது. கால் வந்து நொண்டணும். எந்த காலில் வலி இருக்கோ அந்த காலில் வந்து வெயிட் போடவே முடியாது. அந்த அளவுக்கு நொண்டிட்டு ஒரு 10-20 ஸ்டெப் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்புறம் சிலருக்கு வந்து நிற்கும் போது பெருசாக பாதிப்பு தெரியாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கும் போதும் வலி இருக்கும். அப்போ ரெண்டு காலையும் வெயிட் போட முடியாது. ஒவ்வொரு கால் மாற்றி மாற்றி கஷ்டப்பட்டு அந்த வெயிட் கொடுத்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ இது வந்து குதிகாலில் ஏற்படுற வலியோட முக்கியமான சிம்டம் இது தான். இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, குதிகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதத்தில் 2-3 லேயரில் வந்து இந்த தசைகள் வந்து இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த முட்டிக்கு கீழே ஆரம்பிக்கிற முட்டியிலிருந்து முட்டிக்கு கீழே ஆரம்பிக்கிற தசைகள்லேருந்து எல்லா தசைகளும் போய் அங்கே வந்து பாதத்தில் இருக்கிற எலும்புகளுக்குள்ளே போய் முடியும். அது இல்லாமல் அந்த பாதத்திலேயே இருக்கிற அந்த எலும்புகளில் ஆரம்பித்து சின்ன சின்ன தசைகள் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புகளில் முடியும். அதில் ஒரு முக்கியமான தசை வந்து பிளான்டர் ஃபேஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிளான்டர் ஃபேஷியா என்ன பண்ணுது, காலில் வந்து ஃபுட்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நடக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனுக்கு மெயினானது இந்த பிளான்டர் ஃபேஷியா. ரெண்டாவது, நமக்கு வந்து உடம்போட வெயிட் வந்து ஒரு காலில் இறங்குது அப்படின்னா, பாதி வெயிட் ஒரு காலில் இறங்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து அந்த வெயிட்டை பாதிய குதிகாலுக்கும் பாதிய முன்னங்காலுக்கும் பிரித்து கொடுக்குற வேலை இந்த பிளான்டர் ஃபேஷியான்ற மசிலோடு. நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படிங்கும்போது, உடம்போட வெயிட் ரொம்ப ஏறிடுச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா, அந்த சதையில் வந்து ஒரு தளர்வு ஏற்படும், ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்போ என்னாகும், அந்த சதை ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு வீக்கம் வரும். அந்த சதை ஆரம்பிக்கிறது வந்து குதிகாலில் ஆரம்பிக்குது, முடியறது வந்து கட்டவரில் கீழே முடியுது. அப்போ அந்த ஆரம்பிக்கிற இடத்துல, ஏன்னா அங்கே தான் நம்ம வெயிட் ஜாஸ்தி கொடுப்போம், அப்போ அந்த இடத்துல என்னாகும்னா உங்களுக்கு வந்து ஒரு வலி ஆரம்பிக்கும். இந்த வலியை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல கால்சியம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சு. இந்த கால்சியம் டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நம்ம எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு போன் க்ரோத் ஆன மாதிரி தெரியும். இது நம்ம கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனால் இதை சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸசைஸ் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் சரி பண்ண முடியும். இல்லை, எங்ககிட்ட இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து நிறைய இப்போ வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துச்சு. முன்னாடி எல்லாம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், வேக்சின் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, ஒரு 2 செஷன் ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. குதிகால் வலிந்து மொதல் தடவை வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாலே 50-60% வலி குறைஞ்சிரும். ரொம்ப கம்மியான பேருக்கு தான் ரெண்டாவது தடவை அதை பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஒரே தடவையிலே சரியாரு. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த குதிகால் வலி இல்லாமே போயிடும். எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கும் நான் எந்த மாதிரியான டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் நிற்காதீங்க, வெயிட் போடாதீங்க, உடம்ப கொஞ்சம் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி காலை வந்து ஒரு மாதிரி மடித்த பொசிஷனில், ஒரு மாதிரி சம்மணம் போட பொசிஷனில் ரொம்ப நேரம் உட்காந்தாலும் அந்த சதையில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் போகும். இல்லை காலை வந்து எப்படி வேணால் மடித்து உட்காருவோம் நம்ம. இப்போது சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்கார சொன்னால் முதல்ல காலை மடி உட்காந்துட்டு அந்த கால் மேலே தான் அவங்க உட்காருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த இம்ப்ராப்பர் பொசிஷனில் உட்காரதுனாலையும் சிலருக்கு அந்த வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் உட்காரத கொஞ்சம் மாற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், இப்போ பெட்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விரல்களை வந்து பாதத்தோட விரல்களை வந்து நல்லா மடக்கி நீட்டுங்க. நல்லா மடக்கி நீட்டிட்டு இந்த பாதத்தை வந்து மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழும் எவ்வளோ முடியுமோ ஒரு 10 தடவை, அதே மாதிரி பாதத்தை வந்து சைடு சைடு ரெண்டு பக்கமும் அசைக்கலாம். அப்புறம் வந்து பாதத்தை வந்து சுற்றுங்க, ரொட்டேஷன் பண்ண மாதிரி ரெண்டு பக்கமும் சுற்றிட்டு அப்புறம் இறங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும் காலில். அந்த ரத்த ஓட்டம் போனதுக்கப்புறம் இறங்கும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் நல்லாயிருக்கும் தரையில். இது வலி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அந்த வலி வந்து

0: இருக்கும். இறங்கின உடனே அந்த வலி வரும் இல்லையா, அந்த வலி நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவரை நீங்கள் அணுகலாம். தேங்க்யூ.
1: பாதவலி குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: தொடர்ந்து ஒரு பாடல் இடம்பெற கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடல் வேதாளம் திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் விஷால் இவங்களோட வாய்ஸ்ல அனிருத் ரவிச்சந்தர் அவர்களின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் டிஜிட்டல் வாரிசுரிமை குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: நம்ம எல்லாருக்கும் ஒரு வில்ல பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வீடு யாருக்கு, நிலம் யாருக்கு, வங்கியில இருக்கிற பணம் யாருக்கு, அதுக்கப்புறம் நகைகள் யாருக்கு, இதெல்லாம் ஒருத்தர் வந்து உயிரோட இருக்கும் போதே யோசிச்சு சில விஷயத்த சட்டப்படியா பதிவு செஞ்சு வைக்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கைன்றது வீடு, நிலம், வங்கி இதுக்குள்ள மட்டும் முடியறது இல்ல. ஒரு நபர் ஒரு கான்பிடென்சியல் மெசேஜா அனுப்பியிருக்கலாம், அவரோட டாக்டர் கிட்ட பேசின பர்சனல் கம்யூனிகேஷனா இருக்கலாம், ஒரு லாயர் கிட்ட ஒரு கான்பிடென்சியல் டிஸ்கஷன் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னரோட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அதனால நம்மளுக்கு பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு, அதை வச்சு எனக்கு எல்லாமே உரிமை இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு டிஜிட்டல் எவிடென்ஸா நம்ம சாட் வந்து கோர்ட்ல பயன்படுத்த முடியுமா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜஸ், இமெயில், சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ், நம்மளோட வாய்ஸ் மெசேஜ், இது எல்லாமே நம்ம கோர்ட்ல எவிடென்ஸா கொடுக்க முடியுமா? ஆமா, கொடுக்க முடியும். எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எவிடென்ஸ் லாக்கு கீழே இதை வந்து நம்ம கொடுக்க முடியும். அதனால ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் ஒரு லீகல் ப்ரொசீடிங்ல ரெலவெண்டா இருக்கலாம். ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை டைரக்டா எவிடென்ஸ்னு கன்சிடர் பண்ண முடியாது. பிஎஸ்ஏ லாக்கு கீழே செக்ஷன் 61 அப்புறம் செக்ஷன் 63 அதுல இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ ஃபுல்ஃபில் பண்ணா மட்டுமே அதை வந்து எவிடென்ஸா கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணும். நம்ம ஆரம்பிச்ச கேள்வி ரொம்பவே சிம்பிளானது. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆன்லைன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனா அதுக்கான நிறைய சட்ட கேள்விகளையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பிரைவசி, பர்சனல் டேட்டா, சோசியல் மீடியா, கான்ட்ராக்ட், டிஜிட்டல் எவிடென்ஸ், காப்பிரைட், பர்சனல் ரைட்ஸ், இது எல்லாமே ஒன்னுக்கு ஒன்னு இணைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம ஒரு பிசிக்கல் லெகசியை மட்டும் விட்டுட்டு போல ஒரு டிஜிட்டல் லெகசிய கூட விட்டுட்டு போறோம். நம்மளோட போட்டோஸ், இமெயில்ஸ், வீடியோஸ், பிளாக், பர்சனல் ஐடி, இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டை உருவாக்கும். அதனால நம்ம வீட்டுக்கு பூட்டு போடுறோம், பேங்க் அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறோம், இன்சூரன்ஸ் செய்கிறோம், பில்லை எழுதுறோம், அதே போல நம்மடைய டிஜிட்டல் லைஃபுக்கும் ஒரு பிளானை வந்து நம்ம எழுதி வைக்கணும். நம்மளோட டிஜிட்டல் லைஃபை கூட நம்ம பிளான் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நம்ம இல்லாததுக்கு அப்புறம் நம்மளை பத்தி இன்டர்நெட் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம கேட்கணும். அந்த கேள்விக்கான பதில் முதலாக டிஜிட்டல் லெகசி பிளானிங்கா இருக்கலாம். இந்தியாவில் இப்ப டிஜிட்டல் டெத் அப்படின்ற பெயர்ல தனியா முழுமையான சட்டம் இல்லை. அதுக்கு பல்வேறான சட்டம் அப்புறமா ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொருந்தது. முக்கியமா ஒரு நபர் இறந்துட்டா அவருடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ், அவரோட

0: அரசுங்களால அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பாலிசிஸ், அதுக்கப்புறம் சட்டம், இது எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க பின்பற்றணும். மேலும் கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் வாலெட், டொமைன் நேம், யூடியூப் இன்கம், ஆன்லைன் பிசினஸ் அக்கவுண்ட், டிஜிட்டல் போட்டோகிராஃப்ஸ், அப்புறமா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே டிஜிட்டல் அசெட்ஸா இருக்கு. இது எல்லாமே ஒருத்தருக்கு சக்சஷன் லா மூலியமாவோ வில் மூலியமாவோ கொடுக்க முடியாது. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற விதிமுறையை பொறுத்து தான் இருக்கு. டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023, இது தனிப்பட்ட டிஜிட்டல் டேட்டாவை பாதுகாக்கிற முக்கியமான சட்டமா இருந்தாலும் அது டிஜிட்டல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான முழுமையான சட்டம் இல்ல.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை டிஜிட்டல் வாரிசுரிமை குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.
3: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாட்கள் நடைபெற்ற உச்சிமாநாட்டின் முக்கிய தருணங்களை கொண்ட காணொலி ஒன்று பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா நட்பு, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது என்று பிரதமர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் மற்றும் அபுதாபி இளவரசர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியான் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2029 ஆண்டுக்குள் 21 மாநிலங்களிலும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டம் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ஆண்டில் பல மாநிலங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விகிதம் 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 ஆண்டுகளுக்குள் நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய திரு அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படாமலோ அல்லது ஒரு குண்டு கூட வெடிக்கப்படாமலோ வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஹிந்தியை கடந்த 1949 ஆண்டு இதே நாளில்தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இன்று உலகளவில் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகவும் 52 கோடிக்கும் அதிகமான மக்களின் தாய்மொழியாகவும் ஹிந்தி திகழ்கிறது. நவி மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஹிந்தி தின விழா மற்றும் 6வது அகில இந்தி அதிகாரப்பூர்வ மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொள்ளவுள்ளார். இந்த இருநாள் மாநாட்டில் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் மக்களின் மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் வளர்ப்பது குறித்தும் பிற இந்திய மொழிகளுடன் அதனை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். இந்த விழாவில் அலுவல் மொழித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமது வாழ்வில் ஆற்றலையும் அறிவையும் நேர்மறை சிந்தனையையும் கொண்டுவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை தொடங்கியது. 1893 ஆண்டு முதல் புனே நகரில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இந்த ஆண்டும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த விடுதலை போராட்ட தலைவர் பால கங்காதர திலக் தொடங்கிய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநில அரசின் சார்பில் சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்திலும் ஒருவார கால விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அசாமின் நாகோன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அப்துல் சலாம் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. மணிப்பூரில் 1951ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் நிறைவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்பட்டதாக மணிப்பூர் அரசு செய்தித் தொடர்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தொக்சேம் ராதேஷியாம் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அமைச்சர் கோவிந்தாஸ் குஞ்சாம் தலைமையிலான குழுவினர் தற்போது புதுதில்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் அரசு அலுவலகத்தின் செயல்பாடுகளை தடை செய்யும் நடவடிக்கையை எல்லை நிர்ணய குழு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் வசைதி அறிவித்துள்ளார். ஓமனின் தொடர்ச்சியான உரையாடல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்திய அவர், சலலா நகரில் இன்று நடைபெறவிருந்த பிராந்திய கூட்டம் வளைகுடா நாடுகளின் நலனை கருதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், ஈரானும் ஓமனும் இணைந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழி பாதை குறித்து ஓமனுடன் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் செங்கடல் ஆகிய 2 முக்கிய பிராந்திய கப்பல் வழித்தடங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ராஜதந்திரத்திற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின்போது இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார்.

0: பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் குட் மார்னிங் நீலகிரீஸ். குட் மார்னிங் நீலகிரீஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு சூப்பரான தகவல்களோடு பாடல்களும் வரப்போது. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்கலாம். ஸ்டேடியம் வித் ஊட்டி FM 101.8.

ஸ்ரீவர்த்தினி, அதிதி சத்யா இவங்களோட குரல்களில் ஒலித்தது. ஓட்டுநர் உரிமம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற சில சந்தேகங்கள் கூட நமக்கு வரும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்எல்ஆர் அப்படிங்கிற வந்து இதுக்கு வந்து நம்ம விண்ணப்பிப்போம். ஸோ எல்எல்ஆர் எடுத்த பிறகு வந்து நம்ம ஓட்டுநர் பழகுனர் ஓட்டுநர் உரிமம் எடுத்த பிறகு நிரந்தர ஓட்டுநர் உரிமம் பெறணும் அப்படின்னாக்கா ஈஸியாக நம்ம வந்து இப்போ வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான இணையதளம் என்ன அப்படின்னாக்கா sarathi.parivahan.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை ஓபன் பண்ணி அதுல தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தை செலக்ட் பண்ண பிறகு நியூ லேர்னர் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு பிறகு வந்து தேவையான தனிப்பட்ட விவரங்கள், அதாவது நம்மளுடைய ஆதார் எண், நம்மளுடைய கைபேசி எண், இதெல்லாமே வந்து கேட்கப்படுது. ஸோ அதுல வந்து நீங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கைபேசி எண்ணிற்கு வந்து ஒரு ஓடிபி வந்து அனுப்பப்படும். ஸோ இந்த ஓடிபியை பயன்படுத்தி நம்மளுடைய என்ன வாகன வகை, டூ வீலரா ஃபோர் வீலரா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு தேவையான ஆவணங்களை வந்து சமர்ப்பித்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக நம்மளுடைய லைசன்ஸை வந்து பெற முடியும். ஸோ இதற்கு தேவைப்படுற ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை அண்ட் வயது முகவர் ஏஜ் ப்ரூஃப் ஏதாவது இருக்கணும். ஸோ அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு நம்மளுடைய ஃபோன்லேயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோட கைபேசி எண், சரியான கைபேசி எண், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கைபேசி எண்ணையும் கொடுத்து தேவையான மருத்துவ விவரங்கள் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாக்கா அதையும் நம்ம சமர்ப்பித்தோம் அப்படின்னாக்கா நிரந்தர ஓட்டுநர் உரிமமும் பழகுனர் ஓட்டுநர் உரிமமும் நிச்சயமா நம்ம வந்து ஈஸியா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெற முடியும். 18 வயது நிறைவடைந்தவர்கள் கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இணையதளம் மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன் என்ன அப்படின்னாக்கா sarathi.parivahan.gov.in. இந்த பயனுள்ள தகவல்களோடு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்க, தொடர்ந்து கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடல் நிலவுக்கு என் மேலே நடி கோபம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் அண்ட் தனுஷ் இவர்களின் குரல்களில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்.
0: இன்னைக்கு குட் மார்னிங் நீலகிரீஸ்ல பயனுள்ள தகவல்களோடு சூப்பரான பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும். அடுத்த தகவல் உங்களுக்காக, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை வழக்காடும் மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸோ இதனுடைய என்ன வேண்டுகோள் அப்படின்னாக்கா, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால தமிழ் ஈஸியாக நம்மளால் வந்துட்டு மொபைலில் சரி ஏஐ மூலமாக ஈஸியாக நம்மளால் வந்துட்டு அப்டேட் பண்ண முடியுது. இதன் காரணமாக வந்துட்டு தமிழில் ஈஸியாக தீர்ப்புகள் கிடைக்கும் பொழுது மக்களுக்கு அது புரியும் வண்ணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த கோரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தமிழையும் ஈஸியாக வந்துட்டு அவங்களுடைய கிடைக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் மக்களால் எளிதில் புரியக்கூடும் வகையில் வந்து இந்த தீர்மானம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற அந்த கோரிக்கையோடு இதை வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடலையும் கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடல் வாத்தி திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

பெண்ணின் அழகு பற்றிய செருக்கு அவளுடைய காதலால் அழிந்து போகிறது. ஆணின் பெருமிதம் பற்றிய செருக்கு அவனுடைய மெய் உணர்வாலும் பக்தியாலும் அழிந்து போகிறது என்று சொல்லப்படுகிற தத்துவத்தை முன்பெல்லாம் சுரமஞ்சரி ஒப்புக்கொண்டதே இல்லை. வீரமும் செல்வமும் பற்றிய காரணங்களால் ஆண் பிள்ளைக்கு வருகிற செருக்கு வேண்டுமானால் பக்தியால் அழியலாம். பெண்ணின் அழகு பற்றிய செருக்கு அவளிடமிருந்து என்றும் அழியாது என்று சுரமஞ்சரி எண்ணிக்கொண்டிருந்தாள். அந்த எண்ணம் இப்போது மெல்ல மெல்ல தேய்ந்து போய்விட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பழைய இந்திர விழாவின் போது கடற்கரை மற்போரில் இளங்குமரனை சந்தித்த நாளிலிருந்து இந்த வருடத்து இந்திர விழாவில் அவரையே மீண்டும் நாளங்காடி சொற்போரில் சந்தித்தது வரை உள்ள நீண்ட காலத்தில் தன்னுடைய செருக்கு படிப்படியாக தேய்ந்திருப்பது அவளுக்கு தெரிந்தது. காற்றில் வந்த வேயின்குழலிசை அவளுடைய சோகத்தை மேலும் வளர்த்தது. துயரங்களை மறப்பதற்காகத்தான் அவள் காவியங்களையும் இலக்கியங்களையும் கற்க விரும்பினாள். அவற்றிலிருந்தும் அதே துயரம் பிறந்த போதுதான் அவள் பொறுமை இழக்கும்படியாயிற்று. தன்னுடைய கண் பார்வை செல்ல முடிந்த தொலைவு வரை நகரத்தின் தோற்றத்தை பார்த்தாள் சுரமஞ்சரி. மாலை பொழுதின் இருள் கவிழ்ந்த அழகு நகரின் தோற்றத்தில் தெரிந்தது. அந்த நகரத்தில் ஏறக்குறைய எல்லா இடங்களையும் தன்னுடைய இளம் வயதிலிருந்து அவள் திரும்ப திரும்ப பலமுறை பார்த்திருக்கிறாள். கவேரவனம் என்ற சோலையையும் உய்யானவனம் என்னும் தோட்டத்தையும் தவிர மற்ற எல்லா இடங்களையும் பார்த்திருக்கிறாள். உய்யான வனமும் கவேரவனமும் பார்க்கக்கூடாதவை என்று தடுக்கப்பட்டவை. இல்லாவிட்டால் அவற்றையும் சுற்றி பார்க்கிற வாய்ப்பை அவள் முன்பே அடைந்திருக்க முடியும். அப்படியெல்லாம் பலமுறை பார்த்து பார்த்து சலித்து போயிருந்தாலும் இன்று இப்படி அடைபட்டு கிடக்கிற போது இன்னும் எதையோ பார்ப்பதற்கு விட்டு வைத்திருப்பது போலவும் அதை உடனே போய் பார்த்துவிட வேண்டும் போலவும் அவள் மனம் குறுகுறுப்பு அடைந்தது. இந்த குறுகுறுப்பு தன் மனதில் அப்போது ஏற்படுவதன் காரணம்தான் அவளுக்கே விளங்கவில்லை. எந்த பொருளின் மேலாவது அளவு கடந்து ஆசைப்படும் பொழுது இப்படி விடுபட்டு பறக்க வேண்டும் போல தவிப்பது மனதின் இயல்பா அல்லது ஏக்கத்தின் விளைவா என்று முடிவு கிடைக்காத சிந்தனையில் அழுந்து நின்றாள் அவள். நினைவுகளால் மனதின் பசி தணிவது இல்லை. நினைவுகள்தான் பசியை வளர்க்கின்றன. நினைவுகளை பசியாகவும் செய்கின்றன. நினைவுகள் எதை அடைய தவிக்கின்றனவோ அதை அடைகிற அனுபவம்தான் மனதின் பசிக்கு உணவு என்று எண்ணிக்கொண்டே இருள் பரவ தொடங்கியிருந்த நகரில் இருந்து தன் கண்களையும் சோகம் பரப்பிக் கொண்டிருந்த குழல் இசையில் இருந்து தன் செவிகளையும் விடுவித்து மீட்டுக்கொண்டு அவள் உள்ளே திரும்பிய போது பூக்களின் மனமும் அகிர்புகையின் வாசனையும் முன்னை காட்டிலும் அதிகமாக நெருங்கிக் கொண்டு பரவி அவளை தாக்கின. பரிபூர்ணமான இசையின் விளைவு அழுகையாய் இருக்கிறது. நல்ல மனங்களை உணரும் பொழுது ஆழ்ந்த துயரங்கள் நினைவு வருகின்றன. உயர்ந்த கவிதைகளின் பொருள் புரியும் பொழுது மனதில் ஏக்கம் பிறக்கிறது. மறைகின்ற கதிரவனையும் மேற்கு வானத்தையும் காணும் பொழுது உலகத்தின் கடைசி காட்சியை பார்ப்பது போல் எண்ணங்களில் ஓர் அனுதாபம் பொங்குகிறது. நான் இன்று மட்டும் இவற்றை உணர்கிறேன். எல்லா காட்சியிலிருந்தும் எல்லா உணர்விலிருந்தும் ஆழ்ந்த துயரத்தை தவிர வேறொன்றையும் பெற முடியாத துர்பாக்கியவதியாக இப்படி நான் எப்போது மாறினேன்? சிந்தனையில் இப்படி ஆயிரம் எண்ணங்கள் சேர்ந்தும் பிரிந்தும் தவித்திட விளக்குச் சுடர்களை தணித்துவிட்டு மங்களான இருளை பரவ செய்து கொண்ட பின் மஞ்சத்தில் சாய்ந்து படுத்தாள் சுரமஞ்சரி. பொற்பேழை நிறைய நெய் அதிரசங்களும் பல்சுவை பணியாரங்களும் பழங்களும் வற்ற காய்ச்சிய பாலும் கொண்டு வந்து வைத்துக் கொண்டு சுரமஞ்சரியை உண்ணுவதற்கு அழைத்தாள் தோழி வசந்த மாலை. தோழி, நீ கொண்டு வந்திருக்கும் உணவுகள் என் மனதின் பசியை ஆற்றுவதற்கு பயன்படாதவை. இவற்றை கொண்டு போய்விடு. எனக்கு இவற்றில் விருப்பம் இல்லை. இந்த மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டு இப்படியே ஏதாவது மனதிற்கு பிரியமான நினைவுகளை எல்லாம் நினைக்க வேண்டும் போல் இருக்கிறது எனக்கு. நன்றாக தூங்கியும் விடாமல், நன்றாக விழித்து கொண்டும் விடாமல் எவையேனும் நினைவுகளில் மிதக்க ஆசைப்படுகின்றேன் நான் என்று தோழிக்கு மறுமொழி கூறினாள் சுரமஞ்சரி. தோழி இதை கேட்டு மறு பேச்சு பேசாமல் திரும்பி போய்விட்டாள். சுரமஞ்சரி இரண்டு புறக்கண்களையும் மூடிக்கொண்டு மனக்கண்களால் தான் விரும்பிய முகத்தையும் எண்ணங்களையும் காணலானாள். சில நாழிகைகளில் அப்படியே சோர்ந்து போய் தூங்கியும் விட்டாள். அவளுடைய அந்த தூக்கத்தில் அதற்கு முந்தைய நினைவுகளோடு தொடர்புடைய கனவு ஒன்று நிகழ்ந்தது. ஆலமுற்றத்து கோவிலில் முல்லையும் இளங்குமரனும் அருகருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். முல்லை இளங்குமரனுடைய கழுத்தில் மனமாலை சூட்டுவதற்காக தன் பொற்கரங்களை உயர்த்துகிறாள். அப்போது தொலைவிலிருந்து தானும் ஒரு மனமாலையோடு சுரமஞ்சரி இளங்குமரனை நோக்கி ஓடி வருகிறாள். முல்லையின் கைகள் இளங்குமரனை நெருங்க நெருங்க சுரமஞ்சரியின் இதயம் வேகமாக துடிக்கிறது. இளங்குமரனுக்கும் முல்லைக்கும் நடுவே தன் ஆற்றல் குறைந்து சிறியவளாகிவிட்டது போல நம்பிக்கை தளர்ந்தும் ஆசை தளராமல் நெஞ்சம் பதற ஓடி வருகிறாள் அவள்.
முல்லை சூட்டுவதற்கு இருக்கும் மாலை அவனுடைய தோள்களில் படியும் முன்பு அவன் சற்றே திரும்பி தான் ஓடி வருவதை ஒருமுறை பார்க்கவாவது வேண்டும் போல தவித்தாள் சுரமஞ்சரி. இளங்குமரனின் அழகிய கண்களை சந்திக்க அவளுடைய கண்கள் விரைந்து முந்துகின்றன. அவளுடைய ஆசை வீண் போகவில்லை. முல்லையின் மாலையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இளங்குமரனை திரும்பி சுரமஞ்சரி ஓடி வருவதை பார்த்து விடுகிறான். அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களே சிரிப்பது போன்ற குறிப்புடன் அவளை பார்க்கின்றன. அந்த கண்களின் பார்வையை சந்தித்ததும் மேலே ஓடுவதற்கு முடியாமல் அவள் அப்படியே நாணி நிற்கிறாள். அவளுடைய ஆசை கனவுகளை அவனுடைய அந்த கண்களே வளர்க்கின்றன. இந்த சமயத்தில் யாரோ வந்து சுரமஞ்சரியின் தோளை தொட்டு அவளை எழுப்பினார்கள். அவளுடைய கனவு கலைந்தது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
2: தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான அஜித்குமார் நடிப்புடன் மட்டுமல்லாமல் கார்பந்தயத்திலும் தனது திறமையை தொடர்ந்து வெளிப்படுத்தி வராரு. சமீபத்தில் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற சில்வர்ஸ்டோன் கார்பந்தய தளத்தில் நடைபெற்ற போட்டியில் நடிகர் அஜித்குமார் தனது அணியின் சார்பாக பங்கேற்றார். இதை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பந்தயத்தை பச்சை கொடி அசைத்து துவங்கி வைத்தாா்.

0: நுட்பம் கற்போம். இன்றைய நிகழ்ச்சியில்
1: ஸ்கேம் அலர்ட் குறித்து
0: மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேம் அலர்ட். இப்ப நம்ம எல்லாரும் போனை கையில வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா உங்க போனுக்கு பாருங்க, ஒரு நாள்ல 2-3 times வந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் தான் ஸ்பேம் கால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். செகண்ட் வந்து கொரியர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதெல்லாமே நினச்சிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸ்கேம் கால்னால் உங்களுக்கு அன்னோன் கால் வரும். அதில் அவங்க வந்து போலீஸ் மாதிரி பேசுவாங்க, பேங்க் மேனேஜர் மாதிரி பேசுவாங்க, இல்லைனா கொரியர் கம்பெனிலேருந்து பேசுகிற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க, போர்ட்ரேட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட. மெயினாக என்னன்னா உங்கள் டேட்டாஸை அவங்க கேட்பாங்க. உங்கள் பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி சில பர்சனல் டேட்டாஸை கேட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க இல்லைங்களா, உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு லிங்க் அனுப்பி அதை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதில் சில டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து அப்படியே உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற லெவலுக்கு பேச வைப்பாங்க. ஸோ இதெல்லாமே இந்த ஸ்கேம் கால் அலர்ட்டில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாத்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டாப் 5 ஸ்கேம் கால்ஸை பற்றி நான் சொல்கிறேன். பேங்க் அண்ட் KYC ஸ்கேம், அது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பேங்க் அண்ட் KYC ஸ்கேம்னா உங்கள் பேங்க்லேருந்து உங்களுக்கு கால் வரும். கால் வந்தால் அது உண்மை, அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு கால் வரும், ஸ்கேம் கால். அதுதான் ஸ்கேம் கால். சார் உங்கள் ஏடிஎம் கார்டு பிளாக் ஆகிடுச்சு, ஓடிபி சொல்லுங்கள், அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்குமே எஸ் சொல்லிடாதீங்க, எல்லாத்துக்குமே நோ சொல்லி பழகுங்க. இதோட உண்மை என்னன்னா, பேங்க் வந்து இப்படி உங்களுக்கு கால் பண்ணி ஓடிபி கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சிச்சுங்களா? அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்சல் அண்ட் கொரியர் ஸ்கேம். பார்சல் அண்ட் கொரியர் ஸ்கேம்ல உங்களுக்கு ஒரு கால் வருங்க, மேடம் உங்களுக்கு டெல்லியிலிருந்து ஒரு பார்சல் வந்ததுக்கு அதுல ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு கால்ல சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பயத்தில் ஓகே சார் அந்த மாதிரிலாம் பண்ணிட வேண்டாம், நான் அந்த பார்சலை வாங்கிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லுவான், 5,000-10,000. நம்ம அதை என்ன பண்ணிடுவோம், நம்ம அதை நம்பி வாங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கால்ஸ் வந்தால் நீங்கள் எடுக்க வேண்டாம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் எப்படி பேசுவாங்கன்னா, நான் சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன், உங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஃப்ராட் நடந்திருக்குது, அதில் 50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவன் வந்து பேசுவான். எதில் பேசுவான், டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் பேசுவான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயம்புறுத்துற மாதிரி இருக்கும். 50,000 டெபாசிட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சடனாக உங்கள்கிட்ட சொல்கிறாங்க 50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஓவர் திங்கிங்கில் போயிடுவோம், ஐயோ இது எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு. இதெல்லாமே ஸ்கேம் தான், இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாப் அண்ட் டாஸ்க் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல இருந்து வேலை செய்யறது, வீட்ல இருந்து வேலை செய்யறது வந்து நிறைய இருக்குங்க. வீட்ல இருந்து வேலை செய்யற விஷயங்கள், ஜாப் சைட்ஸ் இருக்கு, பொய்யா ஃபேக்கா வீட்ல இருந்து வேலை செய்யற சில ஜாப் சைட்ஸும் இருக்கு. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, 5,000 உங்களுக்கு நாங்க பர் டே கொடுத்துருவோம், நீங்க வந்து 2,000 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டினாதான் உங்களுக்கு இந்த 5,000 கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் நம்பி அந்த 2,000 கட்டிடுவோம். அப்புறம் பார்த்தா அந்த யூசரே காணாத போயிடுவோம். ஸோ இதையும் நீங்கள் நம்பாதீங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாட்ரி அண்ட் ப்ரைஸ் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் லாட்ரி 25 lakhs வின் பண்ணியிருக்கிறீங்க, இதோட ப்ராசஸிங் ஃபீ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000 சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து இதை நம்ப மாட்டோம், சில பேர் வந்து ரொம்பவே நம்பிடுவோம். 99% பேர் வந்து என்ன பண்ணுவோம், நம்பிடுவோம், ஐயோ நம்ம லாட்ரி வின் பண்ணிட்டோமே, இவங்க வந்து 25 lakhs தரேன்னு சொல்கிறாங்க. அந்த கூகுள் பே ப்ராசஸிங்க்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறான், அந்த 5,000 கேட்குறான். ஸோ அதை நினச்சி நம்ம வந்து நம்பி அந்த 5,000 பே பண்ணி நம்ம தான் ஏமாந்து நிற்போம். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வந்து நீங்கள் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷத்தில் நீங்கள் ஓடிபி சொல்லணும், இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் நம்பி உங்கள் ஓடிபியை நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓடிபி வந்து நீங்க யாருக்குமே ஷேர் பண்ண வேண்டாம். உங்களை அறியாமே உங்க மொபைல் போனுக்கு ஓடிபி வந்ததா, நீங்க அந்த லிங்க்கையும் நீங்க கிளிக் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து என்னன்னா பர்சனல் டேட்டாஸ கேக்குவாங்க. ஓடிபி, சிசிடிவி, ஆதார் நம்பர், பேங்க் பாஸ்வேர்ட், இதுல எல்லாமே உங்களோட பர்சனல் டேட்டாஸ கேட்பாங்க. உங்க போனு நீங்க யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். உங்க போன் நீங்க யூஸ் பண்றது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்து வந்து உங்க SMSல ஒரு லிங்க் வருங்க, bankupdate.com அப்படின்னு ஒரு லிங்க் வரும். சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க போன் ஹேக் ஆயிரும், உங்க மணி போயிரும். சோ இந்த மாதிரி அன்வான்ட் லிங்க்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ண வேணாம். அன்வான்ட் கால்ஸ் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பேம் கால் வந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்னா, ஸ்பேம் கால் வந்தா நீங்க கட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பேசாதீங்க, பயப்படாதீங்க, அன்னோன் நம்பர் வந்தா கட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓடிபி கேட்டா நீங்க கொடுக்காதீங்க. அன்வான்ட் லிங்க்ஸ் வந்தா அதை டச் கூட பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கால் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுவாங்க, இல்லைன்னா அவங்களே பேசுவாங்க கஸ்டமர் கேர்ல இருந்து. நீங்க அந்த நம்பருக்கு கால் பேக்கும் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னா, நம்ம மெயினா ரிப்போர்ட் பண்ணணும். 1930s சைபர் கிரைம் ஹெல்ப்புக்கு கால் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. cybercrime.government.in ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் போனால் நம்ம வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, பேங்க் கேட்குறான், போலீஸ்காரன் ஃபோன் பண்ணுறான், கொரியர்காரன் ஃபோன் பண்ணுறான், அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாற வேண்டாம். உங்களுக்கு ஒரு பேங்க்லேருந்து கால் வருதா, என்ன ஏது அப்படின்றது வந்து கூலாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி அந்த காலை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கேம் கால் வந்தால் கட் பண்ணிடுங்க. நீங்க சேஃபா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க சேஃப்டி உங்களுக்கு தான். நான் ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன். பேங்க் ஓடிபி கேக்குதா, போலீஸ் பயமுறுத்துறாரா, அதை இக்னோர் பண்ணிடுங்க. அவசரம் படுத்தி உங்கள்ட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்களா, அதையும் இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு காலை பத்தி டவுட் வருது அப்படின்னா நீங்க அந்த காலை வந்து வெரிஃபை பண்றது ரொம்ப அவசியம். அப்படி இல்லைனா நீங்க கட் பண்ணிட்டு போறது ரொம்ப அவசியங்க. ஸோ அன்வான்ட் கால்ஸ என்னைக்கெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்றோமோ அது வந்து ரொம்ப நல்லது. ஸ்கேமர் யூஸ் பண்ணி சில வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க. அர்ஜென்ட் கால் வரும், ஓடிபி கால் வரும், லாட்ரி வின் வரும், கிளிக் லிங்க்னு சொல்லுவாங்க, அதுவும் வரும், போலீஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே சொல்லி உங்க மைண்டை வாஷ் பண்ணி உங்ககிட்ட இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஹேக் பண்ணி அவங்க பணம் திருட்டு தான் பாக்குறாங்க. ஸோ மெயினாக உங்களுக்கு ஏதாச்சும் பயோனா 1930 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் கூட நீங்க அதில் வந்து பதிவு பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க போனை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு வந்து அன்வான்ட் ஸ்கேம் கால்ஸ் வந்தா அதை அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கே தெரியும் ரெட் கலர்ல வந்து டிஸ்பிளே ஆகும், அது வந்து ஸ்கேம் கால்ஸ் தான், அது வந்து நம்ம எடுக்க வேண்டாம். சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிறது வந்து நம்ம கையில இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பி நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், அவ்வளோ பணம் தரேன்னு சொன்னா நீங்க அந்த லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்க பர்சனல் டேட்டாஸ வந்து ஹேக் பண்ணிடுவான். உங்க ஆதார் கார்டு நம்பர், உங்க பேன் நம்பர் எல்லாமே ஹேக் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நன்றி.
0: நிகழ்ச்சியில் இதுவரை
1: ஸ்கேம் அலர்ட் குறித்து
0: மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

பிரமணம் தென்றலின் தாலாட்டு மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு. இன்னைக்கு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள், பயனுள்ள தகவல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னாக்கா, இந்திய ரயில்வே பார்த்தீங்க அப்படின்னா சரக்கு ஏற்றுமதி போக்குவரத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 5.4% வளர்ச்சியாக அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்திய ரயில்வே அப்படிங்கிறது பயணிகள் போக்குவரத்தோடு சரக்கு போக்குவரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நிலக்கரி, சிமெண்ட், இரும்புத்தாது, உணவு தானியங்கள் இந்த மாதிரியான பல்வேறு பொருட்கள் வந்து தொழிற்சாலை பொருட்கள் ரயில்வே மூலமா வந்துட்டு நாட்டின் பல பகுதிகளுக்கு வந்து எடுத்து செல்லப்படுது. ரயில்கள் மூலம் சரக்குகளை அனுப்புவதால அதிக அளவிலான பொருட்களை குறைந்த செலவில் பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையிலும் கொண்டு செல்ல முடிகிறது அப்படின்றது ஒரு உண்மையான கருத்து. வணிகர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய சரக்கு போக்குவரத்துக்காக இந்திய ரயில்வேயின் சரக்கு சேவையை அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இது நாட்டின் வளர்ச்சிக்கான சரக்கு போக்குவரத்தோட ஒரு முதுகெலும்பு அப்படின்றது இந்திய ரயில்வே அப்படிங்கிற ஒரு பயனுள்ள தகவலோட. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடலையும் கேட்கலாம். இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: கேட்டந்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார், அரிச்சரன் அண்ட் ஸ்வேதா இவங்களோட இனிமையான குரல்களில் ஒலித்தது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
3: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: पर कब्जा कर।
1: கேட்ட இந்த பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து அபியங்கர் அண்ட் தீப்தி சுரேஷ் இவங்களோட வாய்ஸ்ல ஒலிக்க கேட்டோம். நிலைத்து நேரம் 8:09. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படி சொல்லலாம் அப்படின்னு

0: என்ன அப்படின்னா, தோல்விங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது வெற்றிக்கான முதல் படை அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை தான் இது. ஒரு சின்ன கிராமத்தில் அருண் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஓவியம் வரைவதில் வந்து மிக ஆர்வமாக இருந்தான். ஸோ தொடர்ந்து வந்து தன்னுடைய ஓவியங்களை வந்து வரைந்து பல இடங்களில் வந்து காட்சிப்படுத்துவான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் வரைந்த ஓவியத்திற்கு பாராட்டு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அனைவர் வந்து இதை பார்த்து வந்து சிரிக்க தான் செஞ்சாங்க. இது எல்லாம் ஒரு ஓவியம் சொல்லி இங்கே வந்து வைக்கிறியா அப்படின்ற கேள்விகள்லாம் பலரும் கேட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனம் தளராம தன்னுடைய ஓவியத்தை பார்த்து யார் கிண்டல் கேலி செஞ்சாலும் அதை பொருட்படுத்தாத அருண் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி செஞ்சுட்டே வந்தான். பல போட்டிகளில் தன்னம்பிக்கையோட தொடர்ந்து அதில் கலந்துக்கவும் செஞ்சான். மனம் தளராத அருணுடைய தொடர் முயற்சியால அவனுடைய பயிற்சியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா, பல மாதங்களுக்கு பிறகு அவன் வரைந்த ஓவியம் வந்து மாவட்ட அளவிலான போட்டியில் முதல் பரிசு பெற்றது அருணுக்கு பெருமையையும் தேடி கொடுத்தது. ஸோ மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் சரி, நம்மளை நம்பலனாலும் சரி, தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய இலக்கை அடைவது நிச்சயம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு குட்டி கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதனால் தோல்வி என்பது முடிவு கிடையாது, வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிற சிந்தனையை தினமும் நம்ம வந்து மனதில் வைத்துக் கொள்வோம் இந்த இனிமையான காலை நேரத்தில்.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம்.
1: சுவாமி, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்று என்ன திருவிளையாடலோ, யார் அகப்பட போகிறார்களோ தெரியவில்லையே.
2: யார் தெரியுமா? தெரிந்தால் அச்சம் கொள்வாய். ஞானப்பால் பருகிய ஞான சம்பந்தன் தான்.
1: என்ன, ஞான சம்பந்தனா? அவன் குழந்தையாயிற்றே, அவனிடமுமா தங்கள் விளையாட்டு?
2: விளையாடியதால் தானே அவன் ஞான சம்பந்தனானான். அது மட்டுமல்ல, விளையாட்டில் சிறியவர் பெரியவர் என்ற பேதம் எனக்கு இல்லை.
1: அது சரி, தெரிந்த கதைதான். இன்றென்ன புது கதை, அதை சொல்லுங்கள்.
2: ஞான சம்பந்தன் அடியார்களோடு கொள்ளிடக்கரையில் இருக்கும் ஆலந்துறை ஆலயம் செல்கிறான். அதிக காலங்கள் ஆகிவிட்டது அவன் தேனமுது குரலை கேட்டு.
1: அப்படியா? என் குழந்தை படும் பாடு நான் காண சகியாது. புறப்படுகிறேன். ஆனந்தம் மிக கொண்டு அதீதமாய் சோதிக்காதீர்கள்.
3: அடியார்களே, பின்னால் வருகிறவர்கள், சீக்கிரம் வாருங்களே.
4: ஆ, திடீரென கருமேகம் சூழ்கிறதே. மழை வரும் போல் இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள். ஆளுடை பிள்ளையை மழையில் நனையாமல் அழித்துக் கொண்டு போக வேண்டும்.
3: அடடா, இதென்ன குளிர்காற்றும் பேய் மழையும், இப்போது என்ன செய்வது?
5: திடீரென எப்படி இவ்வளவு மழை பெய்ய முடியும்? மேகம் திறந்து கொட்டினார் போல. அடியார்களே, யாரும் நினையாதீர்கள். இப்படி ஓரமாய் நில்லுங்கள். மழை நின்ற பின் ஆலயம் செல்லலாம். பல்லக்கை கீழே இறக்கி வையுங்கள்.
4: சுவாமி, பேய் மழை மட்டுமல்ல, பெரு வெள்ளமே வந்து கொண்டிருக்கிறது. கீழே நின்றால் வெள்ளம் அடித்துக் கொண்டு போகும். எல்லோரும் அப்படி மேட்டில் ஏறி நின்று கொள்ளலாம். வாருங்கள் வாருங்கள்.
5: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இதுவும் உன் இன்னருளோ இறைவா, பெரு வெள்ளம் வரச் செய்தாயோ. நான் எப்படி ஆலந்துறை செல்வேன்? சௌந்தரநாயகி அம்மையையும் சத்தியவாகீசனான உம்மையும் எப்படி தரிசிப்பேன்?
3: சுவாமி, நாம் வரும் வழியில் ரசித்து பார்த்து கொண்டு வந்தோமே இயற்கை எழில். சற்று நேரத்தில் நம் கண் முன்னே ஆற்றில் அடித்து செல்கிறதே.
4: அடடா, என்ன சொல்வது! இதுதான் நிலையாமையா? காட்டாற்று வெள்ளத்தின் பேரிரைச்சல். அப்பப்பா, காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். வெள்ளம் வடிய இன்னும் பல நாட்கள் ஆகும் போல் தெரிகிறது. என்ன செய்ய? இறைவா, எல்லாம் உன் திருவிளையாடல்.
5: அடியவர்களே, பதறாதீர்கள். இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டான். அக்கரைக்கு சென்று அவன் புகழை பாட முடியாவிட்டால் என்ன? இக்கரையில் இருந்து கொண்டே அவன் அருளை ரசித்து பாடுவேன்.

0: சுவாமி, இது என்ன விளையாட்டு? என் குழந்தை சிரமப்பட்டு பாடுகிறான். ஆனால் தெளிவாக கேட்க முடியாதபடி வெள்ளத்தின் பேரிரைச்சல் தடை செய்கிறதே.
1: அவ்வளவுதானே? ஞான முதல்வனே, ஞானப்பழம் பெற்றவனே, விநாயகா, ஞான சம்பந்தன் பாடும் தமிழ் கேட்க முடியாதபடி செய்கிறது பெருவெள்ளத்தின் பேரிரைச்சல்.
2: தந்தையே, நான் சற்றே தலை சாய்த்து என் முரம் போன்ற காதுகளால் இந்த பேரிரைச்சலை தடுக்கிறேன். நானும் சம்பந்தனின் தேனினிய தமிழ் கேட்பேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு கேட்கலாம்.

0: அடடா அடடா,
1: இந்த குழந்தையின் குரல் தேனாய் இனிக்கிறதே.
2: என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! வெள்ளம் வடிய பல நாட்கள் ஆகும் என்று நினைத்தோம், சில மணி நேரத்தில் வடிந்து விட்டதே.
3: எம்பெருமானின் கருணையே கருணை, அவனின் அன்பு எத்தனை சோதித்தாலும் நம்மை கைவிடாது. அவன் அருள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: விநாயகா, ஞானசம்பந்தனின் பாடல் கேட்க நீதான் முதன்மை காரணம். காதுகளால் வெள்ளத்தின் ஓசையை அடக்கி செவிகளை சாய்த்து நீ அவர்ந்த திருக்கோலத்தில் இங்கேயே காட்சி தருவாய்.
4: வாருங்கள், விநாயகர் சதுர்த்தியான இன்று ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பேரெழிலாய் செம்மாந்து நிற்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சௌந்தரநாயகி உடனுறை சத்தியவாகீஸ்வரர் செவிசாய்த்த விநாயகர் திருக்கோயிலுக்கு செல்வோம்.

0: ஊர் பெயரும் கோயிலின் பெயரும் சேர்ந்து அன்பிலாளந்துறை ஆனது. ஐந்து நிலை ராஜகோபுரம். ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு முன்னால் எழிலான வேலைப்பாடுகளோடு கூடிய இரண்டு நந்தியம் பெருமான் அமர்ந்திருக்கிறார்கள். நான்கடி உயரத்தில் கல்லாலான நந்திகள் எவ்வளவு அழகு! நுழைவாயில் தொடர்ந்து நீண்ட முன் மண்டபம், வலது பக்கம் யாக குண்டங்கள் அமைக்க பெரிய இடம் இருக்கிறது. அதேபோல திருக்கல்யாணம் செய்யும் மண்டபமும் அமைத்திருக்கிறார்கள். இடது பக்கம் திருக்குளம் தண்ணீர் இல்லாமல் சற்று வறண்டு போயிருக்கிறது.
1: அண்மையில்தான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. ஆலய திருச்சுற்றுகளில் அநேக மரங்கள் சோலையாக குளிர்ச்சி தருகிறது. மரத்தாலான புது கொடிமரம் பளபளக்கிறது. ஆலயத்தின் தூண்களில் அற்புதமான சிலைகள் சிற்பியின் கைவண்ணத்தில் மிளிர்ந்ததை பார்க்கிறோம். கருவறை மண்டபத்தின் முகப்பில் விநாயகர், கஜலட்சுமி, முருகன் தரிசனம். மூவரும் ஒரே கல்லால் ஆனவர்கள் என்பதுதான் சிறப்பு.
0: மூலவர் சத்யவாகீஸ்வரர். பெயருக்கேற்றபடி அழகாய் சௌந்தர நாயகி. அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தில் அருள் செய்யும் நம் செவிசாய்த்த விநாயகரை தரிசனம் செய்தோம். அடடா, பேரழகு! சிறிய திருமேனி, ஆனால் பெரிய கீர்த்தி. தேவாரம் கேட்க வலதுபுறம் தலை சாய்த்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை குத்துக்காலிட்டு புன்னகை தவழும் முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். விநாயகரின் பெருமைகளை குருக்கள் சொல்ல கேட்போமா?
2: முத்து சுவாமிநாத குருக்கள் நம்ம கூட இருக்காங்க. சௌந்தர நாயகியுடனே சத்யவாகீஸ்வரர் திருக்கோயில்ல விநாயகர் சன்னிதி பக்கத்துல நாம நின்றுட்டு இருக்கோம். அவருக்கு பக்கத்திலேயே செவிசாய்த்த விநாயகரா, அந்த விநாயகரை பத்தி சொல்லுங்க ஐயா.
3: சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்தியும் பரச

0: சுவாமி அன்பிலால் அந்தரையின் பேர். பிரம்மா பூஜை பண்ணதுனால் பிரம்மபுரீஸ்வரராகவும் சத்தியவாகீஸ்வரருங்கிற பேரும் இந்த சுவாமிக்கு உண்டு. இந்த கோயிலில் வலதுபுரத்தில் சவிசாயித்த விநாயகர்னு சொல்லியிருக்காரு. இது சார்வதியும் பரமேஸ்வரனும் அந்த பாடலில் கேட்க சொன்னதாகவும் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலத்தை 10 பதிகம் பாடியிருக்காங்க. அந்த 10 பதிகத்தை விநாயகர் சவிசாயத்துக்கு கேட்கிறதா ஐதீகம். அதனால் இந்த கோயிலுக்கு வரவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு காது கேட்காமல் இருந்தாலோ, காது ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாலும் வழி இருந்தாலோ, இந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அபிஷேக பூஜைகள்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஒரு 7 வாரம் 5 வாரம் தொடர்ந்து பூஜைகள்லாம் நடத்தி பண்ணால் அவளுக்கு காது கேட்கறதாக வெளியிலேருந்து ஜனங்கள்லாம் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: செவிசாயத்த விநாயகர் அவரோட தோற்றம் பத்தி சொல்லுங்க.
0: சாய்ச்சி கொண்டிருக்கறதுனால செவிசாயத்த விநாயகர் அதுல 2 அடி உயரத்துல இருக்காரு. கைகள்ல வந்து பாசம் அங்குசம் 2 வச்சிருக்காரு. தும்பிக்கையில மோதகம் வச்சிருக்காரு. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் 2 பேரும் 10 பதிகம் பாடிருக்காங்க. அந்த 10 பதிகம் கல்வெட்டுல இருக்கு. அதை பாடினதாக பார்வதி பரமேஸ்வரன் வந்து செவிசாயத்து கேட்க சொன்னதாக விநாயகர் செவிசாயத்து கேட்கிறார்.

விநாயகர் திரும்ப பிற்பாடு சங்கரத்தி அபிஷேகம் பூஜைகள்லாம் நடப்படும். யாராவது பிரார்த்தனை பண்ணிட்டு அபிஷேகம் சந்தேகம் பண்ணி பூஜை பண்ணுறது இருக்குது. விக்ரமெலாம் பழமையான இது. இப்போ நடுப்புற வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நாட்டுக்கோட்டை சிட்டி காலத்தில் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காமௌண்ட் கோயிலே பெரிய கோயிலாக இருந்திருக்கு. இல்லை இவருக்கு சன்னதி இல்லையான பிரதான விநாயகர் இவர் தான். அதனால அந்த விநாயகருக்கு பதிலாக இந்த விநாயகர் கோயிலில் வச்சுருக்காங்க. யானை மூர்த்தானங்கிற மாதிரி விநாயகர் வந்து யானை மூர்த்தானா இருக்க, இவர் சவி சாயத்து காக்கும்போது அந்த விநாயகர் கிரீடமெல்லாம் இல்லாதனால அந்த யானை முகம் மாதிரி தெரிகிறது உங்களுக்கு. இந்த கோயிலில் வந்து மகா நட்சத்திரத்துக்கு விசேஷம், சுவாமிக்கு அபிஷேக பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு மகா நட்சத்திரக்காராக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதேமாரி சித்ரா பௌர்ணமி போது திருக்கல்யாணம் நடக்கிறோம். அந்த திருக்கல்யாணம் கல்யாணம் ஆகாதவால மாலை மாற்றுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த மாலை மாற்ற நிகழ்ச்சி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் மாலை ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து அது மாலை மாற்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாக்க அவங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகுது. அது ஒரு பிரார்த்தனைங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம், திருக்கல்யாணம். கோஷத்தில் சிஸ்டர் முனிவர் பூஜை பண்ணுற மாதிரி, பிரம்மா பூஜை பண்ணுற மாதிரி, சூரியன் சந்திரன் பூஜை பண்ணுற மாதிரி, அந்த பக்கம் அம்பாள் பூஜை பண்ணுற மாதிரி, அப்படி ஒவ்வொரு கோஷ்டத்துலையும் ஒவ்வொரு ஒரு இது வச்சுருக்காங்க. இது வந்து எப்போவும் போல தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணுலாம் எப்போவும் போல உள்ளது. விநாயகர் பெருமானை வச்சு தான் எந்த காரியமும் நடத்தணும். அவருக்கு தான் முதல் பூஜையே. மற்ற சுவாமிக்கு பூஜை பண்ணாட்டாலும் எல்லா சுவாமியும் நினச்சி விநாயகருக்கு பண்ணினாலே அது எல்லா சுவாமி பூஜை பண்ணதாக இது.

0: விநாயகர் சதுர்த்தி என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிருக்கிறது. கையில் அர்ச்சனை பொருட்களோடு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். செவிசாய்த்த விநாயகருக்கு பின்னால் திருவாசி இல்லை, மிகப்பெரிய பீடம் இல்லை, ஆனால் அழகான திண்டு மாலை அணிந்து வெண்பட்டுடுத்தி சந்தன காப்பில் அருமையாய் காட்சி தருகிறார். செந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தன் குரல் கேட்டு சந்தங்கள் ரசித்து தன் காதை திருப்பி பக்தியின் ஆழத்தில் பரவசம் கொண்டவரை பார்த்து நாங்களும் பரவசம் கொண்டோம். செவிசாய்த்த இறைவன் நம் பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாய் செவிசாய்ப்பான் என மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நிலையம் திரும்புகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம்.
2: பிள்ளையார் பட்டி மலையார் எழுந்து உள்ளத்தை தீர்க்கும் வல்லவன் திருப்பெருந்துறை பதியில் வெயில் உகந்த ஸ்ரீ விநாயகர் என்று அருள்பவன்.
1: பங்கேற்றவர்கள் கலைச்செல்வி பிரதீப், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
2: கள்ளவாரண பிள்ளையாராக திருக்கடவூரில் நடிப்பவன் காசியம்பதியில் தொண்டி விநாயகர் என்றே அருளை கொடுப்பவன்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: முகம் ஆருடைய முகனில் அண்ணனவன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:45.

0: கேட்ட அந்த பாடல் பையா திரைப்படத்திலிருந்து அரிச்சரன் அண்ட் தன்வி குரல்களில் ஒலித்தது.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றீங்களா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: கேட் அந்த பாடல் வினை தாண்டி வருவாய திரைப்படத்தில் அந்த பென்னிதயால் அண்ட் கல்யாணி மேனன் இவர்களின் குரல்களில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

மாதரசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.

0: கேட்ட அந்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார், இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார், 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
2: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அட,
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
6: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8.

0: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்.
3: அப்பா, மின்சார பல்பு ஃபீஸா போயிட்டுது, வேற ஒன்றும் வாங்கி மாட்டணும் அப்படின்னா பையன். சரி, போய் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு காசு கொடுத்தார் அப்பா. இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்தான், அப்பா கிட்ட கொடுத்தான், அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், ஏன்ப்பா இந்த பல்பு ஏன் உடைய மாட்டேங்குது அப்படின்னா. இது என்னடா கேள்வி, நாம் கீழே போடலை அதனால் உடையலைன்னார். அப்பாவோட புத்திசாலித்தனம் அவ்வளவுதான். ஆனால் பையன் கேட்டது அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு மின்சார பல்பு குமிழின் கண்ணாடி இருக்குல்ல, அதோட கணம் எவ்வளோ இருக்கும், ஒரு 1.5 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அந்த கணம். அவ்வளவு மெலிசாக இருக்கிற ஒரு கண்ணாடி குமிழை இந்த ஹோல்டரில் மாட்டுறோம், நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சி திருக வேண்டியிருக்கு அந்த சமயத்தில். அப்படி செய்கிறப்போ அது உடையறதில்ல, நம்ம விரலோட அழுத்தத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு பலம் எங்கேருந்து வந்தது. இதுதான் பையன் கேட்ட கேள்வியோட அர்த்தம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான அறிவு அதிகம், அதனால் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக கூட இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி சோதனைக்கெல்லாம் இந்த காலத்து அப்பாக்கள் தயாராக இருக்கணும், இல்லைன்னா பையன் அலட்சியமாக நினச்சிருவான். மின்சார பல்பு கண்ணாடி மெலிசாக இருந்தாலும் நாம் அழுத்தி பிடிக்கிறப்போ அது உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் இயற்கையோட ஒரு தத்துவத்தை அதில் பயன்படுத்தியிருக்கிறோம். அது என்ன இயற்கையின் தத்துவம், அதுதான் முட்டை ஓட்டு தத்துவம். இது இயற்கை உருவாக்கின ஒரு தத்துவம். ஆதி காலத்திலேயே இயற்கை இந்த தத்துவத்தை உருவாக்கி விட்டுது. அதாவது பறவைகளோட முட்டை ஓடு எப்படி இருக்குது, அதோட கணம் எவ்வளவு இருக்கும், மின்சார பல்பு மாதிரி தானே, ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. பறவைகள் இனவிருத்திக்காக முட்டை போடணும், அந்த முட்டை எப்படி இருக்கணும், இயற்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துது. முட்டையோடு ரொம்ப கனமாக தடிமனாக இருந்தால் உள்ளே வளர்கிற குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் அது ரொம்ப மெலிசாக இருந்தால் தாய் பறவைகள் அது மேலே உட்காந்து அடகாக்கிறப்போ உடல் எடை தாங்க முடியாமல் முட்டைகள் உடஞ்சி போயிடும். என்ன பண்ணுறது, முட்டை வந்து பலமாகவும் இருக்கணும், பலம் இல்லாமலும் இருக்கணும். குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும், தாயால் அது உடையக்கூடாது. ஒரே நேரத்தில் உறுதியாகவும் உறுதி இல்லாமலும் முட்டை ஓடு அமையணும்னா அது எப்படி சாத்தியம், இது கொஞ்சம் குழப்பமாகவும் நமக்கு புரியாத மாதிரி இருக்குது இல்லை. அதனால தான் இதை வந்து தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம், முட்டை ஓட்டு தத்துவம். இயற்கை கண்டுபிடிச்ச ஒரு அபூர்வமான அமைப்பு அதுதான் முட்டை வடிவம். இது வந்து தாய்ப்பறவை சுலபமாக முட்டை போடுறதுக்கு ஏற்ற ஒரு வடிவம். முட்டை சதுர வடிவமாக இருந்தால் அதை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அப்புறம் அது மேலே செலுத்தப்படுகிற அழுத்தம் 4 பக்கமும் பரவிவிடுது, அதனால் அந்த அழுத்தத்துக்கு பலம் குறைஞ்சிருது. குறிப்பிட்ட சிறு பரப்பில் அளவுக்கு அதிகமாக விசை செலுத்தப்படுறதில்லை, அதனால் முட்டையோட வடிவம் தான் அந்த உறுதிக்கு காரணம். இது எப்பேற்பட்ட தத்துவம், இதை தான் மின்சார பல்பு செய்கிறப்போ நாம் வந்து காப்பி அடிச்சிருக்கிறோம். பொதுவாக வகுப்பில் வந்து காப்பி அடித்தா தான் முட்டை போடுறது வழக்கம், நாம் முட்டையே காப்பி அடிச்சிருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட காப்பி. ஒரு ஆசிரியர் வகுப்பில் பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா அப்படின்னு கேட்டாராம். ஒரு பையன் எழுந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறான், கோழி முட்டை இடும் முட்டை போடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன். ஏன் போடாதுன்னு கேட்டாராம் ஆசிரியர், போட்டா உடஞ்சிரும் சார் அப்படின்னு பையன்.
0: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

கேட்ட அந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் அழகான வரிகளில் ஒலித்தது.

இதயத்தில் நேரம் 9:23. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். கேட்ட அந்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா அவர்களின் குரலில் இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.

0: முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு ₹35, வெண்டைக்காய் ₹32, தக்காளியில் நாட்டு ரகம் ₹28

0: விற்கப்படுகிறது. ஆப்பிள் ரகம் ரூபாய் 35, அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 60, புடலங்காய் ரூபாய் 35, பீர்க்கங்காய் ரூபாய் 48 விற்கப்படுகிறது. சுரைக்காய் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 30, பாகற்காய் ரூபாய் 48, கொத்தவரை கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 35 விற்கப்படுகிறது. பூசணிக்காய் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 20, அரசணிக்காய் ரூபாய் 20, பச்சை மிளகாய் ரூபாய் 60 விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 85, பெரிய வெங்காயம் ரூபாய் 65, பொரியல் தட்டை கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 35 விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 32, தேங்காய் ரூபாய் 65, மாங்காய் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 100 விற்கப்படுகிறது. வாழைக்காய் ரூபாய் 45, சேனைக்கிழங்கு ரூபாய் 40 விற்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரூபாய் 45 விற்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு ரூபாய் 48, மேரைக்காய் ரூபாய் 25, முள்ளங்கி கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 30, கேரட் ரூபாய் 35, பீட்ரூட் ரூபாய் 45 விற்கப்படுகிறது. நூல்கோல் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 45, டர்னிப் ரூபாய் 40, முட்டை கோஸ் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 25 விற்கப்படுகிறது. காலிஃபிளவர் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 40, பட்டாணி கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 120 விற்கப்படுகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 200 மற்றும் 180 விற்கப்படுகிறது. இஞ்சி கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 150, கரி பீன்ஸ் ரூபாய் 70 விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் ரூபாய் 70, டபுள் பீன்ஸ் ரூபாய் 78, ஊட்டி அவரை ரூபாய் 110 விற்கப்படுகிறது. குடைமிளகாய் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 60, பஜ்ஜி மிளகாய் ரூபாய் 50, பிரக்கோலி ரூபாய் 100 விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை ரூபாய் 40 விற்கப்படுகிறது. கொத்தமல்லி கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 70, புதினா ரூபாய் 60. கீரை வகைகள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 60 விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு ரூபாய் 10, வாழை இலை கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 45, வாழைப்பூ ரூபாய் 10, நெல்லிக்காய் ரூபாய் 100 விற்கப்படுகிறது. வெள்ளரிக்காய் ரூபாய் 40, மக்காச்சோள கதிர் ரூபாய் 30, எலுமிச்சம்பழம் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 240 விற்கப்படுகிறது. பழ வகைகளில் பப்பாளி பழம் ரூபாய் 50, மாதுளம் பழம் ரூபாய் 150, திராட்சை ரூபாய் 100 விற்கப்படுகிறது. வாழைப்பழத்தில் பூவன் பழம் ரூபாய் 55, ரஸ்தாலி ரூபாய் 60, மோரிஸ் ரூபாய் 45, நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 50, செவ்வாழை ரூபாய் 90 விற்கப்படுகிறது. கற்பூரவள்ளி ரூபாய் 50, ஆப்பிள் கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 200 விற்கப்படுகிறது. ஆரஞ்சு கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 100, சாத்துக்குடி கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 70, அன்னாசி பழம் ரூபாய் 80 விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம்.
1: எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மிட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: கேட்ட பாடல் மூடுபனி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

கேட்ட அந்த பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து, கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் இளையராஜாவின் இசையில் ஒலித்ததா.

கேட்ட அந்த பாடல் பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ்எஸ் மற்றும் சித்ரா அவர்களின் இனிமையான குரலில் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேர்கள் இதுவரை கேட்டது ரெட்ரோ ராகங்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இப்போது

0: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का समय यहीं पर समाप्त होता है। तो अब उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु, चेतना, अरशद, कुसुमलता और वीरेंद्र के साथ मुझे यानी विमलेश को आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி பெருநாள் வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம்.

பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல சிக்கி தவிக்கிற இன்றைய மனிதர்களுக்கு ரீசார்ஜ் செய்யற ஒரு கருவி தாங்க பயணமும் சுற்றுலாவும். அன்றாட நிகழ்வுகள்ல கரைந்து போகிற வாழ்க்கையில ஒரு சில தருணங்கள் மட்டும்தான் உயிர் போட என்றென்றைக்குமே நம்ம நினைவுல இருக்கும் இல்லையா. பயணங்கிறது நம்ம அனைவருக்குமே மறக்க முடியாத பல ஞாபகங்களை தரும். ஒவ்வொரு பயணமும் ஏதோ ஒரு தாக்கத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் தேடி நம்ம ஊட்டிக்கு சுற்றுலா வந்திருக்க பயணிங்க கூட தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவங்க பயண அனுபவங்களையும் அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் தர இந்த நிகழ்ச்சி தான் நம்ம ஊட்டி FM 101.8 பயணிகள் விருப்பம்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேர்களே. இன்னைக்கு நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஃபேமிலியோட இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு மேடம் கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என் பேர் லீமா சார்.
0: லீமா, எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க ஊட்டிக்கு டூருக்கு?
1: நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறேன் சார்.
0: அப்படியே, ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருது?
1: ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம்.
0: சரி சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு வரது இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஊட்டியோட அழக
1: சார் ரொம்ப அழகு சொல்லவே முடியாதது. ஊட்டினாலே ஒரு அழகுன்னு தான் சார் அர்த்தம். இயற்கை, சில்லுன்னு காத்து, அந்த புல் தர, பச்சை பசேன்னு இருக்கிற புல் தர, அப்புறம் வண்ண வண்ண பூக்கள் சார், அதை விட சொல்றதுக்கு அழகே எதுவுமே இல்ல. அந்த அதை பத்தி சொல்றதுக்கு அதை விட மக்கள், இது இங்க இருக்கிற மக்களும் ரொம்ப நல்லவங்க. அப்புறம் ஊட்டி டீ எஸ்டேட், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே போலாம் சார். அவ்வளவு ஒரு அழகு ஊட்டினாலே.
0: ஓகே, ஊட்டினா மனசுக்கும் குளிர்ச்சி கண்களுக்கும் குளிர்ச்சி இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே, இன்னும் எத்தனை நாள் பிளான் பண்ணிருக்கீங்க ஊட்டியில இருக்க மாதிரி?
1: சார் ஒரு 2 days தான் சார. அப்புறம் போய் நாங்க ஜாப் எல்லாம் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கிறதுனால நாங்க போயிடுவோம் சார். ஒரு 2 days என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சரி சரி,
0: இருக்கிற 2 நாள் எல்லா இடத்தையும் பாத்துருவீங்க அப்ப ஊட்டியில இல்லையா?
1: ஆமா சார், அடிக்கடி வரனால கொஞ்சம் நாங்க இது ரொம்ப நல்லா ஒரு பிளசன்டான டைம்ன்றதுனால நாங்க இதையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்.
0: ஓகே ஓகே, வருஷம் வருஷம் வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க ஊட்டியோட டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம்.
1: ஓகே சார்.
0: ஓகே, நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் கொடுக்கலன்னா என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: சார் இயற்கையை சார்ந்த மாதிரியே எனக்கு கோடை கால காற்றே அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.

0: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ. ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம நினையும் அடுத்த சுற்றுலா பயணி கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சாம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன்.
1: அப்படியா, இது ஃபர்ஸ்ட் டைமா ஊட்டிக்கு வருது? நீங்க
2: ஊட்டிக்கு அடிக்கடி வருவோம், ஏன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கனால.
1: ஓகே ஓகே ஓகே.
2: நாங்க அடிக்கடி ஊட்டி வர பழக்கம் இருக்கு எங்களுக்கு.
1: அப்படியா, ஓகே. இது எத்தனை தடவை அப்ப ஊட்டிக்கு வருது?
2: ஊட்டிக்கு வர்றது பாத்தீங்கன்னா, இது எப்படி இருந்தாலும் ஒரு 8 to 10 தடவை இருக்கும்.
1: அப்ப ஊட்டியில இருக்க எல்லா இடமும் பாத்துருப்பீங்க அப்ப, இல்லையா?
2: மேக்சிமம் ஊட்டியில எல்லா இடத்தையும் கவர் பண்ணிருக்கோம்.
1: ஓகே ஓகே.
2: ஆனா இருந்தாலும் அடிக்கடி வந்துட்டே இருப்போம் நாங்க.
1: ஓகே, கிளைமேட் தான், அதுக்காக தான் அடிக்கடி வருது, இல்லையா?
2: ஆமாமா, கிளைமேட் அது முக்கியமானது, கிளைமேட்டுக்காக தான் நாங்க வர்றது.
1: சரி சரி சரிங்க. இப்ப இப்படி ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூடவா?
2: இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அடிக்கடி வருவோம், ஃபேமிலி கூட கம்மியா தான் வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வருவோம்.
1: ஓகே, உங்க சப்போர்ட் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போற டூருக்கு தான், இல்லையா?
2: எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வரது தான் விருப்பப்படுவாங்க, எங்களோட சப்போர்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரது தான்.
1: ஓகே, அது ஸ்பெஷல் காரணம் என்ன? ஃபேமிலி கூட எல்லா எங்க வெளியே போனாலுமே ஜாலியா இருக்கும், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வரதுல ஒரு தனி ஸ்பெஷல்னா எது, எந்த விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோமா ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்காது.
1: ஓகே,
2: அப்படின்னு ஜாலியா இருப்போம், ஜாலியா பேசுவோம்.
1: சரி,
2: எல்லாம் வந்து நம்மளோட காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஜோவியெல்லாம் எடுத்துக்குவோம்.
1: சரி சரி.
2: ஒரு கமிட்மெண்ட் இல்லாம இருக்கும், ஃபேமிலி கூடன்னா அவங்கள பாக்கணும், இவங்கள பாக்கணும், குழந்தைங்கள பாக்கணும், எங்க அங்க போயிருவாங்களோ இங்க போயிருவாங்களோ, கமிட்மெண்ட் ஓடவே இருக்கும்.
1: அது உண்மைதான்.
2: ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வரது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, தமிழ்நாட்டுல வேற எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டூரா?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க அடிக்கடி போறனால நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம். ஒகேனக்கல் அங்க போயிருக்கோம்.
1: சரி சரிங்க.
2: அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம் நாங்க.
1: ஓகே, நிறைய இடத்துக்கு போயிருந்தாலும் ஒரு ட்ரிப் வந்து எப்போதுமே மறக்க முடியாததா இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போறோம்னு பிளான் பண்ணாலே அந்த ஒரு இடம் வந்து உங்க மனசுல வந்து எப்போதுமே ஒரு நீங்காத இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அட அந்த ட்ரிப் மாதிரி வராதுரான்னு சொல்ற இடத்தை எது சொல்வீங்க, எந்த டூர் சொல்வீங்க நீங்க?
2: அப்படின்னா நாங்க அதே ஊட்டியை தான் சொல்லுவோம். ஊட்டியில வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வரப்போ கல்லட்டி வாட்டர் ஃபால்ஸ்ல ஓபன் ஆயிருந்துச்சு.
1: சரி சரிங்க.
2: அந்த சமயத்துல வரப்போ அங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வரப்போ அங்கதான் வந்தோம்.
1: ஓகே
2: சார். அப்ப வந்து அது வந்தது இன்னும் வந்து காலேஜ் டேஸ்ல வந்தது இன்னும் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியா இருக்கும். இன்னும் நினைச்சு பார்த்தாலும்
1: உங்க விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் அது சொல்லுங்க.
2: எங்க விருப்ப பாடல் பாத்தீங்கன்னா காலா படத்துல இருந்து கண்ணம்மா சாங் கொடுங்க.
1: ஏன் அது உங்க ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு அந்த பாடல்?
2: அந்த அந்த பாட்டு வந்து என்னோட மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
1: அப்படியா, அவங்களுக்கு
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாலும் மனைவி நினைக்கணும் இல்லீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, திருப்பி வீட்டுக்கு தானே போகணும் இல்லையா?
2: ஆமா, எப்படி எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு தானே போகணும்.
1: அது அது உண்மைதான். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு சார். தேங்க்யூ.

0: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. நம்ம நினையும் அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
1: சார், என் பேர் ஹேமந்த் குமாருங்க.
0: ஹேமந்த், எங்கிருந்து வந்திருக்கீங்க ஊட்டிக்கு டூருக்கு?

0: நான் சேலம்ல இருந்து வந்திருக்கேன் சார்.
1: அப்படியா, எப்படி ஃபேமிலியோடயா?
0: ஃபேமிலியோட வந்தாங்க, ஒரு ரெண்டு நாள் ட்ரிப் வந்திருக்கோம்.
1: ஓகே ஓகே சார், நீங்க எந்தெந்த இடம்லாம் பாத்தீங்க இந்த ரெண்டு நாள்ல?
0: நாம ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா ஊட்டி ஃபுல்லா கவர் பண்ணிருந்தோங்க.
1: சரி
0: ஊட்டி
1: சரி
0: பொட்டானிக்கல் கார்டன்,
1: ஓகே
0: இது நம்ம போட் ஹவுஸ்,
1: ஓகேங்க
0: தோட்டப்பேட்டா,
1: சரி
0: இதெல்லாம் பாத்துட்டு வந்தாங்க.
1: ஓகே
0: அப்புறம் இன்னைக்கு அப்படியே பைக்காரா,
1: ஓகேங்க
0: இதெல்லாம் போயிட்டு பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ், பைக்காரா போட் ஹவுஸ்,
1: சரி சரிங்க
0: பைன் ஃபாரஸ்ட்,
1: ஓகே
0: இதெல்லாம் பாத்துட்டு வந்தவங்க.
1: ஓகே நிறைய இடம், ஒரு இப்ப 5க்கு மேல இடங்க பாத்துட்டீங்க ரெண்டு நாள் இல்லையா?
0: பாத்துட்டோங்க.
1: ஓகே ஓகே ஓகே பசங்க
0: கவர்
1: பசங்க எந்த
0: பண்ணியாச்சு.
1: இடத்த ரொம்ப என்ஜாய் பண்றாங்க? பசங்க இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம், நட பிடிச்சிருப்பாங்க சில இடத்துல, அது எந்த இடத்துல பசங்க ஜாலி என்ஜாய்
0: ஆமாங்க,
1: பண்றாங்க?
0: அது பொட்டானிக்கல் கார்டன்ஸ்,
1: அப்படியா,
0: அப்புறம் இது பைக்காரா,
1: இது ரெண்டு இடமும்.
0: பைக்காரா போட் ஹவுஸ், ஆமாங்க.
1: ஓகே ஓகே
0: அப்புறம் கர்நாடகா கார்டன் போனோம், அதுவும்
1: சரி
0: உங்களுக்கு பிடிச்சிருந்தது.
1: ஓகே, உங்க மனசுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சது?
0: எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா இது ஷூட்டிங் ஸ்பாட் பிடிச்சிருந்ததுங்க,
1: சரிங்க
0: அப்புறம் இது பைன் ஃபாரஸ்ட் பிடிச்சிருந்தது,
1: ஓகே
0: பொட்டானிக்கல் கார்டன்,
1: ஓகேங்க
0: தோட்டப்பேட்டா, இதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க.
1: எங்க ஊட்டியில சுற்றுலா தலங்கள் தவிர ஏன்னா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஏன்னா சாக்லேட் ஸ்பெஷல், இங்க டீ எஸ்டேட் ரொம்ப ஸ்பெஷலு, அது இல்லாம வந்து டாய் ட்ரெயின் நிறைய படத்துல பாத்திருப்பீங்க, அதுல போன அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
0: இப்போ எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலங்க,
1: ஓகே
0: ட்ரெயின், டாய் ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன், அது வந்துட்டு மறக்க முடியாத ஒரு இதுதாங்க, நல்லா இருக்கும்.
1: ஏன்னா மற்ற ட்ரெயினுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஏன்னா மற்றது வந்து சமவெளி பகுதியில மட்டும் போகும், இது மலை ரயில் இல்லையா.
0: ஆமா,
1: இதுல போன அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? எந்தெந்த இடத்த ரொம்ப ரசிச்சிங்க இந்த டாய் ட்ரெயின்ல போகும்போது?
0: ஞாபகம் இருக்கு. அதே சமயத்துல இது சையா சையா அந்த படம், ஏதோ ஒரு படம், ஷாருக் கான் படம் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமா ஆமாங்க,
0: அதுவும் ஞாபகம் இருக்குது. அந்த
1: ஓகே
0: மாதிரி நல்லா அந்த இதுக்குள்ள போகும், கேவுக்குள்ள எல்லாம் போகும்,
1: சரி சரிங்க,
0: அது ஒரு நல்ல அனுபவம். மற்ற இடத்துல எல்லாம் போனா அந்த ட்ரெயின்ல அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லபடியா தோணல, பட் இது வந்துட்டு அந்த காலத்துல இருந்து கேள்விப்பட்டதுல இருந்து நல்ல ஒரு இதுதானுங்க.
1: ஆமா ஆமா ஆமா, எல்லாருமே ஆசைப்படுவாங்க இந்த ட்ரெயின்ல போறதுக்கு இல்லைங்களா?
0: ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்டுல அவங்க யாரும் இன்னும் போனது இல்ல. சரி, அவங்க கூட்டு போனாங்க, கிடைக்கல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா போவாங்க.
1: நெக்ஸ்ட் டைம் வரும்போது பசங்களோட கண்டிப்பா திருப்பி அந்த ட்ரிப் நீங்க என்ஜாய் பண்ணணும்.
0: ஆமாங்க, தேங்க்யூ
1: தேங்க்யூ. ஓகே, நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம், எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
0: விஜய் படத்துல, அதாவது என்றென்றும் காதல் அந்த படத்துல இருந்து ஒரு பாடல்.
1: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. தேங்க்யூ
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
3: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
4: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
5: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லிக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
7: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:02.
8: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
9: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, 2026 பருத்தி ரக பிரிவில் சிறந்த நெசவாளர் விருது மற்றும் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் நாகலம்மாள். 2025-2026 ஆண்டிற்கான பருத்திரக பிரிவில் சிறந்த நெசவாளர் விருது பரமக்குடி சரகம் RH 45 முருகன் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினராக உள்ள 63 வயதான நாகலம்மாள் பெற்றுள்ளார். இவர் தொடர்ந்து 33 ஆண்டுகளாக நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இந்த சேலை நெய்ய 120 ஊசிகள், ஜக்காட் பெட்டி 2 பயன்படுத்தப்பட்டுள்ளன. 6.20 மீட்டர் நீளமுள்ள இந்த சேலையை உற்பத்தி செய்ய 10,000 முறை கை மற்றும் கால்களை ஒரு சேர அசைத்து நெய்துள்ளார். சேலை முந்தியில் கடல் அலை மற்றும் ஒளிக்கீற்று சிதறுவது போல் தோற்றம் பெற்றுள்ளது. உடல் முழுவதும் மின்காந்த அலைகள் போல் நெருக்கமான கோடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பார்டரில் 4 புறமும் ஒளிக்கீற்று ஒருமுகப்படுத்துவது போன்ற கட்டம் மற்றும் வாழைப்பூ கட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளைப்பாவு கருப்பு அரக்கு கலரில் பார்டர் நெய்யப்பட்டுள்ளது. சேலை முந்தி 420 கொல்கி கருப்பு லைன் புட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 80x80 கோமுடு காட்டன் நூல், 2x100 கோமுடு மெசரஸ் பருத்தி நூல் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய கேள்வி: தமிழக தொல்லியல் துறை சார்பாக 2026 ஆண்டு செப்டம்பர் 6 முதல் 23 தேதி வரை கடலடி அகழாய்வு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அகழாய்வு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: தமிழக தொல்லியல் துறை சார்பாக 2026 ஆண்டு செப்டம்பர் 6 தேதி முதல் 23 தேதி வரை கடலடி அகழாய்வு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அகழாய்வு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது?
8: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
7: நிலையத்தில் நேரம் 11:05. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். உதகை நகரின் சிறப்பு வாய்ந்த விநாயகர் ஆலயங்களில் இருந்து நமது கார்முகில் அண்ட் ஜெய் ராகவேந்திரா இருவரும் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து நம்மளுக்காக பிரசென்ட் பண்ண போறாங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து இணையலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் ரபிகா.
7: வணக்கம் முகில், எங்க இருக்கீங்க?
10: அதாவது ஒரு பக்கம் ஆலயமணியும் அதே மாதிரி வழிபாடுகளும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இந்த கோயில் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்.
7: கண்டிப்பா ஜெய், இன்னைக்கு வந்து காலையிலேயே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் போது மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா ஆலயங்களுக்கு வந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த நாள் வந்து நல்லபடியா இருக்கணும்னு, சோ அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து ஆலயங்களை குவிந்திருப்பாங்க இல்லையா?
10: நிச்சயமாக, அதாவது ரொம்ப பக்தியோட சின்ன குழந்தைங்களோட நிறைய பேர் வந்து பார்த்தாலே தெரியுது, நிறைய பேர் லீவ் எல்லாம் போட்டுட்டு வயதானவர்களும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி நிறைய பேர் வந்து அப்படியே வந்து அவங்களுடைய வழிபாடுகளையும் வந்து கடவுளையும் வணங்கிட்டு அந்த விநாயகர் சதுர்த்தி என்ன சொல்றது ரொம்ப அற்புதமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நிச்சயமா சொல்லி ஆகுங்க.
7: ஓகே, கண்டிப்பா இன்னைக்கு நாங்களும் ஆர்வமா இன்னைக்கு ஆலயங்கள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, அந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு நாளோடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத கேட்கறதுக்கு நேயர்களும் சரி நாங்களும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
10: நிச்சயமா, அதாவது நாங்க வந்து இப்ப வந்து லோவர் பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார் கோயில்லதான் வந்து நாங்க வந்து இருக்கிறோம். அதாவது ஒரே இடத்துல இரண்டு பிள்ளையார் இரட்டை பிள்ளையார் ஸ்தலம் இருக்கிறது வந்து மிகவும் சிறப்பான விஷயமாக வந்து சொல்லப்படுது. அதாவது பல்வேறு உள்ளூர்ல இருக்கவங்களுமே சரி அதே போல நிறைய டூரிஸ்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இந்த இரட்டை பிள்ளையார வந்து வணங்குவது ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக ஒரு சிறப்பான விஷயமாக வந்து பாக்குறாங்க அப்படின்ற தகவலோட நம்ம முகிலும் வந்து இன்னும் பல்வேறு தகவல்களோட நம்மகிட்ட வந்து சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முகில் வணக்கம். ரீபிகா வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, இந்த நன்னாளில் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு மிக சிறந்த ஒரு திருவிழாவாக வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விநாயகர் பக்தர்களால் வந்து கொண்டாடப்படுது. அதாவது தடைகளை போக்கும் விநாயகர், அதான் சொல்லுவாங்க விநாயகர் அப்படின்னாலே வினையை தீர்ப்பவன் என்றுதான் வந்து சொல்லுவாங்க. அந்த விநாயகர் அவருக்கு வந்து இன்றைய வந்து பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி மிகவும் உலகம் முழுவதும் வந்து மிகவும் ரொம்பவுமே வந்து விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நன்னாளா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆவணி மாதத்தின் வளர்ப்புறை சதுர்த்தி திதி என்று இந்த விழா வந்து கொண்டாடப்படுது. அது இன்றைக்கு வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. அதாவது புராணங்களின்படி அன்னை பார்வதி தேவி வந்து அவங்க நீராட செல்லும் போது தனக்கு வந்து ஒரு மகன் வேணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க உருவாக்கியவர் தான் வந்து விநாயகர். இப்போ அவர் உருவாக்கி வந்து இவங்க நீராட செல்லும் போது, அன்னை பார்வதி தேவி நீராட செல்லும் போது விநாயகரை வந்து வெளியே அமர்த்திட்டு போவாங்க, யாரும் உள்ளே அனுமதிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த வழியா வந்து அன்னை பார்வதி தேவியின் கணவர் சிவபெருமான் வரும்போது சிவபெருமான வந்து விநாயகர் வந்து உள்ள விடமாட்டாரு. உடனே வந்து சிவபெருமான் என்ன செய்வாரு அப்படின்னா, தன்னோட கோபத்தின் உச்சத்துக்கே சென்று அந்த சிரசை வந்து அவரோட சூழத்தால வந்து அந்த சிரசை தனியா வந்து அப்படியே கொய்து எடுத்துருவாரு. உடனே அன்னை பார்வதி தேவி வந்து வெளியே பார்ப்பாங்க. பார்வதி தேவி வந்து வெளியே பார்க்கும் போது விநாயகரோட தலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும் போது, ஐயோ என் மகன் வந்து தலை துண்டிக்கப்பட்டு இப்படி இருக்கானே அப்படின்னு வந்து அவங்க கோவப்படுவாங்க. அந்த கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாத சிவன், இவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிவன் பெருவான் என்ன செய்வாரு அப்படின்னா, தன்னோட பூதகணங்களை அனுப்பி வந்து எந்த ஒரு உயிரும் உங்க கண்ணுல முதல்ல படுதோ, அதாவது வந்து அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாரு. என்னன்னா தாயோட தலை வந்து வேறு பக்கமா இருக்கணும், மகனோட தலை வந்து வேறு பக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி வந்து ஒரு உயிரினத்தோட தலையை கொண்டு வாங்க அப்படின்னு அந்த பூதகணங்கள் கிட்ட கட்டளையிடும் போது பூதகணங்களும் சென்று தேடுவாங்க. எங்கேயுமே வந்து மனித தலையோ இல்ல வேறு எந்த தெய்வீக தலையோ கிடைக்காது. முதலாவதா பார்க்கும் போது ஒரு யானை தலை வந்து அவங்களுக்கு தென்படும். அந்த யானை தலையை கொண்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுப்பாங்க. அந்த வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து மீண்டும் வந்து அந்த யானை தலையை பொருத்தி உயிர் கொடுப்பாரு. அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கணங்களின் தலைவனான கணபதி என்று வந்து அவரை வந்து அறிவிச்சும் இருப்பாரு. இப்படி வந்து விநாயகருக்கு வந்து பல சிறப்புகள் இருக்கு. அது போலவே தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்த கதமுக சூரன் என்ற அசுரனை அழிப்பதற்காகவே யானை மகமும் மனித உடலும் கொண்ட அவதாரத்தை விநாயகர் எடுத்தாரு அப்படின்றது வந்து ஒரு ஆன்மீக கதையா இருக்கு. மற்றும் பலரால வந்து உலகம் முழுவதும் வந்து இன்று விநாயகர் வந்து கொண்டாடப்படுறாரு. இப்போ இந்த நன்னாள்ல வந்து என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வீடுகளிலும் பொது பந்தல்களிலும் வைத்து அலங்கரித்து வழிபடுறாங்க. எதனால வந்து களிமண்ணால செய்யறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில பின்ன பார்க்கலாம். அது போலவே வந்து விநாயகருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டை மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மோதக விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்டல், அப்பளம், பொறி மற்றும் லட்டுகள் போன்ற இனிப்புகள் செய்து அவருக்கு படைச்சு அந்த நன்னாள்ல வந்து அவரே தன்னை அவரு விநாயகர் தன்னோட வீட்டுக்கு வந்து எல்லா சகல சந்தோஷங்களும் வந்து அவருக்கு தரணும், அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு விநாயகர் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து வழிபடுவாங்க. இந்த நன்னாள்ல 3, 5, 7 அல்லது 11 நாட்கள் வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக சென்று கடல்ல அல்லது நீர்நிலைகள்ல கரைப்பாங்க. அது மீண்டும் கைலாயத்திற்கு திரும்புவதை குறிக்கிறது. அதாவது கைலாயத்திலிருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நமக்கு சகல சௌபாக்கியமும் தந்து மீண்டும் வந்து அவர் கைலாயத்திற்கே திரும்புகிறார். அதுதான் வந்து சிலையை வந்து வீட்டுல வழி வச்சு வழிபட்டு மீண்டும் வந்து சிலையை வந்து ஆற்றுல கரைப்பாங்க. இந்த 3, 7 அல்லது 11 நாட்கள்ல வந்து சிலையை கரைப்பாங்க. இதுதான் வந்து வழிபாட்டோட ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது. கஜமுகநாதனே, விநாயகனே, இந்த நன்னாள்ல நம்மளும் வந்து விநாயகரை வந்து மனப்பூர்வமா மனதில் நிறுத்தி, நம்மளால வீட்டுல வந்து சிலையை வைக்க முடியாட்டியும் மனதால அவரை விநாயகரோட சிலையை நம்மளோட மனதுல உருவமா வைத்து கஜமுகநாதனே, விநாயகனே, வினை தீர்ப்பவனே என்று அவரை வந்து நம்ம வந்து வழிபடணும். அதே போல வந்து இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு வந்து முருகன் வந்து எம்பெருமான் முருகன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த பிரணவ மந்திரத்துக்கு பொருளை வந்து தன் தந்தைக்கு வந்து உபசரிச்சிருப்பாரு, ஒரு ஆசானா நின்னு. ஆனா நம்ம விநாயகர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நமக்கே நல்லா அந்த கதை தெரிந்திருக்கும். ஞானப்பட்டம் ஒரு போட்டி நடக்கும் போது உலகத்தை யாரு முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கே அந்த ஒரே ஒரு ஞானப்பழம் அப்படின்னு அந்த நாரதர் கொண்டு வந்த அந்த நாரத்தால் ஒரு போட்டி நடக்கும் போது எம்பெருமான் முருகன் வந்து தன்னோட மயில எடுத்து உலகையே சுற்றி வர கிளம்புவாரு. ஆனா சற்று யோசித்த விநாயகர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னோட வாகனமான மூஷிதன் அவர் மேல அமர்ந்து இந்த உலகமே வந்து என்னுடைய தாய் தந்தைதான் என்று தன்னுடைய தாய் தந்தையை வந்து சுற்றி வந்து ஞானப்பழத்தையும் பெறுவாரு. அதாவது இந்த நாள் இந்த நன்னாள்ல வந்து நீங்க வந்து விநாயகர் கோயிலுக்கு போக முடியல, இல்ல விநாயகரை வழிபடாத நிலையில இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட தன்னோட தாய் தந்தையரை நீங்க வணங்கினாலே அது விநாயகரை வணங்கினத்துக்கு சமம் தான் அப்படின்றத அன்றைக்கே வந்து விநாயகர் வந்து உணர்த்தி இருக்காரு. இது போல பல கதைகள் வந்து விநாயகர் கிட்ட இருக்கு. அதே மாதிரி சித்திபுத்தி விநாயகர் போன்ற பல அவதாரங்களும் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது போல பல முழுமுதற் கடவுள் விநாயகர் தான் வந்து முழுமுதற் கடவுள். எல்லா கடவுள்களுக்கும் முன்னாடி முழுமுதற் கடவுளாக எல்லா கோயில்கள்லையும் வந்து முன்னாடி அமர்ந்திருப்பார் விநாயகர். எல்லா வினைகளையும் தீர்ப்பவர். இந்த நன்னாளில அவரை மனதார நம்ம நிறுத்தி மனதுல நம்ம நிறுத்தி அவரை வழிபடுவோம். இறைவனே எல்லா வித சகல சௌபாக்கியமும் எங்களுக்கு அழியுங்கள் என்று அவரை நிறுத்தி வழிபடுவோம் ரேவேதா. அது போல இன்றும் இன்னைக்கு நம்ம வந்து உன்னதாகவே ஜெய் சொன்னது போல இன்றைக்கு வந்து நம்ம உதகையில இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார் ஆன்மீக திருத்தலத்துல இந்த இடத்துல நம்ம இருப்போம். இந்த இடத்துல இருந்து இங்க என்னென்ன பூஜைகள் விசேஷ பூஜைகள் நமக்கு இன்றைக்கு நடைபெறுது, அது போல இங்க இருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்ல போறாங்க, இங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்றாங்க, இது எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
7: கண்டிப்பா ரொம்ப அழகா வந்துட்டு விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பை வந்து ரொம்ப அழகா தொகுத்து நீங்களும் வந்து நம்ம ஜெயும் ரொம்ப அழகா சொன்னீங்க முகில். நிச்சயமா தொடர்ந்து நாங்களும் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் கோயில்கள்லயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
10: நிச்சயமாக

0: சிங்களத்தில் நேரம் 11:19 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு உதகை நகரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விநாயகர் கோயில்களில் இருந்து நமது ஆர்ச்சே கார்முகில் அஞ்சே இருவரும் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, கோயில்கள்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மீண்டும் அவங்க கூட இணைவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ரீபிகா.
0: வணக்கம் முகில். இன்னைக்கும் அதாவது நிறைய தகவல்களோட இணைஞ்சீங்க.
1: ஆமா, இன்றைக்கு நம்ம வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாள்ல நம்ம இன்றைக்கு உதகையில இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ரெட்டை பிள்ளையார் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோவில்ல தான் இருக்கும். உதகை பேருந்து நிலையத்திற்கு அருகில இருக்கக்கூடிய கோவில்ல தான் இருக்கும். இந்த கோயிலோட திருத்தலத்தோட வரலாறு என்ன, இங்க இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன என்பதை பத்தி நம்மோட சரவணன் இருக்காரு, அவர் இப்போ அதை பத்தி சொல்லுவாரு.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதாவது பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்மளுடைய சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பாக உதகை நகர்ல வந்து அருள்மிகு இரட்டை பிள்ளையார் திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மெயின் பஜார் பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம். சுமார் 100 ஆண்டுகளை கடந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உதகை மாரியம்மன் திருக்கோவில் தோன்றிய காலத்திலேயே வந்து இந்த கோவிலும் உருவானதாக செவிவழி செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன. சாதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிள்ளையார் அப்படின்னா அரச மரத்துக்கடியில இருப்பாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு மரத்துக்கடியில இருப்பாரு, ஒரு சின்ன கோவில்ல தனி சன்னதியில தான் இருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் வந்து இரண்டு பிள்ளையார்கள், மாப்பிள்ளை விநாயகர் விநாயகர் அப்படின்னு சொல்லி இரண்டு விநாயகர் சேர்ந்து இந்த திருக்கோவில்ல வந்து இருக்காங்க. இது வந்து எங்கும் காண முடியாத ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்மளுடைய உதகையில இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில்ல மாரியம்மனும் காளியம்மனும் ஒரே சன்னிதானத்துல இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த கோவில் வந்து இரட்டை பிள்ளையார்கள் காவிரிக்கே வந்து ஒரே சன்னிதானத்துல ரெண்டு பிள்ளையாரும் இருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்த ஆலயத்தினுடைய விநாயகர் சதுர்த்தி பெருவிழா இன்றைய தினம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தெருக்கள் முழுக்கவே வந்து வண்ண தோரணங்கள் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணப்பட்டு மாவிலை தோரணங்கள், வாழை மரம் கட்டி, கூந்தப்பனை எழுதி கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னங்கீற்றுகளை கொண்டு பந்தல் அமைக்கப்பட்டு மிகவும் அழகாக இந்த ஏரியாவே வந்து கலை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலை முதலே இரட்டை பிள்ளையாருக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடுகளும் ஹோம வழிபாடுகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்திற்கு மற்ற ஆலயங்களைப் போல கோபுரங்கள் அமையாமல் நம்முடைய கேரள பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஆலயங்களில் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்குமோ அது போன்று இந்த ஆலயத்தினுடைய வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது சற்று வித்தியாசமானதாக இங்கே அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் தான் இப்பொழுது விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்திலே சிறப்பு வாய்ந்தது என்றால், 1001 கொழுக்கட்டை, விநாயகருக்கு பிடித்தமான அந்த மோதகம் என்று சொல்லக்கூடிய அந்த கொழுக்கட்டையானது 1001 என்ற அளவிலே தயார் செய்யப்பட்டு அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்து அதன் பிறகு இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அதனை பிரசாதமாக தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அன்னதானமும் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் தான் சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது போலவே இங்க பலவிதமான தோரணங்கள், பின்ன வண்ண மாலைகள், இறைவனுக்காக சாஸ்திரத்துக்கான வண்ண மாலைகள், பின்ன நிறைய விஷயங்கள், நிறைய பூஜைகளுக்காக நிறைய வகைகள் வந்து இங்க தயாராகிட்டு இருக்கு. அது போல அன்னதானமும் வந்து இங்க வந்து தயாராகிட்டு இருக்கு. இன்னும் சிறிது நேரத்துல வந்து அன்னதானமும் வந்து தயாராகிடும். இது போலவே வந்து விநாயகரோட பெருமைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பலவிதமான பெருமைகள் வந்து நம்ம சொல்லலாம். லங்கையின் மன்னனான ராவணன் சிவபெருமானின் தீவிர பக்தனா இருந்தாரு. அவர் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிந்து அவரிடமிருந்து பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆத்மலிங்கத்தை வரமா பெற்று அந்த லிங்கத்தை வந்து இலங்கையில இருக்கக்கூடிய தன்னுடைய இடத்துக்கு வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் ராவணனுக்கு அழிவே இருக்காது என்ற ஒரு வரமும் அவருக்கு இருந்தது. அதை வந்து அவர் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துட்டு போவாரு. ஆனா சிவபெருமான் ஒரு நிபந்தனையை விதிச்சிருப்பாரு, இந்த லிங்கத்தை நீ இலங்கைக்கு கொண்டு செல்லும் வழியில எனக்கு எங்கேயுமே வந்து தரையில வைக்கவே கூடாது என்று வந்து ஒரு விதியை வந்து சொல்லியிருப்பாரு. எந்த இடத்துல இந்த லிங்கம் தரையில் வைக்கப்படுதோ அது அந்த இடத்திலேயே நிலை பெற்றடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல அழிவில்லாத வரம் பெற்ற ராவணன் இலங்கைக்கு திரும்பினால் உலகம் அழியும் என்று அஞ்சிய தேவர்கள் நாரதரின் ஆலோசனையில் பேரி மாபெரும் விக்னகங்களை நீக்கும் விநாயக பெருமானிடம் தங்களை காக்குமாறு சரணடைந்தனர். விநாயகருக்கு அவர்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டாரு.
1: ராவணன் மாலை நேரத்துல கோகர்ண பகுதியை கடந்து சென்று கொண்டிருந்தாரு. சிவபக்தனான அவர் தனது மாலை நேர வழிபாட்டை செய்ய விரும்பினாரு. ஆனா கையில இருக்கும் ஆத்மலிங்கத்தை தரையில வைக்கக்கூடாது என்ற நிபந்தனை இருந்ததால என்ன செய்வது என்று அவருக்கு தெரியல. அப்போது விநாயகர் ஒரு சிறு பிராமண பையனா போல அவர் போலவே வேடம் அணிந்து ஆடு மாடுகளை மிதித்துக் கொண்டு அவன் முன்னால தோன்றினாரு. அவனை அவரை கண்ட ராவணன் மகிழ்ச்சி அடைந்து, சிறுவனே, நான் பூஜை செய்து முடிக்கும் வரை இந்த லிங்கத்தை உன் கையிலே வைத்து எக்காரணம் கொண்டும் தரையில் வைக்காதே என்று கூறி அவரிடம் கொடுத்தாரு. அதற்கு விநாயகராய் இருந்த அந்த சிறுவன், இதன் எடை மிக அதிகமா இருக்கு, என்னால தாங்க முடியாவிட்டால் உன்னை 3 முறை குரல் கொடுத்து அழைப்பேன், நீ வராவிட்டால் தரையில் வைத்து விடுவேன் என்று நிபந்தனையும் இருந்தாரு. ராவணனும் அதுக்கு சம்மதித்திட்டு ஆற்றுல நீர் அட சென்றாரு. ராவணன் ஆற்றில் இறங்கிய உடனே சிறுவன் வடிவில் இருக்கக்கூடிய விநாயகர் என்ன பண்ணார்னா, ராவணா ராவணா ராவணா என்று 3 முறை அடுத்தடுத்து அழைத்து விட்டு ஆத்மலிங்கிட்டு ஓடி அந்த ராவணன் லிங்கம் தரையில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டு கடும் கோபம் அடைந்தாரு. கோபத்துல அவர் நம்ம விநாயகரோட தலையில பலமா ஒரு குட்டு வைத்தாரு. பின்னர் அந்த லிங்கத்தை தன் முழு பலத்தையும் கொண்டு தரையிலிருந்து எடுக்க முயன்றாரு. ஆனா அவரால் அதை அசைக்க கூட முடியல. அந்த லிங்கம் அங்கேயே வந்து வீற்றிருந்தது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணபதி, அதுக்கப்புறமா கணபதி வந்து தன்னோட உண்மையான ரூபத்தை வந்து காட்டினாரு. ஸோ லங்கேஸ்வரனோட அகந்தையை அடக்கி தேவர்களை காத்த இந்த நீலை புரிந்த விநாயகருக்கு லங்கேஸ்வர கணபதி என்ற மற்றொரு பேரும் இருக்கு. இது போன்ற பல கதைகள் வந்து நம்ம கணபதி விநாயகர் என்று வழிபடக்கூடிய அந்த எம்பெரும்பான் விநாயகருக்கு வந்து பலவிதமான கதைகளும் பலவிதமான அருளும் இருக்கு. ஸோ இந்த நன்னாளில் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கணபதி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார் கோயில்ல என்னென்ன விசேஷங்கள் இன்னைக்கு நடக்க இருக்குது, என்னென்ன அபிஷேகங்கள், என்னென்ன ஆராதனைகள் இங்கே இருக்குது என்பதையும் நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
0: கண்டிப்பா ரொம்ப அருமையான தகவல்களோட

0: கேட்டுக்கொண்டிருப்பது விநாயகர் சதுர்த்தி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. இன்று நமது உதகை நகரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான ரெட்டை பிள்ளையார் கோயிலில் இருந்து நமது ஆர்ஜிஎஸ் வந்து சூப்பரா வந்து ப்ரோக்ராம் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சிறப்புகள், ஆலயத்தில் நடைபெறக்கூடிய வழிபாடுகள் அத்தனையும் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து மீண்டும் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: மீண்டும் என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்றத பத்தி வந்து சொல்ல போறாங்க. வணக்கம் சார்.
2: அவங்க வந்து மனசார சாப்பிட்டு வாக்கிட்டு போறாங்க. அது வந்து விநாயகரோட கிஃப்ட்.

0: அதனால வந்து இன்னும் உடம்பு வந்து விநாயகருக்காக நாங்க பாடுபட்டுக்கணும். அதே மாதிரி இந்த கோயில் வந்து பழமையான கோயில்னாலும் தந்து குடறதுனால இந்த ஃப்ரெண்ட்ல வந்து இந்த ஆர்ச்சி நாங்க போட்டோம். அப்ப வந்து ஒரு தங்கம் மாதிரி வச்சு நாங்க போட்டோம். இப்ப யாருமே இல்லைங்க, இருக்க நான் ஒருத்தம் தான் இருக்கிறாங்க, கூட நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா அப்படிங்க, அவர் வச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நெட்டக்கூடாதுன்னு இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நெட்டக்கூடாதுன்னு நம்ம ஆயிட்டு வரைக்கும் செய்யலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் சார். பப்ளிக் வந்து நல்லா சப்போர்ட் பண்றோம் அப்படிங்க. முஸ்லீம் இந்து
1: வருஷமா
0: ஒரு துண்டு அடிச்சு வாங்கி தரா அப்படிங்க. அவர்கிட்ட வந்து ஒரு துண்டு அடிச்சு 25 கிலோ கேட்டாங்க. சேர்மன் வந்து தயிர் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்க. அவங்க வந்து இந்த ஒரு 3 வருஷம் இது தயிர் வாங்கி கொடுக்குற அப்படிங்க. அவருக்கு வந்து உப்பு கஞ்சி ராய் கஞ்சி திட்டி கஞ்சி பானகம் இட்லி மாவு செய்வோம் சார். துளு மாவு அந்த துளு மாவு செஞ்சு அவங்க அம்மாவுக்கு வந்து இங்க பூசை பண்ணுவோம். அது ஒரு திட்டம் சார் எங்களுக்கு. எல்லா சாமி ரோட்டோட போறது அந்த அம்மா முட்டு வருஷம் ஒரு நாள் வந்து இங்க உட்காந்து அப்படின்னு இந்த கோயில் வச்சு நம்ம பூசை பண்ணுவோம் சார். அதுவும் வந்து அதுவும் வசூல் பண்ணிட்டு ஊர் வசூல் வெளியால எங்கேயும் போக மாட்டாங்க. ஊருக்குள்ள அரிசி எல்லாம் வாங்கி உடச்சு கஞ்சி வச்சிருவோம் சார். அது ஒரு திட்டம் இருக்கு சார் எங்களுக்கு.
1: அதாவது
0: அப்பா அவங்க செஞ்ச காலத்துல இருந்து இப்ப அப்பா இல்லைங்க, அவங்களாம் இதாயிட்டாங்க. அவங்க தலைமுறையில இருந்து வந்து இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சார். அதான் நாங்க செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: அதை தாண்டி வேற என்ன
0: வேற ஒன்றும் இல்லை சார். வேற வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் சார் எங்களுக்கு. அப்படியே கிஃப்ட் எங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம வந்து நல்ல ஒரு இது ஒரு நம்பிக்கை சார். ஒரு மேல வேண்டி போனா ஒரு காரணம் சக்சஸ் ஆகுது. அது ஒரு நம்பிக்கை இருக்கு.
1: வேற என்ன மாதிரியான நம்பிக்கையான இப்ப என்ன இரட்டை பிள்ளையா அப்படின்னு சொல்றோம். என்னென்ன நம்பிக்கையான விஷயங்கள் தோஷங்கள் நிறைய விஷயம் சொல்றாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்
0: இருக்கு? அப்ப ஒரு சிலர் வந்து வேண்டாம் போட்ட அளவுக்கு இருக்கு சார். இப்ப எனக்கு வந்து ஏதோ ஒரு குறை வந்து வேண்டிட்டு போகும் சார். இந்த மாதிரி இருக்கு எனக்கு பழி பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு மரம் நாள் வந்து மாட்டியாகும் சார். அதே மாதிரி எனக்கு வந்து கெனால வந்து வாகனம் மாதிரி வந்து காலேஜ் போயிருவார். அந்த ஒரு துப்பே எனக்கு இருக்கு சார். அது வந்து இது பண்றப்ப அதனால வந்து இந்த இது நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சார்.
1: சரி சரி
0: சார். நல்ல சப்போர்ட் சார் எங்களுக்கு. ஆனா இப்ப வரவங்க போறவங்க நம்ம அன்னதானம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. நோட்டை பார்த்தா உங்களுக்கு செஞ்சுட்டு போயிருவாரு. அன்னதானம் போடுறீங்களா அப்படின்னு
1: ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரசித்தியாக பண்றது. என்னென்ன மாதிரியான பிளான் எல்லாம் நமக்கு இருக்கு? ஆல்ரெடி அன்னதானம் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வழிபாட்டு ரீதியான விஷயம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க?
0: நாங்க டேபிள் போட்டா சார் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பணம் பற்றாக்குறதுனால வந்துட்டு பப்பாயின் சர்ச் பண்றோம் சார். விலை போட்டு எல்லாத்துக்குமே நீட்டா பண்ணுவோம். 10 டேபிள் போட்டுவோம் சார். டேபிள் போட்டு சனி ஞாயிற்று இருக்குங்க சாப்பாடு. நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளும் சாப்பாடே பண்ணி வருவோம். அந்த மாதிரி பண்றோம்னா இப்ப போன வருஷம் நம்மளுக்கு அந்த உடல் நல இதனால பப்பை டெஸ்ட் பண்ணுவோம். வந்து அப்படியே டாக்டர் போட்டு கொடுத்து அவங்க அவங்க வாங்கிட்டு ஸ்டார்ட் போயிடுவாங்க. நல்ல சப்போர்ட்
1: பண்ணிருந்தாங்க.
0: இந்த டிப்ஸ் எங்களுக்கு வந்து பணம் பற்றாக்குறை தான். அதை யாருக்கு நாங்க கம்ப்ளீட் பண்ணி கேட்கறது இல்லைங்க. அது வேண்டாம்.
1: அந்த இருக்கிறதுல வந்து நிர்வாகம் பண்ணி மேனேஜ் பண்றதும் ஒரு சிறப்பான விஷயம் தானே இல்லைங்களா? சரி சரி. எப்படி விநாயகர் சதுர்த்தியினுடைய நார்மலா ஒரு வழக்கமான நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்றது எத்தனை நாள் இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள்
0: இன்னும்
1: வேற
0: என்ன ஏப்ரல் வந்து அந்த சந்திப்பு வச்சு அது ஒண்ணு சார் சார். அந்த ஒரு கிஃப்ட் எல்லா சாமி ரோட்டோட போறவங்க நம்ம அதுவும் உட்காந்துருவோம் கோயில்ல. ஒரு ரோடு உட்காந்து அந்த ஒரு நல்ல போஸ்ட் இருக்கும் சார். அது ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. அந்த அம்மாவுக்கு வந்து மொத்தம் சொன்னதுன்னா ராய் கஞ்சி திட்டி பஞ்சு உப்பு கஞ்சி துள்ளு மாவு பானகம் ஒரு 5 ஐட்டம் செய்வோம் சார். அந்த 5 ஐட்டம் வச்சு அந்த அம்மாவுக்கு வந்து இது பண்ணுவோம். அவன் உபயம் இருக்கிறவங்க வந்து வெள்ளிக்காய் அந்த இதெல்லாம் வச்சு அவங்க குடிச்சுக்குவாங்க சார். எங்களுக்கு வந்து அந்த அந்த கஞ்சி வச்சு கேட்டான். அது ஒண்ணுனாலதான் அந்த அம்மா வந்து உள்ள வராங்க. இந்த அண்டை இங்க வைக்கலன்னா சார் அம்மா அப்படியே ஓட்டோட போயிடுவாங்க. அது ஒரு இதுதான் சார். இந்த அண்டா வச்சா அந்த அம்மா உள்ள வந்துருவாங்க. இந்த அண்டா வைக்கலன்னா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ரோட்டோட கொண்டு போயிடுவாங்க. சாமி உள்ள அங்க ரதம் வந்து அங்க நெட்டு வச்சு அம்மா உள்ள அங்கிருந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருவாங்க. அதே மாதிரி இங்க பூசை முடிஞ்சு திருப்பி ரதத்துல வச்சு குடிச்சு விட்டுருவோம். அது ஒரு கிஃப்ட் சார் எங்களுக்கு. எங்களுக்கு ரெண்டுமே நல்ல கிஃப்ட். அம்மா ஒரு கிஃப்ட் இருக்கு, இவருது ஒரு கிஃப்ட், நமக்கு ஒரு கிஃப்ட் இருக்குங்க சார். நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் சார். அதனால இன்னைக்குமே நல்லா எனக்கு இப்போ ஒரு 60 வயசு ஆயிடுச்சு சார். இன்னுமே செஞ்சு கேட்கறேன், ஹெல்த்தியா தான் செஞ்சு கேட்கறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, உடம்புக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு டயரும் தெரியாது சார். நல்லா நீட்டா போயிடுச்சு.
1: ரொம்ப அற்புதமாக வந்து சொன்னீங்க. அதாவது ரெமிக்கா, நீங்க வந்து கேள்விப்படுங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோவர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலதான் இந்த கோயில் வந்து இருக்கு இல்லைங்களா?
2: கண்டிப்பா.
1: அப்போ வந்து இங்க வரக்கூடிய நிறைய பேருக்கு வந்து கோயில் எங்க இருக்கு அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தெரியாது. அப்ப வந்து இதுக்காகவே 2005 இல்லைங்களா, 2002 வந்து இந்த ஆர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போட்டாங்க. முன்னாடி கோயில் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டியா ஒரு ஆர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நான் காலைல வரும்போது கூட வழக்கமா நம்மளோட ஊரா இருந்தாலும் அந்த கரெக்டான அந்த கரெக்டான ஸ்ட்ரீட்ல வந்து டெம்பிள் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்ச்சும் சொன்ன அந்த பல்வேறு தகவல்களும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருந்தது. சோ நம்ம தொடர்ந்து ஒரு பாடலையும் கேட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இருக்கு, அதை கேட்டு நம்ம நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம்.
2: கண்டிப்பா. தொடர்ந்து நேயர்களுக்காகவும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் நம்ம ஆர்ஜிஎஸ் அனைவருக்காகவும் இந்த சூப்பரான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தில் நேரம் 11:45 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 விநாயகர் சதுர்த்தி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். தடைகளை நீக்கி அறிவையும் ஞானத்தையும் அருளும் விநாயகர் பெருமானின் திருநாளான இன்றைய விநாயகர் சதுர்த்தி நன்னாள்ல ரெட்டை பிள்ளையார் கோயில இருந்து நம்ம ஆர்ஜே சூப்பரா ப்ரோக்ராம் நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாமே நம்மளுக்கு விளக்குறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: வணக்கம் ரவேகா.
0: வணக்கம் முகில்.
1: ஓகே, நம்ம கூட வந்து மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர், இதை வந்து ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஒரு நபர், இன்னும் பல்வேறு தகவல்களை வந்து நமக்காக வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க, அவர்கிட்ட வந்து கேட்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். உங்க பேர் உங்க
3: அடிமை மோகன். நாங்கள் இங்கே வந்து 100 வருஷத்துக்கு இருக்கிறோம். பட் இங்க இந்த கோயில்ல வந்து எங்க தாத்தா தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப நானும் இவ்வளவு ரவின்னு சொல்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் தான் மீதி. இப்ப நாங்க வந்து அதை உடக்கூடாது தொடர்ந்து செஞ்சிருக்கோம். இது என்ன பண்ணுவோம், எங்களுக்கு இதோ தெரியாத இருக்கும், இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் நம்ம செஞ்சிருக்காங்கட்டு எங்களுக்கு தெரியல. அந்த காலத்து கணக்கே இருக்குது, 18.25 ரூபாயில இருந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப வந்து இப்போ 20,000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. எந்தெந்த அவங்க கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட மாத்திரம் தான் வாங்கி ரெகுலர் அக்கௌண்ட் வாங்கி வேற சேர்ந்துக்கிறவங்களும் நாங்க சேர்த்துடுவோம். அதோட இதுதான், மற்றபடி வேற எந்த இதுவும் கிடையாது. மார்ச் ஏப்ரல் இருக்கும், அந்த டைம்ல இருந்து இங்க வந்து

0: கஞ்சி காய்ச்சி ஊற்றுவோம். அப்ப சாமி வந்து எங்க தெருவுக்கு மாத்திரம் தான் உள்ள போகும், வேற யாருக்கும் வராது. அப்படியே நேரம் போயிடும். எங்களுக்கு மாதிரி இங்க மண்டபப்படி விட்டு போட்டு இங்க சாமி நின்று இங்க சாமிக்கு சவரம் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் மட்டும் நாங்க இங்க இருக்கோம், கஞ்சி காய்ச்சி வச்சிருவோம். கூழ், அதாவது இது ராகி கூழ், அது சிச்சப்பு, அதுலயே வந்து உப்பு, அப்புறம் மட்டும் அரிசி கஞ்சி வந்து உப்பு. அப்புறம் மட்டும் மாவீச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாலக்காருக்கும். இது இது இத்தனையும் நாங்கள் செஞ்சு வர உங்களுக்கு கொடுத்துருவோம். இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், எந்த விளம்பரமும் கிடையாது. எங்களுக்கு விளம்பரமும் கிடையாது, செஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த ஆண்டவன் அனுகிரகம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் செய்யறோம். இன்னமும் அதே அளவுக்குதான் இருக்குது, எந்த மாற்றமும் அது கிடையாது. ஆனா இங்க வரவங்க வந்து எப்போதுமே ஜாஸ்தியா தான் வரவங்களோட கம்மி ஆகுறது கிடையாது, வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. அதே மாதிரி நாங்கள் சாப்பாடு செய்யறது வந்து குறைஞ்ச அளவு வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 100 கிலோ மட்டும் வந்துட்டோம். அப்ப வந்து நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு பாருங்க, இது மேல் கொண்டு வளரணும் எங்களுக்கு ஆசை. அது அவங்க அனுபவம் தாக்கம் எங்களுக்கு போகுது. இப்ப கவர்மெண்ட் அவங்க எப்படி இப்படி செய்யறாங்களோ அது நாங்க அதுல இன்வால்வ் ஆகிறது கிடையாது, அது அவங்களோட செக்டர், இது எங்களோட செக்டர்.
1: என்னென்ன உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களை என்னென்ன சொல்லுங்க, இத்தனை வருடங்கள் வந்து செஞ்சிருக்கீங்க, விடக்கூடாது செய்யணும்னு
0: சொல்லி விடக்கூடாது. அதாவது என்னன்னா ஒரு என்தூசியாசம் தான், வேலை ஒன்றும் கிடையாது. அதாவது தெரியவங்க அவங்க நடத்துறாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதை நாங்க விடக்கூடாது, நாங்க பாக்குறோம். அதனால வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இங்க இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து என்னன்னா ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க இன்னைக்கு எல்லாம் அசம்பிள் ஆகி இது செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டாங்கன்னா எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்களோ அது மொத்தத்துல அதோட அந்த செலவு அதுலயும் காட்டிட்டு போயிடுவாங்க.
1: ஒரு காலத்துல இப்ப 25 வருஷமா நீங்க தொடர்ந்து செய்யறீங்க, அப்ப இருக்கிறது இப்ப இருக்கிறது என்ன வேணும் சேஞ்சஸ் எல்லாம் பாக்குறீங்க? இப்போ
0: நாங்க மக்கள் வர்றது காட்சி இருக்குது. அப்ப இருந்ததுக்கு இப்ப வந்து ஆனா இப்ப முதல்ல வந்ததுனாக்கா இங்க தெருவே வந்து நம்ம மக்கள் தான் இருந்தாங்க, இப்ப எல்லாமே மாறி போச்சு. இப்படி இருந்தனால இந்த கோயிலுக்காக வரவங்க வந்து பிளைன்ஸ் இருந்து கூட வந்துட்டு போயிடுறாங்க. இந்த தெருவுலயே இருந்தவங்க கூட இந்த நாளுக்கு வந்து இங்க வந்து இங்க இவரை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்களுடைய அது மிஸ் பண்றது கிடையாது, கட்டாயம் வந்து போயிருப்பாங்க.
1: எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, இத்தனை வருஷங்கள் 25 வருடங்கள் அப்படின்றது அதான் விஷயம் இல்ல, எப்படி பாக்குறீங்க?
0: எங்களை பொறுத்த முடியாதுக்கா அந்த நாள் போறதே தெரியல. இப்படிங்கிறது எங்களுக்கு அந்த வருஷம் முடிஞ்சிருது, நாங்க வேலைக்கு நாங்க மறுபடியும் வந்துடலாம். அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து பணி எடுத்துக்குவாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே தெருவில் இருக்கவங்க, சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க, அது இல்லாத வந்து அரசா பற்று முஸ்லிம் மற்றும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து அவரை கொடுத்து எங்களுக்கு செய்யறாங்க. அவங்கள்ட்ட நாங்க வசூல் வாங்குறோம், அவங்க வந்து மனதாக கொடுக்குறாங்க, ஸ்பான்சர் இருக்கிறாங்க, யாருக்காகவும் கொடுக்கறதும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாறுபாடு கிடையாது. ஏன்னா இந்த தெருவுல வந்து நிறைய பேர் அவங்க இருக்காங்க, யார் எல்லாருமே கலந்துக்கிறோம், எல்லாமே கலந்து எல்லாமே செஞ்சுக்கிறோம்.
1: அதிகமாக வந்து பர்சனலி ஒரு மிகவும் வந்து என்ன சொல்றது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து வந்து நம்மளே வந்து வயலாத கடலை இருந்து பார்த்தோம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒருவர் அவங்ககிட்ட வந்து நமக்காக வந்து பேச போறாரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்
2: சார்.
1: பேசலாம்
2: சார். கண்ணன் சார்,
1: நீங்க என்ன இருக்கீங்க?
2: குப்பா இருக்கேன்.
1: ஓகே, கலையிலிருந்து பார்த்தா ரொம்ப அயராது வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி எல்லா வருஷமா இங்க வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப இங்க ஒரு 20 வருஷமா இருக்கு.
2: ஓகே,
1: எப்பவுமே வருஷம் வருஷம் மக்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க.
2: உங்களுக்கு வந்து இங்க சாப்பாடு வந்து எல்லாமே நல்லா சாப்பிடணும், எவ்வளவு சாப்பாடு செஞ்சாலும் பத்துறது இல்லைங்க, நல்லா முடிஞ்சிருது.
1: சரி சரி சரி,
2: அது நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யலாம் அப்படின்ட்டு.
1: 20 வருஷம் நீங்க தான் பண்ணிட்டு
2: இருக்கேன் எல்லாம் சப்பல் நினைச்சாருங்க.
1: ஓகே, எப்படி பாக்குறீங்க 20 வருஷம் தொடர்ந்து கோஆர்டினேட் பண்ணி டீம் சப்போர்ட் பண்றது எப்படி பாக்குறீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. நீட்டா வந்து நீட்டா பண்ணி முடிச்சு நீட்டா
1: போயிருக்கேன். எத்தனை மணிக்கு வந்து அன்னதானம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும்?
2: ஸ்டார்ட் ஆகும் எப்படியோ ஒரு 1000 பேர்ல வருவாங்க.
1: 1000 பேர்
2: போட்டு பிளேட் எல்லாம் போட்டு பிளேட் கொடுக்குறோம். பிளேட்ல கொடுத்து வரவங்க அப்படி தட்டில வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க எலப்போர்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா அது யாரும் சர்வீஸ் பண்ணிருக்க அவ்வளவு இல்லாததுனால இதெல்லாம் பிளைட்லயே கொடுத்தேன்.
1: ஓகே ஓகே, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க.
2: தேங்க்யூ.
1: அதாவது நிறைய அதாவது கமிட்டி உறுப்பினர்கள் அதே மாதிரி சமைக்க சமையல் செய்யறது இத்தனை வருஷமா, அதாவது 20 வருஷமா தொடர்ந்து ஒரே இடத்துல இவ்வளவு பணிகள் செய்யறது அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லைங்க. அதாவது ஒரு மணி நேரத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து நெருங்கி முடிக்கவே வந்து போறோம். ஆரம்பத்துல இருந்து நிறைய தகவல்கள் அதே மாதிரி நிறைய வந்து வழிப இந்த விநாயகர் சதுர்த்திக்காக வந்து வழிபட செய்யறதுக்காக நிறைய பேர் வந்து அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அதே போல நிகழ்ச்சியினுடைய நிறைவு தகுந்தத்துக்கும் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி நிஜமாவே வந்து யோசிக்க தோணுது அப்படின்னு நினைச்சோம்னு சொல்லி ஆகணும்.
3: கண்டிப்பா ரொம்ப அருமையா அந்த கோயிலோட சிறப்பு, அங்க பணிபுரியக்கூடிய அங்கிருக்க வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்கள்கிட்டையும் பேசினது, அந்த கோயிலோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டலாமா?
1: நிச்சயமாக. சோ இது இதோட இந்த இடத்துல இருந்து நாங்க வந்து நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்து வந்தாச்சு. சோ அதுவரை நான் வந்து விடைபெறுவதும் நானும் உங்கள் அன்பு சோழன் ஆட்சி ஆட்சி ராகவேந்திரா, நானும் உங்கள் ஆட்சி கார்மகிழ் மற்றும் இவர்களுடன் சரவணன்.
3: ஓகே, அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களை அனைவருக்காகவும் ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம். நன்றி. இவ்வளவு நேரம் சூப்பரா வந்து விநாயகர் சதுர்த்தி திருநாளோட சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம இரட்டை பிள்ளையார் கோவில் இருந்து நம்மளுடைய ஆர்ஜே ஜெய் அண்ட் முகில் அண்ட் சரவணன் ரொம்ப அருமையா அந்த கோயிலோட சிறப்புகள், அங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த அபிஷேக முறைகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெளிவா விளக்குனாங்க. சோ அவங்க அனைவருக்காகவும் நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள். இது உங்கள் UTFM 101.8 எட்டிங்களாமே சமஹிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்னதாக
1: ஊட்டி ஹெர்பல் பியூட்டி பார்லரில் ஒரு மாத கால அட்வான்ஸ் அழகு கலை வகுப்பு பயிற்சிகள் நடைபெற உள்ளன. தொடர்புக்கு 9486383888.
0: இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 எங்கள் வீட்டு மோதகம் விநாயகர் சதுர்த்தி நாள் சிறப்பு நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சீன அஞ்சல், 1:55 திரைக்கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் காட்டநாயகர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம். இரண்டு வானிலை அறிக்கை பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல், தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை, இடம்பெறும் சொல் கடவுள், நேர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி, கர்நாடக இசைக்கலைஞர் வித்யா சங்கர் சக்கரவர்த்தி அவர்களுடன் நேர்முகம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், 5:30 நம்பிக்கை அருளும் தும்பிக்கை நாதன் விநாயகர் சதுர்த்தி நாள் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு பிடுகுமொழி பாடல்கள், 7:00 திரை கானம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்களுடன் நேர்முகம். இதன் 2 பகுதி தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:15 செய்தி சுடர், 9:30 சங்கடஹர சதுர்த்தி மகிமை இசை பேருரை, நிகழ்த்துபவர் நங்கநல்லூர் சதரம் சுவாமிகள் அவர்கள், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Hindi Divas is being celebrated across the country today. It was on this day in 1949 that the Constituent Assembly adopted Hindi, written in Devanagari script, as the official language of the country. Today, Hindi is one of the widely spoken languages in the world and the first language of more than 52 crore people. Union Home Minister Amit Shah will attend the Hindi Divas 2026 program and the 6th All India Rajbhasha Sammelan official language conference in Navi Mumbai today. Sharing a video message on Hindi Divas today, he said that Hindi language is not the competitive language of any other language but an important connecting thread of national unity.
3: भाषा किसी भी समाज की स्मृति होती है, उसका आत्मबोध होती है। हिंदी ने इस विविधता के बीच संवाद, संपर्क और समन्वय की भाषा के रूप में देश के विभिन्न वर्गों और समुदायों को जोड़ने में महत्वपूर्ण भूमिका निभाई है। हिंदी का विकास भी तभी सार्थक है जब सभी भारतीय भाषाओं के सम्मान, संरक्षण और संवर्धन के साथ आगे बढ़े।
2: Home Minister Amit Shah has said that BJP-led NDA governments in 21 states will introduce the Uniform Civil Code, UCC, before 2029. Speaking to reporters in Mumbai, the Home Minister said UCC has been introduced in several states and he is confident that it will be introduced in the 21 BJP-NDA-ruled states before 2029. Mr. Shah said triple talaq has been abolished, giving Muslim women equal rights. He said the government has strengthened the country's criminal justice system through the Bharatiya Nyaya Sanhita and claimed that several states have recorded a 30% increase in the conviction rate in a single year. The Home Minister also said a system is being established to ensure justice can be delivered within 3 years. Prime Minister Narendra Modi has expressed gratitude to the leaders of all the BRICS member countries for making the Delhi summit of the grouping productive and outcome-oriented. A video reflecting key moments of the two-day summit was posted on the social media handles of the Prime Minister. In the video, a part of the Prime Minister's summit speech was shown, where he said, through BRICS, India has advanced friendship, partnership and cooperation all across. India hosted the BRICS summit on September 12th and 13th, and it was attended by the leaders of the 11 member countries and 10 partner countries of the grouping, besides some international organizations. Mr. Modi also held 15 sit-down bilateral meetings with heads of state or heads of government in the last 3 days on the sidelines of the summit. Defence Minister Rajnath Singh has congratulated Prime Minister Narendra Modi for the success of the BRICS Summit 2026 in New Delhi, saying its success left an indelible mark on the global stage. He said the signing of the landmark New Delhi Declaration is not just a document but a statement of India's growing global influence under the leadership of Prime Minister Modi. The historic BRICS Summit concluded successfully in New Delhi yesterday. State Minister for Foreign Affairs Humayun Kabir said Bangladesh wants to move towards a new relationship with India through bilateral discussions rather than multilateral forums. Speaking to reporters at the Ministry of Foreign Affairs in Dhaka, Mr. Kabir said Bangladesh needs to move beyond what he described as an excessive preoccupation with India and deal with New Delhi on the basis of mutual interests. The festival of Ganesh Chaturthi is being celebrated today across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesh, a symbol of wisdom, prosperity and good fortune. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi have extended their greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. Germany's Alexander Zverev has won the men's singles title of US Open tennis, beating American Ben Shelton 6-3, 7-6, 5-7, 6-2 in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026 following his French Open victory in June. Ben Shelton's loss keeps the 23-year Grand Slam title drought alive for American men, though he became the first black American man to make it to a US Open final since Arthur Ashe in 1972. The Indian Meteorological Department has issued an orange color warning for very heavy rainfall over Gujarat today. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. இது ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. எங்கள் வீட்டு மோதகம் விநாயகர் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் வணங்கும் முதல் கடவுள் விநாயகர், அதாவது பிள்ளையார்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த விநாயகர் தான். இவரை வணங்கிட்டு செய்யும் எந்த செயலிலும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். நேயர்களே, விநாயகரின் உருவ அமைப்பு பல தத்துவங்களை உணர்த்துகிறது. பெரிய தலை, ஆழ்ந்த சிந்தனையையும், சீரிய கண்கள், கூர்மையான பார்வையையும், பெரிய காதுகள், அனைவரின் குறைகளையும் செவிமடுப்பதையும் குறிக்கிறது. நம்மளோட தமிழ்நாட்டின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில்கள் இருப்பதுதாங்க. கோயில் என்று பெயர் வைத்து கூரையும் விமானமும் போட்டு கட்டடம் எழுப்ப வேண்டும் என்பது அவசியமே இல்லை. அரச மரத்தடி, குலக்கரை, முச்சந்தி, நாச்சந்தி, தெருமுனை என வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் ஒரே சுவாமி நம்மளுடைய பிள்ளையார்தான். எளிய குழுக்கட்டை, அருகம்புல் மற்றும் தேங்காய் உடைத்து கும்பிட்டாலே மனமிறங்கி அருள்பவர் விநாயகர். எளிமையின் அடையாளமாக விளங்குகிறார். இவரின் பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி விழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை செய்து வழிபடுவது நமது கலாச்சாரத்தின் சிறப்பாகும். 5 கரங்களை உடைய ஆனைமுகனை தமிழ் வருடந்தோறும் 5வது மாதமான ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி அன்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி கடவுள்களுக்கான விழாக்களுள் முக்கியமானதாகும். விநாயகர் பெருமானை நாம பல பெயர்களில் அழைக்கிறோம். இவர் கணங்களின் அதிபதி என்பதால் இவரை கணபதி என்றும், யானையின் முகத்தை கொண்டுள்ளதால் யானை முகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்தோனேசியா நாட்டின் ருபியா நோட்டில் விநாயக பெருமானின் திருவுருவம் உள்ளது. தமிழ்நாட்டில் தமிழின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற அனைத்து இடங்களிலும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஊர்லயும் சரி, ஒவ்வொரு கிராமத்திலயும் சரி, எல்லா இடங்களையுமே நம்மளுடைய முதல் கடவுளான விநாயகருடைய கோயில் தாங்க இருக்கு. நாம எந்த ஒரு செயலை செய்யும் முன்னாடியும் பிள்ளையார் சொல்லி போட்டுதான் அந்த செயலையே செய்ய ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட நம்மளுடைய விநாயகருடைய பிறந்த நாளான இன்று விநாயகர் சதுர்த்தி திருநாள் நம்மளுடைய சிநேகிதியே நிகழ்ச்சியில நான் உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேயர்கள் நம்மளோட பேச இருக்காங்க. அவங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி திருநாள அவங்க எப்படி எல்லாம் கொண்டாடினாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்மளோட பேச போற முதலாவது சிநேகிதி யாரு, அவங்க வீட்டுல எப்படி எல்லாம் இன்னைக்கு காலையில விநாயகர் சதுர்த்தி திருநாள கொண்டாடினாங்க அப்படிங்கறத நாம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம்.
6: வணக்கம்
5: மேம், உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கீங்க.
6: என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஹேமலதா. நான் காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பாத்தீங்கன்னா கூடலூர் மேடம்.
5: ஓகேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த டைமுக்கு பாத்தீங்கன்னா நீங்க காலையிலயே வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜை எல்லாமே நேரம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க எப்படி விநாயகர் சதுர்த்திய பூஜை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க, செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க.
6: மேடம், அதாவது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 2 days முன்னாடியே ஒரு புதிய விநாயகர் சிலை வந்து நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் மேடம். மண்ணால செஞ்சது வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்க வீட்டுல. அப்புறம் காலையில ஏழிராவே நாங்க 6:00 நாங்க வந்துட்டோம். குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா நேற்றே நாங்க வந்து 2 days நாங்க வந்து 3 days நாங்க இங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பாத்தீங்கன்னா சரியார நாங்க வந்து ஒரு டேபிள் போட்டு அதுல ஒரு நல்ல ஒரு கிளாத் விரிச்சு அது மேல பிள்ளையார் வச்சு பிள்ளையாருக்கு பிடிச்ச அருகபில்லு எருக்க மாலை எல்லாம் போடுவோம் மேடம். வந்துட்டு ஒரு இலை ஒண்ணு வச்சு நாங்க நேற்றே நைட்டு சுண்டல் எல்லாம் ஊற விட்டோம். அப்புறம் கொலக்கட்டை வந்து பச்சரிசி மாவு கடையில வாங்கிட்டு வந்துட்டோம் மேடம். வாங்கிட்டு வந்து நல்லா லைட்டா உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டோம் மாவை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாவு மாதிரி காய்ச்சுவோம், தண்ணி ஊத்தி அதுல கரும்பு சக்கரை, அவளு, தேங்காய், அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணி ஒரு கிரேவி மாதிரி எடுத்து வச்சு ஒரு இலை ஒண்ணு ரவுண்டா சின்ன இலை ஒண்ணு கையில எடுத்து வச்சு அதுல மாவு கொஞ்சம் தட்டையா பண்ணி மேடம் அதுல பூர்ணத்தை வைப்போம். இந்த செஞ்ச பாத்தீங்களா கரும்பு சக்கரை மஞ்சள் பருப்பு எல்லாம் போட்டு அந்த பூர்ணத்தை அந்த ரவுண்டா பண்ணி அந்த கொலக்கட்டை செய்யக்கூடிய அந்த மாவு மேல வச்சு இலைய வச்சு மடக்கிடுவோம். மடக்கி அந்த இலையில மடக்கின உடனே அது கொலக்கட்டை ஷேப்ல வந்துடும். அதை இட்லி பண்ண வேக வச்சிருவோம் மேடம். வேக ஆவியில வெந்த உடனே எடுத்து நாங்க வந்து சாமிக்கு இலையில வந்து கொலக்கட்டைய படைப்போம். படைச்சிட்டு அது மாதிரி சுண்டல் ஊற வச்சு சுண்டலை தாளிச்சு தேங்காய் எல்லாம் போட்டு தாளிச்சு அதையும் வச்சிருவோம். பிளஸ் அவிழ் வைப்போம், பிளஸ் கரும்பு சக்கரை முட்டு கடலை, பிளஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா சுண்டல், அப்புறம் பாத்தீங்க பிள்ளையாருக்கு பிடிச்ச லட்டு ஸ்வீட்ல தான் ரெண்டு வைப்போம். அப்புறம் தேங்காய் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வச்சு இலை ஃபுல்லா வச்சு சாமிக்கு வந்து உதிரி பூவும் போட்டு உங்களுக்கு விளக்கு ஏற்றி சாம்பிராணி சூடம் சோமியம் எல்லாம் வச்சு தேங்காய் உடச்சு சைட் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெற்று போறோம், 15 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்துலயும் ஒரு இலையை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொலக்கட்டை பொங்கல் வெண்பொங்கல் வைப்போம் மேடம். சில நேரம் பாத்துட்டீங்க அப்படின்னா நாங்க இன்னைக்கு வச்சது வந்து இனிப்பு பொங்கல் தான் வச்சோம். வெண்பொங்கல் கொலக்கட்டை அதுக்கு போடுவோம், கொலக்கட்டை அப்புறம் இனிப்பு பொங்கல் சுண்டல் பொறி அவில் கருப்பு சக்கரை அதெல்லாம் கலந்து கொஞ்சம் ஒரு பிளேட்ல எடுத்து இலையில வச்சு காக்காய் கொண்டு போய் கொஞ்சம் வச்சுட்டோம் மேடம். அப்புறம் சாப்பிட்டு அந்த ஈவினிங்கும் பாத்தீங்கன்னா வரைக்கும் அப்படியே இருக்கும். ஒரு பூஜை பண்ணுவோம், நாளைக்கு மறுபடியும் வெறும் பொங்கல் மட்டும் வைப்போம் மேடம். பொங்கல் வச்சுட்டு நானும் அன்னைக்கு தான் எடுத்துட்டு போய் ஆத்துல கரைச்சிருவோம் மேடம்.
7: என்ன சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு 3 நாளைக்கு முன்னாடியே விநாயகர் சிலையை வந்து நம்ம வீட்டுல வச்சு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு இன்னைக்கு நீங்க காலையில பூஜை முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் விநாயகரை பாத்தீங்கன்னா 3 நாள்ல கொண்டு போய் கரைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, நீங்க வந்து இப்ப அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் விநாயகர் நம்ம வீட்டுல இருக்கும்பொழுது என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றத பத்தி சொல்லுங்க.
6: மேடம் நாங்க ஒவ்வொரு நாளுமே வந்து விநாயகர் சிலையை எடுத்துட்டு போய் பேசல வச்சு அவர் குளிக்க வச்சு மஞ்சள் போட்டு நல்லா குளிக்க வச்சு அப்புறம் திருப்பினா பொடியும் போட்டு குளிக்க வச்சு அப்புறம் செந்தூரை போட்டு வச்சு உள்ள கொண்டு வந்து இலையில வச்சு சாமிக்கு என்னென்ன பூ பிடிக்கும், ரோஜா மாலை பிடிக்கும், செவ்வந்தி மாலை, அப்புறம் பாத்துட்டீங்கன்னா உதிரி பூ எல்லாம் போட்டு எப்பவுமே அந்த விளக்கேத்தி நாங்க சாமி கும்பிட்டே இருப்போம். விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மேடம்.
7: சரிங்க,
6: ஏதாவது ஒரு பிரசாதம் நாங்க விட்டே இருப்போம். 3 நாளும் வைப்போம் அவருக்கு.
7: 3 நாளும் சாமிக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் வந்து நீங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே இருப்பீங்க அடுத்த 3-8 நாளைக்குமே.
6: எஸ் மேடம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே இருப்போம்.
7: ஓகே ஓகே. அப்புறம் 3வது நாள் என்ன பண்ணுவீங்க நீங்க?
6: 3வது நாள் வந்து அவருக்கு ஆராதனை இருப்போம் மேடம்.
7: ஓகேங்க.
6: பாக்கு எல்லாம் ஒரு இதுல குங்குமம் போட்டு தண்ணியில கரைச்சு ஆராய்ச்சி எடுத்து அவர் அந்த பிள்ளையார எடுத்து ஒரு கட்டப்பையில வச்சு வண்டியில எடுத்துட்டு போய் கரைச்சு விட்டுட்டு வருவோம் மேடம். கஷ்டமா இருக்கும், ரொம்ப மனசு வேதனையா இருக்கும்.
7: சரி சரிங்க.
6: ஆமா, நம்ம வீட்டு குழந்தை மாதிரி 3 days நாங்க வச்சு அவரை பாத்துட்டே இருப்போம் மேடம்.
7: 3 நாள் வந்து குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி வச்சு நீங்க சாமியெல்லாம் வந்துட்டு 3வது நாள் கொண்டு போய் அவரை நீங்களே கரைச்சிட்டு வந்துருவீங்களா?
6: ஆமா மேடம், இங்க வந்து எங்களுக்கு ஆறு இருக்கு, காவேரி ஆறு ஓடுது பக்கத்துல, அதனால அங்க கொண்டு போய்
7: அப்படிங்களா? சரி சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா 3வது நாள் வந்து நிறைய ஊர்வலம் அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப விநாயகர் ஊர்வலம் எல்லா இடங்களும் பொதுவா பாத்தீங்கன்னா தமிழின மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தெருக்கள்லயுமே வந்து அங்க விநாயகர் கோயில் இருக்கும், பக்கத்திலேயே ஒரு சிலையும் வச்சு அவங்க சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. 3வது நாள் பாத்தீங்கன்னா வண்டியில எல்லாம் வச்சு எடுத்துட்டு போய் ஒரு ஆத்தங்கரையில கரைப்பாங்க இல்ல, நீங்க வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் வண்டியில கொடுக்காம நீங்களே கொண்டு போய் கரைச்சிருவீங்க?
6: ஆமா மேடம், நான் கூட்டத்துக்குள்ள போமாட்டேன் மேடம். ரொம்ப கூட்டமா இருக்கும், ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அப்புறம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹெவியா ஆடிட்டு போயிட்டு இருப்பாங்க, அந்த கூட்டத்துல நமக்கு போக முடியாது மேடம்.
7: அதனால நீங்க தனியாவே கொண்டு போய் பண்ணிடுவீங்க? ஓகேங்க. இந்த பண்டிகைக்கு வந்து உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்களா?
6: அக்கம் பக்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் மேடம். நான் எல்லார் வீட்டுமே விநாயகர் சதுர்த்தி வந்து ஆவணி
7: கடைசியில உங்க வீட்டு அளவுக்கு நீங்க எல்லாமே பண்ணிப்பீங்க?
6: ஆமா மேடம், விநாயகர் சதுர்த்தி வீட்டு அளவுக்கு பண்ணிக்குவோம்.
7: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க உங்க வீட்டுல இன்னைக்கு எப்படி
5: விநாயகர் சதுர்த்தி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. நேயர்கள் சார்பா உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி மேம்.
6: ஓகே மேடம், நன்றி. உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மேடம். நன்றி.
5: நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ.

நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்மளுடைய சிநேகிதியை நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக மோதகம் அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்குங்க. சோ மோதகம்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் என்றாலே மிக முக்கியமாக இடம்பெறுவது விநாயகர் சிலையும் அவருக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்களும் தான். நம்ம விநாயகருக்கு எது படைக்கிறோமோ இல்லையோ, மோதகமும் குழுக்கட்டையும் கண்டிப்பா படைக்க வேண்டும். இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா விநாயகருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். பிள்ளையாருக்கு பலவிதமான நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டாலும் அதிக அளவு முக்கியமானதும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது மோதகமும் கொழுக்கட்டையும் தான். வீட்டில் ஸ்தாபனம் செய்யப்படும் விநாயகர் சிலையும் கையில் மோதகம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பார்கள். மோதகம் என்பது தேங்காய், வெள்ளப்பாகு, அரிசி மாவு ஆகியவற்றை சேர்த்து செய்யப்படும் பதார்த்தம் ஆகும். இவ்வாறு செய்யப்படும் மோதகமே விநாயகருக்கு நைவேத்தியமாக படைக்கப்படும் பொருள்களும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது.

0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா நம்மளோட பேச போற சிநேகிதி, இன்னைக்கு அவங்க வீட்டுல எப்படி எல்லாம் காலையில இருந்து விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நாம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க.
2: என் பேர் கௌசல்யா. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனில.
1: ஓகேங்க. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: ஹஸ்பண்ட், ரெண்டு பசங்க.
1: ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஒவ்வொருத்தர் வீட்லயுமே பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தி வந்து காலையில இருந்தே பூஜை எல்லாம் பண்ணி அவங்கவுங்க வீட்டுல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி நீங்க எப்படி எல்லாம் காலையில இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எங்களோட ஷேர் பண்ணுங்க.
2: காலையில எந்திரிச்சு சாமி ரூம்ல போய் சாமிக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூவெல்லாம் மாலையில போட்டு விநாயகர் குடிச்ச கொழுக்கட்டை சுண்டல் நெய்வேத்தியம் பால் பாயசம் இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் குடுத்து சாப்பிட்டு கோயில் பக்கத்துலதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்.
1: ஓகே ஓகேங்க. விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல வந்து விநாயகருடைய சிலைய 1 or 2 days பிபோர் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்றவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து நம்ம சாமி ரூம்ல இருக்கிற விநாயகர் போட்டோ வச்சு சாமி ரூம் ரெடி பண்ணியும் பூஜை பண்றாங்க. நீங்க வந்து விநாயகர் சிலை வச்சு இதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிருக்கீங்களா? விநாயகர் சிலையெல்லாம் வைக்கிறது இல்ல, நம்ம சாமி ரூம்ல இருக்கிற விநாயகருக்கு மட்டுமே நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்க. விநாயகர் சதுர்த்தியுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்வீங்க நீங்க?
2: கொழுக்கட்டை தான்.
1: ஓகேங்களா. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை நீங்க எப்படி செய்வீங்க அப்படிங்கறத வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்க.
2: கொழுக்கட்டை மாவு இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து அச்சுடுதண்ணி ஊத்தி லைட் உப்பு போட்டு பனைஞ்சு வச்சு அப்புறம் நம்ம அந்த அச்சு ஒண்ணு விற்பாங்க கடையில, அதை வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்றதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் 1/4 கிலோ நாட்டுக்கரை நெய் ஊத்தி இந்த மாதிரி எல்லாம் நல்லா கிண்டி ஒரு அந்த ஒரு பூர்ண மாட்டாங்க, அதை வச்சு அது ஒண்ணு மாவுக்குள்ள வச்சு ஒரு இட்லி பாத்திரத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சோம்னா நமக்கு ரெடி ஆயிரும்
1: கொழுக்கட்டை. இப்ப கொழுக்கட்டையில வந்து எத்தனை வகையான கொழுக்கட்டை எல்லாம் செய்யலாங்க?
2: கார கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை.
1: உங்களுக்கு தெரிஞ்சது இந்த 3 வகையான கொழுக்கட்டை. நீங்க வந்து பூஜைக்கு காலையில இருந்து இது மூணுமே செஞ்சிருக்கீங்களா?
2: நான் ஒரு கொழுக்கட்டை தான், பால் கொழுக்கட்டை மட்டும் தான் செஞ்சு
1: செஞ்சிருக்கீங்க. உங்க வீட்டுல குழந்தைகள்லாம் இந்த கொழுக்கட்டைய வந்து ரொம்பவே சந்தோஷமா விரும்பி சாப்பிடுவாங்களா?
2: சாப்பிடுவாங்க, ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மாதிரி செய்யறோம், ஆனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க.
1: ஓகே. நீங்க வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணும்பொழுது நீங்க காலையில இருந்து பூஜை எல்லாம் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பூஜை பண்ணுவீங்களா இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு எல்லாம் பூஜை பண்ணுவீங்களா? நீங்க
2: அக்கம் பக்கத்துல இருக்கிறீங்க மட்டும்
1: கூப்பிட்டு பூஜை பண்ணுவீங்க? ஓகேமா, சரிமா. ஓகேமா, ரொம்பவே அருமையா உங்க

0: இல்ல இன்னைக்கு நீங்க விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடினீங்க, அதுக்கு விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டைய நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படிங்கறத வந்து எங்களோட ஷேர் பண்ணீங்க. நிலையத்தின் சார்பா உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஓகே, தேங்க்யூமா.

நேயர்களே, இத்துடன் இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சி, எங்கள் வீட்டு மோதகம், விநாயகர் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாள் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இவ்விழா அனைவரின் வாழ்விலும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விழா அனைவரின் வாழ்க்கையிலும் ஆற்றலையும் செழிப்பையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியை விநாயக பெருமாள் அருளிட பிரார்த்திப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நல்லாட்சி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பில் ஹிந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மொழிகளுடன் முன்னேறி வரும் ஹிந்தி மொழி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மொழியாக உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், ஊடகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கல்வி மற்றும் தற்போதைய டிஜிட்டல் உலகிலும் ஹிந்தி மொழி பிரபலமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹிந்தி மொழி இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் ஹிந்தி மொழி கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின்போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியதை சுட்டிக்காட்டினார்.
1: நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்டிராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இன்று தொடங்கவுள்ள G20 எரிசக்தித்துறை அமைச்சர்களின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அங்கு சென்றுள்ளார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஹியூஸ்டனில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர், இந்திய கலாச்சாரத்தை பேணி காப்பதில் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் உள்ள ஃபிலோமெல் கடற்படை தளத்தில் அந்நாட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் கூறியுள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளின் நலன்கள் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பங்களாதேஷின் வளர்ச்சிக்காக உலக நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்தார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1022 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பரவி வரும் இந்த நோயால் மேலும் 905 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1561 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, புத்தாக்கம், நிலையான நிதி ஆதாரம் போன்றவை அவசியம் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டெட்ரோஸ் அதனோம் கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடித்து நேரிட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஹர்னாய் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து நேரிட்டதாக அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் கல்வி நிறுவனம் மதுரையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. 15 முதல் 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வருவதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் தெரிவித்துள்ளார்.
3: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்துச்சு. இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை பெண்களுக்கோ தொழிற்பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி லிவ்லிஹுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லிவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கி இருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
0: குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்திநகர், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துவாரகா, போர்பந்தர், கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சம்பரன், போஜ்பூர், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவின் சால்டிலோவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் ஜப்பானின் நகானிஷி ஜூனியாவை 6-5 என்ற கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தீரஜ் பொம்மதேவரா படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 12:50.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் மிஷன் கர்மயோகி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டின் கொள்கைகளை பொறுத்தது மட்டுமல்ல, அந்த கொள்கைகளை செயல்படுத்தும் நிர்வாக இயந்திரத்தின் திறனை பொறுத்தது. இந்தியாவின் அந்த நிர்வாக இயந்திரம் எனப்படும் குடிமை பணியாளர்களை 21ஆம் நூற்றாண்டின் சவால்களுக்கு ஏற்ப தயார்படுத்தும் ஒரு மாபெரும் திட்டம்தான் மிஷன் கர்மயோகி. செப்டம்பர் 2, 2020 ஆண்டன்று மத்திய அமைச்சரவையால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இந்திய அதிகாரத்துவ வரலாற்றிலேயே மிகப்பெரிய மனிதவள மேம்பாட்டு சீர்திருத்தமாக கருதப்படுகிறது. நமது பழைய நிர்வாக முறை பெரும்பாலும் விதிகளின் அடிப்படையில் இயங்கியது. ஆனால் இன்றைய உலகம் மிக வேகமாக மாறி வருகிறது. தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, உலகளாவிய பொருளாதாரம் என பல சவால்கள் உள்ளன. அதிகாரிகள் வெறும் விதிகளை மட்டும் பின்பற்றுபவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியின் நோக்கத்தை புரிந்து திறமையாக செயல்பட வேண்டும். அதிகாரிகளின் தற்போதைய திறனுக்கும் எதிர்கால தேவைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க இந்த திட்டம் அவசியம். மிஷன் கர்மயோகி 6 முக்கிய தூண்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கொள்கை கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டிற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள். நிறுவன கட்டமைப்பு, பிரதமர் தலைமையிலான HR கவுன்சில் மற்றும் திறன் மேம்பாட்டு ஆணையம். திறன் கட்டமைப்பு, அதிகாரிகளின் அறிவு, திறன் மற்றும் மனப்பான்மை ஆகியவற்றை மேம்படுத்துதல். டிஜிட்டல் கற்றல், இது ஒரு ஆன்லைன் தளம். இதன் மூலம் 46 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் தங்களுக்கு தேவையான பயிற்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பெற முடியும். மின்னணு மனிதவள மேலாண்மை, நிர்வாக செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குதல். கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, இதில் பயிற்சியின் தாக்கம் எவ்வாறு உள்ளது என்பதை தொடர்ந்து கவனித்தல். இந்த திட்டத்தின் இதயம் IGOT தளமாகும். இது ஒரு வாழ்நாள் கற்றல் முறையை உருவாக்குகிறது. உயர்மட்ட அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை அனைவருக்கும் உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் இங்கே கிடைக்கும். அதிகாரிகள் தங்களுக்கு விருப்பமான பாடங்களை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இதன் மூலம் அவர்களின் பணி நியமனங்களும் அவர்களின் திறமைக்கு ஏற்ப அமையும். சுருக்கமாக சொன்னால், மிஷன் கர்மயோகி என்பது இந்திய அதிகாரிகளை வெறும் அரசு ஊழியர்களாக பார்க்காமல் கர்ம யோகிகளாக, அதாவது கடமையை அர்ப்பணிப்புடன் செய்பவர்களாக மாற்றும் முயற்சியாகும். குறைந்தபட்ச அரசாங்கம், அதிகபட்ச நிர்வாகம் என்ற பிரதமரின் கனவை நனவாக்க இதுவே சரியான வழி. 2047 ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டுமெனில் இதற்கு அடித்தளமாக திறமையான குடிமை பணிகள் அமைய வேண்டும். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் மிஷன் கர்மயோகி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 12:55. இனி கேட்போம் சில மெல்லிசை பாடல்கள்.

மெல்லிசை கேட்டீர்கள் என்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை டெல்லி அஞ்சல்.

வண்ண வண்ண பூக்கள். பன்மொழி திரைசை பாடல்கள் ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழி படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாடல்களை கேட்க மொழி வேண்டாம், ரசனை மட்டுமே போதும். வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் முதற் பாடல் ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து. நேர்களே, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நன்னாள் வாழ்த்துக்கள்.

அன்னமலிக் சாதனா சர்க்கம் பாடியது அந்த பாடல் ஜோர்தார் படத்துக்காக. வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.

0: பகவான் படத்திற்காக பி சுஷிலா பாடியது அந்த பாடல் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள். பாடலை கேட்கும் முன்பாக
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

ஹேமாச்சந்திரா ஸ்ரீவனா பாடியது அந்த பாடல் தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து தென்மார் அப்படின்ற படத்திலிருந்து தான் பாடலை கேட்டோம். இந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் நிறைவடைகின்றன. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்பு சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதில் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்பு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை கல்வியின் மையமாக கொண்டுள்ளது என்றார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைகின்றன என்றும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையராக இந்தியா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததையொட்டி அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய மனிதநேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை இம்மாநாட்டின் தனிச்சிறப்பாக அமைந்தது என்றார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதை குறிப்பிட்டதோடு, திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
1: பிரிக்ஸ் மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை கொடுத்தார்கள். இது மூலமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்திய மொழிகளில் அனைத்து மொழிகளிலும் கூட திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது உலகத் தலைவர்கள் வரவேற்பில் ராமேஸ்வரம் கோவில் முகப்பின் மாதிரி இடம்பெற்றதை குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு தமிழருக்கும் இது சிறந்த அங்கீகாரம் என சுட்டிக்காட்டினார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பிஜேபி ஆதரவு வழங்கும் என்றார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்களது வீடுகளை சுத்தம் செய்து களிமண்ணால் செய்யப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, பொறிகடலை, பழங்கள் உள்ளிட்டவைகளை சுவாமிக்கு படைத்து சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு விநாயகர் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையாருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடைபெற்றது. அதேபோல் மலையடிவார மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர், கோவை புலியகுளம் முந்தி விநாயகர், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கல்யாண விநாயகர், மன்னார்குடி ஆனந்த விநாயகர், தென்காசி அணைக்கரை விநாயகர் உள்ளிட்ட விநாயகர் திருக்கோவில்களில் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் திருக்கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமானோர் தரிசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் மாசு அடைய செய்யும் பெங்களூரு ரசாயன கழிவுநீர் குறித்த காட்சியை எடுத்துரைக்கும் விநாயகர் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை மாசுபடுவது குறித்து விநாயகர் சிலையின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் விவசாயம் செய்வது போன்றும் தத்ரூபமாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. நீர் மாசுபடுவதால் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுவது போன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேன்கனி கோட்டையில் காந்தாரா திரைப்படத்தின் மூலமான காட்சிகள் குறித்தும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நம் நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உலகத்தரமான உள்கட்டமைப்பை அடித்தளமாக மேற்கொண்டு சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடாகும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தரத்தில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் விரைவில் தமிழகத்தில் அமைய உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் தலைமையிலான லண்டன் பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையும் என குறிப்பிட்டுள்ள அவர், விளையாட்டுத்துறையை நவீனமயமாக்கவும் உலக நாடுகளுக்கு இணையாக உருவாக்கவும் புதிய செயல் திட்டங்களை இப்பயணத்தில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடையும் வகையில் அனைத்து துறைகளிலும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வரிப்பணம் முழுமையாக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுவதோடு நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 4724 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்ற திருமதி சரண்ய ஆரி தெரிவித்துள்ளார்.
3: வேர்ல்ட் கிளாஸ்ல சிவகாசி பட்டாசுனா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கோம். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமா இருக்கும்போது அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமின் கடமை. வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்ம கிட்ட, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், அதை புனரமைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் எடுத்து நாங்க எடுத்துட்டு இருந்தோம்.
0: தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் சம்பா சாகுபடி பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடுமையான வெயிலுக்கு பிறகு பெய்துள்ள இந்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ள நிலையில் சம்பா பருவத்திற்கான நேரடி நெல் விதைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை சம்பா சாகுபடிக்கு சாதகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம் பண்பாடு மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் 101.8 நேரம் 1:55 நிமிடம் 20 நொடி திரைகானம் ஒன்று.

0: after hundreds of government allied forces withdrew from the archipelago. Germany's Alexander Zverev has won the men's singles title of the US Open tennis, beating American Ben Shelton 6-3, 7-6, 5-7, 6-2 in New York last night. This marks Zverev's second major title of 2026 following his French Open victory in June. Ben Shelton's loss keeps the 23-year Grand Slam title drought alive for American men, though he became the first black American man to make it to a US Open final since Arthur Ashe in 1972. And now before we end the bulletin, the headlines once again. BRICS leaders stress energy security as crucial foundation for economic development and national security, caution against weaponization of technology and critical minerals. China significantly cuts down troop deployment in 2025, says Defense Ministry report, terms security situation in Jammu and Kashmir as stable. Union Home Minister Amit Shah says India's linguistic diversity strengthens unity amidst diversity, congratulates people on occasion of Hindi Divas. IMD predicts heavy rain and thunderstorm for several districts across Gujarat today. Ganesh Chaturthi being celebrated across the country today with great devotion, pomp and gaiety. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்பாக
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: ஊட்டி ஹெர்பல் பியூட்டி பார்லர், குறைந்த கட்டணத்தில் நிறைவான அழகு பராமரிப்பு சேவைகள். தொடர்புக்கு 9486-3880888.
8: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
9: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
10: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி
9: காட்டுநாயக்கர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் காட்டுநாயக்க என மக்களின் பாடல்கள் மற்றும் இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.

இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நிட்டிங் கம்பெனி நடத்தி வரும் திருமதி லதா தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: மேடம், இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் நிறைய பெண்கள் நிறைய தொழில்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க, அதில் எப்படி உங்களுக்கு ஈடுபாடு வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மேடம், நான் வந்து இங்கே ஆக்சுவலாக சென்னை பேஸ்டு. நான் இங்கே வந்து செட்டில் ஆகி வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இங்கே நான் படித்தது வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. எனக்கு வந்து இங்கே வந்து எந்த இண்டஸ்ட்ரீஸும் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா நிட்டிங் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து ஸ்வெட்டர் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்வெட்டர் கற்றுக்கிட்டா எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமாக இருக்குமேன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்னோடய எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கற்றுக்கிட்டது தான் ஸ்வெட்டர் கற்றுக்கிட்டது. அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாமே ஹோம் பேஸ்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து வந்து ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணோம். கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிட்கோ டிபார்ட்மெண்ட் அவங்க ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 125 விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கேன்.
0: ஓகே மேம், இப்போ நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்காங்களா இந்த ஆண்டர்பிரினர்ஸ், இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்காங்க?
1: நிட்டிங்ன்றது வந்து நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய இடத்துல சஃபில் ஆகியிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம ஒவ்வொரு அவங்கவுங்க ஊருக்குள்ளே என்னென்ன தொழில் வந்து ஃபெமிலியராக பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே,
1: நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஸ்வெட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை எடுத்தோம்.
0: எந்த இடத்துல மேம் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஸ்வெட்டர்ஸ் பண்ணுறீங்க? இப்போ இந்த ஸ்வெட்டர்ஸ் பண்ணணுங்கிற உங்களுக்கு மோட்டிவேஷன் எப்படி ஏற்பட்டுச்சு? அதில் என்ன விதமான ஸ்வெட்டர்ஸ் பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து நிட்டிங் நான் கற்றுக்கிட்டது வந்து பிலோமினான்னு ஒரு டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க. பட் ஷீ இஸ் நோ மோர் நவ்.
0: எங்கள் ஊட்டி இல்லையா மேம்?
1: குன்னூரில் ஜோசப்ஸில் தான் என் பொண்ணு படித்தா.
0: ஓகே.
1: ஸோ அந்த ஆஃப்டர்நூன் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பாமல் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அடுத்த ஒரு தொழில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல தான் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நான் அதுக்கு போவே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே, ஒரு விஷயத்தை கற்றுக்கலாமேன்னு போனது தான். ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு வருவேன்றது எனக்கே ஒரு பெரிய

0: ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அன்றைக்கி நம்ம சின்ன விஷயமாக ஆரம்பித்தோம், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் ஆல் ஓவர் இந்தியாவிலே நீங்கள் வந்து என்னோடய கம்பெனி பேரை போட்டிங்கன்னா யூ கேன் கெட் எவ்ரி திங் இன் கூகுள் இட் செல்ஃப். கூகுளே தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே,
0: நீல்கிரிஸ் உல்லன் கிளஸ்டர் ப்ரைவேட் லிமிடெட்.
1: ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் மேம். அதாவது ஒரு பெண் வந்து சாதனை புரியறதுக்கு வந்து அவங்களுடைய மனப்பக்குவம் மட்டும்தான் ரொம்ப அவசியம். உலகமே எதிர்த்து வந்தாலும் கூட நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட தடைக்கற்களையும் தூக்கி எரிஞ்சுட்டு வந்துடலாம். அதற்கு நீங்க நல்ல ஒரு உதாரணமா இருக்கீங்க.
0: அதுக்கு என்னோட ஃபேமிலி பயங்கர சப்போர்ட் மேடம். அது என் மாமனார்லாம் ரொம்ப பெரிய தூண் மாதிரி எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட். என் ஹஸ்பண்ட் அடுத்த பில்லர். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம வெளியில வர்றத தடுக்கவே இல்லை. அவங்க இதே கிவ் என்கரேஜ்மெண்ட் தான் எல்லாத்துக்கும். அவங்க என்கரேஜ் பண்ணதுனால நமக்கு அதே மாதிரி இப்போ வந்த ஜென்ரேஷனில் என் பையன் என் பொண்ணு ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். அதனால எனக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமா தெரியல, அப்படியே ஓடிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணாலும் தே வில் சப்போர்ட் மீ. அதனால நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் பண்ணுறோம் அதனால அப்படியே ஓடுது.
1: நிச்சயமா உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு லேடி வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனால் எத்தனை பேருக்கு அது ரோல் மாடலாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது அச்சீவர்ஸோட அந்த லிஸ்ட்டில் இருக்கும்போது அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் மேடம். நீங்கள் இன்னும் நிறையா சாதனை புரியணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கலாம். அடுத்தது மேம், இப்போது இந்த மாதிரியான ஸ்வெட்டர்ஸ் பண்ணுறீங்க, அது எப்படி யாருக்கான ஜெண்டர் அது? விமனா, லேடிஸ்க்கல்ல காமனா?
0: எல்லாத்துக்குமே பண்ணுறோம் மேடம். குழந்தைங்கள்லேருந்து பேபி ஸ்வெட்டர்ஸ் தான் நான் எங்களது ரொம்ப ஃபேமஸே பேபி ஸ்வெட்டர்ஸ் தான். அதுக்கப்புறமா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாரோட ஸ்வெட்டர்ஸுமே பண்ணுறோம். ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் பண்ணுறோம் முக்கியமாக.
1: ஓ, ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்னால் அது
0: எனக்கு லாபம். சின்னதா ஒரு 10 பீஸ் 20 பீஸ் எல்லாம் போட்டா நமக்கு அதுல லாபமா வராதுங்க. ஸோ அதனால மினிமம் ஒரு 200-300 பீசஸ் போட்டீங்கன்னா ஒரு 4-5 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஃபுல் ப்ரொடக்ஷனே கொண்டு வந்து கொடுத்துடலாம். எத்தனை பீஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா 5 மிஷின் இருக்கு. என்ன சைஸ், என்ன திக்னஸ், என்ன வேணும் கேஜ்னு சொல்லுவோம் நாங்க. அது ஆக்சுவலா 10 கேஜில வேணா 12 கேஜில என்ன கேஜில வேணாலும் போடலாம். திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுவும் டிஃபர் ஆகும். உங்களுக்கு இந்த நம்ம ஊருக்கு வார்ம்னஸ் தகுந்த மாதிரி என்ன கேஜில போட்டா வரும்ன்றது நாங்க பார்த்தோன்னு சொல்லிடுவோம்.
1: ஓகே மேம்.
0: இருக்கிற எங்ககிட்ட இருக்க 12 ஸ்டாஃப்ஸுமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வெல்வர்ஸ்டு. எல்லா என்ன விஷயம் கேட்டிங்கனாலும் அவங்க கிட்ட அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு தேர் டேலண்டட். மீதி எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க.
1: வீட்டிலேருந்துன்னா
0: இல்லைங்க, தையல் மிஷின்ல தச்சு கொடுப்பாங்க, ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க.
1: ஓ, ஜாயின் பண்ணி
0: கொடுக்குறாங்க. கை இதெல்லாம் அப்படியே ஃபுல்லா வந்துரும், அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணனும். அதை வந்து அவங்க பண்ணுவாங்க, வீட்ல இருந்து பண்றாங்க.
1: அப்ப நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு,
0: நிறைய பேர் இருக்காங்க. இன்னுமே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் ஒரு பெரிய இதுல தான் நானும் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் அது நடக்கும்னு நம்புறேன்.
1: கண்டிப்பா மேம். அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு. அதாவது நம்ம
0: எல்லாரும் பொறுத்தவரையிலும் என்னன்னா நீலகிரினா வந்து ஊர் சுத்தி பார்க்கணும், போட்டோஸ் போகணும், சிம்ஸ் பார்க் போகணும், கார்டன் போகணும், இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா நீலகிரி பொறுத்தவரையிலும் இருக்கு. அந்த ட்ரெண்டை மாத்தணுங்கிறதுனால தான் நான் வந்து முக்கியமா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி எங்கேயுமே இல்லை நீலகிரியிலன்றதுனால தான் இவ்வளோ கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ங்க. ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாதுங்க, 11 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். என்னை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, திருப்பூர்ல இருக்க ஆளுங்க மட்டும் இல்லை, லூதியானால இருக்க ஆளுங்களே வந்து என் மிஷின்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கெங்கயோ போய் பிளாக் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க.
1: ஏன்னா
0: அவங்களோட ஸ்வெட்டர்ஸ் தான் இங்க ஓடிட்டு இருக்கு. அவங்க ஆர்டர்ஸ் இங்க அடிபடும் இல்லைங்களா ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அவங்க அவங்க ஆளுங்களே வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின்ல அங்க போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட வரமாட்டாங்க ஆர்டர் அப்படின்ற மாதிரி என்னோட இதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இங்க வந்திருக்கேங்க. இப்பவும் கூட சொல்ல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இன்னும் மேல மேல வர்றதுக்கு ஐல் ட்ரை. இன்னும் போராடுவோம், வாழ்க்கையே போராட்டம் தான், போராடுவோம்.
1: வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கலாம்.
0: கண்டிப்பா, அதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்திங்க. அதனால கண்டிப்பா
1: நிச்சயமா தன்னம்பிக்கை வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன்.
0: கண்டிப்பாங்க,
1: தன்னம்பிக்கை இருந்தா எல்லாத்தையும் எளிதில் சாதிச்சிடலாம்.
0: கண்டிப்பா,
1: அதற்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க.
0: தேங்க்ஸ் எல்லாம்.

0: அப்புறம் இது இல்லாமல் எப்படி மேம் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸை?
1: வீட்டில் அவங்க அட்வொகேட் மேடம், அவங்க அவங்க ப்ரொஃபஷன் அவங்க தனி, அவங்க நம்ம நம்மளோட இதில் அவங்க வரவும் மாட்டாங்க, வரவும் முடியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படியே என்ன சொல்கிறது, பசங்கள்லாம் படிச்சுட்டாங்க, பையன் இப்போ கம்பெனி பார்த்துக்கிறாங்க, பொண்ணு ஐடி ஃபீல்டில் ஒர்க்
0: பண்ணிகிட்ருக்கான்.
1: நம்மளும் அப்படியே மிடில் கிளாஸ் தான், மிடில் கிளாஸ்லேருந்து இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளும் போயிட்டுருக்கோம்.
0: போயிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம். அது இல்லாமல் எந்த விதமான ஆண்டர்பிரீனியர்ஸ் இந்த நீலகிரி மாவட்டத்தில் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க
1: மேடம்? இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு நம்ம ஊரோட லேண்ட்ஸ்கேப்பில் வந்து என்ன தொழில் வந்து அதிகமாக நம்ம பண்ண முடியுன்றத நாம் யோசித்து பார்த்ததில்ல, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து இப்போ ரொம்ப கேட்குறாங்க. கவர்மெண்ட்டே வந்து தே ஆர் ரெடி டு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்லலாம் சாக்லேட் பண்ணுறதுக்கெல்லாம் மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து இன்னும் கையில் வச்சுட்டு இது பண்ணிட்டு தான் பண்ணுறோம். இந்த சாக்லேட் மேக்கிங் மிஷினே நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு ஃபுல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா நான் பண்ணும்போது எனக்கு எந்த கைடன்ஸுமே கிடையாதுங்க, நான் வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்கிராப்லேருந்து வந்தவன் நான். இந்த மாதிரி கிளஸ்டர்னா என்னன்றதே நீலகிரியில யாருக்குமே தெரியாது, அதை ஆரம்பிச்சு வச்சதே நாங்க தான், யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு டவுட் கேட்கணும்னா கூட என்ன இங்க இருக்க ஆபீஸ்ல இருக்கவங்களே வந்து நீங்க போய் திருப்பூர்ல கேட்டுவாங்க, அந்த பேப்பர் வாங்கிட்டு வாங்க, கோயம்புத்தூர்ல போய் கேட்டுவாங்க, அப்படிதான் என்ன சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அந்த நிலைமை மாறி நீங்க லதா மேடம் போய் பாருங்க, அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்னு சொல்லுங்க, அவங்களே சொல்லிடுவாங்கன்ற அளவுக்கு நீ கிளஸ்டர்னா என்னன்றத அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த ஹோம்மேட் கிளஸ்டருக்கும் நான் வந்து ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்கேன். ஏதாவது விமன் ஆர்டர் இத பாக்குறவங்க கேக்குறவங்க ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து என்ன அப்ரோச் பண்ண சொல்லுங்க, நாங்க வந்து அதை ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்.
0: சரி மேம், விமன் ஆண்டர்பிரீனியர் அப்படின்னு சொல்லும் போது மேம் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம், ஊறுகா போடுற விஷயத்துல இருந்து இருக்கு, அப்புறம் இந்த பொடி வகைகள்ல இருக்குல்ல மேம், இந்த
1: அது எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல கொண்டு வந்துடலாம்
0: மேடம்,
1: எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல கொண்டு வரலாம். எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட்ல இருந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் எல்லா கைடன்ஸுமே நாங்க தருவோம்.
0: இப்ப ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்களா?
1: இப்ப நாங்க வந்து என்னோட நிட்டிங் ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு மேடம், என்கிட்ட என்னோட நிட்டிங் ட்ரைனிங், எம்ப்ராய்டரி பண்றது, ஹேண்ட் நிட்டிங் இதெல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம்.
0: ஓகே ஓகே,
1: உங்களுக்கு
0: மிஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி?
1: மிஷின் எம்ப்ராய்டரி எங்கிட்ட இருக்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி நாங்க போடுறதுல, மிஷின் எம்ப்ராய்டரி இருக்கு எங்கிட்ட.
0: ஓகே மேம்,
1: ஹேண்ட் எம்ப்ராய்டரி நாங்க
0: போடுறோம். இப்ப அதெல்லாம் வந்து எப்படி லோக்கல் மார்க்கெட்ஸ்க்கு கொடுக்கறீங்களா மேம்? அது எப்படி ஏதா சேல்
1: லோக்கல் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு இப்போ?
0: இப்போதைக்கு
1: இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன், அது இந்த போர்னால கொஞ்சம்
0: வெளிநாடுகளுக்கு
1: வர மாட்டேங்குது.
0: சரி,
1: அது மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி மேம், உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன?
1: ஃபியூச்சர் பிளான் வந்து நீலகிரியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடையாளமாக நிற்கணும். நான் இல்லை, எங்கள் கம்பெனி வந்து ஒரு அடையாளமாக நிற்கணும். அதாவது என்னென்னா, இன்றைக்கி டெல்லியிலேருந்து லூதியானாலேருந்து வர ஸ்வெட்டர்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்வெட்டரை வந்து நம்ம ஆளுங்க போடணும்.
0: ஓகே,
1: நீலகிரியில் இருக்கவங்க போடணும், அதுதான் என்னோட ஆசை. ஏன்னா இங்கே நிறைய டூரிஸ்ட்டும் வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கான மிஷின்ஸும் எங்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது எங்கிட்ட. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸ்வெட்டர்னா வந்து லூதியானான்ற பேர் மறைஞ்சி அது வந்து நீலகிரியில் இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாங்கன்றதை கொண்டு வர்றது தான் என்னோட ஆசை. அது நடக்கணும், அது நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும்,
0: கண்டிப்பாக நடக்கும். மேம், இப்போ நீங்கள் ஸ்வெட்டர்ஸ் போடுறீங்க, இந்த ஸ்வெட்டர்ஸில் என்ன விதமான உள்ளுங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அது
1: நம்ம எல்லாமே வந்து பேபி ஸ்வெட்டர்ஸ் போடுறதுலாம் பேபி ஃப்ரெண்ட்லி உள்ளு தாங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி உள் தான் போடுறேன்.
0: ஓகே,
1: அதை டெஸ்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன் நான், அது ரிப்போர்ட்லாம் என்கிட்ட இருக்கு. ஸோ 3-ply நூல்னு சொல்லுவோம், அது அது வந்து சாஃப்டாக இருக்கும். ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கெல்லாம் போகிறது அது வந்து கவுண்ட்ஸில் சொல்லணும், 2x30 2x32 கவுண்ட்ஸில் சொல்லுவோம். அது கொஞ்சம் வந்து நம்ம மிஷின் நூல் மாதிரியே இருக்கும் போடுறது, அதை வந்து 2-3 நூல் சேர்ந்து நமக்கு வந்து அந்த இது வரும், டிசைன் வரும். அது நீங்கள் ஒரு வாட்டி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் கம்பெனி, அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும்.
0: சரி,
1: இங்கே பேசும்போது உங்களுக்கு சொன்னால் புரியாது,
0: புரியாது.
1: அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக தெரியும்
0: என்ன
1: பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும்.
0: நீங்கள் எது சோஷியல் மீடியாலெலாம் ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா?
1: சோஷியல் மீடியாவில் நான் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா அவ்வளோதாங்க, நான் இது வரைக்கும் எதோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பேட்டியெல்லாம் வெளியில் நான் கொடுக்கறது இல்லை. அவங்களா வந்து என்னை எடுத்துட்டு போவாங்க, அது அவள் விகடன் புக்கு, அப்புறம் ஒரு என்னமோ அதெல்லாம் அவங்களே வந்து எடுத்துட்டு போனாங்க, கம்பெனி வந்து பார்த்துட்டு அவங்களே எடுத்துட்டு போனாங்க. நான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஆல் இண்டியா ரேடியோவில் கொடுக்கறது,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மேம், இப்போ பெண்களுக்கு நீங்க பொதுவா என்ன சொல்ல விரும்புறீங்க? தொழில் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு, அதற்கான பண வசதியோ மூலதனமோ ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஜஸ்ட் கான்டாக்ட் 7598270919.
0: அப்படின்னு அவ்வளவுதான்,
1: ஜஸ்ட் காண்டாக்ட் அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு தரும்
0: ரைட்
1: ஃப்ரம் தி ஸ்கிராச். உங்களுக்கு அந்த தொழில் பண்ணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் யூ கால் மீ 7598270919. தட்ஸ் இட்.
0: ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா. அதாவது அந்த அளவுக்கு பெண்கள் மேல, அதாவது ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண்களுடைய அந்த உள்ள சுமைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், ஹூஎவர் மேபி, யாரா இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்டுக்குரிய அந்த இது அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. வெளியில போறோம் வரோம், நாலு பேர் கூட பேசுறோம், அது இந்தெந்த டைம்ல இரு செய்யணும் பண்ணணும் அப்படிங்கறத கூட அந்த பெண்ணுக்குள்ள ஒரு நெருப்பு இருந்தாதான் அதை செய்ய முடியும். அதை வந்து நீங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்குவீங்க அப்படின்ற ஒரு,
1: நீங்க என்ன ஃப்ரீயா காண்டாக்ட் பண்ணுங்க, ஒரு இஷ்யூஸும் கிடையாது. உங்களுக்கு வந்து செய்யணும்ங்கற எண்ணம் மட்டும் வேணும். Whichever comes faster will not last for longerன்றது என்னோட என்ன சொல்றது, நான் அனுபவப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு பெரிய உண்மைங்க அது. எது சுலபமா
0: கிடைக்குதோ ரொம்ப நாளைக்கு நிக்காது. கரெக்ட்.
1: சோ when you strive for that, you will make longer. இப்ப நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம், நீங்க 10 ரூபாய் சம்பாரிச்சு உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க எடுத்து கொடுங்க, அதுக்கு அந்த கை வந்து போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4-5 seconds ஆகும், உள்ள போறதுக்கும் வெளியில எடுக்க. இதே வேற வகையில நீங்க யாரோ ஒருத்தர் கொடுத்த காசை குடுக்கறீங்க, டக்குன்னு தூக்கி ஒரு செகண்ட் இப்படின்னு கொடுத்து, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு
0: தெரியும்.
1: அடுத்தவங்க கொடுத்தாங்கன்னா என்னைக்குமே அந்த வேல்யூவே
0: தெரியாது.
1: சோ நான் உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸ் குடுக்கறதா சொன்னேன், நான் ஒண்ணு உங்களை தூக்கில நிறுத்த மாட்டேன். இப்படி பண்ணா இப்படி பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர நான் ரெடி. அத நீங்க தான் பேக்கப் பண்ணிட்டு ஓடி வரணும்.
0: ஆமா,
1: நான் லதா மேம் கிட்ட சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த வேலையே என்கிட்ட ஆகாதுங்க மேடம், நான் ஓபனா சொல்றேன், அந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா தான் நான் இருப்பேன்னு சொல்றனே, உங்களை எழுப்பி எல்லாம் கூட்டினா என்னால வர முடியாது. நான் நீங்க இந்த இடத்த விட்டு எந்திரிங்க, அடுத்த இடத்துக்கு எங்க போகணும்ன்றத நான் சொல்றேன், அதுதான் நான் பண்ணுவேன். அந்த கைடன்ஸ் தான் நான் கொடுக்க முடியும். எல்லாமே இழுத்துட்டு வந்து உங்களை சேர்ல உட்கார வைக்கிற அளவுக்கு நான் வந்து சோம்பேறியா நான் வளர்க்க மாட்டேன். அந்த சோம்பேறி தான்
0: என்ன, நல்ல ஒரு குரு வந்து தன்னுடைய சிஷ்யர்களை வந்து ரொம்ப ஈஸியா வச்சுக்க
1: மாட்டாங்க. என் பையன் வந்து இன்னைக்கு he is one of the director madam அதுல, பட் நானா வந்து he worked in Havells for 5 years. பெங்களூர்ல போய் வர்க் பண்ண, நான் சொன்னேன் சும்மா எல்லாம் அந்த சேர் கிடைக்காது,
0: கண்டிப்பா
1: you have to strive for it. அந்த சேர்ல உட்காரணும்னா உனக்கு எவ்வளவு தகுதி இருக்குன்றத முத நீங்க வளர்த்துக்குங்க, அப்புறம் நீங்க சேருக்கு ஆசைப்படுங்க.
0: கண்டிப்பா
1: எடுத்தோன்னு சேருக்கெல்லாம் ஆசைப்படாது. இன்னைக்குமே நான் வந்து எங்க கம்பெனில நான் பெருக்கறதுக்கும் நான் யோசிக்க மாட்டேன், நான் தொடக்கிறதுக்கும் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் மை டியூட்டி. ஒருத்தர் வரலையே, அவங்க வரலன்னா அது அப்படியே இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற ஆளே இல்லதா கிடையாதுங்க. அதனாலதான் இன்னைக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து உட்கார்ந்து எல்லாருக்கிட்டையும் நான் வந்து தைரியமா பேசுறேன். நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் தலை வணங்கி நிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் கஷ்டப்படுறேன், நான் 10 பேருக்கு வேலை கொடுக்கறோம், ஏன் நம்ம கஷ்டப்படணும், நான் ஏன் பயப்படணும், நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே பயப்படுறதுக்கு, அந்த மாதிரி கேரக்டர் நான். சோ அதனால இன்னைக்கும் நீங்க என்ன சிஎம் கிட்டயே கூட்டு போய் பேசினாலும் அவருக்கும் இதே பதில் தான் சொல்வேன், டெவலப் பண்ணும் சார், அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க, பண்றேன் அவ்வளவுதான். அவரு சிஎம்ஆர் இருக்காரு பிஎம்ஆர் இருக்காருலாம் எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது மேடம். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், அவங்க அவங்க ரேஞ்சில இருக்காங்க, நம்ம நம்ம ரேஞ்சில இருக்கோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இன்னைக்கும் வந்து நீலகிரியில இப்பவும் சொல்றேன், யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னு நீங்க கொண்டு வரீங்களோ, ஐ எம் ரெடி டு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்.
0: சரிம்மா,
1: சரிங்களா?
0: நிச்சயமா. அதாவது பெண்ணா இருந்து ஒரு பெண்களுக்குரிய தொழில் முனைவோர்ல முன்னோடியா இருந்து இன்னைக்கு இவ்வளவு அளவுக்கு சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, மேலும் உங்க சாதனைகள் தொடரணும். வருகிற நாட்கள்ல கூட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்க. உங்களோட பெண்கள் கிளஸ்டர்ல இருந்து நிறைய தொழில் முனைவோர்கள் இருப்பாங்க, நீங்க மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் மேடம். அதோட உங்களுடைய இந்த தொழில் ஆர்வமும் பெண்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டும் எல்லாத்துக்கும் போய் சென்று அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நிறைவேறும்ன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி,
1: நன்றி மேடம்,
0: வணக்கம்,
1: தேங்க்ஸ்.

இதுவரை இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நிட்டிங் கம்பெனி நடத்தி வரும் திருமதி லதா தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஆம்பலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் சுஞ்சல் நத்தம் இங்கு பெய்த மழையின் அளவு 7 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி, லக்கூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொன்மலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், கடலூர் மாவட்டம் தொழுதூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம், மதுரை மாவட்டம் திருமங்கலம், கடலூர் மாவட்டம் ஏமாத்தூர், மதுரை மாவட்டம் கல்லன்றி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், நந்தியாறு, ஈரோடு மாவட்டம் எலந்துக்குட்டை மேடு, எச்சன் விடுதி, கடவுர், சேந்தமங்கலம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. நத்தம், புள்ளம்பாடி, மேட்டூர், சிவகங்கை, அகரம் சீகூர், வல்லம், செங்கம், தேவிமங்கலம், கீரனூர், கேத்தி, தல்லாக்குளம், மேல்பவானி, ஸ்ரீவில்லிபுத்தூர், டேனிஷ்பேட், கந்தர்வக்கோட்டை, பூதலூர், காட்டுமயிலூர், மதுரை, மதுரை வடக்கு, சிட்டம்பட்டி, கோடநாடு, குந்தாப்பாலம், தலைவாசல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கல்லணை, எமரால்டு, மேட்டூர், செம்பரம்பாக்கம், குளித்தலை, ஒட்டப்பிராரம், லால்குடி, சிவகாசி, கோவில்பட்டு, எட்டயபுரம், முத்திராயிருப்பு, பேரையூர், குன்னூர், வாழப்பாடி, தேவக்கோட்டை, எரையூர், விருதுநகர், தழுதலை, பவானிசாகர், தாத்தையங்கர்பேட்டை, புதுச்சத்திரம், ஆலங்காயம், கீழ்கோத்துகிரி, விருஞ்சிபுரம், உடையாள்பட்டி, தோகைமலை, சிறுகுடி, சேலம், குளித்தலை, மலையூர் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நீலகிரி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி தொடங்கி தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு வரை தமிழ்நாட்டை கடலோர பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவில் மிதமான மழை பொழிவு இருக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில்
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் காவ்யா. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி ஸ்ரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர ஆர்லெக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செயல்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் நேரிட்ட வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக நாடுகளை சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் திரு டெட்ரோஸ் அதானோம் வலியுறுத்தியுள்ளார். உலக கோப்பை இன்று வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 3:03. நேரில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் அன்புத்தோழன் ஆச்சே ஆர்ஜே ராகவேந்திரா. நீங்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை செய். அருமையாக விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே அப்படியே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்ப பாடல்களாக ஒரு சொல் திரை இசையாக இந்த நிகழ்ச்சி 4 மணி வரை ஒலிக்கப் போகுது அப்படின்ற இந்த விஷயத்தோட நாம் இன்னைக்கு எந்த சொல்ல வந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்றது நேர்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க இல்லையா. கடவுள் அப்படின்ற இந்த சொல்ல தான் வந்து நேர்களாக்கி நீங்கள் வந்து பாடல்கள் கேட்கலாம். கடவுள் அப்படின்ற சொல் இடம்பெறக்கூடிய பாடல்களை தெரிவு செய்து நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களாக கேட்டு மகிழலாம். நேர்களை நீங்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் வந்து நான் அறிவிச்சிடுறேன். உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்களை நீங்கள் பிரத்யேகமாக எந்த எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எண்களை நீங்கள் வரணும் அப்படின்ற இந்த வேண்டுகோளோட நேர்களுக்கான எண்கள் இதோ. உள்ளூர் நேயர்கள் 9344901018, வெளியூர் நேயர்கள் 9342901018, புதிய அறிமுக நேயர்கள் 8300019018 அப்படின்ற இந்த எண்களுக்கு முயற்சி செய்யலாம். எண்கள் உங்களுக்காக மீண்டும், ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து எங்களுக்கு நம்பரே தெரியறதில்லைங்க அப்படின்லாம் சொல்றீங்க, அதுக்காக வந்து நம்பர் மீண்டும். உள்ளூர் நேயர்கள் 9344901018, வெளியூர் நேயர்கள் 9342901018, புதிய நேயர்கள் 8300019018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான பாடல், கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரல், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல கண்ணதாசனோட பாடல் வரிகள்ல உங்கள் செவிக்கு விருந்தாக வருது கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்திற்காக பாடல். ஸ்டே டியூன்.

0: அற்புதமான பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:10 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஹலோவுட்டி நிகழ்ச்சியில். ஒரு சொல் திரையிசையாக கடவுள் அப்படின்ற சொல் இடம்பெறக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். நேரலை நம்முடைய இணைப்புல வரக்கூடிய முதல் நேரை சந்திப்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரை இந்த பேசுறீங்க?
1: சாந்தகுமார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். சார் என்னன்னு சார், கடவுளே கல்லான அந்த பாட்டு.
0: ஓகே, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்க போறேன்.
1: கேளுங்க சார்.
0: அதாவது எந்த விஷயத்துக்கு கடவுளுக்கு டெய்லி நன்றி சொல்லுவீங்க? டெய்லி சொல்லணும்னா இந்த விஷயத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லுவீங்க?
1: சரியா கேட்க மாட்டேன் சார்.
0: சரியா கேட்க மாட்டேங்குது, இப்ப
1: கேக்குதா?
0: அதாவது எந்த விஷயத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு நினைப்பீங்க டெய்லியும், அந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க பாக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா.
1: எல்லா விஷயத்துக்கும் காலையில் வந்து கடவுள் நினைச்சுதான் சார் தொழிலே ஸ்டார்ட் பண்றோம்.
0: ஓகே ஓகே, அதனால அந்த விஷயம் தொழில் மிகவும் ஃபர்ஸ்ட் தொழில் அப்படின்ற விஷயத்த நினைச்சுதான் கடவுள் நினைச்சுதான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகேங்க, பாடல் கொடுத்துருவோம். நன்றி காளிதமிக்கு. பாடல் வருது கேட்போம். என் அண்ணன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கே வி மகாதேவனின் இசை அமைப்பில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில். ஸ்டேடியூண்ட்.
2: கடவுள் ஏன் கல்லானா

0: அற்புதமான ஒரு தத்துவ பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில நாம கூட இணைய போற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் சார்.
0: ரங்கநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: அருமையா இருக்கீங்க சார். நிகழ்ச்சியில அப்படியே கேட்டிருக்கோம். விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில பண்ணிருந்தீங்க.
0: எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
1: நல்லா அருமையா கொண்டாடி சார். அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து
0: கொல்கட்டை சாப்பிட்டீங்களா?
1: கொல்கத்தையில இருந்து எல்லாமே பசங்க கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் உற்சாகமா இது பண்ணிக்கோங்க.
0: அப்படியா?
1: நல்லா இருந்ததுங்க.
0: எந்த விஷயத்துக்கு நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க உங்க லைஃப்ல?
1: அதாவது நம்ம நல்லா இருக்கணும், மற்றவங்களை உதவி பண்ணணும் அப்படிங்கறது கடவுள்கிட்ட நன்றி சொல்றது.
0: ஓகே, சூப்பர்
1: சார். எனக்கு வந்துங்க இந்த படம் அவள் ஒரு தொடர் கதை. அந்த படத்துல வந்து கடவுள் அமித்தமித்தமையோட அந்த பாடல் போடுறீங்களா?
0: எதனால இந்த பாடல் விரும்பி கேக்குறீங்க?
1: இது கமலஹாசன் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ரொம்ப பிடிக்கும்.
1: அது எஸ் பி பாலசுப்ரமணியம்
0: அது பயங்கரமா என்னென்னமோ மிமிக்ரி எல்லாம் பண்ணிருப்பாருல்ல அந்த காலத்திலயே.
1: ஆமாங்க சார், அந்த இது காட்சியில நல்லா இருக்குங்க.
0: ஆமா, ரெண்டு வரி பேர முடியுமா?
1: கடவுள் அமித்தமித்தமேடு கல்யாணமாலி
0: ஒரு இசை வர்ணஜாலம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு விஷயங்களை வந்து இந்த பாடல்கள்ல வந்து பண்ணிருப்பாரு. ஒரு காலத்துல சிங்கிள் டேக் ரெக்கார்டிங் தான் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? இப்ப எல்லாம் வந்து நம்ம நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ்ல எல்லாம் எப்படி ஒரு சாங் ரெக்கார்ட் பண்றாங்க, கம்போஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம நிறைய பாக்குறோம். இப்பெல்லாம் ஒரு வார்த்தையை கூட கட் பண்ணி போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சான. ஒரு காலத்தில் ஒரே சிங்கிள் டேக்கப் பாடினாதான் ஒரு சாங்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாட முடியும். அதுக்காகவே அந்த ஸ்டுடியோலாம் புக் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் இருக்கும் போது எப்படி இதெல்லாம் பாடினாங்க அப்படின்னு நினச்சாலே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஃபோக்கஸாக இருக்கட்டும், அந்த வாய்ஸ் மாடுலேஷன் நினச்சாலே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் நிச்சயமாக சொன்னோம் இல்லையா? ஸோ பாடல் வருது கேட்போம். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் கண்ணதாசனோட பாடல் வரிகளில் ஸ்டேட் 101.8 எங்கெல்லாமே சமகிட்டு ஒரு சொல் திரைசை.

0: அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:22. உங்களுடைய விருப்ப பாடல்களாக ஒரு சில திரையசையாக கடவுள் அப்படின்ற சொல்ல இடம்பெறக்கூடிய பாடல்களை நேயர்கள் கேட்டு வச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில நம்மோட இணைய போகும் அடுத்த அன்பு உறவை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: அன்பான சகோதரருக்கு அழகான மாலை வணக்கம். தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நிலையத்தில் பணிபுரிய அனைத்து அன்புலங்களுக்கும் நிலையத்தார் அனைவருக்கும் எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தார் ராஜேஷ் குடும்பத்தார் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களுடன் வருவது ராஜேஷ்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நலமாக இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சகோதரமே. அழகான தலைப்பான பாடல். கடவுள் இருக்கிறார், கடவுள் எல்லாம் இல்லைன்றதெல்லாம் எல்லாம் இல்ல கிடையாது. கடவுளுக்கு நம்ம செய்யற காரியம் எதுவுமே சண்டே, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, 3 நாள் நாங்க பிரேயர்ல வச்சோம். எங்களுக்கு நல்ல மழை வேணும், ஊட்டியில ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, தாங்க முடியுதுல கடவுளே ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மழை பொழிவு கொடுத்து எப்பவுமே இந்த நீலகிரி மாவட்டம் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு நாங்க மட்டும் வாழக்கூடாது. இங்க இருக்கிற விவசாயிங்க, காட்டேஜிக்காரங்க, மற்றும் கடைக்காரங்க, டூரிஸ்ட் வரவங்க எல்லாம் நிம்மதியா வந்துட்டு போகணும். இந்த சமாதானமான பூமியில ஒரு சமாதானத்தை
0: தரணும்னு
1: விளைவு. இந்த 3 நாளா விடாம நல்லா தொடர்ச்சியான மழை.
0: நிச்சயமாங்க,
1: கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்.
0: கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல விஷயமும் கூட மழை வருவதும் சரி.
1: என்னன்னா இன்னைக்கு காட்டா, இன்னைக்கு கொடுத்த ஆண்டவனுக்கு, இந்த நாளை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி.
0: ஓகே, நான் எல்லாத்தையும் கேட்டு கேள்விக்கு நீங்களே பதிலும் சொல்லிவிட்டீர்கள்.
1: நன்றி.
0: ஓகே, ஓகேங்க.
1: வாய்ப்பு கொடுத்த தங்களுக்கு ஒரு நன்றி.
0: என்ன பாடல் அப்படின்னு சொல்லணும்?
1: ஆனந்த ஜோதியில இருந்து எஃப்எம் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து காற்றழுத்தாடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. அதிக நேரம் வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி.
0: நன்றி, அழைத்தமைக்கு ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: அதாவது நம்முடைய என்ன சொல்கிறது, பிரார்த்தனையை பற்றியும் சொன்னார். அந்த நேரத்தில் ஃபேத்ஃபுல் ப்ரேயர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கூட கேட்டிருப்போம் இல்லைங்களா. ஒரு வில்லேஜில் வந்து நிறைய பேர் வந்து மழைக்காக வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். கடவுள் எப்படியாவது மழை வரணும், மழை வரணும்னப்போ மழை வந்தோன்னு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாலும் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் குடம் எடுத்துகிட்டு போனான், ஒரே ஒரு சிறுவன் மட்டும்தான், மற்ற யாருமே எடுத்துகிட்டு போகலையாம். ஸோ தட் இஸ் வாட் ஒரு ஃபேத் அப்படின்றது, ஒரு ஒரு நம்பிக்கை அப்படின்றது மிக முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நேர் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பேசினார். ஒரு அருமையான பாடலும் கேட்டிருக்காரு. ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி மெல்லிசை மன்னர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசனோட பாடல். வரிகளில் கேட்போம், ஸ்டேட்யூன். அதற்கு முன்பாக, பாடலுக்கு முன்பாக நான் அழைக்க வேண்டிய எண்களை வந்து மீண்டும் சொல்லிடுறேன். உள்ளூர் நேயர்கள் 9349901018 மற்றும் வெளியூர் நேயர்கள் 9342901018 புதிய நேயர்கள் 8300011018 ஆகிய இந்த எண்களுக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எண்களை மாற்றம் தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற அந்த அன்பான வேண்டுகோளோட பாடலை கேட்கலாம்.

0: கடவுள் அப்படின்ற ஒரு சொல் திரேசை யாக பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி ஒழிக்கும் நேரம் 3:30 ஆயாச்சு. நான் உங்களோடு ஆர்ஜே ராகவேந்திரா. நேர்கள் அற்புதமாக ஒரு சொல் திரேசை நிகழ்ச்சியில் கடவுள் அப்படின்ற இடம்பெறக்கூடிய பாடல்கள் வந்து ரசிச்சு கேட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: நாகர்கோவிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: கிருஷ்ணமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நன்றி சொல்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில?
1: கடவுளுக்கு வந்து நோயற்ற வாழ்வு கொடுத்திருக்கணும், அந்த ஒரு தான் நன்றி சொல்லணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த மாதிரி நோய் இல்லாம இருந்தா போதும்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. நிச்சயமா, நிச்சயமா. ஓகே, சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி போச்சு? கொல்கட்டா எல்லாம் சாப்பிட்டீங்களா?
1: சதுர்த்தி நல்லா இருந்தா. நம்ம மோதகம், மோதகம்னு இந்த பூர் நோக்கி வைப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இந்த வெள்ளப்பூடு மாதிரி ஷேப் அந்த மாதிரி பண்ணுவாங்க வீட்டுல. அந்த மாவு வச்சு பண்ணி சூப்பரா இருந்தது, ரொம்ப சாஃப்டா இருந்தது. சாமி காலையிலேயே கும்பிட்டுட்டோம் விநாயகர்.
0: சூப்பர். அதாவது எல்லாரும் சேர்ந்து வந்து கொண்டாடுறதுதான் வந்து ஆக பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லைங்களா? ரொம்ப ஒரு இனிப்பை காட்டிலும் ரொம்ப தித்திப்பான ஒரு ஃபீலிங்கும் சந்தோஷத்தையும் சொல்லணும். என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: அதாவது சாந்தி நிலையம் படத்துல இருந்து கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வந்தாராம்.
0: வந்து
1: அந்த பாடல் வந்து கண்ணீர் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒருத்தர் வந்து வாழ்வு என்ன போர் அடிக்குதுனாராம்.
0: இன்னொருத்தர்
1: ரொம்ப சந்தோஷம்னாராம். கடவுளுக்கு ஒண்ணுமே புரியலையா, என்னடா இது, ஒருத்தர் அப்படி சொல்றாரு, ஒருத்தர் எப்படி சொல்றாரு, குழம்பு போனாரா.
0: கடைசியில என்ன ஆனாரு? அவரே கடவுளே கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க மனுஷங்க.
1: அவரே குழம்பு கடைசியில என்னாச்சுன்னா, குழந்தைகள்ட்ட தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்
0: பாட்டுக்கு கதை சொல்லுவார் 2 நிமிடத்தில் இல்ல, சில நொடிகளிலே பாடலுக்கு ஒரு கதையும் சொல்லிவிட்டீர். மிக்க நன்றி. அழைத்து வைக்க பாடல் கேட்போம். நன்றிங்க.

0: ரொம்ப அற்புதமான பாடல் கேட்டோம். கடவுள் ஒரு நாள் பூமிக்கு வந்தாராம் அப்படின்னு. ஸோ நான் வந்து கடவுள் பூமிக்கு வந்தாலும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்கணுன்னு தான் இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் அதாவது கேள்வியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நேர் அடுத்ததாக கேட்க போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஓகே, நேருடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்காகவும் எல்லாருக்காகவும் அடுத்து ஒரு அற்புதமான பாடல் வருது, இருமலர்கள் திரைப்படத்திற்காக. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் அன்பு நல்ல ரொம்ப அற்புதமான பாடல்களை கேட்டு வச்சுட்டே இருக்கோம். நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த அன்பு அழைப்பாளர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: செல்வி சுப்பிரமணியன் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். அட்டப்பாடி செல்வி சுப்பிரமணியன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து விவசாயி படத்துல கடவுள் என்ன முதலாளி அந்த பாட்டை கொடுங்க.
0: ஓகே, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எந்த விஷயத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்குவீங்க
1: சார்? நம்ம அதாவது இந்த உலகத்துல இந்த நல்லவர்களோடு நம்மளை படைச்சதுக்கே நான் வந்து முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்றேன். குறிப்பா சொல்லணும்னா என்னை பெற்ற தாய் தந்தையருக்காக வந்து நான் இந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன்.
0: சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்க. எல்லாத்தையுமே
1: மிக்க நன்றி சார், மிக்க நன்றி.
2: விவசாயி விவசாயி

0: விவசாய திரைப்படத்திற்காக பாடல் கேட்டும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியது மருதகாசியின் பாடல். வரிகளில் கே வி மகாதேவனின் இசையமைப்பில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:45:22. அதாவது 45 நிமிடம் அப்படியே தாண்டிருச்சா அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிற அளவுக்கு நேரில் வந்து ரொம்ப அற்புதமாக பேசி பாடல்களெல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அவருடைய இந்த பர்டிகுலர் டே எப்படி போச்சு அப்படின்றத பற்றியும், அதே போல் கடவுளுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நன்றி சொல்லுவீங்க அப்படின்ற நான் கேள்வியும் கேட்டு நேர்கிட்ட பாடலும் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த நேரம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: ஐயா வணக்கம். ஐயா யார் ஐயா, எங்கிருந்து ஐயா பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா?
1: மிக அருமையாக இருக்கும் ஐயா.
0: சரிங்க சொல்லுங்க ஐயா, என்ன சாப்பிட்டீர்கள்?
1: நான் விரதமாக உள்ளேன் ஐயா. நான் இன்றைய விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு.
0: ஓ, விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இன்று விரதமாக இருக்கிறீர்கள்?
1: நான் யாரும் உட்கொள்ளவில்லை, அதே இன்று வந்து விரதமாக உள்ளேன்.
0: எத்தனை மணிக்கு சாப்பிடுவீர்கள்?
1: நான் ஒரு 10 மணி அளவில் தான் சாப்பிடுவேன்.
0: 10 மணி அளவில் தான் சாப்பிடுவேன். ஆனால் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா?
1: வேலை பணியாற்றி கொண்டிருக்கேன்.
0: ஐயோ,
1: நான் வந்து பணியாற்றி கொண்டிருக்கேன். ஏன் என்றால் நான்
0: கடினமான பணிகள் என்றாலும் விரதம் இருந்து கடவுளுக்காக இருந்து அதை செய்து வந்து இருக்கிற ஒரு பண்பை வந்து நான் மிகவும் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் என்ன பாடலையும் கேட்க போறேன் என்று கேட்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. சொல்லுங்கோ.
1: எனக்கு இப்போ சிறுநினைப்பு என்று படித்தது.
0: என்ன பாடல்?
1: கடவுள் நீயும் நானும் ஒருத்தால் பிள்ளை.
0: ஆடாடா.
1: சற்று அனைத்து நண்பர்களுக்கும் தாங்களுக்கும்
0: பாடல் ஒளிவர பறந்து வர காத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கடவுளுக்கு எந்த விஷயத்திற்கு நன்றி சொல்ல நீங்கள் வந்து நினைப்பீர்கள் ஒவ்வொரு நாளும்? இந்த விஷயத்திற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால்,
1: எமது பணி சிறப்பாக நடைபெறும் என்றால் அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நமது பணிகள் சிறப்பாக செய்து முடிக்கிறேன், அதற்கு நான் கடவுளுக்கு
0: மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறக்கட்டும், இந்த நாள் தொடர்ந்து இனிய நாளாக அமையட்டும். விரதத்தை நன்றாக முடித்து சாப்பிடுங்கள். நன்றிகள்.
1: நன்றிகள்.
0: 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள் என்பது போல பேசிவிட்டீர்கள். பாடல் வருது கேட்போம். சிந்துநதிப்பூ திரைப்படத்திற்காக ஒன்றுமே நினைச்சு ஆனக்கு

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களை அளவு ஊட்டி ஒரு சில் திரைசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கும் வந்துட்டோம். அதற்கு முன்பாக உங்கள் நினைவிற்கு அன்புள்ளங்களே, விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு கர்நாடக இசைக்கலைஞர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 5 மணி முதல் 5:30 மணி வரை பொன்மாலை பொழுது வாடாமலர் தத்துவ பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 5:30 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி, இதில் நம்பிக்கை அருளிடும் தும்பிக்கை நாதன் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். சோ நம்மோடு இணைய போகும் நிகழ்ச்சியின் நிறைவு நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இது பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் விமுக்கம், சிவகுமார்.
0: எப்படி இருக்கு நீ சிவகுமார்?
1: நல்லா இருக்கு ஐயா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன சாப்பிட்டீங்க
1: ஐயா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஜாலி சந்தோஷமா சாப்பிட்டு சுண்டல் பொங்கல் சுண்டல் எல்லாமே சாப்பிட்டோம். உருக்கட்டை நிறைய ஐட்டங்கள் சாப்பிட்டா.
0: எல்லாத்தையுமே வந்து தனியாவே சாப்பிட்டு இருக்கிறீர்களே?
1: இல்ல, எல்லாம் ஒன்னா சேர்ந்தா சாப்பிட்டோம்.

0: நாங்கெல்லாம் இங்க கேட்டு இருக்கிறமே, அப்புறம் நாங்கெல்லாம் எப்படி இது நியாயம்?
1: இப்போ உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன் சார்.
0: கொண்டு வரீங்களா? என்ன பாடல்?
1: நிகழ்ச்சியில வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல இருந்து கடவுள் உள்ளமோ இந்த பாடல் கேட்டலாம் ஐயா.
0: கொடுத்துடலாங்க. அதாவது எந்த விஷயத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க டெய்லியும்? இந்த விஷயத்து தான் பா கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன், தேங்க்யூ காட் அப்படின்னு எந்த விஷயம் சொல்லுவீங்க?
1: தேங்க்யூ பண்ணா அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருக்கோம், அதனால நன்றி சொல்றேன் ஐயா.
0: ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே, சூப்பர்.
1: எந்த நோய் நொடி இல்லாம அம்மா அப்பாவும் நானும் எங்க பிள்ளைகள் மனைவிகள் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க,
0: அதனால
1: நன்றி.
0: ஓகேங்க, நன்றிங்க அழைத்தமுக்கே.
1: ஓகே நன்றி ஐயா, நன்றி ஐயா.
0: நேரில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்து வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக பாடல் கேட்டாங்க. நேரில்ட்ட நான் ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், அதாவது எந்த விஷயத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வீங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு சில நேயர்கள் வந்து ரொம்ப முக்கியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்காக, அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக அப்படின்றதுக்காக நன்றி சொன்னாங்க. ஸோ ரொம்பவுமே என்ன சொல்கிறது, ஒரு அன்பு சார்ந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்கிறாங்க அப்படின்றது ரொம்பவுமே அற்புதமான விஷயம். அதே நேரத்தில் ஒரு யூனிவர்சல் லான்னு கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை சொல்லி அப்படி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி கடவுளுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நமக்கான நமக்கு இருக்கிற விஷயங்கள் இன்னுமே வந்து அந்த நல்ல விஷயங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதிகமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைய பாடல் லதா ரஜினிகாந்த் மற்றும் குழுவினர் பாடியது அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக பாடல் இளையராஜாவின் இசையமைப்பு.

0: நிறைவு பெற்றது. ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சி கலைத்த தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நிகழ்ச்சியாக நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது கர்நாடக இசை வாய்ப்பாட்டு கலைஞர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போகிறோம். இன்றைய விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு இவங்களை சந்திக்கிறதுல நம்ம எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிற ஒரு தருணமாக தான் இது இருக்கும். அவங்களுடைய அறிமுகத்தை அவங்களே கொடுக்குறாங்க, வாங்க கேட்கலாம், பேசலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். என் பேர் வித்யாசங்கர், நான் சென்னையில் இருக்கேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். என்னுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா அம்மாவுடைய பூர்வீகம் தான் சென்னையை விட்டு வெளியில், அதாவது எங்கள் அப்பா சேலத்தில் வந்து பிறந்து வளர்ந்தவர், சூளகிரின்னு ஒரு கிராமத்தில். அப்புறம் எங்கள் அம்மா வந்து மலையாளம், அவங்க வந்து மாவேலிக்கிற அப்படின்ற ஒரு ஊரில் ராஜ குடும்பத்தில் வந்து தத்தெடுத்து அந்த வழி வந்த ஒரு குடும்பம் தான் எங்கள் அம்மாவுடைய வழி. எங்கள் அப்பா வந்து ராஜகோபாலாச்சாரியுடைய வம்சத்தில் பிறந்தவர். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா, ரெண்டு மொழியாக இருந்தாலும் சரி, இல்லை வளர்ப்பு விதம், சமுதாய விழிப்புணர்ச்சி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரெண்டு கல்ச்சர்ஸோடைய அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்சிது. அதுதான் என்னை பற்றி.
0: உங்கள் ஆரம்பகால கல்வி அதெல்லாம் கொஞ்சம்
1: நான் வந்து 1965 வருஷத்தில் மே மாதத்தில் பிறந்தேன். அப்போ வந்து எல்லாருமே சென்னையில் இருந்தவங்க, எனக்கு ஒரு மூத்தவர், 1.25 வயசு என்னை விட பெரியவர் வந்து எனக்கு அண்ணா, அவருக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு தம்பி கிடைச்சான். அவன் தான் என்னுடைய குழந்தைகள் மேல் இருக்கும் பாசம் அன்பு வளர்த்தது. அந்த ஒரு குழந்தையா அவன் வந்து என் வாழ்க்கையில வந்ததுதான். ஸோ நாங்கள் 3 பேர். சின்ன வயசுல வந்து நான் சாந்தோம் ஏரியால இருந்தேன். நான் வந்து ரோஜினி மெட்ரிக்னு ஒரு ஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் வந்து +2 வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு நானே எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கான்வென்ட்லேருந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தேன். ராணி மேயமைன்னு ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து நான் போய் சேர்ந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது, புது விதமான நட்புகள் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து அங்கே படித்து முடிச்சுட்டு எனக்கு இன்ஜினியரிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு கிடச்சிது. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபார்வர்டுன்றதெல்லாம் இருந்தது, இருந்தாலும் எனக்கு ஒரு அளவுக்கு மார்க்கில் நல்லா கிடச்சதுனால நான் வந்து மெடிசன் சூஸ் பண்ணாலுமே எனக்கு மெடிசன் சீட் கிடைக்காம எனக்கு இன்ஜினியரிங் கிடைச்சிது. ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு வழின்னு சொல்லிட்டு அதில் படித்து முடித்து அதுக்கப்புறம் வேலைக்கு பார்க்க ஆரம்பித்தேன். வேலை பார்க்கறத போது ஒரு 3-4 வருஷத்தில் வந்து ஒருத்தரை சந்தித்து அவரை வந்து எங்கள் குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணுற போதே நான் சொன்னது வந்து ஒரு குழந்தையை நம்ம வந்து பெற்றெடுத்துப்போம், ஒரு குழந்தையை தத்தெடுத்துப்போம் அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதில் அவரும் அதில் ஈடுபாடு இருந்து அவரும் வந்து ஒத்துக்கொண்டதுனால எங்களுக்கு கல்யாணமும் நல்லபடியாக நடந்தது. முதல்ல ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த காலத்தில் அவ்வளவா வந்து தத்தெடுப்பு பற்றியெல்லாம் ரொம்ப தெரியாது யாருக்குமே. ஆனாலும் போய் தேடி கண்டுபிடிச்சி எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு தத்தெடுப்பு மையத்தில் போய் பதிவு பண்ணி 2வது குழந்தைய வந்து நாங்கள் தத்தெடுத்தோம். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு ஒரு புது அனுபவம் என்னன்னா, நான் வந்து இந்த இன்ஜினியரிங்ன்ற படிப்பை வந்து நான் தற்காலிகமாக திறந்துட்டு குழந்தைகள் வளர்ப்புலையும் என்னுடைய குடும்பத்திலையும் நான் என்னுடைய முழு கவனத்தை செலுத்தினேன். என் குழந்தைங்களை 2 குழந்தைங்களும் நானாக தான் வளர்த்தேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து என்ன தேவைகள் இருக்கோ அதை கண்டறிகிற அளவுக்கு வந்து நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் நான் கவனித்து நிறைய கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் வந்து இன்டர்நெட் கிடையாது, புஸ்தகங்களும் அவ்வளோவா எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் எல்லா பெரியவங்க சொல்கிறத வச்சுட்டு நம்ம அப்படியே வளர்ப்போம். அதில் வந்து எனக்கு அந்த குழந்தை மனநலத்தில் வந்து சைல்டு சைக்காலஜியில் எனக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரை சந்தித்ததில் தத்தெடுப்பு பற்றியும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எனக்கு தெரிய முடிஞ்சுது. கொஞ்சம் சின்ன குழந்தைகளை வந்து தத்தெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பெரிய குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்கு யாரும் முன் வரலன்ற போது அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தத்து பெற்றோர்களை சேர்த்து ஒரு குழுமமாக நாங்கள் அமைச்சு ஒரு ரிலீஃப் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை வளர்ந்த குழந்தைகளை பராமரிப்பு மூலமாக தத்தெடுப்பு மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு இருக்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிற போது அதில் கிடைச்ச அனுபவங்கள்லேருந்து படிப்படியாக வாழ்க்கையிலையும் ஒரு தனி மனுஷியாகவும் நான் வந்து முன்னேறத்துக்கும் புதிய புதிய அனுபவங்களோட என் குடும்பத்தோட நான் வந்து வளர்ந்தேன் அப்படின்றது தான் இருக்கிற விஷயம்.

0: இன்னைக்கு வந்து ஒரு இசை ஆர்வம் கொண்ட, ஆன்மீக ஆர்வம் கொண்ட ஒரு பெண்மணியா உங்களை நாங்க வந்து சந்திக்க வந்திருக்கோம். கண்டிப்பா உங்களுடைய இசை திறமையை பகிர்ந்துக்கணும், உங்களுடைய ஆன்மீக சுற்றுப்பயண அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. எப்போ இசைப்பயணம்?
1: நான் வந்து இசை பயணம்னு பார்த்தாக்கா எங்க அம்மா தான் எனக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுத்தது. பாட்டு எங்க அம்மா பாடுவாங்க, எங்க அம்மாவுடைய குடும்பத்துல எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. ஆனா என்னன்னா இதை வந்து ஒரு முறையான ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னா பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு முறையான பயிற்சி ஓரளவுக்கு கிடைச்சது, சரளி வரிசையிலேருந்து ஆரம்பிச்சு. ஆனா எனக்கு இது மேல ஒரு ஈடுபாடு அதிகமா இருந்ததுனால நானே வந்து நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய சொந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லயே எங்க அம்மா கிட்ட நிறைய பஜன்ஸ், எங்க அம்மா நிறைய பஜன்ஸ் பாடுவாங்க. அந்த பஜன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே கேட்டு கேட்டு கேட்டு ஒரு 150-200 பஜன்ஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றத காட்டிலும் இன்னும் நான் அதுக்கப்புறம் இன்டர்நெட்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோகங்கள், பஜன்ஸ், சின்ன சின்ன பாடல்கள் இதெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஆனா எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தான் நான் வந்து பண்ணுவேன். எதுவுமே வந்து சினிமா பாட்டோ இல்ல மற்றபடி இருக்கிற லைட் மியூசிக்கோ அது மேல எனக்கு ஈடுபாடு இல்லை. எல்லாமே வந்து கடவுளின் ஒரு அம்சமா அந்த இசையை நான் நினைச்சு அது ஒரு வழிபாடா நான் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு இலவசமா சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய பஜன்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். முன்னாடி நான் ஒரு ஸ்கூல் நடத்தின போது சின்ன ஸ்கூல் நடத்திட்டு இருந்தேன்.
0: கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு இடையிடையே உங்களுடைய குரல் வளமையில ஒழிக்கக்கூடிய சில பாடல்களையும் நம்ம நேயர்களுக்கு வழங்குறோம்.
1: ரொம்ப சந்தோஷம், எனக்கு பாட்டு பாடினது எனக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கும் வந்து இப்ப குழந்தைகளோட நேரடியா சில சமயம்தான் எனக்கு வந்து போய் பாட முடியுது. அந்த குழந்தைகள் வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு யாரு தெரியாத குழந்தைகளும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிருவாங்க. அதுதாங்க, இத்தனைக்கும் நான் வந்து சினிமா பாட்டு பாடுறது கிடையாது, வேற எந்த ஒரு நர்சரி லைன் எல்லாம் நான் பாடுறது கிடையாது, வெறும் சுவாமி பாட்டை பாட்டிட்டு உட்கார்ந்துருப்பேன்.

வந்து அப்படியே வந்து கட்டிங், எந்த வயசு, 2.5 வயசு, 3 வயசு, 4 வயசு குழந்தை கிடையாது. அந்த மாதிரி இருக்க குழந்தைகள் வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சி என்னை விடவே விடாது. அப்படின்னா பாத்துக்கோங்க, அதோட காந்த சக்தி என்னுடைய பாட்டுன்றதை விட அந்த பக்தியின் அந்த காந்த சக்தி வந்து அப்படிப்பட்டது, வார்த்தைகளே இல்லை.

அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பயணங்கள் தொடர்ந்தது வந்து 2023லேருந்து தான் நான் வந்து பயணிக்க ஆரம்பித்தேன் நிறைய இடங்களில். ஸோ நான் வந்து பிள்ளையாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஏற்பட்ட ஒரு தோழமை உணர்ச்சின்னு தான் நான் சொல்லணும் பிள்ளையாரோட. எங்கள் அம்மா வந்து அந்த மாவேலிக்கிற வழியில் வந்தவங்கனால அவங்க வந்து நிறைய எல்லா கடவுளையும் அவங்க வந்து சேவிப்பாங்க. நிறைய வந்து எல்லா கோவிலுக்கும் எங்களை கூட்டின்னு போயிருக்காங்க. அப்பெல்லாம் அவ்வளவா தெரியாது, சும்மா போவோம், எந்த கோவில்களுக்கு என்ன எதுன்றத பாக்குறதுக்கு போவோம். ஆனா அது வந்து ஒரு அடித்தளம் மாக்குனது எனக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது. ஸோ என்னுடைய ஆரம்பத்துல வந்து இந்திரா நகர்னு ஒரு இடத்துல, எனக்கு அப்பதான் 8 வயசு, அங்க இஷ்ட விநாயகர்னு ஒரு கோவில் இருக்கு. அப்பெல்லாம் வந்து யாருமே என்னை கூட்டின்னு கொண்டு விடுறதுக்கெல்லாம் கிடையாது. நானும் எங்க அண்ணனும் வந்து 8 வயசு, எனக்கு அவனுக்கு 9 வயசு, ரெண்டு பேரும் நடந்து போவோம். மெயின் ரோட்ல எல்லாம் தாண்டி நடந்து வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோவில்ல போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு தான் நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து அப்புறம் பஸ் பிடிச்சு ஸ்கூலுக்கு போவோம். இந்த பழக்கம் விடாம நாங்க இருந்த வரைக்கும் அங்கேயே நாங்க வந்து போயிட்டு போயிட்டு போயிட்டு அந்த பிள்ளையாரோட தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு தோழமை உணர்ச்சி நட்பு. அந்த டைம்ல எல்லாம் அவ்வளவா வந்து ரொம்ப வேண்டுதல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரியும், போனோம் போய் பார்த்தோம், அப்படியே சுத்தணும், பார்த்தோம், பிரசாதம் சாப்பிட்டோம், வந்தோன்ற மாதிரி. நான் அப்புறம் பெசன் நகருக்கு நாங்கள் மாறினோம். அங்கே வந்து வரசித்தி விநாயகர் கோவில், சின்னதான கோவில், பெரிய கோவிலாக கட்டினாங்க. முதல் முதல் எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க சொல்லி நான் போய் வேண்டினது அந்த கோவிலில் தான், பிள்ளையார் கோவில், வரசித்தி விநாயகர் கோவில். ஸோ இதை தவிர நிறைய கோவில்களுக்கு நான் போயிருக்கேன். பிள்ளையார்ன்னு பார்த்தாக்கா பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிருக்கேன். மணக்குள விநாயகர் கோவில் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறது, அங்கே போயிருக்கேன். அப்புறம் தகுடூஷேத் அப்படின்னு பூனாவில் இருக்குது, அது இப்போ இந்த வருஷம் வந்து போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகான கோவில், ஜூலை மாதத்தில் அப்படி ஒரு அழகு அந்த பிள்ளையார், கண்ணு வச்சா எடுக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு அழகு அந்த பிள்ளையார். அதனால இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்றது வந்து ஒரு குதூகலமான ஒரு உணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பண்டிகை தான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி.

0: உங்க வீட்டுல இதை எப்படி கொண்டாடுவீங்க?
1: இப்ப எங்க வீட்டுல வந்து நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளையாரை வாங்கி இந்த எருக்கம் மாலை, அது ஒரு தமாஷான ஒரு அனுபவம். அங்க அப்பெல்லாம் வந்து இந்த எருக்க பூ வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஸோ நாங்க வந்து வாங்குறதுக்கெல்லாம் அப்போ காசு கிடையாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த 1970s 1980s எல்லாம் வீடுகள்ல எல்லாம் அவ்வளோ வந்து ஒரு செழிப்பு எல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண குடும்பங்கள் தான். ஸோ நாங்க வந்து பெரியவங்க சொல்றதுனால அவங்க நான் அந்த எருக்கம் பூவை வந்து பறிச்சுட்டு வருவோம். பறிச்சுட்டு நாங்களாம் வந்து ஊசி வச்சு நாங்கள் மாலை போட்டு பண்ணுவோம். ஆனால் யாருக்குமே வந்து இந்த குழுக்கட்டை பண்ண வராது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா சின்னதாக வந்து மாவை இது பண்ணி வேக வச்சுட்டு அதுக்குள்ளே வேக வச்சதை துண்டு துண்டு ஆகிடும். அதோட உள்ள இந்த பூர்ணத்தை வச்சு நாங்களாம் பண்ணுவோம். அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்கன்னா உண்டு, இல்லாட்டி நாங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு நாங்களாம் சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஸோ இது சம்மந்தப்பட்டது அருமையான ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க பெரியம்மா பொண்ணு சொன்ன கதை இது. கேரளாவில் வந்து ஆலப்புழால ஹரிப்பாடுன்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து தோட்டத்தில் இருக்கும் இல்லையா வாழை மரம் நிறைய இருக்கும். அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து தினசரி வர ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லா வாழை மரத்தில் இருக்கிற பழம் எது பழுத்திருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த பெரியவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னப்பா இது இவங்கெல்லாம் ஏதோ இந்த வாழைப்பழத்தை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்களே, என்ன விஷயம், சாப்பிட்றாங்களா இல்லை தூக்கி போடுறாங்களா மாட்டுக்கு போடுறாங்களான்னு பார்க்கறதுக்கு அந்த குழந்தைங்க பின்னாடியே இவங்க போகிறாங்க. போனாக்கா பார்த்தா ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் உடைய சிலை ஒன்று இருக்குது. அதை சுற்றி இந்த பசங்க வந்து இலை பூ காய் குச்சி இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டுருக்காங்க, இந்த வாழைப்பழத்தையும் வச்சுட்டு. அப்போ இந்த பெரியவங்கெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன இது இவ்வளோ பெரிய ஒரு மீன் ஒரு சின்ன சிலை தான், பட் இருந்தாலும் நீங்கள் இந்த சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி விளையாட்டு கிடையாது பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வந்து எடுத்து ஒரு பெரிய கோவிலில் வைக்கிறதுக்காக எடுக்க முயற்சி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க அவ்வளவு எளிசாக வந்து எங்கேருந்தோ கிடச்ச சிலையை அந்த பக்கத்தில் ஏதோ எங்கேருந்தோ கிடச்ச சிலையை கொண்டு வந்து வச்சது அந்த இடத்துலேருந்து எடுக்கவே முடியலையாம் அந்த சிலையை. அப்புறம் என்னாச்சுன்னா அங்கே ஊரில் வச்சிருக்கிற அவங்க வந்து அந்த பிரஷ்னம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், அந்த ஊர் பெரியவங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க இது வெட்ட வெளியில் இருக்கே இந்த பிள்ளையாரு என்ன இது, இதுவும் இந்த சின்ன பசங்கள்லாம் ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த போய் அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே நம்ம ஒரு கோவில் கட்ட வேண்டாமா, இந்த பூஜையெல்லாம் நம்ம வந்து பிள்ளையாருக்கு என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அந்த சூழியை வச்சு பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பிள்ளையாருக்கு வந்து 7 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் பூணூல் போடாத குழந்தைகள் தான் அவங்களுடைய இஷ்டப்படி பூஜை பண்ணணும், யாருமே இந்த கோவில் கட்டக்கூடாது, இந்த இடத்துல இப்படியே தான் இருக்கணும் இந்த பிள்ளையாரு, யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அருள் புரிவார் இதே விஷயத்தில், ஆனால் பூஜை பண்ணுறது மட்டும் 6-7 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் மட்டும்தான் அவங்களுடைய பாணியில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை மனசில் ஏதோ ஒரு 15-20 வயசுக்குள்ளே இருக்க சொல்லியிருப்பாங்க எங்கள் அம்மா, அதை மனசில் ரொம்ப வந்து ஆழமாக படிச்சது. அதனாலயே வந்து ஒருவேளை அந்த பிள்ளையாரோட எனக்கு ஒரு தனியாக ஒரு தோழமை உணர்ச்சி ஏற்பட்டுச்சோ என்னமோ, அப்படி ஒரு குழந்தைகள் மேலே தாற்பயம் கொண்டவர் அப்படின்ற ஒரு ஏன்னோ ஓங்கார கடவுள் அப்படி வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பற்று ஏற்பட்டுச்சு.

0: இந்து
1: அதுதான்.
0: மத வழித்தோன்றர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் அப்படின்றவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கடவுள் இல்லையா?
1: ஆமா
0: எல்லாருடைய பக்தியும் அங்கதான் ஆரம்பிக்கும். சின்ன குழந்தை உட்பட
1: ஆமா
0: வந்து அது ரொம்ப கவர்ந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமா
0: அதுவும் இந்த மார்கழி மாத கொண்டாட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த விநாயகருக்குன்னு ஒரு வழிபாடு நம்ம செய்வோம் எல்லாருமே.
1: ஆமா ஆமா
0: நீங்க பண்ணதுண்டா அதெல்லாம்?
1: நிறைய உண்டு. அதாவது மார்கழியில வந்து நாங்க ரெண்டு பக்கமுமே நடக்கிறது பிள்ளையார் கோவில், வரசந்தி விநாயகர் கோவில்ல. சோ அதனால விநாயகருக்கும் வந்து சிறப்பு வழிபாடு இருக்கு. மார்கழி மாசத்திரையில ஏற்படக்கூடிய அந்த யூனோ பாடல்கள், நம்ம எப்பயுமே பண்றது அந்த கிருஷ்ணருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரசாதங்கள், அதோடைய பாட்டுகள் எல்லாமே நாங்க வந்து அந்த கோவில்ல தான் நாங்க செய்வோம். சோ அதனால முக்கிய கடவுளா வந்து பிள்ளையார வச்சுட்டு, மற்றபடி அதை சுற்றிலே இருக்கக்கூடிய எல்லா மற்ற கடவுள்களுக்கும் வந்து அப்பப்ப என்ன நடக்குதோ, சிவராத்திரினா அங்க நடக்கும், அதுக்கப்புறம் வந்து நவராத்திரினா அங்க நடக்கும், அதுக்கப்புறம் இந்த மார்கழி மாச உற்சவம் எல்லாமே அந்த பிள்ளையார் கோயில சுத்தி சுத்தி இருக்கிறதுனால நாங்க வேற மாதிரி நாங்க யோசனவே பண்ணவே இல்லை அதை பத்தி.
0: இப்ப நீங்க வந்து சொன்னீங்க ஆரம்பத்துல 1965 பிறந்தவங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல வந்தவங்க எல்லாருமே அந்த மார்கழி மாசம் அப்படின்றது ஒரு கண்ணபிரான் வழிபாடு உகந்த ஒரு மாதம் அப்படின்னாலும் கூட அந்த பிள்ளையார் வைத்து வழிபடுறது அப்படின்றது பெரும்பாலான இந்து குடும்பங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்த ஒரு காலகட்டம். இன்னைக்கு அதை எவ்வளவு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாது இல்லையா. அந்த பிள்ளையார் வந்து மார்கழி மாதத்தோட அந்த காலை நேரத்துல பிள்ளையார் பிடிச்சு வச்சு,
1: ஆமா
0: அந்த வழிபாடு முறைகள் இன்னைக்கு தொடருதா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம், எல்லா இடங்களும்
1: இருக்கு. ஆமா, ஆனா இப்ப வந்து பிள்ளையார் கோவில்கள்ல வந்து அது ரொம்ப விசேஷமா பண்றாங்க. இப்ப வந்து என்னுடைய அதிர்ஷ்டம் பாருங்க, நான் ரொம்ப வருஷம் வந்து வரசதி விநாயகரோட இருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தவளுக்கு என்னுடைய ஒரு வீட்டு சூழ்நிலை காரணமாக நான் என்னுடைய வீடு மாற்றி இப்போ இஷ்ட சித்தி விநாயகர், எப்போ 52 வருஷம் முன்னாடி நான் வந்த அந்த இஷ்ட சித்தி விநாயகர் கோவில் பக்கத்துல நான் வந்துட்டேன். இப்போ அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா வழிபாடு மார்கழி மாசத்துல ரொம்ப சிறப்பான வழிபாடு பிள்ளையார வச்சு நடக்கிறது. சோ அந்த வழிபாடெல்லாம் வந்து எனக்கு பாக்குறதுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்ற அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. ஆனா என் வயசுல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாட்டு பாடுவாங்க, பிள்ளையார பத்தியும் பாட்டு பாடுவாங்க, மார்கழி மாசத்துடைய பாடல்களும் பாடுவாங்க.

0: ஆன்மீகத்தை வந்து மனசுல வந்து பரவ செய்யற அந்த விழாக்கள் எல்லாமே வந்து உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சூழல் தான் இல்லையா?
1: ஆமா
0: அது அனுபவிச்சவங்களுக்கு
1: அவசியம்.
0: தான் தெரியும். அதெல்லாம் வந்து அந்த ஒரு நம்ம சுத்தி ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த உருவாக்கிக்கிட்டு நம்ம வந்து அந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடும் போது அதனால
1: அதுவும் வெடி
0: கிடைக்கக்கூடிய
1: காத்தால,
0: விளைவுகள்.
1: ஆமா ஆமா வெடி காத்தால நம்ம போய் பண்றோம் பாருங்களேன், அந்த ஓசோன் லெவலும் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம வந்து அந்த அட்மாஸ்பியர்ல. அதுல நம்மளுக்கு இந்த பக்தியையும் ஊட்டுனா நம்ம ஆரோக்கியத்துக்கு அதை விட ஒண்ணுமே வேண்டாம். எல்லாம் உடல் ஆரோக்கியம், மனசுல இருக்கிற கூடிய வலிகள் எல்லாத்துக்குமே ஒரு ஆரோக்கியம் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிபாடுகள் தான். அது
0: அதுல
1: வந்து குறைய
0: உங்களுடைய
1: குறைய,
0: இசையும்
1: ஆமா
0: சேர்ந்துச்சு அப்படின்னா எவ்வளவு ரம்யமா இருக்கும் நான் கற்பனை பண்ணி பாக்குறேன்.
1: ஆமா
0: ஆன்மீக சுற்றுலா இப்ப நிறைய போயிட்டு இருக்கீங்க இல்லையா,
1: ஆமா
0: அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்க பேசுறது மூலமா நாங்களும் உங்க கூட சுற்றுலா வந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைக்கட்டும்.
1: சரி. அது வந்து என்ன சொல்றது, அது ஆரம்பிச்சா அதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. வந்து அது 2023-24 தான் நான் முதல்ல வந்து அசாம் நார்த் ஈஸ்ட்ல வந்து எனக்கு காமாக்கியா கோவிலுக்கு போகணும்னு எனக்கு இருந்தது, தேவி அம்மன் கோவில் சக்தி பீடம். ஆனா அதுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நோய் மாதிரி எனக்கு இந்த வேர்டிகோ வந்தது, அதாவது தலை சுற்றல். தலை சுத்தது என்னன்னா வந்து அதுக்கு முந்தின 2 நாள் முன்னாடி ஒரு மலைப்பிரதேசத்துக்கு மேல போயிட்டேன், போயிட்டு அதை சுற்றுலா மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு அதை அடுத்த நாள் தான் நாங்க வந்து இதுக்கு வரணும். வந்துட்டு இறங்கி பார்த்தா அந்த கோவிலுக்கு போக முடியாத ஒரு நிலைமை வந்துடுமோன்னு என்னுடைய டிரைவரும் சொன்னா, இல்ல மேடம் நீங்க வந்து வேண்டாம், நம்ம ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க், நீங்க போய் படுத்து தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சோ போய் படுத்து தூங்கிட்டேன். ஒரு நாள் பூரா எனக்கு தலை சுத்திச்சு, ராத்திரியில தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு காமாக்கியா கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும். நான் ஒரு 12 மணி 1 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா தலை சுத்த லைட்டா நின்ன மாதிரி இருந்தது, ஒண்ணுமே காணோம், நான் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னமோ ஒரு தைரியம், ஐயோ இவ்வளவு தூரம் நம்ம வந்து தலை சுத்தாம இருக்கே, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நம்ம அம்மாவை பார்க்காம போறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டிரைவருக்கு காலையில 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு பரவாயில்லப்பா, அவன் அப்படியே பதறிட்டான், ஐயோ நேத்தி உங்களை பார்த்ததுக்கு நீங்க கண்ணே திறக்க முடியாம இருந்தீங்களே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்ப சரியாயிடுச்சு எனக்கு, நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போனா அவன் வர முடியல, நான் தனியா மலை ஏறினேன். அதை நினைச்சா கூட எனக்கு புல்லரிக்குது, நான் எப்படி போனேன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன வந்து நான் நின்னுட்டு இருக்கேன், எனக்கு வந்து எங்க போகணும், எந்த பக்கம், பெரிய கோவில் அது, எந்த பக்கம் போகணும்னு கூட தெரியல. ஒரு சின்ன வயசுல ஒரு புரோகிதர் வந்தார் அந்த பக்கம், என்னம்மா எங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டான். அப்புறம் நான் வந்து இல்ல எனக்கு உள்ள எங்க போறது எப்படி போறதுன்னு தெரியல, மணிக்கணக்கா எங்கெங்கயோ கியூ நிக்குது எனக்கு, நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப நேரம் நிக்கவும் முடியாதுன்னு என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போய் நேரா கர்ப்பக்கு வாசல்ல கொண்டு நிறுத்தினான். இதுக்கு மேல என்ன என்ன சொல்றது, அம்மா காமாக்கியா என்ன கூப்பிடாம இருந்திருந்தா இன்னைக்கும் எனக்கு புல்லரிக்குது, நான் நினைச்சு கூட பாக்கல, அங்க போய் நின்னு அப்படியே பெரிய சப்தத்தோட ஸ்லோகங்களை என்னையும் சொல்ல வச்சு, என்ன தரிசனம் பண்ண வச்சு, அம்மாவுடைய ஒரு சின்ன ஒரு பிட்டு துணிய நறுக்கி கொடுத்து, அபிஷேக தண்ணிய கொடுத்து என்னை வழி அனுப்பி வச்சாரு. எனக்கு அது மறக்கவே முடியாத ஒரு தருணம். அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒவ்வொரு கோவில் அனுபவங்களும், இப்போ போன மாசம் வந்து பீமசங்கர், கிருஷ்ணேஸ்வர், அப்புறம் வந்து துல்ஜா பவானி, சனி சிக்னாபூர், அப்புறம் பண்டர்பூர், எல்லா

அட்டி அட்டி அட்டி அட்டின்னு அடிக்குது மழை. நான் நிக்கிறேன் மழையில, என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. முன்னாடி இருக்கிற எல்லாம் இள வயசுல இருக்கிறவங்க, நான் மட்டும் தான் சீனியர் சிட்டிசன். அப்போ தான் போலீஸ்கார ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன ஏதாவது வந்து சீனியர் சிட்டிசன் கியூ இருக்கான்னு நான் கேட்டேன். இல்ல இல்ல நீங்க இதுலதான் நிக்கணும்ட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அந்த பக்கம். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, டோலி இருக்கு நீங்க போங்க, இல்லாட்டி 6 மணி நேரம் இங்க நிக்கணும் அப்படின்னு. அது வரைக்குமே டோலி வரவே இல்லை, 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன் நான் அங்கே. அதை நிற்கவும் வச்சாரு. அதுக்கப்புறம் நீ நிற்க வேண்டாம், நீ வா சீக்கிரம்னு சொல்லிட்டு என்ன தூளிலையும் கூட்டின்னு போய், அது மலை அடிவாரத்துல இருக்கு, கீழே கீழே கீழே கீழே போனோம். போயிட்டு அங்க பிரமாதமான தரிசனம் பண்ணி என்னை திருப்பி கொண்டு விட்டாரே அந்த சிவபெருமான். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படி வார்த்தைகளே இல்லாம போயிடுச்சு. அப்படி ஒரு அனுபவம்,

சோ எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கணும்னா பக்தி மட்டுமே மனசுல இருக்கணும். வேற எந்த ஒரு எண்ணங்களும் இருக்கக்கூடாது. கிடைக்குமான டவுட்டே இருக்கக்கூடாது, போக முடியுமான டவுட்டே இருக்கக்கூடாது. நான் இல்லாட்டி நான் பீமசங்கர்ல நிக்கிறேன், அதாவது என்னை வந்து விட்டுட்டு டிரைவர் வேற எங்கேயோ நிக்கிறான், அங்கிருந்து ஒரு ஒரு ஓட்ட ஓடசலான ஒரு பஸ் கவர்மெண்ட் பஸ் கூட்டிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற கோவில் மலை மேல கொண்டு விட்டுடுது, அவ்வளவுதான். சோ இதுல வந்து கிடைக்குமா என்ன ஆகுமா? அங்க பார்த்தா கடைசியில வந்து சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, பாத்ரூம் கிடையாது. அங்க பார்த்தா வந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாபுதானா கிச்சடி. அதுக்கப்புறம் வந்து ரெயின் கோட்டை விற்கிறான், 100 ரூபாய்க்கு ஒரு ரெயின் கோட் வாங்கி மாட்டேன். இல்லாட்டி மொத்தமா பூரா மழை, அட்டி அட்டி அடி குளிர்ந்து மழை, அப்படி ஒரு அனுபவம். அந்த கஷ்டப்படுறதுன்றது இல்லாம அப்படி ஒரு அனுபவத்துல நான் போய் அந்த சிவபெருமான தரிசனம் பண்ண முடிஞ்சது. யாருமே நம்பல, எங்க இருந்தாம கோயிலுக்கு போயிருக்கேன் நீ எங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் ஸ்ரீசைலம் போயிருக்கேன், கிருஷ்ணேஸ்வர் போயிருக்கேன், ராமேஸ்வரம் போயிருக்கேன், மகாகாலேஸ்வர் ஓம்காரேஸ்வர் போயிருக்கேன். இதுல 9 முடிஞ்சிருக்கு எனக்கு, இன்னும் 3 வந்து இன்னும் ஒரு வருஷத்துல பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அதே மாதிரி திவ்ய தேசங்களும் எதுல எங்கெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ போயிடுவேன் நானு. அதே மாதிரி சக்தி பீடங்களும், அப்புறம் வந்து ஹர்சித்தி அப்படின்னு ஒரு கோவில் உஜ்ஜைன்ல, அதே மாதிரி கதிகாலிக்கான்னு ஒரு கோவில், ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில்கள். ஹர்ஷா அதாவது அரசர், அவருக்கு வந்து அந்த விக்ரமாதித்யருக்கு வந்து அந்த த்ரோனை கொடுத்தாங்க, அந்த பீடத்தை கொடுத்தவங்க வந்து ஹர்சித்தி மாதா, அதை பத்தி எழுதியிருப்பாங்க அங்க. அந்த அந்த பீடத்தை கொடுத்த அந்த மாதாக்குடைய சக்தி பீட்டத்துக்கு எனக்கு போக முடிஞ்சது. எங்க வந்து அந்த பீடத்தை வந்து அந்த மாதா வந்து விக்ரமாதித்யருக்கு கொடுத்தாரோ, அது அதுல உட்கார்ந்து தானே அவர் வந்து அப்படி ஒரு நியாயம் தர்மம் அப்படி ஒரு அரசாண்டார் அந்த ஒரு பீடத்துல உட்கார்ந்துதான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது வந்து என்னுடைய பெரும் பாக்கியம்னு தான் நான் சொல்லுவேன். என்னை வந்து கூட்டிட்டு போறதுக்கு நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு, அதே மாதிரி அசாம்ல நகாவ்னு ஒரு இடம், சிவலிங்கம் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் கோவில் அது. அது போற வழியில திடீர்னு டிரைவர் கேட்டான், நீங்க வந்து சிவனை கும்பிடுவீங்களான்னு கேட்டான். ஆமா அப்படின்னு, இங்க ஒரு கோவில் இருக்கு கூட்டின் போட்டுமான்னு கேட்டுட்டு திரும்பினான். நான் வந்து அவன் ஒரு நிமிஷத்துக்கு கழிச்சு கேட்டிருந்தான்னா கூட ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கணும், வந்திருக்க முடியாது, டைம் போயிருக்கும். என்ன பாருங்க, இதாவது இதெல்லாமே வந்து கண்டிப்பா நம்ம மனசுல நினைக்கிறத தாண்டி அவரே கூப்பிடுறதுதான். உமானந்தான் ஒரு கோவில் பிரம்மபுத்திரால வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஐலண்ட், ஸ்மாலஸ்ட் ரிவர் ஐலண்ட் வந்து உமானந்தர் கோவில் சிவனோடது.

0: நான் அங்க போய் சேர்ந்த போது 4:30 4:45 மணி ஆயிடுச்சு கவுஹாட்டியில. அப்போ வந்து கடைசி போட்டு, அவன் என்ன சொன்னான்னா, ஆளுக்கு 3,500 ரூபா, உங்களுக்கு உங்களோட டிரைவருக்கு 3,500 ரூபா 3,500 ரூபா கொடுக்கணும், அப்பதான் நான் கூப்பிட்டு போவேன். நான் சொன்னேன், அந்த அளவுக்குலாம் காசு இல்லைப்பா எனக்கு, நான்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கேன், அதுக்காக வந்து இப்படி கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம், சரி நான் அடுத்த தடவை ஏதாவது பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். வந்துட்டு கார் பக்கத்துல வந்து மேடம் மேடம் மேடம்னு கூப்பிட்டான். எங்கே இருந்தோ 10 பேர் வந்துட்டாங்க, அதனால எங்ககிட்ட 350 ரூபாய்க்கு எடுத்தான் பாருங்க. இது வந்து நான் போய் அந்த கோவிலுக்கு போயிட்டு நான் அந்த அவருடைய வாசல்ல நின்று நான் சொன்னேன், என்ன பார்க்கணும்னு நீங்க கூப்பிட்டீங்களே அப்படின்னு மனசு ரொம்ப நிறைஞ்சுடுச்சு. அது என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படி ஒரு பக்தி எனக்கு, நான் ஒரு பக்தையா, அப்படி ஒரு பக்தையா அப்படின்னு கேட்க முடியற அளவுக்கு எனக்கு வந்து இவ்வளவு வந்து ஒரு பிரமாதமான தரிசனங்கள் கிடைச்சிருக்கு. நான் சாரி, நான் வந்து
1: இல்ல மேம்,
0: பக்தி
1: பரவாயில்ல.
0: பத்தி பேசுற போது எனக்கு
1: இல்ல,
0: எனிவே
1: நீங்க ஒரு தீவிர ஆன்மீகவாதின்றது வந்து உங்களுடைய செயல்பாடுகள்லயே தெரியுது.

0: நிறைய பேருக்கு வந்து இப்போ வயதானவர்களுக்கு வந்து ஆன்மீக யாத்திரை போறது அப்படின்றது வந்து அவங்களுடைய ஆழ் மனதோட ரொம்ப பெரிய ஆசைகள். அதெல்லாம்
1: ஆமா ஆமா.
0: மற்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா வந்து அந்த வயது முதிர்ந்த காலத்துல ஆன்மீக யாத்திரை போறாங்க அப்படின்னா எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் இப்போ சமீபத்தோட
1: ஆமா
0: நிகழ்வுகள் நம்ம பாக்குறோம்.
1: ஆமா ஆமா. இப்ப நான் வந்து அதெல்லாம் தாண்டி என் குடும்பமே ரொம்ப பயப்படுது. நான் முக்திநாத் நாளன்னைக்கு நான் கிளம்புறேன் ஒரு வாரத்துக்கு. முக்திநாத் போறதுக்கு எல்லாம் தயார். என்னுடைய ஒரு யாத்திரை பயணம் அதுல போனோம். ஆனா என்ன கூப்பிட்டிருக்காரு, என்ன கூப்பிடாம நான் போயிருக்கவே வாய்ப்பு இல்லை. என்ன கூப்பிட்டிருக்காருன்ற ஒரு பெரிய தைரியத்தோட போறேன். என்ன ஒரே ஒரு நான் சொல்றது என்னன்னா, ரொம்ப வயசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் இப்போ வந்து ஹெல்த் நல்லபடியா ஆயிடுச்சு, நல்லபடியா நான் மெயின்டைன் பண்றேன், நடக்க முடியும். எனக்கு 500 படி ஷோலிங்கர்லாம் ஏறதுலாம் தானா ஏறிடுவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல தான் இருக்க முடியும். ஒரு 35-40 வயசுல இருந்தே நம்ம கோவில்களுக்கு போக ஆரம்பிக்கணும். மனசுல நினைக்கணும், நம்ம இந்த உலக அனுபவங்கள்லயே நம்ம வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற போது ஆன்மீகம் வளர்க்கறது கோவில்கள் தானா அப்படின்னு சொன்னா கோவில்களும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மடாதிபதிகளை வந்து சந்திக்கணும், குருமார்கள் அவங்க வழியில அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும், அவங்களுடைய நல்ல ஆசிகள் நம்ம பெறணும். அதெல்லாமே வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய ஒரு நேரத்தை ஒதுக்கணும். எல்லாருமே குடும்பமா போகணும், அதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள். இதெல்லாம் வந்து நான் என்னுடைய சின்ன வயசுல எனக்கு அவ்வளவா தெரியல, ஏதோ கொஞ்சம் போயிருக்கேன் எங்க அப்பா அம்மா இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது அதனுடைய முக்கியத்துவம் அவ்வளவா தெரியல. ஆனா ஒரு காலகட்டத்துல எனக்கா வந்து அது தோணி நானா வந்து அத அதிகபட்சமா வளர்த்துண்டு நானே போக ஆரம்பிச்சதுல எனக்கு பெரிய பெரிய அனுபவங்கள், திருப்தி. அப்படின்னு சொன்னா எனக்கு இதை விட எனக்கு வந்து பாக்கியம் வேற எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு அகம்பாவத்துல சொல்ல, இந்த வாழ்க்கையில ஜீவன் முக்தி அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். எனக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். ஏன்னா நான் நினைக்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு போலாமான்னு யோசனை பண்ணா கூட அது அப்படியே வந்து அந்த பாதை வகுத்து அப்படியே போக முடியறது. முக்திநாத்தெல்லாம் நான் யோசனை கூட பண்ணது கிடையாது. எங்கெல்லாம் போயிருக்கேன், அகோபிலம் எல்லாம் வந்து நவநரசிம்மரை பாப்பேனா நல்லா இருந்தது. அந்த உக்ர ஸ்தம்பத்தை எல்லாம் வந்து போய் தொட்டு பார்த்தது எல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள். வராக பெருமான் அங்க இருக்கிறாரு. எத்தனை கோவில்களுக்கு போனாலுமே வந்து நம்ம போறோம் அப்படின்ற ஒரு அகம்பாவமே இருக்க முடியாது. சுவாமி கூப்பிட்டாதான் நம்ம வந்து போக முடியும். அதே மாதிரி ஷிர்டிக்கு போயிருந்தேன், ஷிர்டி சாய்பாபா கோவிலுக்கு. எல்லாருக்கும் வந்து அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு ஒரு பெரிய வேண்டுதலோட தான் போவேன் எல்லா கோவிலுக்குமே.
0: கண்டிப்பா அந்த ஒரு குறிப்பிட்ட வயது, வயது தாண்டி வந்து அந்த குறிப்பிட்ட மனப்பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா,
1: ஆமா ஆமா ஆமா,
0: அந்த ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீகத்து மேல ஏற்படக்கூடிய பற்று அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி வேற என்ன வேணும் நமக்கு வாழ்க்கையிலன்ற ஒரு நிலைமை நமக்கு கொண்டு வந்துடும்.
1: ஆமா அவசியம்.
0: அதுவும் நம்மளுடைய இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது இங்க இருக்கிற திவ்ய தேசங்கள்ல எத்தனை எத்தனை திவ்ய, அதாவது சைவத்துக்கு தனியா திவ்ய தேசங்கள் இருக்கு, வைணவத்துக்கு தனியா திவ்ய தேசங்கள் இருக்கு, இது போக எல்லா கடவுளுக்குமான கோயில்கள் இருக்கு. அத்தனையும் தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் இப்ப ஒரு விஷயத்துல கிடைக்குது, இல்லைன்னா சாதாரணமானவர்களுக்கு மொபைல்ல கிடைக்குது.
1: ஆனா அதனால அத ஒரு ஷார்ட்கட்டா நம்ம நினைச்சோம்னா அது வந்து சரியா
0: ஷார்ட்கட்டா இல்ல, முடியாதவர்களுக்கு அதுல வந்து பாத்துக்கிற ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு.
1: ஆமா,
0: குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்ட ஆன்மீக தலங்கள்ல நம்மளுடைய கால் பதியும் பொழுது அது வந்து உணர்றவங்களுக்கு தான் அது முடியும். இப்ப நீங்க உங்க கூட நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இடங்கள்ல நிக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம எப்படி இருப்போம், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றது அது ஒரு பரவசம் இல்லையா?
1: ஆமா ஆமா, ஒரு முகத்தோட நம்ம வந்து கடவுள் பக்தி. நம்ம எப்படியாவது இப்ப பண்டர்பூர் போன போது முக தரிசனம் தான் முடிஞ்சது. ஏன்னா ஸ்பர்ஷ தரிசனம் பக்கத்துல போக முடியல, மற்ற கோவில்கள் எல்லாத்தையும் ரொம்ப பக்கத்துல போக முடியல, பண்டர்பூர் மட்டும் ரொம்ப நேரம் ஆயிருக்கு. அதனால வந்து தூரத்துல இருந்து பார்த்தா கூட அந்த ஒரு 5 நிமிஷம் நின்னு அது பக்தி பண்றதுக்கு இருக்கிறது, ஒரு மனசுக்குள்ள ஒரு பாட்டு பாடி அதை அர்ப்பணிச்சுட்டு போறதுக்கு இருக்கிற புண்ணியம் கிடைச்சதே சுவாமின்னு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது.
0: இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் அன்னைக்கு இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாருடைய மத உணர்வுகளும் நம்ம வந்து மதிக்கப்பட வேண்டிய ஒண்ணு இல்லையா? அதுலயும் ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு எப்படி வந்து உணவு முக்கியமோ, உடை முக்கியமோ, மற்ற எல்லா வசதிகளும் முக்கியமோ, அப்படின்ற ஆன்மீகம் அப்படின்ற ஒரு உணர்வும் கூட நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஆமா, ரத்த ஓட்டத்துல கண்டிப்பா இது வர வேண்டிய ஒரு விஷயம்.
0: அப்பதான்
1: அது வந்து
0: பண்பட்ட
1: யாருமே சொல்லி
0: மனிதர்களா,
1: கொடுக்க,
0: ஒரு
1: ஆமா
0: பக்குவப்பட்ட மனிதர்களா வந்து எல்லாருமே உருவாகிறதுக்கு வந்து ஆன்மீகம் கண்டிப்பா தேவைதான் இல்லையா?
1: அவசியம் அவசியம்.
0: அவசியம்.

0: பான்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்பான மக்களை நம்ம பார்க்கலாம். சாத்வீகமான ஒரு ஆன்மீகவாதிகள், ரொம்ப மனசு அமைதியா வச்சுட்டு தியானம் மத்த ரொம்ப இயற்கையோட அமைதியா இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிகளை நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமான ஆன்மீகத்துல இருக்கவங்க, அதுல சில மூட நம்பிக்கைகள் எல்லாம் கூட இருக்கு. சிலது வந்து கேட்கும் போது சிலருக்கு மனசை உறுத்தக்கூடியதா இருக்கும். ஏன் ஒரு மதம் பற்றிய ஒரு தவறான கற்பனைகளை கூட அதை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த மூட நம்பிக்கைகளை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
1: அதாவது வாழ்க்கைன்றது நம்ம கர்மாக்கள் நிறைய பண்றோம். அதாவது நம்மளுடைய இதெல்லாம் பண்ணா இறைவனுக்கு வந்து நம்ம சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்றது ஒரு நிலை. அந்த ஆரம்ப கட்ட நிலை வந்து சிலது வந்து மனிதர்களால் திரிக்கப்பட்டு மூட நம்பிக்கைகளாக ஒரு ஒடுக்கக்கூடிய ஒரு சில வழிமுறைகளாக அது கொண்டு வரப்பட்டது. இதனால வந்து இறை வழிபாடு மேலோங்கி நிற்கும்னு நம்ம சொல்ல முடியாது. மூட நம்பிக்கைகளால் வந்து நம்ம எந்த ஒரு நல்ல தரமான ஒரு எண்ணங்களுக்குமே அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா பயம்தான் மூட நம்பிக்கையின் அடித்தளம் வந்து பயம், பக்தியின் அடித்தளம் பயம் கிடையாது. அதனால நம்ம மூட நம்பிக்கையை வந்து விட்டுட்டு நம்ம கர்மாக்கள் பண்றோம், பூஜை பண்றோம், நம்ம வந்து ஒரு சில வழிபாடுகள் பண்றோம், அபிஷேகம் பண்றோம், இதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆனோம், பண்றோம். ஆனா அது பண்றதோட நிக்க கூடாது. உலகத்தினுடைய உண்மைகளை தெரியணும்னா நம்மளுடைய வேதாந்தங்களை, வேதங்களை, அதை பத்தி பேசியிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களும் குருமார்களினுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்மளை மேம்படுத்தி கொள்ளணும். அப்போ மேம்படுத்த மேம்படுத்த உலகத்தை பத்தி இருக்கிற புரிதல் இன்னும் அதிகமாகும். உலகத்தின் மேல வந்து பற்றற்றன்றது நிலைன்றத வந்து விரக்தியினால இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு சிதப்பிரஜமான ஒரு நிலையில பக்குவமான மனநிலை வரத்துக்கு வாய்ப்பு அப்பதான் ஏற்படும். ஏன்னா சில நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது வந்து எதுக்குமே வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனே தேட முடியல. நிறைய வந்து போர்கள் நடக்குது, கொலைகள் நடக்குது, நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது. எல்லாமே வெறுப்புனால, கோபத்தினால, பயத்தினால நடக்கக்கூடியது. அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு கண்ணோட்டத்துல நம்ம ஏன் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு, நம்மளுடைய சுற்று வட்டாரத்துல நம்ம என்ன செய்யணுமோ நல்லதையே செய்வோம். அதுதான் சொல்லுவாங்க, கிரியேட் அ மைண்ட் ஃபீல்டு ஆஃப் பாசிட்டிவிட்டி. இதுதான். அதனால மூட நம்பிக்கைகளிலேந்து நம்ம தாண்டி வரதுக்கு இருக்கிறது ஞானத்தை தேடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஞான வழியில தான் முக்தி ஏற்படும், மோட்சம் ஏற்படும். இது வெறுமே வந்து நம்ம கர்மாக்களோட செஞ்சுக்கிட்டே இதை வந்து வெறுமே பூஜை, அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு பூஜை பண்ணாக்க அதுலேருந்து நம்மளுக்கு மோட்சமும் ஒரு முக்தியும் அடையணும் அப்படின்னு நினைச்சாக்க அது நடக்காது. அதனால இதுலேருந்து எல்லாமே வேணும், கர்மாக்கள் பண்ணணும், அதே மாதிரி வந்து பக்தி ரொம்பவே வேணும், அதே மாதிரி ஞானமும் வேணும். அது வெறுமே இது இல்லாம நம்ம வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு இருக்கக்கூடிய, முன்னுக்கு வருதுன்றது என்ன, பணம் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாருக்குமே நம்ம நாளைக்கு என்ன, இப்போ இந்த ஒரு காலகட்டம் தான், எவ்வளவு வருஷம் இருக்கு வாழ போறோம், 90 வயசு வாழுவோமா, அந்த வாழறதுக்கு இருக்கக்கூடிய சாப்பாடுக்கு இருக்கிறது எல்லாருக்கும் நிறைய கொடுத்துருக்காரு சுவாமி. கொடுக்காத போது அது ஏதோ ஒரு தவறுதலான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம், ஆனா அதுக்கு மாற்று வழிமுறைகள் இல்லாம கிடையாது. அதனால இந்த மாதிரி பயப்படாம அதே சமயம் ஞானத்தை தேடி போற போது நம்ம ஞானம் நம்மள வந்து தேடி வரும். அப்போ பயமே பட தேவையில்லை. அதாவது உடம்பு மேல பயம், மற்றவர்கள் மேல பயம், சுற்றுப்புறத்து மேல பயம், அப்புறம் கிளைமேட் மேல பயம், அதெல்லாம் தேவையில்லை. அடுத்த நம்ம சாவின் மேல் பயம், அதுவே தேவையில்லை. சாவை நம்ம அரவணைக்கணும். ஒரு சட்டையை மாற்றிக்கொள்ள அளவுக்கு வந்து நம்மளுடைய உடலை நம்மள, அதாவது சுவாமி பாபா சொல்லுவாரு, ஒரு பாத்திரத்தை கொடுத்துருக்காரு கடவுள் உனக்கு இந்த உடம்பு, அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்கிற போது அதை நசுக்கி உடைச்சு கீரல் வச்சு இப்படி எல்லாம் பண்ணி கொடுப்பியா திருப்பி, அதை பார்த்துக்க தெரியாதா உனக்கு? அதனால அதே மாதிரி உன்னுடைய உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா உடம்பு தான் கோவில். அந்த உடம்பை வந்து நம்ம பராமரிக்கிறதுல மனசும் பராமரிக்கப்படும். ஸோ இது ரெண்டுமே நம்ம உடல் மனசு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பக்தி பண்ணணும் அப்படின்றதுமே வந்து இந்த உடம்பு மனசு ஈடுபாடு கொடுக்கணும், உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே நம்ம சஞ்சாரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா லௌகீக விஷயத்தை தாண்டவே மாட்டோம், ஞானத்துக்கு போனோம். ஒரு 6 வயசுல குழந்தை என்ன கேட்டது, எங்களுடைய பாடங்கள்ல வந்து ஒரு 6 வயசு குழந்தைக்கு எப்படி உலகம் வந்து உருவாச்சுன்றது அவங்களுடைய ஒரு மழலை மொழின்ற மாதிரி இருக்கிறதுல நாங்க சொல்லி தருவோம் மாண்டசரி முறையில. அப்போ அந்த 6.5 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. அவன் சொன்னா, ஆண்டி கல்லு மாடு இலை மரம் இதுக்கெல்லாம் வந்து தாயே பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு, இருக்கு, அது அது பண்ணிட்டு இருக்கு, அப்போ நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேக்குறான் 6.5 வயசுல. இது வந்து ஒரு பெரிய ஞான, சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கிற குழந்தை தான். அந்த மாதிரி ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் ஞானம் இருக்கு, ஏன்னா அவங்க பிரபஞ்சத்திலேருந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த ஞானத்தை நம்ம ஒடுக்க பாக்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவங்கள், உலக அனுபவங்களை இன்னும் அதை மேன்மேலும் சிறப்பிக்கிறதுக்கு இருக்கிறது கொடுக்கணுமே தவிர அதை ஒடுக்கறதுக்கோ இல்ல அழிக்கிறதுக்கோ பண்ணவே கூடாது. அதுதான்
0: கண்டிப்பா

0: இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: குழந்தைகளுக்கு வந்து பக்தி அப்படின்றது சாதாரணமாவே இருக்கும். ஏன்னா அவங்க பிரபஞ்சத்திலேருந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த இறையோட சேர்ந்திருந்த ஒரு உயிர்களா ஆன்மாக்களா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவங்களுடைய அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடியது, மறுபடியும் எந்த மதத்துல பிறந்தாலுமே பக்திய ஊட்டி வளர்க்கணும் அப்படின்றதுதான். ஏன்னா பக்தின்றது பயம் கிடையாது, ஒரு ஆன்மீக உணர்ச்சியோட அந்த குழந்தைகளுக்கு இறை அனுபவங்களோட அவங்க என்ன வாழ்க்கையில நடக்குதோ அது ஒரு இறை அனுபவமா அவங்க நினைச்சு அவங்க அதுல ஒரு பூரிப்பு அடைஞ்சு அப்படி ஒரு ஆன்மீகத்துல அவங்க ஈடுபட்டாங்கன்னா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே வராது. மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகள் தான் வெளியில தெரியுது. மனசுக்குள்ள குப்பை இல்லைன்னா வெளியிலயும் குப்பை இருக்காது. அதனால அந்த குப்பைகளை அகற்றும் அந்த ஒரு இறைவனின் இடங்களை நம்ம சுத்தமாகவும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இருக்கிறவங்களோடையும் நம்ம வந்து சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் மனசையும் சுத்தமாகவும் வைக்கிறதுக்கு இறைவனுடைய அருள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம அவசியம் சிறு வயதுலேருந்தே வந்து சேவை, கோவில்களுக்கா இருக்கட்டும் இல்ல ஏழைகளுக்கா இருக்கட்டும், சேவைன்றது வீட்டின் ஒரு ஒரு வழிபாடாகவே அந்த சேவையையும் நம்ம செய்யணும்ன்றத சொல்லி ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியான பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு உரையாடல் உங்களோட நடத்தினதை வந்து நினைச்சா அதுவும் ஒரு இறைவனுடைய பிரசாதமா தான் நான் நினைச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன்.
0: அதாவது நம்ம வந்து எத்தனை வேணா இன்னைக்கு வந்து தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கலாம், என்ன ஒரு ஆராய்ச்சிகள் வளர்ந்துருக்கலாம், என்ன வேணா வளர்ந்துருக்கலாம், ஒரு ஆன்மாவிற்கு வந்து ஆன்மீகம் அப்படின்றது கண்டிப்பா தேவை. ஒரு பூமி இயங்குறதுக்கு ஒரு புவியீர்ப்பு சக்தி இல்லாம போச்சுன்னா என்ன நடக்குமோ அப்படிதான் வந்து நம்மளுடைய ஆன்மீக ஈர்ப்பு அப்படின்றது ஒரு ஒரு மனசுக்கும் கண்டிப்பா வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இன்றைய காலகட்டமாகட்டும் இல்ல இனி வரக்கூடிய எத்தனை வருடங்கள் கடந்து போற காலகட்டமா வேணா இருக்கட்டும், ஆன்மீக ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அழிஞ்சிச்சு அப்படின்னா இந்த உலகம் எப்படி அழியுமோ அப்படி வந்து மனித குலம் அப்படின்றதும் கூட சரியா இருக்காது அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை.
1: அது கண்டிப்பான உண்மைதான்.
0: அதாவது மதம் சார்ந்து இதை வந்து நம்ம பேசல, கண்டிப்பா அவரவர்களுடைய நம்பிக்கை அவரவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரஸ்பரம் ஒருத்தருடைய மதம் ஆகட்டும் இல்ல அவங்களுடைய கடவுள் ஆகட்டும் நம்பிக்கை ஆகட்டும் அதை வந்து மதிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: எல்லா மதமும் நம்மளுக்கு சம்மதம் தான், அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வாழ்க்கையில எதை வந்து அவங்க கடைப்பிடிக்கணும்னு அவங்களுடைய ஆன்மீக சக்தி அவங்களுடைய ஈர்ப்பு வளருதோ அந்த வழியில அவங்க போகணும். ஆனா ஆன்மீகத்தை விட்டுடக் கூடாது. எத்தனையோ குடும்பங்கள் எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள்லயே வந்து மதம் மாறி இருக்காங்க. ஆனா நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், மதம் மாறலாம், வேற ரோட்ல போனாலுமே நீங்க ஒரே டெஸ்டினேஷனுக்கு தான் வரணும்.
0: மனம் மாறக்கூடாது,
1: அதுதான் மனம் மாறக்கூடாது. கடவுளின் எந்த சின்னம்ன்றது முக்கியம் கிடையாது, ஓமா இருக்கலாம் இல்ல கிராஸா இருக்கலாம் இல்ல ஒரு பிறை நிலாவா இருக்கலாம், எது இருந்தாலுமே அந்த கடவுளினுடைய சக்திய நம்ம நம்மளுக்குள்ள அனுபவிக்கிறோம் அப்படின்றதும் நன்றியோட நம்ம இந்த உலகத்துல நல்லது செய்யணுமே, அதுக்கு இருக்கிற புத்தி கொடுங்க, அதனுடைய உடல் கொடுங்க, எனக்கு மனப்பக்குவத்தை கொடுங்கன்றதுதான் தினசரி நம்ம கடவுள் முன்னாடி அர்ப்பணிக்கணும் எல்லாமே.
0: கண்டிப்பா இந்த ஒரு புரிந்துணர்வு இருந்துச்சுன்னா போதும், என் மதமா உன்மதமான்ற போராட்டங்கள் இருக்காது, வீணான சண்டை சச்சரவுகள் இருக்காது.
1: ஆமா,
0: ஒரு ஆன்மீகம் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே அமைதி தரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து எல்லாரும் அந்த ஆன்மீகத்தையும் கண்டிப்பா நம்மளுடைய சுவாச காற்றுல நம்ம வந்து அன்றாடம் நாம சுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இதுவரைக்கும் உங்க கூட பேசினதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பேசுறோம், கண்டிப்பா ஆன்மீகத்தை பத்தியும் சில விஷயங்கள் அதையும் கூட எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில கண்டிப்பா நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: நன்றி மேம் உங்க கூட வந்து பேசினதுல. இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் கூட ஒரு அமைதியும் தெளிவும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி, வணக்கம்.

விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நிகழ்ச்சியாக நேயர்கள் இதுவரை கேட்டது கர்நாடக இசை வாய்ப்பாட்டு கலைஞர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்களுடனான ஒரு சந்திப்பு.

0: சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தியையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கோபிர் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணியேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர். இந்த வாடாமலர் நிகழ்ச்சியில நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தத்துவ பாடல்கள். பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுடைய நினைவுகள் அசைப்போடும் அற்புதமான இந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மிகையாகாது இல்லைங்களா. பல பாடல்கள், பல அருமையான சிந்தனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபத்தில் கூட ஒரு பாடலாசிரியர் வந்து சொல்கிறாரு, கண்ணதாசன் அவருடைய ஒரு குறிப்பிட்ட பாடலை மென்ஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வரிகளை வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். இது எப்படி இதனுடைய வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது லைஃப்பில் ஒரு அனுபவம் கொஞ்சம் கிடைச்சதுக்கப்புறம் தான் அந்த பாடலினுடைய வரிகளே வந்து புரியுதான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாடல் வரிகள், கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகளாக இருக்கட்டும், வாலி அவர்களாக இருக்கட்டும், மருதக்காசி அவர்களாக இருக்கட்டும், அந்த அந்த பாடலினுடைய எப்படி சொல்கிறது, அந்த தத்துவத்திற்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனை தெளிவை தரும் அப்படின்றது மிக மிக ஒரு உண்மையான விஷயம் இல்லைங்களா. அந்த வரிசையில் நிறைய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. நிகழ்ச்சியினுடைய முதல்லயே மூத்தாக 3 அற்புதமான பாடல்கள் ஹாட்ரிக்கா கேட்டு ரசிக்க போறோம். என்னென்ன பாடல்கள் அப்படின்னா, தாய் மீது சத்தியம், படகோட்டி மற்றும் பாவ மன்னிப்பு திரைப்படங்களுக்காக பாடல்கள் கேளுங்கள், ரசிங்கள். இணைந்திரங்கள் இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ரசிக்க வைப்பது இசை, அதிர வைப்பது இறைச்சல். ஒலி மாசுபாட்டை தவிர்ப்போம், காதுகளை மட்டுமல்ல சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம்.

0: நேரம் 5:20.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
2: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
1: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
2: கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார்? புத்தியுள்ள மனிதன் எல்லாம்

0: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.
1: வான் நின்று பெய்யும் மழை, தான் செல்லும் வழியில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனையெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம். நிலத்தடி நீரை பெருக்குவோம்.
2: நேரம் 5:30. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. நம்மை சுற்றியுள்ள இயற்கை காற்றும் பறவைகளின் கீதமும் கூட இன்று ஒரு புதிய ராகத்தை வாசிக்கின்றன. ஆம், விநாயகர் சதுர்த்தி திருநாள் நம் வீட்டு வாசல்களை தட்டியிருக்கிறது. களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலைகளும் கமகமக்கும் கொழுக்கட்டை வாசனையும் நம் கிராமங்களையும் நகரங்களையும் ஒரு சேர அழகுபடுத்தும் நன்னாள் இது. எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் முதலில் பிள்ளையார் சுழி போடு என்றுதான் பெரியவர்கள் சொல்வார்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் புன்னகையோடு அவற்றை உடை தெரியும் அந்த விக்னேஸ்வரனின் பெருமைகளையும் அருளை பற்றியும் தான் இன்றைய முழு நிகழ்ச்சியிலும் நாம் பேச போகிறோம். அது மட்டுமா, அதோடு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது சில அற்புதமான பாடல்கள். இந்த தருணத்தில் முதலாவதாக நம்மை பக்தியில் ஆழ்த்தும் அழகான பாடலை கேட்டு

நம் மனதிற்குள் ஒரு அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் தருவதில் இந்த இன்னிசைக்கு எப்போதுமே தனியிடம் உண்டு. சரி நேயர்களே, இப்போது நாம் அனைவரும் கேட்க ஆவலுடன் காத்திருக்கும் அந்த புராண கதையை நோக்கி பயணிக்கலாமா? நம் பிள்ளையார் எப்படி பிறந்தார்? அவருக்கு ஏன் யானை முகம் கிடைத்தது? இந்த உலகத்துக்கே அவர் எப்படி முதற் கடவுளானார்? இதோ அந்த வரலாறு. கைலாயத்தில் அன்னை பார்வதி தேவி ஒருமுறை குளிப்பதற்காக செல்லும் போது தனக்கு காவலாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உடலில் உள்ள மஞ்சள் தூளை கொண்டு ஒரு அழகான சிறுவனின் உருவத்தை செய்கிறார். உயிரூட்டப்பட்ட சிறுவன் தான் யார், தன் தாய் யார் என்பதை உணர்ந்து தாயின் உத்தரவுக்காக காத்திருக்கிறான். நான் வரும் வரை யாரையும் உள்ளே விடாதே என்று தாய் ஆணையிட அந்த சிறுவனும் மிக விசுவாசமாக காவலில் நிற்கிறான். அப்போது அங்கே கைலாயநாதரான சிவபெருமான் வருகிறார். உள்ளே செல்ல முற்படும் அவரை அந்த சிறுவன் தைரியமாக தடுத்து நிறுத்துகிறான். என் அன்னையின் அனுமதி இல்லாமல் எவரும் உள்ளே செல்லக்கூடாது என்கிறான். உலகத்தையே காக்கும் பரமேஸ்வரருக்கே இது ஆச்சரியத்தை தருகிறது. என்னை தடுத்து நிறுத்த இவன் யார் என்று கோபமும் ஆச்சரியமும் சிவனுக்கு ஏற்படுகிறது. ஒரு பெரும் போர் அங்கே வெடிக்கிறது. இறுதியில் சிவனின் சூலத்தால் அந்த சிறுவனின் தலை துண்டிக்கப்படுகிறது. நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதை அறிந்து வெளியே வந்த அன்னை பார்வதி தேவி கதறி அழுகிறார். அந்த தாயின் கண்ணீர் கைலாயத்தையே உளுத்து விடுகிறது. தன் மனைவியின் துயரை துடைக்க சிவபெருமான் ஒரு ஆணையிடுகிறார். வடதிசையில் தலை வைத்து படுத்திருக்கும் எந்த ஜீவனின் தலையாக இருந்தாலும் பரவாயில்லை, கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் தேடி சென்ற போது அங்கே வடதிசையில் தலை வைத்து படுத்திருந்தது ஒரு தாய் யானை. அந்த யானையின் தலையை கொண்டு வந்து சிறுவனின் உடலில் பொருத்தி சிவபெருமான் உயிர்ப்பிக்கிறார். அப்படி அன்னை பார்வதியின் அன்பிலும் சிவனின் அருளிலும் உருவானவர்தான் நம்முடைய கஜமுகன், நம் பிள்ளையார். அப்போது தேவர்களும் முனிவர்களும் வந்து ஆசீர்வதிக்கிறார்கள். எந்த காரியத்தையும் தடைகள் இன்றி முடிக்க உன்னைத்தான் முதலில் வணங்க வேண்டும் என்று ஒரு வரம் அளிக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை நம் வாழ்வின் ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறான் அந்த தும்பிக்கை நாதன். இந்த அற்புதமான கதையை கேட்டதற்காக அடுத்ததாக உங்களுக்கான ஒரு இனிமையான பாடல்.

விநாயகர் சதுர்த்தி என்றாலே நம் நினைவுக்கு வருவது எவை தெரியுமா? நம் மண்ணின் மனம் மாறாத களிமண்ணும் நாவில் எச்சில் ஊறும் சுவையான குழுக்கட்டையும் தான். முதலில் நாம் பேச வேண்டியது களிமண் பிள்ளையாரை பற்றிதான். இன்றைய நவீன காலத்தில் பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் நம் இயற்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் வேளையில், நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் பாடம்தான் இந்த மண் சிலைகள். ஆற்று மண்ணையோ களிமண்ணையோ பிடித்து அதில் தெய்வத்தின் திருவுருவத்தை கொண்டு வந்து பூஜை செய்துவிட்டு மீண்டும் அந்த மண்ணை நீரிலேயே கரைப்பது என்பது இயற்கையோடு நாம் இயைந்து வாழ்வதற்கான மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டை. அரிசி மாவு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் சேர்த்து ஆவியில் வேக வைக்கப்படும் பூரண கொழுக்கட்டை. சொல்லும் போதே நாவில் நீர் ஊறுகிறதல்லவா? உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக வழிபாட்டிற்கும் நம் முன்னோர்கள் எதை இணைத்தார்கள் என்பதற்கு இந்த கொழுக்கட்டையை மிகச்சிறந்த சாற்று. எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து ஆவியில் வேக வைத்த உணவை இந்த நாளில் நாம் ஏற்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறையின் ஒரு அக்கம். அதுபோலவே விநாயகருக்கு உகந்த அருகம்புல். எங்கு பார்த்தாலும் எளிமையாக வளரும் அந்த புல்லில் அப்படி என்ன சிறப்பு? மனிதனின் உடல் சூட்டை தணிக்கும் மருத்துவ குணம் கொண்டது அருகம்புல். அதை சாமிக்கு சூட்டி நாமும் வணங்கி இயற்கையின் பலன்களை பெறுவதுதான் ஆன்மீகத்தின் உண்மையான தத்துவம். சரி நேயர்களே, இந்த அழகான பாரம்பரிய சிறப்புகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் நம் மனதை சிலிர்க்க வைக்க மற்றொரு பாடல்.

நேயர்களே, நமது நம்பிக்கை அருளிடும் தும்பிக்கை நாதன் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். நேரம் எப்படி இவ்வளவு வேகமாக கடந்துவிட்டது என்று தெரியவில்லை. பிள்ளையாரின் பெருமைகளையும் இந்த விழாவின் சிறப்புகளையும் பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணம் நம் ஆன்மாவுக்கு ஒரு தூய்மையை தந்துள்ளது. நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்த்தால், விநாயகர் வழிபாட்டில் நமக்கு சொல்லப்படும் ஒவ்வொரு சின்ன காரியத்திற்கும் பின்னால் ஒரு பெரிய தத்துவம் மறைந்திருக்கிறது. உதாரணமாக, நாம் வாகனங்களில் செல்லும் போதும், முக்கியமான வேலைகளுக்கு புறப்படும் போதும் பிள்ளையார் சுழி போடுகிறோம், அல்லது சிறிய பிள்ளையார் சிலையை வைக்கிறோம். அது ஏன் என்று இன்று நாம் தெரிந்து கொண்டோம். யானையின் காதுகள் எப்படி எப்போதும் பெரியதாக இருக்கிறதோ, அதுபோல நாமும் மற்றவர்கள் சொல்வதை நிதானமாக கேட்க வேண்டும் என்ற பாடத்தை பிள்ளையார் நமக்கு கற்றுத்தருகிறார். யானையின் கண்கள் சிறியதாக இருந்தாலும் கூர்மையான பார்வையை கொண்டது. அதாவது, எந்த ஒரு காரியத்தையும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதன் பெரிய வயிறு உலகத்தில் நடக்கும் நல்லவை தீயவை அனைத்தையும் ஜீரணித்துக் கொண்டு, அதாவது பொறுமையோடு தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்ற உன்னத தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், யானையின் உருவத்தில் இருக்கும் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை பாடம் மிக பெரியது என்று. நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் நம்மை வளப்படுத்துவதற்காகவே என்பதை அந்த தும்பிக்கை நாதனின் திருவுருவம் நமக்கு மௌனமாக சொல்லிக் கொடுக்கிறது.

0: குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் என்றாலும், தொழிலில் வெற்றி வேண்டும் என்றாலும், மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்றாலும், நாம் முதல் முறையாக மனதார கைகளை கூப்புவது அந்த விக்னேஸ்வரனை நோக்கித்தான். அவர்தான் நம் நம்பிக்கையின் ஆதாரம். எனவே இந்த விநாயகர் சதுர்த்தி திருடாளில் நாமும் நமது மனதில் இருக்கும் தீய எண்ணங்களாகிய அகந்தை, கோபம், பொறாமை போன்றவற்றை அந்த பிள்ளையாரின் திருவடிகளில் சமர்ப்பித்துவிட்டு புதியதொரு மனிதராக புதியதொரு நம்பிக்கையோடு நம் வாழ்வை தொடங்குவோம்.
1: உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் பிள்ளையாரின் அருள் நிறைந்து வழியட்டும், இன்பமும் அமைதியும் பொங்கட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். சோன்யா.

0: அமைப்பில் உதவி ஆர். சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஊட்டி ஹெர்பல் பியூட்டி பார்லரில் 1 மாத கால அட்வான்ஸ் அழகு கலை வகுப்பு பயிற்சிகள் நடைபெற உள்ளன. தொடர்புக்கு 9486388888. நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நேர்களினை கேட்கலாம். இன்று மற்றும் நாளை எமது அலைவரிசையில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:15 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாளே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 சங்கடஹர சதுர்த்தி மகிமை இசை பேருரை, நிகழ்த்துபவர் நங்கநல்லூர் சதுரம் சுவாமிகள் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இவையாவும் இன்றைய ஒளிபரப்பாக கேட்கலாம். இனி நாளை காலை 6:10 இணைத்தாளம் நிலவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, இதில் பருவநிலை மாற்றத்தால் பொய்த்து போகும் அறுவடைகள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதர், இதில் நலமுடன் வாழ, இதில் கழுத்து வலி மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைக்காணம், நிறைவாக சட்டம் அறிவோம், இதில் குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் சவிசின்மா அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள். 7:15 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், இதில் புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 4 பருவம், தொடர்ந்து அறிவோம் அரசின் திட்டங்கள். காலை 8:00 காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி.என். அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை, வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள், படைப்பு ஆகாஷ் வாணி திருநெல்வேலி. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 முனைவர் மோஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை, வழங்குபவர் மு ஜீவானந்தம் அவர்கள், படைப்பு ஆகாஷ் வாணி சென்னை. 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள். 9:00 ரெட்ரோ ராகங்கள் டியூ டிலைட்ஸ் 10:00 வரை கேட்கலாம். 9:10 சைவால் வழங்கும் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு உங்களை வியக்க வைக்கும் ஒரு பொறியியல் கண்டுபிடிப்பு, நேர்கள் கருத்து பகிர்வு. பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், பங்களிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்காணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம். 2:30 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் ராபிஸ் நோய் ஏற்படும் விதம், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
0: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. BRICS leaders have stressed that energy security is a crucial foundation for social and economic development, national security and the welfare of all nations. During the two-day BRICS summit held in New Delhi, the member nations highlighted the need to enhance energy security by ensuring energy market stability and maintaining undisrupted flows of energy from diverse sources and protection of critical energy infrastructure. During the summit, Prime Minister Narendra Modi cautioned that the weaponization of technology and critical minerals could become a hurdle to progress. India hosted the summit under the theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, placing people-centered development and the interests of the Global South at the heart of its presidency. The most significant outcome of the BRICS summit was the adoption of the New Delhi Declaration, which outlined the shared position on major geopolitical and economic issues. On the situation in West Asia, BRICS leaders called for maximum restraint, dialogue and diplomacy, and stressed the need to protect civilians and civilian infrastructure. The leaders strongly condemned terrorism in all its forms and manifestations and reiterated the commitment to a policy of zero tolerance towards terrorism. The government said that the security situation in Jammu and Kashmir remains firmly under control due to the relentless efforts of the army. In its latest annual report 2025-26, the Defence Ministry said that these efforts have led to a significant decline in violence, a reduction in protests and zero incidents of stone pelting. The Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir has expressed concern over prolonged protests and unrest in the region, particularly in Rawalakot and the districts of Poonch and Sudhnoti. The rights body said the demonstrations have now completed 100 days, creating uncertainty and affecting the wider region. It warned that any further delay in meaningful dialogue could deepen public frustration, mistrust and instability. Union Home Minister Amit Shah today said that India's culture and literature are like a lotus, with each regional language representing one of its petals. He said if even one petal is lost, the beauty of the entire lotus diminishes. He stressed that Hindi should play a central role while ensuring due respect and dignity to all regional languages. Mr. Shah was speaking after inaugurating the two-day Hindi Divas 2026 and the 6th Akhil Bharatiya Rajbhasha Sammelan at Navi Mumbai. He said though India has many languages and dialects, the Indian sentiment and the voice of the nation must remain one. Prime Minister Narendra Modi will inaugurate the 5th edition of the Semicon India 2026 at Yashobhoomi in New Delhi on Wednesday. It will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature 6 country pavilions and 12 state government pavilions along with a dedicated startup pavilion. The festival of Ganesh Chaturthi has been celebrated today across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at the homes and worship them. The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for very heavy rainfall over Gujarat for the day. Heavy rainfall is also expected over Haryana, Chandigarh, Punjab, East Rajasthan, Odisha and Bihar till tomorrow. Similar weather conditions are expected of Arunachal Pradesh, Assam and Meghalaya during the next 2 days. The Met Department said that thunderstorms and lightning conditions will continue over Uttarakhand, Andhra Pradesh, Karnataka, Tamil Nadu, Puducherry, Karaikal, Kerala and Mahe till tomorrow. Meanwhile, in Delhi, the weather agency has forecast very light to light rainfall for this evening. Germany's Alexander Zverev has won the men's singles title of the US Open tennis, beating American Ben Shelton 6-3, 7-6, 5-7, 6-2 in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026 following his French Open victory in June. And that is the end of this news bulletin.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் ஓடிடி வேவ்ஸ் தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள். அருமையான பாடல்கள் உங்களுக்காக வனவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தில்லுக்கு துட்டு திரைப்படத்திற்காக எஸ் தமன் இசையமைப்பில். கேட்போம், ரசிப்போம்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். உத்தமராசா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியது. இளையராஜாவின் இசைமிட்டில் ஊட்டி FM 101.8 இது விளக்கேற்றும் வேளை.

0: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
0: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
2: Ungati. இஎம்ஐ வாடக எப்படி சமாளிக்கிறது?
3: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
2: எப்படி?
3: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
2: இவ்வளவு ஈஸியா?
4: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
5: வேணாம்ப்பா, வேணாம்.
3: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கி மற்றும்

0: அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திரமோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் இந்த முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயின்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: வழக்கமான பேருந்து 3,297, சிறப்பு பேருந்து 2,915 இருக்கும். மொத்தம் 6,212 பேருந்துகள் இங்கிருந்து மக்கள் அவர்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு இங்கிருந்து சென்றிருக்காங்க. பயணம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா 248,270 பேர் இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவர்கள் ஊர்களுக்கு இங்கிருந்து பயணம் செஞ்சிருக்காங்க. சென்னை திரும்புவதற்கு சிறப்பு பேருந்துகள் அவங்க எவ்வளவு பேர் இங்கிருந்து போயிருக்காங்கன்னு கணக்கெடுப்பின் பிரகாரம் 14/9 அன்று வந்து 2,240 பேருந்துகள், வழக்கமான பேருந்து வந்து 1,099 பேருந்துகள், மொத்தம் 3,339 பேருந்துகள், 15/9 அன்று வந்து 1,325 பேருந்துகள், வழக்கமான பேருந்துகள் 1,099 பேருந்துகள், மொத்தம் 5,763 பேருந்துகள் இயக்கப்பட உள்ள.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
3: பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சட்டமன்ற அனைத்து உறுப்பினரின் மாண்பை காப்பதுதான் என்னுடைய முதற் பணி என்றும், சட்ட விதிகளை மதித்து விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன மரபு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டித்தான் நான் சில முடிவுகளை எடுத்தேன். அப்படித்தான் பல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் பக்கமிருந்து என் பார்வையை திருப்பி, புதிதாக வந்திருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் பேசாதிருக்கிற உறுப்பினர் கூட பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி, அவர்களை எல்லாம் கேள்வி கேட்க சொல்லி அவர்களையும் பேச வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நான் செயல்பட்டதை மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அறிவார்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள்.
0: இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டைவிட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2,000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவித்துள்ளார்.

0: அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மீன்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக எடுத்துள்ள முடிவு அவர்களின் அரசியல் உரிமை என்று கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்குக்கான திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் அங்கு தமிழில் அர்ச்சனை செய்து குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று தங்கள் கட்சி வலியுறுத்துவதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணீஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு செல்வ விநாயகர் கோவிலில் பிள்ளையார் சதுர்த்தி கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.
3: பாதிராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ
4: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
5: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
6: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
4: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேரம் மாலை 6:40.
8: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும், இணையவழியிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும், ஓடிடி வேவ்ஸ் தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகம்ளு. நிகழ்ச்சி கேட்கும் முன்,
9: ஹலோ
10: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
9: மறுபடியுமா?
10: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
9: 10,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம் சார் இவ்வளவு எங்கிருந்து
10: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன்.

0: என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
1: இருந்ததுதான்.
2: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
2: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஊட்டி ஹெர்பல் பியூட்டி பார்லர், குறைந்த கட்டணத்தில் நிறைவான அழகு பராமரிப்பு சேவைகள். தொடர்புக்கு 9486388088.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: நாகப்பட்டின ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி FM 101.8. ஜனகு சந்தித்து 6:40 இஜுமணி கட்ட நாங்க ஊட்டி FM தொகைக்கு தூண்டிதா. இது பெட்டத கமலு என்ப தலைப்பு தொகை பப்ப படுகுமழி பாடல். இதோ இன்னொன்ன ஜனதொகை நிகழாய் ஈக்கதை.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது பெட்டத கமலு. மீண்டும் ஒழிக்கும் பெட்டத கமலு நாளை மாலை 6:40. தொடர்வது திரைகாணம். முதல் பாடல் கேட்கலாம், பெண்ணின் மனதை தொட்டு. திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடியது எஸ் ஏ ராஜ்குமாரின் இசை.

0: நெடுங்காலமாய் புழங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடக்கின்றதே. அடடா, என்ன மாதிரியான ஒரு அற்புதமான வரிகள் இல்லையா? அந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு அற்புதமான வரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டுமல்ல, ஒரு அருமையான குரலும் அருமையான இசையும் அதோடு சேர்ந்து அருமையான ஒரு பாடல் வரிகளும் சேர்ந்தால் எப்படிப்பட்ட பாடலாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் தான் கேட்டு ரசித்தோம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: ஆகாஷ்வாணி. நேரம் 7:10. பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
1: மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார பின்தங்கியோர், சீன மரபின மாணவ மாணவிகளுக்கு பிரதமரின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 30% மாணவிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆண்டு ஒரு மனம் 2 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். கடந்த கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருத்தல் வேண்டும். கடந்த நிதியாண்டில் உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவிகள் நடப்பு ஆண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு பயில்வோர் அதற்கான இணையதளத்தில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் சார்பில் உடல் உழைப்பு தொழிலாளர்கள், சமூக பாதுகாப்பு மற்றும் நலவாரியம், அமைப்புசாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகன பழுதுபார்க்கு தொழிலாளர்கள் உள்ளிட்ட 20 அமைப்பு தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நலவாரியங்களில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையான பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நாளை 15ஆம் தேதி லாடபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. முகாமில் தகுதியுடையவர்கள் செல்போன் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை, மின்னணு குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பள்ளி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி பாஸ்புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் தொழிலாளர்கள் முகாமில் கலந்து கொண்டு உறுப்பினராக சேர்ந்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் உதவித்துறை ஆணையர் மாதேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் கடலூர் மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டி பெரம்பலூரில் அண்மையில் நடைபெற்றது. இதில் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இருபாளருக்கும் தனித்தனியே நடைபெற்ற இப்போட்டியில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் சிறப்பாக விளையாடி ஒவ்வொரு வயது பிரிவிலும் தலா 5 பேர் வீதம் 30 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் மண்டல அளவிலான போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாட தகுதி பெற்றுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்து ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு வட்ட அளவில் பிரதி மாதம் 3வது புதன்கிழமை வரும் 16ஆம் தேதி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாம் ஆலத்தூர் தாலுகாவில் நடைபெறுகிறது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து மாவட்ட முதல்நிலை அலுவலர்கள் கிராமங்களில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலர்களை ஆய்வு செய்தும் மக்கள் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற உள்ளனர். எனவே ஆலத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட கிராம பொதுமக்கள் தங்கள் கிராமத்துக்கு ஆய்வுகள் மேற்கொள்ள வருகை தரும் மாவட்ட அளவிலான நிலை அலுவலர்களிடம் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் மற்றும் தங்களது கிராமத்துக்கு தேவைப்படும் அடிப்படை தொடர்பான கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றங்களில் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாய நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் 2026-27ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல் நினோ தாக்கத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் ஆகிய பயிர்களுக்கு தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் வரும் 15ஆம் தேதிக்குள்ளும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம். எனவே கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் காப்பீடு செய்யலாம். கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு இணையதளத்திலுள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாக பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பாபு தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் வரும் 30ஆம் தேதி வரை சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. இம்முகாமில் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பணமோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் பாகப்பிரிவு உள்ளிட்ட சிவில் வழக்குகள், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ பேசி சமரச முறையில் தீர்வு காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காணிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட சமரச தீர்வு மைய ஒருங்கிணைப்பாளரும் சார்பு நீதிமன்ற நீதிபதியுமான சரண்யா தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவி நிறுவனத்தில் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 18 முதல் 40 வயதுக்குள்ள இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் அலுவலகம் மூலமாகவோ 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
0: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சிமொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய பாஷா பாரதி

0: என்ற ஆட்சி மொழி மாதாந்திர பத்திரிகையையும் அவர் வெளியிட்டார். பாரதி பன்மொழி மொழிபெயர்ப்பு செல்போன் செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்திய மொழிகளுக்கான முதல் தரவு மையத்தையும் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். ராஜ்பாஷா கௌரவ் மற்றும் ராஜ்பாஷா கீர்த்தி விருதுகளையும் இந்நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். இந்த இரண்டு நாள் விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடலை மையப்படுத்திய விவாதமும் பல்வேறு அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய வங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயின் ஐந்தாவது தலைமுறை வாரிசான ஜாய்தீப் சாட்டோபாத்யாயை உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தலைமையேற்று நடத்திய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் விழா ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை மேன்மைப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு அமைந்திருந்ததாகவும், இதற்கு உதவும் வகையில் செயல்பட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் அரசியல், ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்தும், வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான விநியோக சங்கிலி மற்றும் சந்தையை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிழக்கத்திய நாடுகள், வெளியுறவு கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19 தேதி அன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிய கப்பல்களை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்துறைமுகத்தில் முதன் முதலாக மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க பல்முனை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் துறைமுக வளர்ச்சிக்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கையாளும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. துறைமுகத்திற்குள் கப்பல்கள் கையாள்வதற்கு

0: சுற்றுவட்ட பாதை 488 மீட்டரிலிருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் ஆண்டுக்கு 600,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளும் திறனுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 370 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம், 14.2 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டது, 10 ஹெக்டேர் சேமிப்பு வசதி, 126 குளிரூட்டப்பட்ட சரக்கு பெட்டகங்கள் இணைப்பு வசதிகள், கப்பலில் இருந்து சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான பிரத்யேக முறையில் செயல்படக்கூடிய 3 பெரிய பழுதூக்கி இயந்திரங்கள் ஆகியவை இந்த முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மனித உரிமைகள் குழு அப்பகுதியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்களிடையே பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள ராவலா கோட் பகுதியிலும் பூஞ்ச், சுத்னுத்தி மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 100 நாட்களுக்கு மேல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மக்களிடையே உடனடியாக சமரச பேச்சுகள் நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டிற்கான அறிக்கையில் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மக்களின் போராட்டங்களும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியூசிலாந்தின் கடற்படை தலைமை தளபதி ரியர் அட்மிரல் கேரின் கோல்டிங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவது, இணைந்து செயலாற்றுவது மற்றும் கடல்சார் தகவல்களை அதிகளவில் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இருநாட்டு கடற்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்துக்கு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆஸ்திரேலியா தலைநகர் கான்பராவில் அந்நாட்டு ராணுவ தளபதி அட்மிரல் மார்க் ஹமோண்டை சந்தித்து இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பேச்சு நடத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் கடல்சார் பாதுகாப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க ஒபன் டென்னிஸ் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 6-3, 7-6, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆனர் செயலியிலும், இணையவழியிலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேர்களினி கேட்கலாம். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. வானிலை அடுத்த 2 நாட்களுக்கு மேகம் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 14-18°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-5 km அளவுக்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டேசிம் ஒரு லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம்

0: என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரோனிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைகோஸ் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம் மற்றும் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமோதேயட் 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது தயாமீசம் 1 லிட்டருக்கு 2.2 மில்லி என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வானிலை மற்றும் விவசாயங்களுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசீ கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: ஊட்டி ஹெர்பல் பியூட்டி பார்லரில் 1 மாத கால அட்வான்ஸ் அழகு கலை வகுப்பு பயிற்சிகள் நடைபெற உள்ளன. தொடர்புக்கு 9486388088.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: ஊட்டி ஹெர்பல் பியூட்டி பார்லர், குறைந்த கட்டணத்தில் நிறைவான அழகு பராமரிப்பு சேவைகள். தொடர்புக்கு 9486388088.
1: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் தோட்டமும் தொழிலும்.
2: தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார். இப்ப அலங்கார செடிகள்ல எத்தனை வகைகள் இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க
1: சார். இந்த அலங்கார செடிகளில் வந்து பூ பூக்கும் செடி இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா

0: நல்லா இலை இலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. நம்ம பராமரிக்கிற விதத்தில் வந்து நிறைய பூ கொடுக்குங்க சார். இது வந்து நம்ம அவுட்டோரில் வச்சு வளர்த்தலாங்க இந்த செடிங்களை, பூ பூக்கும் செடிங்க சார்.
1: இப்ப இந்த செடிகள் வந்து வறட்சியை தாங்கக்கூடியது எப்படிங்க?
0: ஆமாங்க, அது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பனிக்காலம் நல்லா இருக்கு இல்லைங்களா. இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா செடிங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பனிப்பட்டு கருகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கெலாம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பராமரிப்பாக கொடுக்கணும். கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க. அந்த கொஞ்சம் அந்த கட்டிங்லாம் பண்ணி விடணும். அதனால அந்த மாதிரி சமயத்தில் வந்து கொஞ்சம் பராமரிப்பு முறையை நம்ம எடுத்துக்கணுங்க. வறட்சியான காலமும் இருக்குதுங்க சார், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பராமரிப்பு முறை பண்ணிக்கணுங்க.
1: இப்போ எத்தனை நாளைக்கு நம்ம வந்து பராமரிப்பு பண்ணுங்க?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து ஒரு முதல்ல செடி விற்கும் போதே வந்து அதுக்கு உண்டான என்னென்ன நம்ம வந்து மருந்தெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு போட்டு தான் வைப்போங்க. இந்த தேங்காய் மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் மஞ்சள், இந்த காய்கறிகள் உரங்கள்லாம் நான் நிறைய பண்ணி வச்சுருப்பேங்க. இயற்கை உரங்கள், அப்புறம் ஆட்டு சாணம் சார், மாட்டு சாணம், இதெல்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணிங்க. அதெல்லாம் போட்டு ஒரு நம்ம அது விதைக்கும் போதே அதை வந்து நல்லா அந்த இதெல்லாம் போட்டு வச்சுட்டு இந்த களிமண் மாதிரி இல்லாமல் இந்த உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி மண் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணுங்க. பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்கணுங்க. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டோரில் வைக்கிறதுக்கு வந்து அந்த பாட்டிலெல்லாம் நம்ம வைக்கும் போது ஒரு வாரத்துக்கு ஒரு டைமே நம்ம அந்த தண்ணியை மாற்றிடலாங்க. வெளியே இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் டெய்லி தண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும் சார்.
1: இதெல்லாமே நம்ம வந்து அலங்கார செடிகளில் பூ பூக்கும் வகைகள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த இலைகளே மட்டும் இருக்கக்கூடிய அலங்கார செடிகளும் இருக்குது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: சார், இந்த பூ மட்டும் பூக்காமல் வெறும் இலைங்க மட்டும் நம்ம வீடுங்களை அலங்காரம் பண்ணுற மாதிரி இந்த குரோட்டன்ஸு, பீட்டோனியா அந்த மாதிரி வகை செடிங்களாம் இருக்குதுங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா பூ வராதுங்க, ஃபுல்லாக இலை தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸில் இருக்குங்க. அது நம்ம வந்து அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வீட்டை வந்து அலங்காரப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியெல்லாம் பாருங்கள் அந்த ஆங்கர்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து இலைங்களே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்குமே அதே மாதிரி தான் சார் இந்த விதை முறைங்களாம் நம்ம செய்யணுங்க.
1: இப்போ பார்த்தோம்னா இந்த சாம்பிராணியும் வந்துட்டு ஒரு அலங்கார செடி வகையில் தான். இது வந்து நம்ம வேலியெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா. அதில் வந்து நிறைய இந்த நம்ம கார்டன்லலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த வடிவமைப்பெல்லாம் வந்து இருக்கும். என்ன வேணால் வடிவமைக்க முடியுமா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: ஆமாங்க சார், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி ரொம்ப ஃபேமஸுங்க. அது வந்து ரொம்ப அப்படியே நம்ம அப்படியே பஞ்ச் பஞ்சாக இருக்குங்க. அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி பண்ணிக்கலாங்க சார். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டானிக்கல் கார்டன் எடுத்திங்கன்னா அதில் நம்ம அந்த சாம்பிராணி செடியெல்லாம் அந்த வேலி மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த வேலியிலே பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படி ஒரு இப்போ வந்து ஒரு குதிரை மாதிரி பண்ணலாங்களா, இல்லை மயில் மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவங்க அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க சார். இது ஊட்டிக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு செடின்னு தான் சார் சொல்லுவேன் நான்.
1: இப்போ இந்த செடியை வந்து நம்ம சாம்பிராணி செடியை சின்னதுலேருந்தே அதை வடிவமைப்பு கொண்டு வரணுங்களா, இல்லை வந்துட்டு பெருசாக வளர்ந்தோடனே அதை கட் பண்ணி பண்ணணுங்களா, எப்படிங்க?
0: ஆக்சுவலாக அது கொஞ்சம் வளர விடணுங்க சார். வளர விட்டால் தான் பஞ்ச் மாதிரி வருங்க. வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம வேலி வேணும்னா வேலி மாதிரியே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கட்டிங் பண்ணி விட்டுட்டு கீழேயும் அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடணுங்க. அப்படி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அது வேலிக்கு உண்டான மாதிரி இருக்குங்க. அப்படி கொஞ்சம் வளரும் போது அதுலேயே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதை பண்ண முடியுங்க. சின்னதுலேருந்து பண்ணால் அந்த ஷேப் வராதுங்க. செடியை கொஞ்சம் நல்லா வளர விட்டுட்டு அதுக்கு உண்டான டிசைன்ஸ் நம்ம பண்ணிக்கலாங்க.
1: இப்போ இந்த அலங்கார செடிகளில் நம்ம வந்து இன்டோர் அதாவது வந்து உள்புறம் வளரக்கூடிய தாவரங்கள்னு சொல்கிறோம், அதே மாதிரி அவுடோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ வெளியில் வந்து வளரக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இது ரெண்டுக்கு என்ன மாதிரி வித்தியாசம், இதில் வந்து நம்ம எப்படி வந்து இதை நம்ம பார்க்குறோங்க?
0: சார், இப்போ இன்டோரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க, கத்தால வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது அதிகமாக வெயிலில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ வீட்டை வந்து ரொம்ப அலங்காரமாக நம்ம பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து இது வளர்க்குற முறையும் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க. சின்ன ஒரு எஜ்ஜில் ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அதில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வேர் அப்படியே வந்திருக்குங்க. அதை எடுத்து நம்ம வந்து அந்த நல்ல ஒரு மண்ணெல்லாம் நல்லா பதப்படுத்தி வச்சுட்டு இதை அதை நம்ம நடவு செஞ்சிடலாங்க. அதனால் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இன்டோரில் வைக்கும் போது நம்மளுக்கு வீடுமே வந்து ரொம்ப அலங்காரமாக இருக்குங்க. அது வளர்க்குற முறையும் ஈஸி தாங்க. அதை வந்து நம்மளே வந்து கட் பண்ணி போடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நிறைய செடியை வளர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு

0: இருக்குதுங்க சார் இந்த மணி பிளான்ட்ல.
1: இப்போ கற்றாழை அப்படிங்கிறது ஒரு அலங்கார செடிகள் தான் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் வந்து கற்றாழையை வந்து வீட்டில் அலங்கார செடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி முதல்ல திட்டமிடணும், எப்படி வந்து அதை வளர்க்கணும், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்
0: சார். நான் இந்த கற்றாழை வந்து பாட்டில் தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா அது இதே இல்லாமல் முன்னாடி என்ட்ரன்ஸுமே அப்படியே ஆங்கிங் மாதிரி விட்டுருப்பாங்க சார், அதுவுமே வளருங்க. நான் வந்து இந்த கத்தாழை எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஜெல் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வீட்டில் வந்து கத்தாழை வச்சுருக்கோங்க. அதுவும் இல்லாமல் அதுவுமே அப்படி தாங்க, கத்தாழை வந்து நம்ம எடுத்து அப்படியே அந்த வேரோடு வேரோடு இருக்கிறத எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா அது அப்படியே பஞ்சு மாதிரி வருங்க. இதெல்லாம் ரொம்ப வளர்க்குறதுக்கு எளிமையாகவும் இருக்குதுங்க, சீக்கிரம் வளர்றதுனால நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க சார். அதனால தான் நான் வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க. அந்த இலைங்களும் பார்த்தீங்கன்னா இன்டோர் செடியாக இருக்கனால நம்மளுக்கு அவ்வளோ அந்த காற்று வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க சார். காற்று சுத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. வீட்டில் வந்தாலும் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் இந்த கத்தாழை மணி பிளான்ட்டையும் நான் வளர்த்திட்ருக்கேங்க. அது இந்த கத்தாழை ஜெல்லெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹேருக்கு போடலாங்க சார், ஃபேஸுக்கு போடலாம், அது அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. அதனால தான் இந்த கத்தாழை வந்து நான் கற்றாழையும் நிறைய வச்சுருக்கேங்க. அது இன்டோர் பிளானுங்கும் போது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. இந்த காற்றை வந்து சுத்திகரிக்கிற மாதிரி நல்ல நல்ல காற்று இருக்குங்க சார். அதனால் இந்த மணி பிளான்ட்டையும் இந்த கற்றாழையும் நான் நல்லா வச்சுருக்கேங்க சார். அது கண்ணுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த கம்ப்யூட்டர்லலாம் நம்ம வேலை செஞ்சுட்டு வந்து அப்படியே பார்க்கும் போதுங்க அது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குங்க சார்.
1: இப்போ இந்த கற்றாழையில் வந்து அந்த ஜெல் எடுக்கிற முறை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எப்படி வந்து அந்த இலையிலேருந்து நம்ம அந்த ஜெல்லை வந்து பிரிக்கலாம், இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: இது பார்த்தீங்கன்னா அந்த கத்தாழை வந்துட்டு அந்த லீஃப் அப்படியே ஒரு லீஃப் எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஆயில் மாதிரி வருங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துடணுங்க. அந்த ஆயிலெல்லாம் நம்ம ஃபுல்லாக வாட்டரில் போட்டு நல்லா கழுவிடணுங்க. அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு எல்லோ ஷேட்டில் வருங்க, அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற தோலை அப்படியே ஸ்லைட்டாக எடுத்து விட்டுட்டு ரெண்டு பக்கம் எடுத்து விட்டு அந்த ரெண்டு சைடில் கொஞ்சம் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சீவி எடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும் போதே அந்த எல்லோ கலர் ஷேட் மாதிரி வருங்க. அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா வாட்டரில் போட்டு நல்லா இது பண்ணிடணுங்க, கழுவிடணும். ஒயிட் கலர் ஜெல், அந்த ஜெல்லு எடுத்திங்கன்னா நம்ம அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை சாப்பிடக்கூட செய்யலாங்க சார். அது நம்ம சாப்பிட்றது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தான் தருங்க. லேடிஸ்லாம் நிறைய பேர் அதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இப்போது இந்த முகப்பரு அதுக்கெல்லாம் வந்து இந்த ஜெல்லு போட்டுடலாங்க. ஆலோவேரா ஜெல்லு போட்டுடலாங்க, அது முகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாங்க சார். முடிக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த வர வரன்னு இருக்கிற முடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு போட்டுடலாங்க. அது நம்ம தேங்காயில் மிக்ஸ் பண்ணியே போட்டுடலாங்க சார், அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிடவும் செய்யலாங்க. நாங்கள் எல்லாம் மல்டி பர்பஸாக தான் சார் இது நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் சார். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க.
1: இந்த கற்றாழை அப்படிங்கிறது வந்து குளிர் பிரதேசத்தில் தான் வளரக்கூடிய ஒரு தாவரங்களா?
0: அப்படி இல்லைங்க, எல்லா பக்கமும் வளருதுங்க. கீழே பிளைன்ஸ்லேயும் வளருதுங்க, நம்ம ஊட்டிலையும் நல்லா வளருதுங்க. ஊட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃபெல்லாம் பாருங்கள், நல்லா அப்படியே பெருசு பெருசாக இருக்குங்க. ஒரு லீஃபை நம்ம உடச்சி எடுத்துட்டாலும் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஜெல்லு கிடைக்குங்க. அது அது நல்லா அந்த அப்படியே நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அப்படி நுர மாதிரியே வருங்க. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குங்க. நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லபடியாக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டு குளிரனு வெயில் பிரதேசத்துலேயே வளருங்க சார், நான் பார்த்துருக்கேங்க.
1: இப்போ நிறைவாக வந்து அலங்கார செடிகள் வளர்க்குறதுனால என்ன பயன், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க
0: சார். இது பயன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த செடி வளர்க்குறதுல வந்து செலவு குறைவு தாங்க. ஏன்னா நம்ம ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னாலே அதை வந்து நம்ம பன்மடங்காக நம்மளை வந்து செடிங்களை வளர்க்க முடியுங்க சார். ஏன்னா அதுக்கு கட் பண்ணி வச்சாலே போதுங்க. அது வந்து ஒரு நாளுமே அந்த செடி வந்து வீணாகாதுங்க. பாட்டிலில் போட்டு வச்சிங்க வந்து ஒரு செடியை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வேறு க்ரோத் ஆகிருக்குங்க. அதில் எந்த நம்மளுக்கு செலவு குறையுங்க. அதே மாதிரி செடி வளர்க்குறது அதிகமாகுங்க, அது நம்மளுக்கு லாபம் தாங்க சார் சாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தாழையும் அப்படி தாங்க. கத்தாழை வந்து நம்மளுக்கு நல்லா மல்டி பர்பஸுங்க, அதுவுமே வந்து செலவு குறைவு தாங்க சார். இதை வந்து ஒரு டைம் செடி வச்சா வளராமல் போயிருமா அப்படிங்கிற ஒரு இதே இருக்காதுங்க. வச்சா நம்மளுக்கு வந்து வளருங்க. அது கட் பண்ணி போட்டு வச்சு பாருங்கள், எத்தனை பாட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே பாட்டிலே நம்ம அலங்காரமாகவும் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இன்னும் க்ரோத்தாக கொடுக்கணும்னா அந்த வேர் வந்ததுக்கப்புறம் எடுத்துன்னு தனித்தனி பாட்டில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா மல்டி பர்பஸாகவும் பண்ணலாம். இது வந்து நம்ம ஒரு நர்சரி மாதிரி கூட இதை பண்ணலாங்க சார். கட் ஃப்ளவர்ஸ் வந்து இதை பண்ணலாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நாளுமே வீணாகாதுங்க. நம்ம நிறைய நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா பஞ்சு பஞ்சாக நம்ம சேல் கூட பண்ணலாங்க சார். வருமானம் தரக்கூடிய ஃப்ளவர்ஸ் தாங்க.
2: இதுவரை அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக தகவல் களஞ்சியம். நஞ்சில்லா வீட்டுத் தோட்டம். காய்கறிகள் நமது அன்றாட வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும். குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு மிகவும் அவசியமானதாகும். இவை நமது ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவை சுவையானதாகவும் மாற்றுகின்றன. ஊட்டச்சத்து வல்லுநர்களின் பரிந்துரைப்படி ஒரு நபர் சீரான திட்ட உணவிற்கு ஒரு நாளுக்கு 85 கிராம் பழங்களையும் 300 கிராம் காய்கறிகளையும் உண்ண வேண்டும். ஆனால் தற்போதைய காய்கறி உற்பத்தியை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு நபர் ஒரு நாளுக்கு 120 கிராம் காய்கறிகளே பெற முடிகிறது. மேற்காணும் கருத்துக்களை மனதில் கொண்டு நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டத்தில் நம்மிடம் உள்ள சுத்தமான தண்ணீர், சமையலறை மற்றும் குளியலறை கழிவு நீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம். இதன் மூலம் உபயோகமாக இல்லாத தண்ணீர் தேங்கி நிற்பதையும் இதனால் ஏற்படும் சுகாதார கேட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் தடுக்க முடியும். மிக குறைவான இடத்தில் சாகுபடி செய்யப்படுவதால் மிக எளிதான முறையில் நோய் மற்றும் நோய் கட்டுப்பாட்டை மேற்கொள்ள முடியும். மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நோய் மற்றும் பூச்சி தாக்கிய பகுதிகளை செடிகளில் இருந்து அகற்றினால் போதுமானதாகும். இதனால் காய்கறிகளில் ரசாயனங்களில் நச்சுப்படிவதை தவிர்க்க முடியும். வீட்டுத் தோட்டத்தின் நோக்கம். ஒரு ஆண்டிற்கு வீட்டு செலவுக்கு தேவைப்படும் காய்கறிகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதே வீட்டு காய்கறி தோட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் மாடிகள் இருப்பது இல்லை. எனவே

தொட்டிகளை தாழ்வாரம், ஜன்னல்களில் உள்ள படிக்கட்டுகள், மொட்டை மாடிகளில் வளர்க்கலாம். மாடிப்பகுதியில் தொட்டி போன்ற அமைப்பினை உருவாக்கி அதனுள் மண் கலவினை நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பும்போது தண்ணீர் கூரையின் உட்பகுதியில் புகாதவாறு நீர் தடுப்பான் கொண்டு பாதுகாக்க வேண்டும். மேலும் கொள்கலன்களில் செடிகளை வளர்க்கலாம். அவையாவன: சிமெண்ட் தொட்டிகள், மண் தொட்டிகள், பிளாஸ்டிக் பீப்பாய்கள், மரத்தாலான பீப்பாய்கள், பெட்டிகள், கிரேட்ஸ், தட்டையான கொள்கலன்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், வாளிகள், தகர டப்பாக்கள், பலவிதமான அளவுகளிலான ட்ரம்கள். பல பருவ பயிர்களை மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறு, ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாதவாறு தோட்டத்தின் மூலையில் நட வேண்டும். தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையின் அருகிலும் குறுகிய கால பயிர்களான கொத்தமல்லி, புதினா, பொன்னாங்கண்ணி, பாலாக்கீரை போன்றவற்றை நட வேண்டும். அரிதாக கிடைக்கக்கூடிய காய்கறி வகைகளான லீக், ஆஸ்பராக்கஸ், சோயா போன்றவைகளில் தொட்டிகளில் வளர்த்து பயனடையலாம். கற்றாழை, துளசி, கற்பூரவல்லி போன்ற செடிகளை வீட்டில் வளர்க்கும்போது நமக்கு ஏற்படும் சில நோய் தொற்று மற்றும் கிருமிகளிலிருந்து பாதுகாக்க இவை மருந்தாக பயன்படுகின்றன. எலுமிச்சைப்புல் என்பதும் ஒரு மூலிகை செடியாகும். இச்செடியை வீட்டில் வளர்த்து மூட்டுவலி, தசை வலி, வயிற்று வலி போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். அஸ்வகந்தா ஆயுர்வேத மூலிகை செடியாகும். இந்த செடியை அழகுக்காகவும் மருத்துவ குணத்திற்காகவும் வளர்க்கலாம். இந்த அஸ்வகந்தா இலையானது மன அழுத்தம் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பை குறைக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரண்டை, தூதுவளை, கோவைக்காய் மற்றும் கொடிவகை காய்கறிகள் அனைத்தையும் மாடி தோட்டத்தில் நடவு செய்யலாம். பெரிய கொள்கலன்களில் கறிவேப்பிலை, வாழை, பப்பாளி, நெல்லி, மாதுளை, கொய்யா, அத்தி, எலுமிச்சை, டிராகன் போன்ற பழங்களை மரங்களை மாடியில் நடவு செய்து பராமரிக்கலாம். மாடி தோட்டத்தின் மூலம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை அவரவர்களே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அதனால் தற்பொழுது மாடித்தோட்டம் அமைப்பது பெருகி வருகிறது. மாடித்தோட்டம் அமைப்பதிலும் சில அடிப்படையான வழிமுறைகள் உள்ளன. அவற்றை சரியாக பின்பற்றினால் மட்டுமே மாடித்தோட்டம் அமைப்பது மிகவும் எளிதாக இருக்கும். மாடித்தோட்டம் அமைக்க முதலில் சரியான பருவத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது கோடைக்காலம் முடிந்து ஜூன் ஜூலை மாதங்களுக்கு மேல் தோட்டம் அமைப்பது நல்லது. அடுத்த முக்கிய பகுதி செடிகளை வளர்க்கும் இடத்தை தேர்வு செய்வதாகும். நாம் தேர்வு செய்யும் இடம் குறைந்தது 8 மணி நேரம் சூரிய ஒளி நன்கு படும்படி தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த இடத்தினை தளத்தை பாலித்தீன் விரிப்புகளை கொண்டு மூட வேண்டும். விதைக்க வேண்டிய காய்கறிகளை தேர்வு செய்த பின்பு அதற்கான உபகரணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். விதையை விதைக்க பையை தயார் செய்தவுடன் உடனே விதைப்பு செய்யக்கூடாது. ஒரு வார காலம் ஆறவிட்டுதான் விதைப்பு செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் நீர் ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டிலேயே இயற்கை உரங்களை தயாரிக்க முடியும். நாம் அகாயம், உருளைக்கிழங்கின் தோள்கள், பயன்படுத்த முடியாத தக்காளி இலை கழிவுகள், டீத்தூள், முட்டை ஓடுகள் போன்றவற்றை மண் தொட்டிகளில் நிரப்பி உரமாக்கலாம். கழிவு மிகவும் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் மண்ணை போடவும். இக்கழிவு நல்ல வெயிலில் படும்படி இருக்க வேண்டும். தொட்டிகள் நிறைந்த பிறகு 20 முதல் 30 நாட்கள் அப்படியே விடவும். அப்போது காற்று போவதற்காக கிளறிவிடவும். 30 நாட்களுக்கு பிறகு இத்தொட்டிகளில் உள்ள உரத்தை தோட்டத்தில் இட்டுவிட்டு மீண்டும் புதிய கழிவுகளை போடத் தொடங்கலாம். இந்த உரங்களை வீட்டுத் தோட்டங்களுக்கு மட்டுமல்லாது வயல்வெளிகளில் பயிரிடப்படும் அனைத்து வகை பயிர்களுக்கும் இயற்கை உரமாக பயன்படுத்தலாம். தக்காளி, வெண்டை, பச்சை மிளகாய் போன்ற காய்கறி செடிகளுக்கு டீத்தூள், முட்டை ஓடு, மக்கிய காய்கறி கழிவுகளை உரமாக போடலாம். இவை இயற்கை உரமாக அமைவதால் காய்கள் சுவையுடன் இருக்கும். மேலும் அதிக எண்ணிக்கையில் காய்கள் காய்க்கும். முன்னெச்சரிக்கையாக மூலிகை பூச்சி விரட்டி தெளிப்பான் மூலம் பூச்சிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அவரை கொடிகள் பூக்காமல் இருந்தால் நுனிக்கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் மீண்டும் பூக்கள் பூத்து காய்க்கத் தொடங்கும். காய்கறிகள் கழிவுகளை வீணாக குப்பையில் கொட்டாமல் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தினால் செடிகள் நன்கு வளரும். வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சி தாக்கினால் அவற்றுக்கு நீருடன் பெருங்காயத்தை சேர்த்து தெளிக்க வேண்டும். வேப்பமர இலைகளை நீரில் ஊற வைத்து வெயிலில் வைக்க வேண்டும். நீரின் நிறம் நன்றாக மாறியதும் நீரை குளிர்வித்து செடிகளுக்கு ஊற்றலாம். வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் தாக்கினால் வெள்ளை பூண்டை அரைத்து அதனுடன் வேப்பெண்ணெய் கலந்து தெளிக்க வேண்டும். வைரஸ்

0: நோய்கள் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்துவிட வேண்டும். வீட்டுத் தோட்ட செடிகளில் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்த சீதாப்பழ விதை, வேம்பு விதை ஆகியவற்றை இடித்து தண்ணீரில் 2 நாட்கள் ஊற வைத்து அவற்றுடன் காதி சோப்பு சிறிதளவு கலந்து செடிகளின் மீது தெளிக்க வேண்டும். விதைத்தல் மற்றும் நடவு செய்தல். நேரடி விதைப்பு பயிர்களான வெண்டை, கொத்தவற்றை மற்றும் தட்டை பயிறு போன்றவற்றை பாரின் ஒரு புறத்தில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். முழு செடியாக அறுவடை செய்யப்படும் தண்டுக்கீரை, சிறுகீரை ஆகியவற்றின் ஒரு பகுதி விதைக்கு 20% மணல் என்ற விகிதத்தில் கலந்து கைவிதைப்பு செய்ய வேண்டும். சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போன்றவற்றை பாரின் ஓரத்தில் நட வேண்டும். நடவு செய்யும் பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவற்றை நாற்றாங்கால் படுக்கைகளில் அல்லது தொட்டிகளில் 1 மாதத்துக்கு முன்பே தேய்க்க வேண்டும். விதைப்பு முடிந்து மண்ணை மூடியவுடன் எறும்பு வருவதை தடுக்க 250 கிராம் வேப்பம் புண்ணாக்கி தூவ வேண்டும். விதைத்து 30 நாட்கள் கழித்து தக்காளியையும், 40 நாட்கள் முதல் 45 நாட்கள் கழித்து கத்தரி, மிளகாய், சின்ன வெங்காயம் ஆகியவற்றை நாற்றாங்காலிலிருந்து எடுத்து நடவு செய்ய வேண்டும். தக்காளி, கத்தரி, மிளகாய் ஆகியவற்றுக்கு 30 முதல் 45 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாரின் ஒரு பக்கத்திலும், சின்ன வெங்காயத்திற்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரின் 2 பக்கமும் நட வேண்டும். மாடியில் செடிகளின் அளவிற்கு தகுந்தவாறு பல்வேறு அளவு கொள்கலன்கள், மண், தொழு உரம், மணல், தேங்காய் நார் கழிவு 2:1:1 ஆகியவற்றை கலந்து அவற்றை நடவு செய்யலாம். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
2: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சலகத்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கிடம் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு

ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் நிலையில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19 தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 301.8 பண்பலை வரிசையிலும் இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் ஓடிடி வேப்ஸ் தளத்திலும் நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் நினைத்தாலே இணைக்கும்

அருமையான மாலை நேரம், அதாவது ஹாலிடே வந்து முடிய போகிற ஒரு டைம், லாங் வீக்கெண்ட் வந்து முடிய போகுது. நிறைய பேர் அவங்க ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய பேர் வந்து அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து உட்காரலாம். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்காக காத்துட்ருப்பீங்க அப்படின்றது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இரவு நேரம் அப்படின்றதுல இந்த மாதிரியான இடைக்கால ரெட்ரோ சாங்ஸை கேட்குறது அப்படின்றது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீலிங். நம்மளுடைய ரூமில் வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு நிறைய நினைவுகளோடு அசை போடுறதுக்கு பார்த்தீங்களா, அடரடரா அப்படின்ற மாதிரி வந்து நிச்சயமாக ஒரு ஒரு ஒரு சொல்லவே முடியாத ஒரு ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாடல்களோடு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வழங்க நானும் தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. நேர்களே, ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு அறிவுரை அப்படின்னு அப்படின்னா, தயவுசெய்து உங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய எண்களில் உங்களுக்குன்னு எந்த எண்கள் இருக்கோ அந்த எண்களில் வந்து நீங்கள் பங்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, உள்ளூர் நேர்கள் வெளியூர் நேர்களுடைய எண்களில் வராமலும், அதே போல் புதிய நேர்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்களை வந்து நீங்கள் வந்து அந்த எண்களை பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சுலபமாக இணைப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து வசதியாக இருக்கும். ஸோ எண்கள் இதோ இணைப்பு எண்கள், நிறைய பேருக்கு வந்து எண்கள் வந்து தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் வந்து உங்களுக்காக அந்த எண்களை வந்து சொல்கிறேன். உள்ளூர் நேர்கள் 9344910018 அப்படின்ற இந்த எண்ணை உள்ளூர் நேர்களும், வெளியூர் நேயர்களும் 9342901038 அப்படின்ற இந்த எண்ணை, புதிய நேயர்கள் 8300109108 அப்படின்ற இந்த எண்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, மற்ற நிகழ்ச்சியில் இன்று பங்கெடுத்த நேயர்கள், மற்ற நேயர்களுக்கும் இணைப்பு கிடைக்காத நேயர்களுக்கும் புதிய நேயர்களுக்கும் வழிவிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிகழ்ச்சி

சில முதல் பாடலுக்காக வந்து விருப்பம் தெரிவித்திருக்கிறாரு உதகை மெயின் பஜார் பகுதியை சேர்ந்த டெய்லர் யோகேஷ்குமார் அவர்கள். ஸோ அவர் வந்து வாட்ஸ்அப்பில் தன்னுடைய விருப்ப பாடலை வந்து கேட்டிருக்கிறார். நான் வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் ஊட்டி எஃப்எம்ல கேட்டிருக்கேன், எல்லா நிகழ்ச்சியும் அருமையாக இருக்குது, எனக்கு இந்த பாடலை வழங்குங்க அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் வந்து கேட்டிருக்கிறாரு. தூங்காத உறங்காத நினைவுகள் திரைப்படத்திற்காக யேசுதாஸ் பாடிய பாடல். யோகேஷ் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது, கேளுங்க ரசிங்க, இணைந்திருங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமைக்கிட்டு.

0: என்ன சார், ரொம்ப பிரமாதமா இருக்கு.
1: பாடுவா, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடுவா.
0: அந்த நீர் விழி ராகம் பாடுவா,
1: ஃபர்ஸ்ட் கிளாஸ்.

0: அம்மா உணவுமே அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் யேசுதாசோடைய குரலில் கேட்டோம். நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைவதற்காக அடுத்த அழைப்பாளர் சந்திக்கலாம். மருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: இணைப்பில் தான் இருக்கேங்க சார். என் பேர் சாந்தா சார்.
0: எப்படி இருக்கீங்க சாந்தா?
1: நல்லா இருக்கேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சார்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. எப்படி போச்சு இந்த நாள்?
1: நல்லா சூப்பரா போச்சுங்க சார்.
0: ஓகே.
1: நாலு வித கொழுக்கட்டை பண்ணோம், கடலை பண்ணோம், எல்லாம் பண்ணி வயிறார சாப்பிட்டோம் சார்.
0: பரவாயில்லைங்க. நாலு விதமா கொழுக்கட்டை செஞ்சு நீங்களே சாப்பிட்டு இருக்கீங்க பாருங்க.
1: வேற என்ன சார் பண்ண முடியும்? உங்க வாயில ஊத்தி விடலாம்னாக்க இல்ல, இந்தல இந்த டிவி இல்ல செல்லு மூலியம் வருதுனாக்க வாயில போட்டு கொடுத்துருவேன் நானு.
0: உங்க செல்லு மூலியம் வாயில போட்டு விட்டுருவீங்களா?
1: உங்களுக்கு வாயில போட்டு கொடுக்கலாம் சார்.
0: சரி, ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு, மிகுந்த மகிழ்ச்சி
1: சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: ரெட்டைவால் குருவியில சார், ராஜராஜ சோழன் அந்த பாடல் போடுங்க சார்.
0: ஏன் ராஜராஜ சோழன் இந்த நேரத்தில்?
1: என்ன இந்த நேரத்துல அதையாவது ராஜா மாதிரி படுத்து தூங்கலாம் இல்ல சார்?
0: ராஜா மாதிரி படுத்து தூங்கிட்டு ராஜராஜ சோழன் பாட்டு கேட்டு அப்படியே நாலு கொழுக்கட்டையும் சாப்பிட்டு
1: ராஜராஜனா படுத்துருக்காங்க சார்.
0: யாரு?
1: நம்ம கனவுலயாவது ராஜா மாதிரி படுத்துக்கலாம்ல சார்.
0: ஆமா, எல்லாருமே அவங்க யோசனையின்படி அவங்க ராஜா தாங்க அவங்க வாழ்க்கையில அப்படி நினைச்சாலே போதுமே.
1: அதுதான் அதுதானே சார் வாழ்க்கை.
0: அவ்வளவுதான்
1: ஒரு வாழ்க்கை. அதுக்கு பணம் காசு வேண்டாங்களா?
0: நிச்சயமாங்க.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றிமா பாடல் வருது கேட்போம்.
1: ஓகே சார், தேங்க்யூ.
0: ரெட்டைவால் குருவி திரைப்படத்திற்காக இயேசுதாஸ் பாடிய பாடல் இளையராஜாவின் செமிட்டல் ஊட்டி FM 101.8 ஸ்டே டியூன்ட்.

0: பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:18 ஆயாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பழைப்பாளர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். பாசமிகு பண்பலைக்கு விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் கூறி இணைவது பள்ளி நதிகள்பட்டியிலிருந்து கமலா வினயன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கோம். உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எப்படி போச்சு தினம்?
1: நன்றி. தினம் இன்னைக்கு நல்லபடியா போச்சுங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம், 3-4 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் இருந்து நல்ல மழை எங்க ஊர்ல.
0: ஓகே ஓகே, அருமை அருமை.
1: இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு.
0: நிறைய மாவட்டங்களில் கொஞ்சம் மழை பார்த்துருக்கோம், எங்கள் ஊர்லேயும் கொஞ்சம் மழையை பார்த்தோம்.
1: அப்படிங்களா? இப்போ எங்கெல்லாம் நாங்கள் தண்ணி ரொம்ப காலமாக இப்போ விலைக்கு வாங்கிட்டு தான் இருக்கோங்க. 2-3 மாசமாகவே இப்போ ஒரு வாரத்துக்கு 1200 ரூபா தண்ணிக்கு ஒதுக்கணும். வாரம் 10 நாள் தான் வருதுங்க, 1200 ரூபாய்க்கு வாங்கின தண்ணி.
0: என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: இந்த மழையை என்ஜாய் பண்ற மாதிரி அந்த பாடல் வந்து, படம் வந்து பாயும் புலி, பாடல் வந்து பொத்துக்கிட்டு உதறிவனா. இது என் வாழ்க்கைக்குமே இந்த பாடலுக்குமே ஒரு நிறைய தொடர்பு இருக்கு. மலரும் நினைவுகள் மாதிரி அந்த பாடல் வேணும்.
0: ஓகே ஓகே, நினைவுகளோட பாடல் கேளுங்க, ரசிங்க. மிக்க நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றி.
0: நேர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9349901018 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 8300091018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நேர் கேட்ட பாடல் வருது, பாயும்புலி திரைப்படத்திற்காக வாலியோட பாடல். வரிகளில் மலேசியா வாசுதேவன் சுஷிலா இணைந்து பாடியது இளையராஜாவின் இசைமெட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8 இது நினைத்தால் இணைக்கும். ஒத்துக்கிட்டு

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நினைத்தாலினிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பிரியா திரைப்படத்திற்காக.

0: പാടൽ കേട്ട് മുടിച്ച നേരം 8:30 ആയച്ച് നാം ഇണർക്കുന്നത് എന്ത നിഘി നെനിത്താളയിനിക്കും நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பழைப்பாளர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரை சார்.
0: எப்படி இருக்கீங்க அண்ணாதுரை?
1: சூப்பரா இருக்கும் சார், பாட்டு சூப்பரா இருக்கும் சார்.
0: கேட்க கேட்க ஒரே ஆனந்தம் தான்.
1: கண்டிப்பா ஆனந்தம் சார், கைத்தறி நெசவு சார். டிவியும் சார், எல்லாமே சார்.
0: தொடர்ந்து
1: டிவி பார்த்தா எங்களுக்கு வேலை செய்ய முடியாது சார். போ இது எப்பம் தான் சார்.
0: என்ன பாடல்
1: சார்? தங்கமகன் படத்துல ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண் இந்த பாட்டு கொடுங்க சார்.
0: தாமரைதான் பாத்தீங்களா? எப்படி அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1008 அப்படின்ற இந்த எண்ல உள்ளூர் நேயர்களும் வெளியூர் நேயர்கள் 9342-1008 அப்படின்ற இந்த எண்ணில் வெளியூர் நேயர்களும் அறிமுக நேயர்கள் 8300-1908 அப்படின்ற இந்த எண்ணை பயன்படுத்தலாம். அதே போல் வாட்ஸ்அப் வழியாக எல்லா நேர்களும் உங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்கலாம். 8300-1908 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வருது. தங்கமகன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி இணைந்து பாடியது. இளையராஜா வினிசை மட்டும் UTFM 101.8 ஸ்டேடியூன்.

மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு. நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மார்க்கெட் ஊட்டி மார்க்கெட்ஸ் பகுதியிலிருந்து சிவா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார் ஆகியோர் இன்னும் கேட்டிருக்கும் பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்திற்காக.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:50. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை நினைத்தாலே இன்றைக்கும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக ஒரே பாடலுக்கு 4 நேர்கள் கிட்டத்தட்ட விருப்பம் தெரிவித்திருக்காங்க. பாம்பே கேஸ்ட்லேருந்து சாந்தகுமார், மார்க்கெட் SRK, ராமகிருஷ்ணன், மசனக்குடி சபாபதி, TR பஜாஜ் ஸ்ரீனிவாசன் இவங்களோட சேர்ந்து எடக்காடுலேருந்து யோகேஸ்வரன் இவரும் இந்த பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்கிறார். அது இல்லாமல் இன்றைக்கி எனக்கு பர்த்டே, எனக்காகவும் இந்த பாடல், எங்கள் எல்லாருக்காகவும் இந்த பாடலை வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். யோகேஸ்வர், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திற்காக.

0: எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அந்த அருமையான பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவு நேயர் வருக வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொடுமங்கோட்டம் ராமகிருஷ்ணன்.
0: எப்படி இருக்கீங்க ராமகிருஷ்ணன்?
1: அருமையா இருக்குங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு?
0: நலமாக இருக்கோம், நலமாக இருக்கோம். எப்படி போச்சு இன்னைக்கு நாள்?
1: நாள் அருமையா போச்சு. விநாயகர் சதுர்த்தி காலையிலேயே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம்.
0: சூப்பருங்க.
1: இப்ப 6 மணில இருந்து மழை வேற அடிச்சுட்டு இருக்கு.
0: ஓகே, மழையோட என்ன பாடல்?
1: மலையோட பாடல் வந்து பாமா ருக்மணி படத்துல இருந்து நீ ஒரு கோடி மலர் கோடி என்ற அருமையான பாடல்.
0: ஒரு கோடி மலரா?
1: ஆமா.
0: ஓகேங்க. ஓகே, நன்றி. அழைத்தமைக்கு பாடல் வருது.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது நினைத்தாலே இனிக்கும். நேர்லை ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்த நாள் நமக்கு நிறைய அனுபவங்களை தந்திருக்கும், ஆனால் நாளைய நாள் நமக்கு நிறைய நல்ல சந்தோஷமான தருணங்களை வைத்திருக்கும் என்ற நம்பிக்கை சிந்தனை துளியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா.
1: This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. External Affairs Minister Dr. S. Jaishankar hails successful conclusion of BRICS summit in New Delhi, says India showed strong convening power. Global leaders praise BRICS summit for strengthening cooperation among developing nations and advancing priorities of Global South. US-based analyst says New Delhi declaration reflects India's ability to build consensus. India approves 18-hour power supply to flooded Nepal till December end amid hydropower crisis. Human Rights Council of Pakistan occupied Jammu and Kashmir expresses concern over prolonged protest and unrest in the region. And Ganesh Chaturthi been celebrated across the country with grandeur, devotion and festive gaiety. External Affairs Minister Dr. S. Jaishankar today lauded the successful conclusion of the BRICS Summit 2026 in New Delhi, saying that the world saw the strong convening power of India as most of the heads of state were present to represent the countries. Talking to the media, Dr. Jaishankar said that it is important to recognize that this BRICS summit was taking place in a very polarized world.
2: BRICS summit was taking place in a very polarized world where there are two major conflicts where there are very strong opinions and interests. Even in the midst of this polarization, we actually forged a consensus, which was West Asia, Middle East conflict. We were able to get out a statement which everybody agreed, a statement urging peace, security, stability, long-term understanding, the smooth flow of global trade, of supply chains, energy, and of the protection of civilians and civilian interests.
1: The minister stated that the BRICS countries were very clear that any act of terrorism is a criminal act, and it also explicitly recognized the unacceptability of the Pahalgam attack. Condemning the terrorism, Dr. Jaishankar said that BRICS emphasized zero tolerance for terrorism and rejected double standards in countering it.
2: The BRICS was very clear that any act of terrorism is criminal, and they in fact explicitly recognized Pahalgam attack. They condemned terrorism in all its forms and manifestations, including cross-border terrorism, and emphasized the zero tolerance for terrorism, rejected double standards in countering it.
1: India's leadership of BRICS has won praise from several member countries following the successful conclusion of the 18th BRICS summit in New Delhi. The two-day summit held in the national capital under India's chairmanship concluded yesterday. BRICS comprises 11 major emerging economies representing nearly half of the world's population and around 40% of the global GDP. The BRICS countries unanimously adopted the New Delhi Declaration 2026 at the summit on Saturday, with Russian President Vladimir Putin and Chinese President Xi Jinping among the world leaders attending. The New Delhi Declaration also commended India's chairship and expressed appreciation to the government and the people of India for hosting the summit. We have a report.
3: South Africa, Russia, China, Brazil and United Arab Emirates welcomed India's efforts to strengthen cooperation within the grouping and advance the priorities of the Global South. President of South Africa, Cyril Ramaphosa, praised India's leadership as BRICS chair, saying New Delhi hosted a very successful summit and managed to bring member countries together to adopt the New Delhi Declaration despite doubts over reaching consensus. China's state media and leadership hailed the New Delhi Declaration as a positive step for higher quality cooperation and solidarity among Global South nations. On the declaration, Russia reaffirmed Moscow's dedication to an inclusive, development-oriented partnership with BRICS partner countries. Russian Foreign Ministry reiterated Moscow's commitment to strengthening multilateralism and multipolarity, to upholding international law, including the purposes and principles of the UN Charter in their entirety. Uruguay's Foreign Minister Mario Lubetkin said BRICS New Delhi Declaration addresses the core needs of the Global South and provides a practical framework for tackling shared global challenges. UN Chief Antonio Guterres praised India's BRICS presidency and congratulated Prime Minister Narendra Modi on India's holding the BRICS chairship for the fourth time. The World Health Organization also praised the New Delhi Declaration. Director General of the World Health Organization, Tedros Adhanom Ghebreyesus, appreciated the commitment to universal health coverage and resilient health systems. US-based analyst has described India's hosting of the 18th BRICS summit as a success, saying the substantive New Delhi Declaration reflects New Delhi's ability to build consensus among countries with differing views. Michael Kugelmun, a senior fellow for South Asia at the Atlantic Council, said the declaration reflects India's growing convening power and the increasing appeal of the BRICS grouping. The declaration expressed serious concern over unilateral tariff and non-tariff measures, saying they distort global trade and violate World Trade Organization rules. It also stressed the need for cooperation on terrorism, conflict prevention and peaceful resolution of disputes. During its year-long chairship, India focused on strengthening economic and development cooperation, promoting the interests of developing countries and giving greater voice to the Global South in global affairs. Swati Rakheja, Akashvani News, Delhi.
1: This is Akashvani giving you the news.
4: Want more news? Follow us on X at AIR News Alerts and subscribe to News on Air Official on YouTube.
1: Prime Minister Narendra Modi will inaugurate the fifth edition of the Semicon India 2026 at Yashobhoomi, New Delhi on Wednesday. It will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature 6 country pavilions and 12 state government pavilions along with a dedicated startup pavilion. The government has approved export of power for 18 hours a day to Nepal Electricity Authority till the 31st of December this year. The Minister of Power said the approval has been given for up to 600 megawatt of export through Muzaffarpur, Dalkebar line and up to 54 megawatt through Tanakpur and Mahendranagar line. The recent floods have caused significant damage to hydropower infrastructure in Nepal, reducing its domestic power generation capacity and creating an additional requirement for electricity. The ministry said that the approval will help Nepal meet its power requirements during this difficult period and further strengthen the close and long-standing energy cooperation between India and Nepal. The Indian Air Force's first Dronathon 2026 commenced today at the Pokhran Field Firing Range in Jaisalmer. The three-day event aims to strengthen the national goal of Atmanirbhar Bharat and enhance the Indian Air Force operational capabilities in the unmanned systems domain. It brings together domestic manufacturers to showcase the capabilities and advancements in unmanned aerial systems, UAS, and counter-UAS technologies. The Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir has expressed concern over prolonged protest and unrest in the region, particularly in the Rawalakot and the districts of Poonch and Sudhnoti. The rights body said the demonstrations have now completed 100 days, creating uncertainty and affecting the wider region. It warned that any further delay in meaningful dialogue could deepen public frustration, mistrust and instability. The council has urged the Pakistani authorities and all concerned stakeholders to begin immediate and result-oriented talks, exercise restraint and pursue a peaceful and democratic resolution. This is Akashvani and you are listening to the news at 9.
4: Stay in the know wherever you are. Follow us on X and Threads at AIR News Alerts.
1: In Rajasthan, the ruling Bharatiya Janata Party got an overall lead in the urban local body elections held across the state. Counting of votes took place today for 10,245 wards across the state. The urban local bodies include 10 municipal corporations, 47 municipal councils and 252 municipalities. The BJP has secured a clear majority in the municipal corporations of Jaipur, Kota, Udaipur and Bhilwara, while leading in Alwar. In Bikaner, the Congress has secured a clear majority, while the party is also leading in Ajmer and Pali. In Bharatpur, independents have registered a major victory, winning 38 of the 65 votes.
5: In Jodhpur Municipal Corporation, both the BJP and the Congress have won 44 seats each out of 100. Among the 47 municipal councils, the BJP got lead in 21, while the Congress is ahead in 17. Similarly, of the 252 municipalities, the BJP has won 144, while the Congress has secured victory in 92. Union Home Minister Amit Shah today said that India's culture and literature are like a lotus, with each regional language representing one of its petals. He said even if one petal is lost, the beauty of the entire lotus diminishes. He stressed that Hindi should play a central role while ensuring due respect and dignity to all regional languages. Mr. Shah was speaking after inaugurating the two-day Hindi Divas 2026 at the 6th Akhil Bharatiya Rajbhasha Sammelan at Navi Mumbai.
6: भाषा किसी भी समाज की स्मृति होती है, उसका आत्मबोध होती है। हिंदी ने इस विविधता के बीच संवाद, संपर्क और समन्वय की भाषा के रूप में देश के विभिन्न वर्गों और समुदायों को जोड़ने में महत्वपूर्ण भूमिका निभाई है। हिंदी का विकास भी तभी सार्थक है जब सभी भारतीय भाषाओं के सम्मान, संरक्षण और संवर्धन के साथ आगे बढ़े।
5: Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav announced that Gujarat has achieved a major environmental milestone by completing mangrove plantation across 27,000 hectares in Kutch under the Mishti scheme, accomplishing a significant portion of its 29,000 hectare target. The minister, along with his team, visited the scientific nursery in Jakhau, which was established to raise mangrove and seaweed species adapted to local tidal conditions, with active participation from local coastal communities and the Border Security Force. Speaking to reporters today, Mr. Yadav highlighted key initiatives to preserve coastal biodiversity in Gujarat and protect endangered wildlife. The festival of Ganesh Chaturthi has been celebrated today across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi have extended their greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. The 10-day Ganesh Utsav began across Maharashtra, including Mumbai today. We have more from a Mumbai correspondent.
7: Ganesh Chaturthi celebrations began with great enthusiasm across Maharashtra, with devotees welcoming Lord Ganesha amid prayer, aarti, devotional songs and chants of Ganpati Bappa Moriya. In Mumbai, large crowds gathered for darshan of prominent idols including Lal Baksa Raja, Ganesh Galli, Teju Kaya and GSB. Special arrangements have been made by the police, railways and BEST to manage crowds and traffic. In Pune, the five prestigious Manase Ganpati and other mandals welcome Bappa amid traditional celebrations. Similar festivities were reported from Sindhudurg, Ratnagiri, Nagpur, Nasik, Latur and other districts with Dhol Tasha, Tutari and Sanai Chaukhade, adding to the festive atmosphere. Across the state, thousands of household and public idols were installed, with the One Village, One Ganpati initiative adopted in several districts. This year, the focus is on traditional celebrations and reducing noise pollution. Health, blood donation, cultural and welfare programs are also being organized alongside the festivities. Madhuri Pange, Akashwani News, Mumbai.
5: The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall of Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi tomorrow. Similar weather conditions also expected to prevail over Kerala, Mahe, Punjab, South Interior Karnataka, Sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal for tomorrow. The Met Department said that thunderstorms and lightning conditions will continue over Andaman and Nicobar Islands, Bihar, Jammu and Kashmir, Ladakh, Jharkhand, Odisha and Rajasthan to the next 2 to 3 days. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi tomorrow. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar hails successful conclusion of BRICS Summit in New Delhi, says India showed strong convening power. Global leaders praised BRICS Summit for strengthening cooperation among developing nations and advancing priorities of Global South. US-based analyst says New Delhi declaration reflects India's ability to build consensus. India approves 18-hour power supply to flooded Nepal till December end amid hydropower crisis. Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir expresses concern over prolonged protests and unrest in the region. Ganesh Chaturthi has been celebrated across country with grandeur, devotion and festive gaiety. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And that is all in the news at 9. Good night.
8: நேரம் 9:15.
9: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
10: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் குறித்தும் அதற்கான சட்டங்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். திடக்கழிவு மேலாண்மை சட்டங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு சார்.
11: மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த சட்டங்கள் வந்து யாரெல்லாம் உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கு சார்? ஏன்னா முன்பே நீங்க குறிப்பிட்டீங்க, குப்பையை போடுறவங்க தான் அதை வந்து நீக்கிறதுக்கும் அதை வந்து அழிக்கிறதுக்கும் பொறுப்பாளிகளா இருக்கணும் அப்படின்னு. யாரெல்லாம் உள்ளடக்கி இருக்கு?
12: எல்லா தரப்பினரும். லார்ஜ் ஆபீசஸ் நடத்துறாங்க, இல்ல மால்ஸ் நடத்துறாங்க, திரையரங்குகள் நடத்துறாங்க, இல்ல இந்த மாதிரியான உற்பத்தி மையங்கள் நடத்துறாங்க, அது தொழிலகங்களா இருக்கட்டும், சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆனால் அங்க கண்டிப்பாக ஒரு வேஸ்ட் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேஸ்ட்டுக்கு பொறுப்பு அவங்க தான். ஸோ எல்லா விதமான நிறுவனங்களும் அமைப்புகளும் அலுவலகங்களும் ஃபேக்ட்ரிஸும் எல்லா விதமான ஆலைகளும் இதுக்கு கீழே வந்துடும். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும், நாங்கள் இந்த சட்டத்தை, இது ஒரு பொறுப்பை உணர்த்துதல். இதை பொறுப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து வெறும் வளர்ச்சியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, உற்பத்தியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, லாபத்தை மட்டுமே பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து அப்படி இருந்துடக்கூடாது. கூடவே இந்த காஸ்ட்டையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பணியாளர்களுடைய ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய பொறுப்போ, அதே மாதிரி கழிவும் உங்களுக்கான பொறுப்பு. அப்போது என்னாகும், இது வந்து நிறைய கம்பெனிஸால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. என்னென்னா, அது வந்து நம்ம வெளியே போட்டோம்னா அது லோக்கல் பாடிஸ் எடுத்துன்னு போயிடுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க, அப்படி கிடையாது. அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு பகுதி தான். அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் தேவை, அவங்களுக்கு செலவாகுது, அவங்களுக்கு மனித வளம் தேவையா இருக்கு, இதெல்லாம் தேவைப்படும் போது நீங்களே அதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்களே அதை உற்பத்தி செய்யாமல் தடுத்து விட்டீர்கள் என்றால், அல்லது நீங்களே உற்பத்தி செய்யும் போதே அதை குறைத்து விட்டீர்கள் என்றால், இந்த மாதிரி விதவிதமான வழிமுறைகளில் நீங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா பாடிஸ்க்குமே இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்க திடக்கழிவை உருவாக்கும் பொழுதே இதை வந்து எப்படி வந்து நிர்வகிக்க வேண்டும் என்பதை அந்த நிறுவனத்தினுடைய அல்லது அந்த அமைப்பினுடைய அந்த கட்டடத்தினுடைய ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பிரச்சனை. இப்போ இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் வீடுகள் கட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் மழைநீர் வடிகால் சேமிப்பு நீங்கள் உருவாக்கியே தீரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்துச்சு. அப்போ என்னாகும், இப்போ அது இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் மழைநீரை நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்டடத்தினுடைய ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு நீங்கள் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னாவே இதில் என்ன விதமான கழிவுகள் உற்பத்தி ஆகும் தெரியும். அப்போ அந்த உற்பத்தி ஆகக்கூடியது எப்படி நீங்கள் அதை வந்து ட்ரீட் பண்ண போகிறீங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி, அதுக்கு குறிப்பிட்ட பணியாளர்களை நியமித்து, அது என்ன வரைமுறையோடு செய்யப்பட வேண்டுமோ, அது அதுக்குன்னு சில என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட் ஹசார்ட்ஸ்லாம் ஏற்படாமல் நீங்கள் வந்து அதை எப்படி கையாளணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து கையாண்டு அதை ஒழுங்குபடுத்தி, இப்போ இது வந்து ஒரு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அந்த கட்டடம் அந்த எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீங்கள் உள்ளடக்கித்தான் உங்கள் திட்டத்தையே உருவாக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த பொறுப்புணர்வை அந்த அமைப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அப்போ அது இயல்பாகவே என்னாருது, யாரெல்லாம் இதில் வந்து சம்மந்தப்படுறாங்களோ, எந்தெந்த நிறுவனங்கள் அமைப்புகள் இல்லை கட்டடங்கள் சம்மந்தப்படுகின்றனவோ அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளிகள்.
11: நிச்சயமா சார், நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொறுப்பு இருக்கு திடக்கழிவு மேலாண்மையில அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ தரம் பிரிச்சு குப்பைகளை கொடுக்கணும் அப்படின்றது நமக்கான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு வரையறை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை செய்யறது இல்லை, ஆனா குப்பையை சேகரிக்கிறவங்க வந்து இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. குப்பைகளை சேகரிக்கங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தில் அதற்கான வகை செய்யப்பட்டுள்ளது.
12: ஆமாங்க, இப்போ நீங்கள் இந்த சட்டம் சொல்கிறதே என்னென்னா இந்த நாலு விதமான கழிவுகளை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் முதல் ஆரம்ப புள்ளியே அதுதான். ஏன்னா நீங்கள் கழிவு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலையே நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே கிடையாது. அப்போது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட் வேஸ்ட்டு ட்ரை வேஸ்ட்டுன்னு பிரிக்கிறோம். இப்போ இவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சானிட்டரி வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, ப்ளஸ் அதே மாதிரி ஸ்பெஷல் வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லோ வேறு எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான வேஸ்ட்டை நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா முதல் பெரிய தொந்தரவு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் குறைஞ்சிரும். இந்த பணியாளர்கள் சிரமப்படக்கூடியதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வேஸ்ட்டை தரம் பிரிக்காமல் வரும்போது தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் இதுவும் அல்லது பாட்டிலும் இதுவும் ஒன்றா சேர்ந்து வரும்போது அவங்க உண்மையிலேயே சிரமப்படுவாங்க. அண்ட் அது நடுவில் நீங்கள் அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போது முதல் விஷயத்தில் நாம் வந்து தடுத்துட்டோம்னாவே, அதாவது செக்ரிகேஷனையே நாம் வந்து ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே பெருமளவான பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ அந்த செக்ரிகேட் ஆன பிற்பாடு அந்த செக்ரிகேட் ஆன பொருட்களை தான் நீங்கள் வந்து அதற்கான உரிய வகையில் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ என்னாகும், பணியாளர்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு முதல் நிலை பாதிப்புலேருந்தே நம்ம வந்து அவங்கள தடுக்கிறோம். அப்போ அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி கழிவுகளை பிரிக்கிறதுங்கிறது முதல் பெரிய விஷயம். அதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது, கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. ரெண்டாவது, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன விதமான ஒரு சட்ட பாதுகாப்பையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அமைப்புக்குமே அது சொல்லுது. அப்போ அது என்ன சொல்லுது, நீங்கள் லோக்கல் பாடிஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், லோக்கல் பாடிஸ் தான் வந்து இதில் இது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், அதுக்கு ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணணும், அந்த அமைப்பை வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணணும், செக் பண்ணிவிட்டு அவங்க இப்போ செய்கிறாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். இப்போ என்ன இதில் வந்து ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சி இது சரியாக செய்யலை நீங்கள் அப்படின்னா ஃபைன் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா இன்னொரு பக்கம் அவங்க தான் வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இந்த ஒரு தடக்கழுவை கையாளக்கூடியவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மீறக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பும் வந்து இந்த இடத்துல தான் வருது. அப்போ இயல்பாகவே இந்த பணியாளர்களுடைய நலனை நாம் வந்து அவர்களையும் மனிதராக மதித்து அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல்நல சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு உள்ளார்ந்த வழிமுறையை வந்து இந்த சட்டம் கொண்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன்.
11: நிச்சயமா சார், அதாவது அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணியாளர்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படின்றத உணர்ந்த அரசு வந்து அவர்களுடைய நலனை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டத்தில் வழிவகை செஞ்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ள முடியுது. முன்பே நீங்க வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார், மருத்துவ கழிவுகள் வந்து ஒரு சவாலா தான் இருக்கு, சரியா அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மருத்துவ கழிவுகள் மாதிரியே இன்னொன்று இந்த மின்னணு சாதனங்களுடைய கழிவு பொருட்களும் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமா சிறப்பாக அகற்றப்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
12: இந்த இவேஸ்ட் வந்து இன்னைக்கு ஏராளமாக உருவாகுது, ஏராளமான கணினியோ அல்லது வந்து மின்னணு சாதனங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பயனற்று தூக்கி வீசப்படுகின்றன. அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கும் வந்து என்னென்னா அதை லேண்ட்ஃபீல்ஸில் தான் போடுறாங்க. ஆக்சுவலாக அப்போ என்னென்னா இன்றைக்கி அந்த மாதிரியான வழிமுறை பண்ணக்கூடாது. இந்த சட்டம் வந்து அதை தான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துது. அதுக்குள்ளே எதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக உங்களால் திருப்பி மீட்டெடுக்க முடியுமோ, பயன்படுத்துகிற மாதிரி அதில் வந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கணும். மிச்சத்தை தான் நீங்கள் வந்து அழிக்கிறதுக்கு கொண்டு போகணும். அழிக்கிறதுக்கு கொண்டு போகும்போதும் அதற்கு உரிய வழிமுறை இருக்கிறது. இவேஸ்ட்டை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் தரம் பிரித்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த இடத்துல அந்த வழிமுறை வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன. அதுக்கு ஒரு கிளியரான மேண்டேட் இருக்குது, வழிமுறை

0: கட்டுரைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் மருத்துவ கழிவு, மருத்துவ கழிவுகள் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல். நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நாங்க நம்முடைய அண்ட மாநிலங்கள் வந்து நம்ம மாநிலத்தில் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாகலாம் நம்ம வந்து பேப்பர்ல படிச்சிருக்கோம். அப்போ அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம், ஏன்னா அதுக்கான உரிய வழிமுறை ஒண்ணு இருக்கு. அந்த வழிமுறையை பின்பற்றாம தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் கொட்டிடுறது. சில நாடுகள் இதெல்லாம் அந்த தப்பை செய்து கொண்டிருப்பதாக நம்ம படிக்கிறோம். என்னன்னா கடல்ல கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு போய் கடல்ல கொட்டுவதுன்றது இன்னொரு பெரிய பாதிப்பை நம்ம கண்ணெதிரில் நம்ம உருவாக்குறோம். அதுவும் ரசாயன பொருட்கள், நீங்க வந்து மருத்துவ கழிவுகள் என்பது ஏராளமான மருந்துகள் ரசாயனங்கள் உள்ள ஒரு விஷயம். அதை நீங்க வந்து லேண்ட்ல கொட்டினாலும் பிரச்சனை, அதை வந்து நீங்க கடல்ல கொட்டினாலும் பிரச்சனை. அப்போ என்னன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது அவங்களுக்கே நல்லா தெரியும். அந்தந்த துறை சார்ந்த என்ன விதமான மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை முழுசாக அகற்றணும், என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணணும்லாம் தெரியும். இந்த சட்டம் என்ன பண்ணதுன்னா அதை அவர்கள் செய்கிறார்களா, செய்யவில்லை என்றால் என்ன, செய்தால் எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறை, அது செய்யாக போகும்போது என்ன பாதிப்பு, அதுக்கான உரிய நஷ்டஈடையோ இல்லை அபராதத்தையோ எப்படி நீங்க அவர்கள் செய்ய வேண்டும். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு முதல்ல பொறுப்பை கொடுக்குது, செய்யணுன்ற ஒரு தேவையை கொடுக்குது, செய்யாம போனால் என்ன நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்திப்பீர்கள் என்பதையும் அது சொல்கிறது. அதைத்தான் இதுல மிக முக்கியமானது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த இரண்டு கழிவுகளும் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டிருக்குது. அந்த ஆபத்துகளை ஒழுங்காக நாம நிர்வகிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், அரசு வந்து சட்டங்கள் போட முடியும், சட்டங்களை செயல்படுத்த முடியும், ஆனா அதுல வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுமக்கள் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்களுடைய கடமை என்ன சார், இதுல அவங்களுடைய பங்களிப்பு என்ன சார்?
0: நாம தாங்க கம்பெனியை நடத்துகிறோம், நாம தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறோம், நாம தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம், நாம தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளாகவும் போகிறோம், நாம தான் வந்து டாக்டராகவும் இருக்கோம், நாம தான் வந்து பேஷண்ட்டாகவும் இருக்கோம், நாம தான் ஃபேக்ட்ரிஸில் வேலையும் செய்கிறோம், ஃபேக்ட்ரிஸுக்கு வருமானத்தையும் ஏற்படுத்தி தரோம். அதாவது நாம் இந்த இடத்துல நான் சொல்கிறது மனிதர்கள், நம்ம சுற்றி தான் இது எல்லாமே இயங்குகிறது, நமக்காகத்தான் இந்த அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன, இதனால நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவை எல்லாம் பங்களிப்பு செய்கின்றன. இதுவரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக புரியுது, ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் நமக்கு வருமானம் வருகிறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த வேலை செய்வதன் மூலமாக நாம் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது இன்னொரு பக்கம் நோய்க்கும் இன்னொரு பெரிய பாதிப்புக்கும் ஒரு காரணமாகி விடக்கூடாது. நமக்கு அது மேபி உடனடியாக நோயினுடைய ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் வேற யாருக்கும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திடக்கழிவை சரியாக நிர்வகிக்காமல் போனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது வேற ஏதோ ஒரு குடும்பத்தை தானே போய் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது பொதுமக்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இப்போ நான் இதை ஒன்றை பயன்படுத்துகிறேன், நான் ஒரு செல்போனை பயன்படுத்துறேன், இப்போ இந்த செல்போனை பயனற்று போய்விட்டது, இதை நான் என்ன செய்யணும், எப்படி பாதுகாப்பாக தூக்கி போடணும். இப்போ நீங்கள் அதில் இருக்க டேட்டாவை ரிகவர் பண்ணுறதுக்கும் அதை வந்து தகவல்களை வந்து வேற இன்னொரு ஃபோனுக்கு மாற்றுவதற்கும் நம்ம காட்டக்கூடிய கவனத்தை அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு காட்டுறதே கிடையாது. அப்போ மிக சின்ன சின்ன விஷயங்கள், வாங்கக்கூடிய மடிக்கணினி ஆகட்டும், இல்லை வந்து செல்போன் ஆகட்டும், அல்லது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளாகட்டும், அல்லது வேற ஏதோ ஒரு கழிவுகளாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம கண் எதிரில் நாம தான் குப்பை போடுறோம். அப்போ நாம போடும்போது எப்படி குப்பை போடணும், அதுக்கு என்ன இடம் இருக்கு, அதுக்கான வழிமுறை இருக்கா இல்லையா, இது சரியா, இது சரியா தான் இந்த நிறுவனம் அதை ஃபாலோ பண்ணுதா இல்லையானா நம்ம அதை வந்து நிறுவனத்தை நாம தான் கேள்வி கேட்டு, அப்போ இதுக்கான தனி ஒரு டப் வைப்பா, இதுக்கான தனியான ஒரு வழிமுறை வைப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. அப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க இருக்க இருக்கத்தான் இது படிப்படியாக இந்த சிக்கல்கள் முழுசாக தீரும் என்று நான் கருதுறேன்.
1: நிச்சயமா சார், இந்த சட்டங்களை வந்து பொதுமக்கள் நிச்சயமா புரிஞ்சுக்கணும், அதன்படி செயல்படவும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அடிப்படையே இந்த சட்டங்கள் தான் மேடம். என்னன்னா நாம வந்து காலந்தோறும் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறோம். அப்போ வளரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய புதிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த சட்டமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டத்தினுடைய ஒரு புதிய மேம்பட்ட வடிவத்தை தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வரோம். அப்படின் போது என்ன காரணம், நகரமயமாக்கல் அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் நடக்க நடக்க நாம ஒரு புதுசான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அப்போ சுற்றுச்சூழல்ல புதுசியான நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம சந்திக்கிறோம். முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு பஸ்ஸோ இல்ல வந்து அன்னைக்கு இருந்த மாதிரியான வாகனங்களோ அதுக்கான புகையோ இல்ல அதுக்கான ஒரு தொழிற்சாலை புகையோ தொழிற்சாலை கழிவுகளோ எல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு புதுசான கழிவுகள் புதுசான ஒரு பாதிப்புகள் இன்னைக்கு ஏற்பட்டு வருது. அப்போ நாம கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளுடைய சட்டங்களை இன்னும் வலிமைப்படுத்துகிறோம். அப்போ இயல்பாகவே புதிய கழிவு முறைகளை வந்து நம்ம கொண்டு வரோம். தொழில்நுட்ப ரீதியாகவுமே நேராளமான புதிய மாற்று வழிமுறைகள் வந்திருக்கின்றன. அப்போ அந்த மாற்று வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் புதுசான சேலஞ்சஸ், இன்னொரு பக்கம் அதுக்கான புதுசான வழிமுறைகள். அப்போ சட்டம் வந்து இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதை பின்பற்றுங்கள், இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. அதே சமயத்தில் நம்ம வந்து அதை பின்பற்றுகிறோமா என்பதையும் கவனிப்பதற்கு தான் இந்த புதிய சட்டங்கள் வந்து உபயோகமாக இருக்க போகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழலை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது காலங்கள் வந்து மாறும்போது நாம வந்து முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அடைஞ்சிட்டே வரும். அதே சமயம் சவால்களும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சவால்களை வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டு நம்ம வந்து முன்னேற்றம் அடைவதற்கு வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் நமக்கு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து நீங்க வச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு இந்த சட்டங்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்தவும் வந்து உதவிகரமா இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

0: ஏ சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. இசை பேருரை சங்கடஹர சதுர்த்தி மகிமை நிகழ்த்தியுள்ளவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள், டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

விக்ன நாயகனாக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வரன், விக்னகர்த்தா, விக்னஹர்த்தா. அவனே தடைகளையும் நமக்கு உண்டாக்கி அந்த தடைகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதலாகவும் இருந்து அவனை நினைத்தால் தடைகளை நீக்கி இடையூறுகளை போக்கி விக்னேஸ்வரன், விக்னகர்த்தா, விக்னஹர்த்தா என்பதையெல்லாம் நிலைநாட்டி காட்டக்கூடிய பரம்பொருள். அந்த மகா கணபதிக்கு உரியதாகிற பெயர்கள் 32 பெயர்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்றன. மிகச் சிறப்பாக பாலகணபதி, பக்த கணபதி, சக்தி கணபதி, பிங்கல கணபதி, அவரையே சித்தி கணபதி என்றும் சொல்லுகிற பழக்கம். உச்சிஷ்ட கணபதி, க்ஷிப்ர கணபதி, விக்னராஜ கணபதி, சிருஷ்டி கணபதி, ருணமோச்சன கணபதி, டுண்டி விநாயகர், விமுக கணபதி, யோக கணபதி, ஏகதந்த கணபதி, ஹேரம்ப கணபதி, நிருத்ய கணபதி, ஹரித்ரா கணபதி, தருண விநாயகர், வீர விநாயகர், துவஜ விநாயகர், விக்னேஸ்வர, விக்ன விநாயகர், புவனேஸ்வர விநாயகர் என்றும் அவருக்கு அந்த நாமம் உண்டு. ஊர்த்வ கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, ஏகாட்சர கணபதி, அதாவது கம் கணபதி, ஏகாட்சர கணபதி, வர கணபதி, திரையாட்சர கணபதி, க்ஷிப்ர பிரசாத கணபதி, உத்தண்ட கணபதி, திரிமுக கணபதி, சிம்ஹ கணபதி, துர்கா கணபதி. 32வது திருநாமமாக சங்கடஹர கணபதி என்று அவருக்கு ஒரு திருநாமம் வைத்திருக்கிறார்கள் புராணங்களிலே. அந்த சங்கடஹர கணபதியை குறித்து செய்கின்றதாக விரதத்துக்கு தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று பேர். இன்றைய பொன்னாள், நன்னாள், சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைவதனாலே விக்னேஸ்வரரை குறித்து, அதுவும் சங்கடஹர கணபதியை குறித்து நாம் செய்கின்ற விசேஷமான சங்கடஹர சதுர்த்தி விநாயக விரதம் இருக்கிறதே, அந்த விரதத்தினுடைய மகிமைகள் எல்லாம் சிந்தித்துக் கொள்ளப் போகிறோம். அந்த மகா கணபதிக்கே தியான ஸ்லோகங்கள் எல்லாமும் தனியாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன.

என்று சமஸ்கிருத ஸ்லோகங்களாலே சங்கடகர கணபதியை தியான ஸ்லோகத்தினாலே உபாசிக்கிறோம். 32வது எண்ணிக்கையிலே அமைந்து இப்படி ஒரு மகா கணபதி விநாயகர் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமானை பற்றி புராணங்கள் எல்லாம் சிறப்பாக சொல்கின்றன. சங்கடகர சதுர்த்தி விரத மகிமையை எங்கே பார்க்கலாம் சொன்னால் பார்கவ புராணத்தில் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கக்கூடிய கவிராட்சச கச்சீப்ப முனிவருடைய விநாயக புராணத்தில் உபாசனா காண்டத்தில் 46, 47, 48, 49, 50 ஆகிய 5 அத்தியாயங்களிலே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய மகிமையெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். பாடல்களாகவும் வசனமாகவும் மகான்கள் எல்லாம் இப்படி முத்கல முனிவர், காஷ்யப முனிவர் இப்படி பெரியோர்கள் எல்லாம் விநாயக புராணத்தை பாடியிருக்கிறார்கள், நமக்கு சிறப்பாக தந்திருக்கிறார்கள். கவிராட்சத கச்சீப்ப முனிவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் நமக்கு கிடைக்கின்றன. அப்படிப்பட்டதாக அந்த விநாயக புராணத்திலே பல செய்திகள் மகாகணபதியை பற்றி சொல்கிறோம் சொன்னால், விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி என்று சொல்லக்கூடியது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தி. அந்த சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அவருடைய ஜென்மதினமாக கொண்டாடி பிள்ளையார் சதுர்த்தி என்று, விநாயக சதுர்த்தி என்று பிள்ளையாருடைய பிறந்த தினமாக கொண்டாடுவது நம்ம நாட்டிலே வழக்கம். உலகம் பூராவுமே இந்த விநாயக பெருமானுக்கு இந்த வழிபாடு, பாரத பூமியிலே மிக சிறப்பாக இந்த வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வருவது கண்கூடு. அந்த மகாகணபதி சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடியதாக விசேஷ தினத்திலே உபாசிக்க பெற்று அந்த விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சர்வக்ஷேமங்களையும் தருகிறார். சங்கடகர சதுர்த்தி என்று சொன்னாலே சங்கட்டங்கள், நம்முடைய துக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவற்றை எல்லாம் ஹரணம் செய்து போக்கி அடித்து இன்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த விரதம். சங்கடஹரணா வெங்கடரமணா என்று வெங்கடேச பெருமாளையும் உபாசிக்கிற வழக்கம் உண்டு. வெங்கடரமண சுவாமி எப்படி சங்கடஹரணராக விளங்குகின்றாரோ அவராலேயே உபாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரத்திலே, ராமாவதாரத்திலே, இன்னும் இதர அவதாரங்களிலெல்லாம் மகாகணபதியே மகாவிஷ்ணுவே உபாசித்திருக்கிறார்னு சரித்திரங்கள், அவர்களெல்லாம் அனுஷ்டித்த விரதங்கள் இதையெல்லாம் படிக்கிற பொழுது சங்கடகர கணபதி என்று சொன்னால் அந்த விநாயக பெருமான் நமக்கு தானாக ஏற்படுகிறது ஆதி பௌதிக்கும் ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகம்னு பல வகையாக துன்பங்கள், அந்த துக்கங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணி சகல சுகங்களையும் தருவார். அதனால சங்கடங்களையெல்லாம் ஹரணம் பண்ணக்கூடிய கணபதிக்கு சங்கடகர கணபதி என்று திருநாமம். திரேதாயுகத்திலே ராமபிரான் சென்ற பொழுது யாத்திரையா வந்த காலங்களிலே தண்டகாரண்யத்துக்கெல்லாம் வந்தார் என்றெல்லாம் சரித்திரம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தண்டகாரண்யம், தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடியதாக ஆரண்ய பகுதியிலே அந்த காலத்திலே தந்துர நகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அங்கே ஒரு வேடச்சேரி இருந்தது. அந்த வேடச்சேரியிலே வேடன் விப்ரதன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் இருந்தான். அந்த விப்ரதனாகிற வேடனுக்கு என்னடா வேலைன்னு சொன்னா வழிப்பறி செய்வதே வேலை. ஆரளைத்து கல்வனாக வழிப்பறி செய்வது, கொலைபாதகனாக இருப்பது, வழிப்பறி செய்து அவர்களுடைய நகைகளை எல்லாம், ஆடை ஆபரணங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவர்களை கொலை செய்து மகாபாதகத்தை செய்யக்கூடிய மகா பாபி அவன். அந்த கொலைபாதகனாக இருக்கக்கூடிய விப்ரதன் அந்த வேடச்சேரியில் வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது அங்கே ஒரு பிராமணர் அந்தனோத்தமர் சென்றார். அப்படி ஒரு அந்தனரானவர் பயந்து நயந்து வியந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த அந்தனரையும் சென்று துரத்தி கொண்டு அவரிடத்திலே வழிப்பறி கொள்ளை செய்ய முயற்சித்தான் இந்த விப்ரதனாகிற வேடன். அப்பொழுது அந்தனோத்தமர் மெல்ல ஜாக்கிரதையாக ஓடி மறைந்து விடுகிறார். அந்த வனத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து அந்த அந்தனரை தேடிக்கொண்டு சென்றான் அந்த விப்ரதனாகிற வேடன். அங்கே ஒரு விநாயகர் கோயிலை கண்டான். அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய தீர்த்தம், அதுக்கு விநாயக தீர்த்தம்னே பேர். அந்த விநாயக தீர்த்தத்தில் இதனுடைய உடம்பு களைப்பெல்லாம் ஆற, இளைப்பாறி களைப்பாறுவதற்காக உடம்பில் ஏற்பட்ட வேர்வையெல்லாம் அழிய, வேட்கை வேகம் இவற்றையெல்லாம் தணிக்க நன்றாக நீராடினான். இளைப்பாறி களைப்பாறுவதற்காக அந்த விநாயகருடைய கோயிலுக்கு சென்றான். அந்த விநாயக தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தையே சாப்பிட்டான். இளைப்பாறி களைப்பாறு இந்த விநாயக பெருமானையும் கண்டதிலே அவருக்கு வழிபடணும்னு கூட அந்த நேரத்தில் தோன்றவில்லை. தன்னை அறியாமல் சோர்ந்து விழுந்தான். அப்படி பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணுவது போன்ற பாவனையில் அப்படி உண்டு இளைப்பாறி களைப்பாறி அந்த விநாயகர் கோயில் வாயிலே அவன் நின்று கொண்டு, இன்னும் யாராவது வழிப்பறிக்க நமக்கு கிடைப்பார்களா, யாரையாவது வழிப்பறி செய்து அவர்கள் இடத்துல கொள்ளையடிக்கலாமா, அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவர்களை கொலை செய்து கொலைத்தொழில் கூட செய்து நாம் பணம் சம்பாதிக்கலாமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே முத்கல முனிவர், முத்கல முனிவர்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் அவர் அங்கே வருகிறார். அவன் என்ன பண்ணினா அந்த முனிவர் என்று கூட பார்க்காமல் ஒரு கையில் வாழை எடுத்துக்கொண்டு அவரையும் வெட்டி தள்ளி விட்டு அவரிடத்தில் இருக்கிற பொருளை பறிக்கலாமல் அந்த முனிவரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். யாரோ பெண்ணே தொடர்ந்து வருவது போல இருக்கிறதேன்னு நினைச்ச முனிவர், முத்கல முனிவர் விப்ரதனை திரும்பி கண்களால் பார்க்கிறார்.
மகான்களுடைய கட்டாட்ச வைஷண்யம் பட்டுவிடுமானால் வினைகள் எல்லாம் தீரும் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, பாபங்கள் எல்லாம் போகும் என்று சொல்லுகின்றன.

ஞானம் பரிபூர்ணமாக உணர்ந்த மகான்களுடைய கட்டாட்ச வீட்சண்யம் கருணை கடைக்கன் பார்வைப்பட்டால் அழிந்து ஒழிந்து ஓடிவிடும் என்று நமக்கு கைவல்ய நவநீதம் போன்ற உயர்ந்த மகாமந்திர நூல்களெல்லாம், சிறந்த வேதாந்த நூல்களெல்லாம் சொல்லுகின்றன. அப்படி முத்கல முனிவருடைய கட்டாட்ச வீட்சண்யம் பட்டவுடனே அவருடைய பார்வையினுடைய சக்தியினாலேயே அந்த வேடனுடைய பாபங்கள் எல்லாம் கழிய ஆரம்பித்தன. அந்த வேடன் முனிவரை வணங்கி நமக்கு ஏதோ வழிகாட்ட வந்தவர் போல இருக்கிறார், இவரிடத்திலே வழிப்பறி கொள்ளையெல்லாம் செய்யக்கூடாது, நாம் அவரிடத்திலே நல்ல விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமஸ்கரித்து தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான். முத்கல முனிவரும், அப்பா இதுகாரம் நீ செய்த பாபங்கள் தீவினைகள் முந்தை வினைகள் வந்த வினை வரன் என்ற வல்வினை வந்து கொண்டே இருக்கிற இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற வினை இத்தனை தீவினைகளை எல்லாமும் போக்கிவிடும் உயர்ந்த மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை நீ இந்த க்ஷணம் முதற்கொண்டு தியானம் பண்ணி கொண்டு வா என்று தீர்த்தத்தில் நீராடி வர சொல்லி அவனை சுத்தமாக்கி உடல் சுத்தம் புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். உடம்பை சுத்தம் பண்ணி கொள்ளணுமானா தீர்த்தாடனம் மூர்த்தி தரிசனம் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி வாய்மையாலே சத்தியத்தினாலே நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று வள்ளுவ பெருமானுடைய வாக்கு. அவன் அதுவரைக்கும் சொல்லி இருக்கிறதாக பொய்களோ அளவற்றவை. அத்தனை பொய் சொன்ன பாபம் களவு கொலை காமம் மாம்சாதிகளை உண்டது மது அறிந்தினது இப்படிப்பட்ட பஞ்சமா பாதகங்களையும் இவருடைய கண்பார்வையானது தீர்த்து விட்ட காரணத்தினாலே இவன் பரிசுத்தனானான், உபாசனைக்கும் உபதேசத்துக்கும் உரியவனானான். ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ என்று அழகான இந்த உயர்ந்த மந்திரத்தை முத்கல மகா முனிவராயிருக்கக்கூடியவர் விப்ரதனாயிருக்கக்கூடிய அந்த வேடனுக்கு வலது காதிலே ஓதி இதை ஜபித்து கொண்டே வா, அதற்கு மேலே ஷடாட்சரி ஏகாட்சரி இப்படிப்பட்ட மகாமந்திரங்களும் உனக்கு உபதேசங்களாக கிடைத்து நீ பரம க்ஷேமத்தை அடைவாய் சௌக்கியமாயிருப்பாய் என்று ஆசீர்வதித்தார் கணேஷா.

கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக என்று ஒரு க்ஷணம் கூட நேரம் வீணாக்காமல் அப்படியே ஜபிக்க தொடங்கினான். மெய்மறந்தான், அதிலேயே ஈடுபட்டான், பாடுபட்டான், மனசை செலுத்தினான். அந்த ஜபத்தினாலே தபம் பலிக்க தொடங்கிட்டு அவன் பக்கத்திலேயே இந்த மகர்ஷி என்ன செய்தார், இன்னொரு செடி கொம்பை கொடி கொம்பை கொண்டு வந்து நட்டு அதனுடைய பக்கத்தில் இருந்து கொண்டு நாளும் நேரமும் தவறாமல் மந்திரம் ஜபித்து கொண்டே தண்ணீர் ஊற்ற சொன்னார். இந்த கொம்புக்கு நீ ஜலம் வார்த்து கொண்டு வந்தையானால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீ செய்கின்றதாக தபத்தாலும் ஜபத்தாலும் உன்னுடைய புண்ணியமான கர்மாவினாலும் கர்மபக்தி யோக ஞானத்தினாலே இந்த கொம்பானது நன்றாக வளர்ந்து அதுவே பிறகு கல்பக விருட்சமாக மாறும். அப்பா, அந்த கல்பக விருட்சம் வேண்டியதையெல்லாம் கொடுக்கும். நீ உத்தரையும் வழிப்பறி கொள்ள செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. திருடு போய் எதுவுமே இல்லாமல் இந்த கல்பக விருட்சமாக மாறக்கூடிய இந்த பூங்கொம்பு உன் கை வளர்ச்சியினாலே நீ நீர் ஊற்றுவதனாலே நீ சொல்லுகின்ற மந்திர ஜபத்தினாலே பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த கல்பக விருட்சத்தினுடைய அனுகிரகத்தை பெற்று பரம சௌக்கியங்களை அடைவாய், பல க்ஷேமங்களை அடைவாய், இகப்பர சௌபாகியங்களை எல்லாம் அடைவாய் என்று சொல்லி அந்த மகர்ஷியானவர் நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வருகிறேன்னு சொல்லி விடைபெற்று சென்று விட்டார். ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, ஆயிரம் வருஷ காலம் ஜபிக்கிறான் அந்த விப்ரதன் என்று சொல்லக்கூடிய வேடன் கொம்பு. இவன் வார்க்கின்ற தண்ணீரினாலையும் மந்திர ஜபத் பலத்தினாலையும் தளிர் விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது, புஷ்பிக்கக்கூடியதாக நிலைமைக்கு ஆகிறது. முத்கல முனிவர் வந்து திரும்பி பார்க்கிறார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு பெரிய தபஸ்வி, ஞானி, யோகி, பக்தன் கூட இப்படி ஒரு விடாப்பிடியாக வைராக்கியத்தோடு சொன்னதை குருவாக்கியமாக ஏற்று அந்த குருவார்த்தையை மீறாமல் நடக்க மாட்டான். இவன் சாதாரண கேவலம் வேடன், பச்சமா பாதகன், கொலைத்தொழில் புலைத்தொழில் பண்ணக்கூடியவன். நம்முடைய வார்த்தையில இவ்வளவு மதிப்பு வைத்து குருபக்தியினோடு இந்த காரியத்தை சொன்ன பிரகாரம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா பண்ணி வந்திருக்கிறானே என்று சொல்லி மகிழ்ந்து அந்த முனிவர் தன்னுடைய கமண்டல நீரை எடுத்து அவன் மேலேயும் தெளித்தார். அவனுடைய பல பிறவி பாவங்களெல்லாம் பறந்து ஓடின. அந்த விப்ரதனுடைய பக்கத்தில் இருந்ததாக அந்த கொம்பின் மேலேயும் ஜலம் தெளித்தார். அந்த பூங்கொம்பானது நன்றாக வளர்ந்து அது ஒரு கல்பக விருட்சமாக மாறிற்று. கல்பகம், ஹரிச்சந்தனம், சந்தானம், மந்தாரம், பாரிஜாதவனும் பஞ்ச விருட்சங்கள், அந்த ஐந்து தருக்களும் தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் இருக்கிறதாக சாஸ்திரங்கள். அப்படிப்பட்டதிலே ஒன்றாகிற நந்தனமாகிற கற்பக விருட்சமாக மாறிற்று. இப்படி விப்ரதனுக்கு முத்கல முனிவருடைய ஆசியினாலே அனுகிரகத்தினாலே கிடைத்த ஒரு பரம பாக்யம். அவன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மந்திரஜபம் பண்ணினதனுடைய பெருமை சொன்ன வார்த்தை பிரகாரம் அந்த கொம்புக்கும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இது என்ன ஒரு சாதாரண காரியம் தானே என்று அலட்சியப்படுத்தாமல் அதனையும் லட்சியமாக செய்து கொண்டு வந்ததினால அவனிடத்தில் குருவுக்கு பரம கருணை ஏற்பட்டது. அந்த குரு கருணையினாலே, தெய்வ உபாசனையினாலே, ஓம் கணேசாய நமஹ என்ற மந்திர ஜபத்தினுடைய பலனாலே அந்த விப்ரதனுடைய புரு மத்தியிலே, அதாவது ரெண்டு புருவங்கள் ஐப்ரோஸ், அது ரெண்டுக்கும் மத்தியிலே ஒரு தும்பிக்கையானது தோன்ற ஆரம்பித்தது. அதாவது விநாயக பெருமானை உபாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு சாலோக்கியம் கிடைக்கும், சாமீபியம் கிடைக்கும், சாரூபியம் கிடைக்கும், கடைசியில் சாயுஜ்யமும் கிடைக்கும். சாலோகம் என்று சொன்னால் அந்த விநாயகருடைய லோகத்திலேயே சென்று அவரை அடிக்கடி தரிசனம் பண்ணி கொண்டு வாழ்வது. சாமீபியம் என்று சொன்னால் அந்த விநாயகருடைய லோகத்திலேயே அவருடைய சமீபத்திலே எதிரில் நின்று தினந்தோறும் வழிபட்டு கொண்டு காலாகாலத்துக்கு வேளா வேளைக்கு உபாசனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவது. சாரூபியம் என்று சொன்னால் மூன்றாவது முறையான இடமான முக்தி நிலையை சொல்லும். அது அவர்களுக்கு அவரை போலவே உருவமும் தோன்றிவிடும். அப்படி தன்னுடைய ரெண்டு இரு புருவங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறு தும்பிக்கையானது தோன்றி விநாயகரை போலவே வடிவமும் உண்டாச்சு. அதனாலே அவருக்கு சாரூபிய முக்தியும் கிடைத்தது. இனிமேலே சாமீபிய சாலோக்கிய சாரூபியத்தை நான் தாண்டி சாயுஜிய முக்தியை மாத்திரம் அடைய வேண்டிய நிலைமையில இருந்தார் அந்த முனிவர், முத்கல முனிவர். முத்கல முனிவருடைய அருளை பெற்றவராக இருக்கக்கூடிய இந்த வேடனும் கூட இந்த நிலைக்கு ஆளாகி அவரும் முத்கல முனிவருக்கு சமமாக அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு சிறப்பாக விநாயக பெருமானுடைய சாரூபிய முக்தியை கூட அடைகின்ற நிலைமைக்கு வந்து விட்டான்னு சொன்னால், புரு புரு என்று சொன்னால் இரண்டு புருவங்கள், அதில் சுண்டம் என்று சொன்னால் தும்பிக்கை உண்டாகும்படியாக அவர் தான் புருச்சுண்டி புருச்சுண்டி என்ற முனிவராக மாறுகிறார். கலியுகத்திலே, திரேதாயுகத்திலே, துவாபர யுகத்திலே, கிருதயுகத்திலே, இப்படி யுகங்கள் தோறும் வாழக்கூடிய மகர்ஷிகளாக இருக்கக்கூடிய தபஸ்விகளில் ஒருவராக இருந்த புருச்சுண்டி முனிவராக அவர் மாறி பூலோகத்திலே வந்து மேலும் சாயுஜ்ய முக்தியை அடைய வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு வேண்டும். அதற்கு விக்னேஸ்வரர் வந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி கணநாதனையே நினைத்து வேறொன்றையும் சிந்திக்காமல் அவரையே வந்தித்துக் கொண்டு அந்த நெற்றி நடுவிலே தோன்றின தும்பிக்கையோடு முத்கல முனிவர் அந்த வேடனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த வேடனானவன் இப்பொழுது புருச்சுண்டி என்று முனிவராக ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிறான் சொல்லி அந்த நிலைமை பார்த்து அவனுக்கு சாயுஜ்ய மோட்சமும் கிடைக்க வேண்டும் என்ற கருணையினாலே அவன் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து சாஸ்திரங்களிலே, ஆகமங்களிலே, புராணங்களிலே, இதிகாசங்களிலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதாக சங்கடகர சதுர்த்தி விநாயக
சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அனுஷ்டித்து பரம க்ஷேமத்தை அடைந்து அவன் ஜீவன் முக்தனாகவும் ஆகி சாயுஜிய மோட்சத்தையும் அடைய வேண்டும் என்று சொல்லி ஏகாட்சரமாக இருக்கக்கூடிய கம் கணபதியே நமஹ என்பதில் வருகின்ற அந்த கம் என்றதாகிற மந்திரத்தையும் உபதேசம் செய்துவிட்டு, நீ அப்பா இன்னும் ஒரு கல்ப காலம் இந்த பூமியிலே சௌக்கியமாக வாழ்வாய், நீ தளிக்க வைத்ததாகிற கொம்பாகிற அதுவும் கல்பகுருஷமாக மாறி சர்வ க்ஷேமங்களையும் உனக்கும் கொடுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கும் என்று சொன்ன உடனே அந்த வேடனா இருந்தவன் இப்பொழுது புரு சுண்டி, புரு என்றால் இரண்டு புருவங்கள் என்று சொன்னோம், அதனுடைய மத்தியிலே சுண்டி என்று சொன்னால் சுண்டத்தை உடையவன், அதாவது தும்பிக்கையை சிறிய அளவிலே உடையவன், விநாயகருடைய போலவே தோற்றமுடையவனாக நிலைமைக்கு மாறி ஆயிரம் வருஷம் ஜபித்தார் இந்த ஏகாட்சர மந்திரத்தை. அதனுடைய பிற்பாடு கணபதி வான வீதியிலே தோன்றி காட்சியளிக்கிறார், அப்பா என்ன வேணும் உனக்கு, வேண்டும் வரம் கேள் என்று அந்த விபிரதனாய் வேடனாய் இருந்து இப்பொழுது புருஜுண்டியா மாறி இருக்கக்கூடிய அந்த ரிஷியினிடத்தில் கேட்க பகவான்

என்னுடைய பாதக மலமெல்லாம் அழிய பஞ்சமா பாதக மலமழிய பாத கமலம் ஒன்றையே நான் பெற வேண்டும். இனிமேலே நான் உலகத்திலே பெற வேண்டிய பாக்கியம் ஏது பாக்கியம் இருக்கிறது? உம்முடைய திருவடியிலே சேர்ந்து வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதை அடைவதற்கு நீர் உபதேசித்த சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நாலு மார்க்கங்களையும் கடைப்பிடித்து தியானித்து உம்முடைய திருவடியையே நான் அடைய வேண்டும் என்று அவர் விநாயக பெருமானை துதித்து மகிழ்ந்தார். முத்கலரும் அப்படியே இருந்து அனுகிரகம் பெறும்படியா அருள் பண்ணிவிட்டு சென்றார். பிருச்சுண்டி என்று சொல்லக்கூடிய பெயரோடு இந்த நிலையிலே பூலோகத்திலே இவர் வாழ்ந்து வருகிறார். காலத்திலே என்ன நடைபெறுகிறது? நாரத மகரிஷி அங்கே வருகிறார். அந்த நாரத மகரிஷியானவர் அங்கே வந்து பார்க்கிற பொழுது பிருச்சுண்டி மகரிஷி இந்த பூலோகத்திலே இப்படி ஒரு அருந்தவம் இயற்றி கொண்டு பகவானையே அடைய வேண்டும், அதுலேயும் சங்கடகர சதுர்த்தி விரதமெல்லாம் இருந்து அந்த அனுஷ்டான பலனாலே மோட்சத்தையே அடைய வேண்டிய நிலையிலே பகவானுடைய விநாயக லோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பிருச்சுண்டி மகரிஷி இப்படி பூமியில இருக்கிறார். நாம கொஞ்ச நேரம் முன்னாடி எதை எதையோ சிந்தித்து வந்தோம் என்று சொல்லி இந்த பிருச்சுண்டி முனிவரை பார்த்த பிற்பாடு இவருடைய முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் போன்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் கற்றார் மற்றார் பெற்றார் இவர்களெல்லாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நல்ல கதியை அடைந்தால் தானே இவருக்கு நல்ல கதி கிடைக்கும். பிதிரு ஆராதனையெல்லாம் பண்ணியிருந்தால் அந்த பிதிரு தேவதை ஆராதனை திருப்தியினாலே பிதிருக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண யாருமே தாங்கள் விடுதலை பெற்று பரமக்ஷேமத்தை அடையலாம் பரம மோட்சத்தையும் அடையலாம் என்பது சாஸ்திரங்கள் அல்லவான்னு சொல்லி நாரதர் திடீர்னு யமலோகத்துக்கு விசிட் கொடுத்தார். யமலோகத்துக்கு நாரதர் வந்த உடனே யமதர்மராஜா பயந்து போனான், நயந்தான், வியந்தான். என்ன ஆச்சரியம், நாரதருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி யமலோகம் வந்த காரணத்தை யமன் கேட்கிறான். நாரதரிடத்துல நான் யமலோகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்கணும்னு வந்தேன்ப்பா, யமலோகம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்படி உன்னுடைய லோகமானது எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஊரினுடைய அருமை பெருமை சுற்றுப்புற சூழ்நிலை பயிர் பச்சைகள் செழிப்பு நிலம் ஆகாசம் இந்த பூமி பகுதிகள் கடல் பற்றி என்னென்ன இருக்கிறதோ இந்த அழகுகளை எல்லாம் பார்க்கணும், சைட் சீயிங்காக யமலோகத்துக்கு வந்தேன். யாருமே யமலோகத்துக்கு போய் சைட் சீயிங் பார்க்க மாட்டான், நரகத்தில் இருப்பா இல்லாட்டா சொர்க்கத்துக்கு போவா இல்லாட்டா மோட்சத்தடையத்துக்கு பூமியில் திரும்பி தவம் பண்ணுவதற்கு வருவா. எல்லாம் முடிஞ்சிருந்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் ஆகியிருக்கிற ஜீவர்களாக இருந்தால் அப்படி யமலோகத்திலிருந்தே நேரம் மோட்சத்துக்கு அனுப்பிச்சுடுவா யமதர்மராஜா. சைட் சீயிங் பார்த்துட்டு திரும்பி பூமிக்கு வந்து சொல்றவாளே கிடையாது. அது மாதிரி செய்தவர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னா கட்டோபனிஷத்தில் வரக்கூடிய நச்சிகேதஸ், அவன் யமலோகத்துக்கு போனான். அதே மாதிரி நாரதர் அவருக்கு எங்கும் திரிலோகம் செஞ்சார், எந்த இடத்துலையும் ஃப்ரீ அட்மிஷன், நோ அட்மிஷன் வித்தவுட் பெர்மிஷன் போர்டே கிடையாது அவருக்கு. எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் அவருக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுப்பார்கள். அப்படி யமலோகத்தை பார்க்கணும்னு போனவர் என்ன பர்பஸோட போனார்னு சொன்னால் இந்த பிருச்சுண்டியினுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன கதியில் இருக்கான்னு அந்த நரகங்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு போனார். நவரத்னமயமாக இருக்கக்கூடியதாக ஜொலிக்கிற இந்த பட்டணத்தையும் அங்கே 28 கோடி நகரங்கள் போல காட்சியளிக்கிறது. ஆனால் அத்தனை நகரங்கள் எல்லாம் நரகங்கள், அதையெல்லாம் நாரதர் பார்த்தார். எமன் காட்டம் ரௌரவம் கும்பிபாகம் முதலான நரகங்கள் எல்லாம் உண்டு. அந்த கும்பிபாக நரகத்தில் பார்த்தா அந்த பிருச்சுண்டி முனிவருடைய உறவினர்களாக இருக்கிறவர்கள்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பூர்வ ஜென்மத்தினுடைய பாபங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக. ஆக அந்த பிருச்சுண்டி முனிவருடைய முன்னோர்கள் உறவினர்கள் அவர்களெல்லாம் கணேச சாரூபம் பெற்றவராக இருக்கக்கூடிய பிருச்சுண்டிக்கு உறவாயிருந்தும் கூட அவர்களெல்லாம் பரமசிரமத்தை அனுபவித்துக் கொண்டு நரகத்தில் கிடப்பதே நாரதர் பார்த்தார். யமலோகத்தை சென்று பார்த்து நாரத மகரிஷி யமனிடத்திலே விடைபெற்று திரும்பவும் வருகிறார். பூலோகத்துக்கு வந்து பூலோகத்திலே பிருச்சுண்டி முனிவர் இருக்கக்கூடியதாக இடத்துக்கு வந்து அவரிடத்திலே பிருச்சுண்டி நீர் இங்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விநாயக ஆராதனை பண்ணி கொண்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு பரம போக்கியத்தோடையும் யோக்கியத்தையோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கிறீர். ஆனால் உம்முடைய முன்னோர்கள் உம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் காலஞ்சென்றவர்கள் யமலோகத்தில் கும்பிபாகம் முதலாக இருக்கக்கூடிய நரகங்களிலே விழுந்து துக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கரையேற்ற வேண்டாமா, அவர்களையெல்லாம் கடைத்தேற்ற வேண்டாமா, அந்த காரியத்தை முதலிலே செய்துவிட்டு பிறகு உம்முடைய சொந்த காரியங்களை எல்லாம் பாரும் என்று பிருச்சுண்டி முனிவருக்கு நாரத மகரிஷி நினைவூட்டி அவர் விடைபெற்று சென்றார். உடனே பிருச்சுண்டி முனிவர் யோசித்து பார்த்தார், நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் பிதர்கள் இவர்களெல்லாம் இன்னும் ஆராதனை செய்து ஆண்டவனுடைய அருளாலே மகாகணபதியினுடைய லோகத்தை அடையலை, இன்னும் சாயுஜியாதி பதவிகளை அடையலைன்னு சொன்னா நாம் மாத்திரம் அடைந்து அந்த பரமக்ஷேமமாக மங்களத்தை அனுபவித்து என்ன பிரயோஜனம் என்று தோன்றிட்டவருக்கு அதற்காக எந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் உலகத்தில் எல்லாரையும் முன்னேற்றமோ எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு ஆளாக்குமோ அதை முத்கல முனிவரிடத்தில் உபதேசம் பெற்று நாம் எல்லாம் இந்த நிலைக்கெல்லாம் ஆளாகி வந்திருக்கிறோம். நமக்கு கணேச சாரூபியம் நிலைமைக்கு தும்பிக்கை நெற்றியிலே உண்டாகும்படியான அளவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி இருக்கிறார்.
அதனால இந்த சங்கட கரச்சதுர்த்தி விரதத்தை திரும்பவும் நன்றாக விசேஷமாக இன்னும் ஆழ்ந்த ஞானத்தோடு, ஆழ்ந்த அறிவோடு, ஆழ்ந்த பற்றுதலோடு விடாப்பிடியாக நாம் செய்வோம் என்று சொல்லி அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாசத்திலே இந்த கிருஷ்ணபட்சத்திலே வரக்கூடியதாக சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று, அதே மாதிரி ஆவணி மாசத்திலேயும் கிருஷ்ணபட்சத்திலே வரக்கூடியதாக சதுர்த்தி, அது அங்காரக தினத்திலே வருமான அந்த விசேஷமான அங்காரக கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி என்று அதற்கு விசேஷம். மாசி மாசம், ஆவணி மாசம் இதெல்லாம் அதற்கு எடுப்பாக சிறந்தவை. அந்த மாசி மாசத்திலே வரக்கூடியதாக அமரபட்ச சதுர்த்தி திதியிலே இந்த விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்து இந்த விரதமானது ஒரு வருஷம் பூராவும் ஒவ்வொரு சதுர்த்தியும் விடாமல் மாதந்தோறும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி ரெண்டையும் விடாமல் அனுபவித்து ஒரு வருஷ காலம் பூர்த்தியாக்கி அடுத்து மாசி மாதம் வருகிற அளவிலே அந்த சங்கடகர சதுர்த்தியை விசேஷமாக கொண்டாடி ஒரு வருஷ காலம் விடாப்பிடியாக செய்து வருகிறார் இந்த பிரஜுண்டி முனிவர். அவர் செய்ததாக இருந்த சங்கடகர சதுர்த்தி விரத பலன் ஒரு நாள் அனுபவித்ததற்கே இவ்வளவு க்ஷேமங்கள் எல்லாம் கிடைச்சதேன்னு அனுபவித்தார். ஒரு சதுர்த்தி விரதம் இருந்ததுக்காகவே உடனே அவர்களுக்கெல்லாம், அவருடைய முன்னோர்களுக்கெல்லாம் சாப விமோச்சனம், பாப விமோச்சனம், சோக விமோச்சனம் ஏற்பட்டு அவர்களுக்கெல்லாம் தெய்வ விமானங்கள் கணேசருடைய ஆலயத்திலிருந்து வந்து அந்த கணேசருடைய அருளினாலே அவர்களெல்லாம் விமானம் ஏறி சமானம் இல்லாமல் அந்த லோகத்தில் சென்று கணேச சாரூபியம், அதுக்கு முன்னே சாலோக்கியம் சாமீபியம், கடைசியிலே கணேச சாயுஜ்யம் என்ற அளவில் அடைகின்ற அளவுக்கு மிகச்சிறப்பான பதவிகளை எல்லாம் பெற்றுவிடுகிறார்கள். பிரஜுண்டி முனிவருக்கு மிகுந்த சந்தோஷம், நாரதற்கும் அதனாலே பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்டதாக இந்த சதுர்த்தியை அங்காரக தினத்திலே ஏன் கொண்டாட வேண்டும், அதில் என்ன சிறப்புன்னு சூத பௌராணிகளிடத்திலே கேட்கிறார்கள் சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம். இதையெல்லாம் பெரிய மகர்ஷிகள், பெரிய புராணிகள்லாம் சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. விநாயக புராணமும் 18 புராணங்களிலே ஒரு புராணம். அந்த மகாபுராணத்தில் நமக்கு பெரிய முனிவர்கள் முத்கலர் காஷ்யபர் போன்றவர்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார்கள். உப புராணங்களில் சேர்ந்த இந்த கதைகளையெல்லாம் தமிழ்படுத்தியும் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் போன்றவர்கள்லாம் தமிழ் பாடல்களாக ஆக்கி தந்திருக்கிறார்கள்னு சொன்ன அப்போ பிரம்மாவனிடத்தில் போய் கேட்குறாள் அந்த கதையை. அவர் சொல்கிறத அப்படியே சூத பௌராணிகர் சௌனகாதிகளுக்கெல்லாம் சொல்லுகிறார். கிருதவீரியன், கிருதவீரியன் சொல்லி ஒரு பெரிய ராஜா இருந்தான். அந்த ராஜா மத்திய தேசத்திலே ஒரு பெரிய பட்டணத்திலே சையமலை சாரலிலே ராஜா ராஜரீகம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பாபம் சாபம் கோபத்தினாலே புத்திர பேரில்லாத கொடுமை இருந்தது. அப்படி புத்திர பேரே இல்லையேன்னு சொன்ன உடனே தன்னுடைய பத்தினியோடு மனது வருந்தி காட்டுக்கு போய் ராஜா ராஜரீகத்தையெல்லாம் விட்டுவிட்டு அன்னபானாதிகளை எல்லாம் நீக்கி காற்றையும் சருகையுமே சாப்பிட்டு மிகவும் வாடி கடுந்தபத்தோடு அபர்ணா எய்னமகா சண்டிகா எய்னமகா என்றெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் வருவது போல பர்ணம் கூட இலை கூட சாப்பிடாமல் சருகு கூட சாப்பிடாமல் அப்படியே தவம் பண்ணி கொண்டுதான் அவனுடைய பத்தினியாகிற சுஷீலையும் அப்படியே கண்ணில் தண்ணீரை வழித்து கொண்டு அந்த கண்ணீர் வளம்பெருக அதனாலே இறைவனிடத்தில் பக்தி உண்டாக பகவானையே தியானம் பண்ணிக்கொண்டு விக்னேஸ்வர உபாசனம் பண்ணி கொண்டிருந்தாள். அவர்களுக்கு குழந்தை பிறந்தாலன்றி உலகத்தில் வாழ்க்கை இல்லை, இல்லாவிட்டால் ரெண்டு பேருமே பிராணனை விட்டு விடுதுன்னு தீர்மானம். அப்பொழுது பிதிருதேவத்தைகளை எல்லாம் ஆராதிக்கும்படியாகவெல்லாம் அறிவு ஊட்டப்பெற்றார்கள். அதே மாதிரி சத்தியலோகத்துக்கு போய் நான்முக பிரம்மனை வணங்கி சிருஷ்டிகர்த்தாவாகிற பிரம்மாவனிடத்தில் இந்த பிதிருதேவத்தைகள் மூலமாகவெல்லாம் கேட்டு ஏன் இந்த கிருதவீரியன் தம்பதி சுஷீலா தம்பதிகளுக்கு குழந்தை பேரே இல்லையே, பகவானே என்ன பாபம் இதுன்னு சொன்ன பொழுது அவருடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறேன் கேளு. பிதிருதேவனேன்னு சொல்லி கிருதவீரியன் முற்பிறவியிலே அதே ஊரில் சாம்பன்கிற பேரில் ராஜகுலத்தில் பிறந்திருந்தான். அவனுக்கு ஒரு கணேசன் ஒரு பிள்ளை இருந்தான். அந்த பிறவியில் பிராமணர்களையெல்லாம் அடிப்பது, உதைப்பது, வழிப்பறி கொள்ளை செய்வது, இப்படி அதன் மூலமாகவே சாப்பிட்றதுன்னு பழக்கம் பண்ணிட்டுருந்தார்கள். அவனுடைய பிள்ளையாகிற கணேசனும் இந்த கிருதவீரியனுடைய விஷயத்தில் கேட்குற அந்த கதையில் வருகின்ற சாம்பனும் அப்பா பிள்ளைகள். இந்த சாம்பன் என்ன பண்ணினா அவன் வேட்டையாட போயிருக்கிறதாக நிலைமையில் மற்றவர்களையெல்லாம் அடித்து ஒடுக்கி இப்படியெல்லாம் ஆகாரம் பண்ணினதான் ஒரு குறிப்பிட்ட தினத்தன்றைக்கு எந்த ஆகாரமுமே கிடைக்கல, பட்டினியாகி பசியாகி கிடக்கிறான். அவருடைய பிள்ளை கணேசன் அதற்கு முதல் நாளைக்கே பட்டினி கிடந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்து சேர்கிறான். தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டை திறக்கக்கூட முடியல, ரொம்ப சிரமப்பட்டு திறந்து உள்ளே போய் படுத்துக்கிறான். அவன் படுத்துக்கொண்டு கதவை தாளிட்டு கொண்டு அவன் படுத்தவன் படுத்தவன் தான் அன்னைக்கு பூரா ஆகாரமும் இல்லை, எந்த உணவும் இல்லை, பானம் இல்லை, அன்னம் இல்லை, அப்படி பட்டினியோடு அன்னைக்கு இருந்து கிடந்து அன்றைக்கு இரவு அவனுடைய பிராணன் போய்விடுகிறது பசி பட்டினியினாலே, சரீரத்தில் உயிர் தங்கல்ல. அவனுடைய பிதாவாக இருக்கக்கூடிய சாம்பனும் அவனை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான். அவனும்
அந்த மறுநாள் கார்த்தால கிளம்பி வந்து பார்க்கிற பொழுது வீடு தாளிட்டு இருந்தது. வெளிப்பக்கத்திலேருந்து திறக்க முடியல. சிவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ளே இறங்கி அந்த கதவை திறந்து அந்த ரூம் பக்கத்தில் பார்க்கிறான். தன்னுடைய பிள்ளையாகிற கணேசனை கணேசா கணேசா கணேசான்னு 3 முறை கூப்பிட்டான்.

கணேச சரணம் என்று பஜனை பண்ணினால், பக்தி பண்ணினால், பஜித்தால், அவனுடைய நாமத்தை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கணேசான்னு தன்னுடைய பிள்ளையை நினைத்து மூன்று முறை கூவினனாகிற ராஜகுலத்தைச் சேர்ந்த அந்த சாம்பனுக்கும் கிடைக்கிறது. அவனும் உள்ளே சென்று தன்னுடைய பிள்ளை இறந்து கிடக்கிறானே என்று சொல்லி அவனுடைய திருமேனி மீது விழுந்து அழுது ஓ என்று கதறினான். கணேசா என்று சொன் மூன்று முறை கூவினதாகிற ஒரு புண்ணிய காரியமானது அவன் வழிப்பறிக்கொள்ள செய்தது, பல பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டது போன்ற பாபங்களை எல்லாம் விலக்கி அவனுக்கும் அந்த சரீரமானது உயரானது நழுவும்படியான நிலைமை ஏற்படுகிறது. அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி தினம். அவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய கணேசன் உயிரை விட்ட தினமோ சங்கடகர சதுர்த்தி தினத்துக்கு முன்தினம். சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் முதல் நாள் பட்டினி கிடந்து இரவெல்லாம் கண்விழித்து மறுநாள் விநாயகரை ஆராதித்து விசேஷ பட்டினிகள் மூலமாக தன்னை உடம்பை ஒருக்கி கொண்டு அதே மாதிரி பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி கணேசரையே தியானித்து கணேச ஜபத்தோடைய அன்னைக்கு வருது. அன்றைய இரவும் கண்விழித்து மறுநாளைக்குத்தான் பாரணை பண்ண வேண்டும் என்றதாகிற முறமே சங்கடகர சதுர்த்தி விரதம், ஆவணி சதுர்த்தி விரதம். அதுவும் விசேஷமாக இப்படி இந்த சதுர்த்தி விரதங்கள் அனுஷ்டிப்பதிலே கிருஷ்ண அங்காரக சதுர்த்தின்னு சொல்லி கிருஷ்ணபட்சத்திலே அங்காரக தினமாக இருக்கிற செவ்வாய்க்கிழமைக்கு இந்த சதுர்த்தி வருமானால் அந்த மாசி மாதத்தில் வருகிற அந்த சதுர்த்தியிலேருந்து தொடங்கி ஒரு வருஷ காலம் எல்லா சதுர்த்திகளையும் கொண்டாடி விநாயக உபாசனையினாலே க்ஷேமத்தை பெறணும்னு இந்த விரதத்தினுடைய கல்பம் அதனுடைய வழிகள் எல்லாம் சொல்லுகின்றது. அந்த முறையிலே எந்த விதமான புண்ணியமும் பண்ணுகிறாத இந்த

ராஜவம்சத்தில் பிறந்த சாம்பனும் கணேசனும் முதல் நாள் ஒருவனும் மறுநாள் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்றே இரண்டாம் அவநாயகருடைய அந்த ராஜாவுமாக உடம்பிலிருந்து உயிர் நழுவ பிராணனை விடுகிறார்கள். ஆகா, எந்த புண்ணியமும் பண்ணாவிட்டாலும் கூட, எந்த தவமும் பண்ணாவிட்டாலும் கூட, சங்கடகர சதுர்த்தி தினத்தன்றைக்கு படு பட்டினி கிடந்து எந்த ஆகாரமும் சாப்பிடாமல் இளைச்சர்கள் கூட உண்ணாமல் தவத்தில் இருப்போரை போல சிவத்தை தியானித்து சிவமாகிற கணபதியை தியானித்து இவன் உயிர்விட்டான் என்று சொல்லி அவனையும் கணேச லோகத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு விமானங்கள் எல்லாம் வந்தன. சர்வேஸ்வரனுடைய அனுகிரகத்தாலே அவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய கணேசனும் முதல் நாள் பட்டினி இருந்தான். ஆனால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தானே அவனுக்கு தகன முதலான கிரியைகள் எல்லாம் நடந்திருக்கு. அந்த முறையிலே அவனும் புண்ணியம் பண்ணினான். இப்படி சங்கடகர சதுர்த்தி தினத்துக்கு முதல் நாள் திருதியை என்றைக்கும் சதுர்த்தி என்றைக்கும் பட்டினி பசி இல்லாமல் இருந்து ஈஸ்வர உபாசனம் பண்ணி கணேச பக்தியை பண்ணி ராத்திரியும் கண் விழித்து இப்படி சிவராத்திரி போல வைகுண்ட ஏகாதசி போல ஒரு விசேஷ விரத தினமாக இதை அனுஷ்டித்தார்கள். இரண்டு பேரும் தங்களை அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அதனாலே அவனுக்கும் விமானம் வந்து கணேச லோகத்தை அடைந்தான் என்று இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தெரிந்தோ தெரியாமலோ அனுஷ்டித்தால் கூட அவர்களுக்கும் வைகுண்டம் கைலாசம் என்று சிவபக்தர்கள் விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் முறையாக கிடைப்பது போல கணேச லோகமானது கிடைத்து அவர்கள் பரமக்ஷேமத்தை அடைந்தார்கள் என்று இந்த சங்கடகர சதுர்த்தியினுடைய விரத மகிமையானது சொல்லப்படுவதிலே இந்த அங்காரகனுடைய தினத்தில் அனுஷ்டிப்பதில் என்ன விசேஷம் என்று சூத்த பௌராணிக இடத்துல சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம் மேலும் கேள்வி கேட்கிறார்கள். சுவாமி, சாதாரண சதுர்த்தி அது திதி, அது ஆவணி மாதத்தில் வருகிறது, அந்த சதுர்த்தியும் கொண்டாடணும், பிள்ளையார் சதுர்த்தியா மாசி மாத சதுர்த்தியும் கொண்டாடணும்னு எல்லாம் சொன்னீர்கள், இந்த அங்காரக தினத்தில் இந்த சதுர்த்திக்கு என்ன விசேஷம், அதில் என்ன சிறப்புன்னு கேட்டார். அப்பொழுது சொன்னார், இந்திரன் பிரம்மா முதலானவர்கள்லாம் சபையில் இருந்து அழகாக அந்த கதைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். பரத்வாஜர் பரத்வாஜர் என்று சொல்லக்கூடிய மகரிஷிக்கு ஆண்டவனுடைய அருளினாலே, தெய்வ கட்டாட்சத்தினாலே, லோகம் உய்ய வேண்டும் என்ற கருணையினாலே அவருடைய வீரிய சம்பந்தமாக பூமியிலே ஒரு ஆண் குழந்தை தோன்றிட்டு அந்த ஆண் குழந்தைக்கு அங்காரகன் பெயர் வச்சார். செக்கச்சவேல் என்று இருந்தான்.

செக்கச்செவேலந்து செவ்வானத்தை போல தோன்றினான் அங்காரகன். அங்காரகனுக்கு அதிதேவத சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமியும் செக்கச்செவேல் திருமேனி படைத்தவர், சிவபெருமானும் சென்னிரம் படைத்தவர். அங்காரகனும் செக்கச்செவேல் இருப்பான். குஜன் என்றவனுக்கு பேரு. பூமி தேவியின் மீது அவன் அவதாரமானான் ஆண் குழந்தை ஆகினாலே குஜன், பூமகன், புத்திரன், தரணி புத்திரன், அப்படியெல்லாம் அவனுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த பூமி மேல விழுந்து அந்த ஆண் குழந்தையை பூமி தேவி எடுத்து வளர்க்கிறாள் அங்காரகன் என்று பெயரிட்டு. அவன் குழந்தையை வளர்ந்து சரியாக ஆனவுடனே அவனுடைய பிதா யாருன்னு கேட்கிறான் அந்த அங்காரகன். அம்மா அவனிடத்துல, அப்பா அவனுடைய அப்பாவை காட்டுகிறேன் வா அழைச்சுன்னு போனாள். பரத்வாஜ மகர்ஷியின் ஆசிரமத்திலே பரத்வாஜனிடத்துல கொண்டு போய் உங்களுடைய குழந்தை, இவனை நான் வளர்க்கக்கூடிய பாக்கியம் உங்கள் அருளாலே கிடைத்தது, அதனாலே பூமகன் குஜன் என்றெல்லாம் அவனுக்கு பேர் ஏற்பட்டிருக்கு. அங்காரகனாக இருந்த குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இன்னும் மேலும் மேலும் நடக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும்னு பரத்வாஜ இடத்துல ஒப்படைத்தார். பாரத்வாஜ கோத்திரம் அங்காரகன். அந்த பாரத்வாஜ கோதோர் போசனையாகிற அங்காரகனை அப்பாவினிடத்தில் அம்மா ஒப்படைத்த உடனே இந்த பூமி தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் அப்பாவினாலே உபநயனமெல்லாம் செய்விக்கப்படுகிறான். வேத உபதேசங்கள், விசேஷமான மந்திரோபதேசங்கள் இதெல்லாம் செய்து கணபதியினுடைய மகாமந்திரமாகிற ஏகாட்சியை எல்லாம் பரத்வாஜர் அங்காரகனை உபதேசித்து அடுத்த கானகத்திலே சென்று அப்பா நீ தவம் பண்ணு, மேலும் மேலும் தவம் பண்ணினியான அந்த பிள்ளையாருடைய அருளினாலே நீ பேரருள் வருவாய், மேலும் மேலும் உயர்வாய் என்று அனுகிரகிக்க இளம் வயதிலேயே அங்காரகன் தனியாக சென்று கானகத்திலே பரணசாலை அமைத்துக் கொண்டு கடுந்தவம் ஆற்றினான். மகாகணபதியை உபாசித்தான். மூஷிக வாகன மோதக ஹஸ்தா

వక్రతుండ మహాకాయ సూర్యకోటి సమప్రభ అవిఘ్నం కురుమే దేవా సర్వకార్యేషు సర్వదా. తింగళని జడైపెరుమాన్ పూజయాత్రి తిరిమదిలం కడందిడ முன்னின்றான் தங்கு கடல் புவி வரை பின்னடியோன் ஆதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கு அவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளையற்கு மங்கள சின்மய மதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மட படை உடுத்து வளரும் நன்றே. வாரி மடமடை உடுத்து வளரும் நன்றே என்றெல்லாம் பெருமானை மகாகணபதியை துதித்து விநாயகருடைய பேரருள் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த விநாயகருடைய பேரருளில் என்ன வேண்டும் அப்பா என்றெல்லாம் அவன் கேட்ட பொழுது பரத்வாஜர் இடத்துல வளர்கின்ற நான் அமிர்தம் சாப்பிடக்கூடிய தேவர்களோட தேவர்களாக கலந்து நானும் அமிர்தத்தை உண்டு எந்த நாளும் அழியாது இருக்கக்கூடிய வரத்தை அமுதனாக பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆகாசத்தில் உலவக்கூடிய நவகிரகங்களுக்குள்ளே ஒருவனாக நானும் விண்ணுலகத்திலே சஞ்சரிக்கக்கூடியதாகிற பயனை பலனை பெற வேண்டும் என்று அங்காரகன் பிரார்த்தித்துக் கொண்டான். அப்படியே ஆகுக என்று விநாயகருடைய அருள் கிடைத்தது. அந்த ஏகாட்சர மகாமந்திரத்தை ஜெபித்து அவனும் சங்கடகர சதுர்த்தி விநாயகருடைய விரதத்தை எல்லாம் விசேஷமாக அனுஷ்டித்து மகான்கள் ஆசீர்வாதத்துடனே பரத்வாஜருடைய ஆசீர்வாதத்துடனே விண்ணுலகம் கொடுவாய் சேர்க்க பெற்று தேவலோகத்திலே தேவர்களோடு இருந்து அமிர்தத்தை சாப்பிட்டு அழியாத பெருந்தன்மையை அடைந்தான். அழியாத பெருந்தன்மை அமுதர்கள் மிருத்யுனா அழிவு, அமிருத்யுனா அழிவில்லாதது, அமிர்தத்தினாலே அது கிடைக்கும். அதை பெற்றது மட்டுமல்லாமல் சூரியன் சந்திரன் அங்காரகன் என்று மூன்றாவது நிலையிலே சொல்லப்படுகின்ற ஒரு விண்ணுலகத்தினுடைய நவகிரகங்களிலே ஒரு கிரகமாக நவகோள்களிலே ஒன்றாக

சேயவன் செய்யவன் என்றே அவனுக்கு பேர். அதனால சேயவனாக இருக்கக்கூடிய அங்காரகனாக மாறி விண்ணுலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டு இன்றைக்கும் செவ்வாயாயிருந்து பூமி சம்பந்தமான அருளையெல்லாம் ஜனங்களுக்கு அருளிக் கொண்டிருக்கிறான். அந்த செவ்வாயானவன் அந்த நிலைமையை பெறுவதற்கு அங்காரக தினத்திலே சதுர்த்தி வருமான அந்த சதுர்த்தி மிக விசேஷம். அங்காரகனாக இருக்கக்கூடிய அவனுக்கே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமானது பரம சௌக்கியங்களை கொடுத்தது. இன்னைக்கும் நவகிரகங்களுக்குள்ளே ஒருவனாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறான். தேவர்களுள்ளே ஒருவனாக ஆகி இருக்கின்றான். பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்த அந்த அங்காரகனுக்கு அத்தனை சிறப்பு. பூமி பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் இவ்வளவு பெருமை பெற்றான் என்று சொன்னால், சங்கடகர சதுர்த்தியினாலே அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனாலே சங்கடங்கள் எல்லாம் ஹரணமாகி எங்கேயோ பூமியில பிறந்தாலும் கூட சாமியாக ஆகக்கூடிய அளவுக்கு மேல் நோக்கம் கொண்டு பெரிய இடத்தை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு சௌக்கியங்கள் கிடைத்தன. அத்தனைக்கும் அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய பெருமைதான் என்றெல்லாம் சிறப்பாக சொன்னார்கள். அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். பிதிருதேவதைகளுடைய அருளையும் பெற்று அவர்களுடைய அனுகிரகத்தினாலே முன்னோர்கள் எல்லாம் நல்ல கதியை அடைய முடியாத க்ஷேமத்தை அடைவது போல இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி மாசி மாதத்திலே வருகின்றதாக விசேஷமான இந்த சதுர்த்தி, இவையெல்லாம் ஒவ்வொரு ருதுவுக்கும் குறிப்பிட்ட ருதுக்களிலே வருகின்றவை. அது மட்டுமல்லாமல் உத்தராயண புண்ணியகாலம், தட்சிணாயண புண்ணியகாலம், ஆடி மாதம் ஆனவுடனே ஆவணி வருகிறது, தை மாதம் ஆனவுடனே மாசி மாதம் வருகிறது. இந்த மாசி மாதத்திலையும் ஆவணி மாதத்திலையும் மிகச்சிறந்த பூஜைகள் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதாக நிலைமையிலே இந்த சங்கட ஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனுடைய பயனை அனுபவிக்கிறதுக்கு கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிற பொழுது, ஒரு சமயத்திலே நாரதரானவர் ஒரு பெரிய பழத்தை கொண்டு வந்து மகா தேவனாகர பரமேஸ்வரனிடத்திலே கொடுத்தாராம். அந்த பரமேஸ்வரனிடத்தில் அந்த கொடுத்த பழத்தை பக்கத்தில் பிரம்மதேவன் இருந்தார். பிள்ளையாரும் சுப்பிரமணிய சுவாமியுமா அந்த கைலாச மலையிலே பரமேஸ்வரன் பக்கத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் கேட்கிறார், பிரம்மாவை பார்த்தப்பா, இந்த மாதிரி ஒரு பழத்தை கொண்டு வந்து உன் பிள்ளை நாரதன் என்கிட்ட கொடுத்து பெரியவாளை பார்க்க வந்தா கையில் கைத்தலம் நிறைக்கணும்னு பழத்தோடு போகிறது, ஒரு அவளுக்கு காணிக்கைகளோட சின்ன நமஸ்காரம் பண்ணுறதுன்னு வழக்கம்தான், ஒரே ஒரு பழத்தை கொண்டு வந்தானே உன்னுடைய பிள்ளை, இதை யாருக்கு கொடுக்கறது, நான் விநாயகருக்கு கொடுக்கறதா முருகனுக்கு கொடுக்கறதா, ரெண்டு குழந்தைகள் பக்கத்தில் இருக்கா அப்படின்னாராம் பரமேஸ்வரன். பிரம்மா சொல்லிட்டார் உடனே சட்டன, சுப்பிரமணிய சுவாமி குழந்தை முருகன் சின்னவன் தான், பழத்தில் ரொம்ப பிரியன், குழந்தை முருகனுக்கு தான் பழம் கொடுக்கணும், அவருக்கே கொடுத்துருங்கோன்னுட்டான். பிரம்மா சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஆதி பிராமணன் வேத பிராமணன் முதல் அந்தணன் அவன் சொல்கிற வார்த்தைக்கு அப்பீல் உண்டோ பரமேஸ்வரன் உடனே இந்த முருகன் கையில், குழந்தை முருகன் கையில் பழத்தை கொடுத்துட்டாரான். இது விநாயக புராணத்தில் வரக்கூடிய பழங்கதை, பழங்கதை பழத்தை பற்றினதாகிற கதை. அப்படி கொடுத்துட்ட உடனே பிள்ளையார் ஒரு முறை முறைச்சு பார்த்தாரா இந்த பிரம்மாவை, ஓ பிரம்மதேவரே, நீர் என்ன நினச்சிட்டீர், என்ன என் தம்பியாக இருக்கிற முருகனுக்கு முதலிடம் கொடுத்து அவனுக்கு பழத்தை கொடுக்க சொல்லிவிட்டீரே,

தந்தை வளர்த்தால் அருள் கனியோனே என்று அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுவார். அப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு இங்கே விநாயகருடைய திருப்புகளை சொன்னதுக்கு கருத்துக்கு மாறா பழம் கொடுத்ததாக விநாயக புராணமானது இந்த சர்க்கங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. கொடுத்த உடனே பகவான் பரமேஸ்வரன் கொடுத்து விட்டாலும் சிவபெருமான்கிட்ட கோபம் இல்லை, பிரம்மா பார்த்து முருகனுக்கு கொடுன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாருன்னு பிரம்மா பேர்ல கோபம் வந்து கொடுத்து விநாயக பெருமானுக்கு பிரம்மாவை சுப்பிரமணிய சுவாமியும் கோபிச்சுருக்கார். தலையில குட்டினாருன்னு கதையெல்லாம் தாரகத்துக்கும் ஏரகத்துக்கும் மத்தம் மந்திரம் சொல்லுன்னு கேட்டு அவர் விழிச்ச போது ஆனா விநாயகருடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானார். பயந்து நடுங்கி பிரம்மா என்னை ஒண்ணும் பண்ணிடாதீர் மகாகணபதே, நான் செய்தது குற்றமாக இருந்தால் என்னை மன்னிக்கட்டும் க்ஷமிக்கணும்னு கிட்ட விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தார். அப்படி பிரம்மதேவன் பெரிய சிருஷ்டிகர்த்தா, நேற்றுக்கு பிறந்த குழந்தை இந்த விநாயகர், இந்த விநாயகராக இருக்கிற சின்ன பிள்ளையாட்டே இப்படி தப்பு தண்டாவை பண்ணிட்டு மாட்டிட்டு எம்பாரசிங் பொசிஷனில் ரெண்டு கட்டானா திண்டாடு என்ன வீழ்ச்சிருக்காருன்னு பார்த்து இந்த பெரிய தேவசபையில் சந்திரனுக்கு பரிகாசமாக தோணித்து சிரிச்சுட்டான். சபையில் எப்பொழுதுமே ஒரு பெரியவர்கள் சிறியவர்கள் இருக்கிறதாக இடத்துல ஓப்பனாக இப்படி சிரிப்பை எல்லாம் காட்டி தன்னுடைய விருப்பு வெறுப்பை காட்டுறதுங்கிறது அபத்தமான காரியம். அவசரப்பட்டு சந்திரன் சிரித்த உடனே மகாகணபதிக்கு வந்துடுது கோபம். அவன் பேரில் சந்திரா இவ்வளோ பெரிய சபையில் பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, அவரை நான் கோபித்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு, ஆனால் நீ சிரித்து அவரை அவமானப்படுத்தலாமா? எப்போ இந்த பிரம்மதேவனையும் என்னையும் இந்த சபையிலே சிரித்து நீ அவமானப்படுத்த முயன்றாயோ உன்னுடைய அழகெல்லாம் குறைஞ்சு போய் உன்னுடைய பூர்ண சந்திரிகையினுடைய ஒளி நிலவெல்லாம் அழிஞ்சு போய் நீ கருப்பாக இருட்டாக ஆகக்கட வாயிலு சபிச்சு விடுறார் சந்திரனை. சந்திரன் அப்படி சாபத்தை பெற்ற உடனே, சுவாமி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒளி இல்லையானா நான் எப்படி போய் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தவிக்கிறான். அப்படியானால் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முறையாக கற்றுக்கொண்டு தபசிருந்து நீயும் அந்த சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணு. அதோடு மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி விரத தினத்தன்றைக்கு நீ இப்பொழுது சாயங்காலத்தில் உதயமாறியோ அந்த சந்திரோதயத்தில் உன்னை தரிசனம் பண்ணிவிட்டு தான் அந்த விரதத்தை ஏற்றுகிறவர்கள். மாலை காலத்தில் அருகம்புல்லுனாலையெல்லாம் என்னை அர்ச்சித்து அந்த பூஜையும் அந்த ஜபத்தையும் தபத்தையும் பண்ண வேண்டும். உன்னை தரிசனம் பண்ணாமல் என்னை மாத்திரம் அது பூஜித்தா அது உனக்கு பலன் தராது. கடைசியில் இந்த பூஜை முடிஞ்ச உடனே உனக்கும் அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணி உன்னையும் மகிழ்வித்து உன்னையும் பூஜிப்பார்கள் உலகத்து மக்கள் எல்லாம், அதனால உனக்கும் க்ஷேமம் ஏற்படும், லோகத்துக்கும் க்ஷேமம் ஏற்படும். இந்த சங்கடகர சதுர்த்தின்றதாக விநாயக விரதம் இருக்கிறதே அதற்கு சந்திரனை பார்த்து விட்டு தான் சாயங்காலம் ஆரம்பிக்கணுங்கிறதாக முறையும் அமையும். அதனால உனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை, ஊருக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை, வீட்டுக்கும் பெருமை, பாருக்கும் பெருமை, எல்லாருக்கும் பெருமை என்று சொல்லி மகாகணபதி சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தார். அதன் பிரகாரம் சந்திரனும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து மகா பலனை எல்லாம் பெற்றான் என்று அவனுக்கு திரும்பவும் ஒளியெல்லாம் கிடைத்தது. ஒளி கிடைத்து இன்றைக்கும் ஆகாசத்திலே சென்று நீ ஒளிவிட்டு கொண்டுருன்னு அனுகிரமணியின் விக்னேஸ்வரருடைய அருளினாலே இன்றைக்கும் பரமக்ஷேம மங்களத்தோடு இருக்கிறான். மங்களனாக இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு அனுகிரமணினதுனாலதான் மங்கள தினமாக செவ்வாய்க்கிழமைக்கு மங்களன் மங்களன் என்று பெயர் ஏற்பட்டது. அதே போல சந்திரனுடைய தினம் திங்கள், திங்கட்கிழமையாகிற அதற்குரியவனாகிற சோமன், அந்த சந்திரனானவன் உதயமான பொழுது உதயத்தை பார்த்து விட்டு சந்திரோதயமான உடனே அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி நைவேத்தியம் கொழுக்கட்டை விசேஷமான நைவேத்தியங்கள்

மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தோரு மகர ஜலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக வளைமுறி இக்கோடு அட்டுகம் இப்படி எல்லாம் அருணிகர்நாதருடைய திருப்புகளிலே அருணிகர்நாதர் வாக்காலே விநாயகருடைய ஆகாரங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அவற்றையெல்லாம் நைவேத்தியம் பண்ணி விசேஷமாக வழிபட்டான் சந்திரன். அந்த சந்திரன் வழிபட்டு சங்கடகர சதுர்த்தி விநாயகராக அவரை உபாசித்த பெருமையோடு அவனுக்கும் வழிபாடு நடக்கும்படியாக அவனுடைய உதயமான பிற்பாடு அவனை கண்டு தரிசித்து சந்திர தரிசனமான உடனேதான் தொடர்ந்து மகாகணபதி பூஜை, அது சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி என்று பெருமையாக இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாகவும் அமைகின்ற காரணத்தினாலே மார்கழி மாதமாக இது இருந்தாலும் கூட ஜனவரி மாதம் 24ஆம் தேதியாக அமைகின்றதாக இருந்த தை மாதத்திலே வருகின்றதாக இருந்த சதுர்த்தியும் கூட விசேஷம் சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைகின்ற பெருமையை கொண்டு நாம் இந்த மகிழ்ச்சியான

செய்திகளையெல்லாம் நிகழ்ச்சியாக புகழ்ச்சியாக மகிழ்ச்சியுடன் நினைத்துக் கொண்டோம். அப்படி கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, இப்படிப்பட்ட பலவிதமான விரத கதைகள் எல்லாம் நமக்கு புராணங்களிலிருந்து கிடைக்கின்றன. இன்றைக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி கிடைக்கும் என்று சொல்லி கிருத்தவீரியனுடைய கதையெல்லாம் கேட்டோம். அவருடைய மனைவி சுஷீலையும் அந்த விரதத்தையெல்லாம் அனுஷ்டித்து சத்புத்திர பிராப்தியெல்லாம் அடைந்து புத்துங்கிற நரகத்திலிருந்து கடைத்தேற பெற்று பிதர்லோகத்தில் தேவர்கள் ஆசீர்வாதம் பண்ண அந்த தெய்வ ஆசீர்வாதத்தினாலையும் கணபதியினுடைய ஆசீர்வாதத்தினாலையும் சங்கடகர சதுர்த்தி விநாயக பூஜை இந்த விரத அனுஷ்டானத்தினாலையும் பிள்ளைப்பேறு பெற்று நல்ல புத்திரர்களை எல்லாம் பெற்றார்கள். அந்த பிள்ளையைத்தான் பார்த்து இந்த கதைகளை எல்லாம் மகான்கள் சொன்னார்கள் என்று விநாயக புராணத்தினுடைய செய்திகள். இப்போ ஏற்பட்ட மகாகணபதியினுடைய வடிவமோ தேவ சரீரம், மிருகத்தை போல யானையை போல தலை, அவருடைய பாதங்கள் ரெண்டும் பூதங்களை போன்ற குட்டை கால்கள். அப்படி தேவகணம், பூதகணம், மிருககணம் எல்லாத்துக்கும் தலைவனாக இருப்பதனால தான் அவருக்கு கணாதிபதி, கணானாம்பதி, கணேஸ்வரன், கணா அத்தியட்சன், கணநாதன், கணராஜன் இப்படியெல்லாம் பலவிதமான திருநாமங்கள். அந்த மகாகணபதியை சங்கடகர சதுர்த்தி மாத்திரமல்லாமல் எல்லா சதுர்த்திகளிலுமே விசேஷமாக உபாசிக்க வேண்டும். அவருடைய திதி சதுர்த்தி திதி என்று பிறந்த தினம் கொண்டாடப்படுவதோடு அவருடைய நட்சத்திரம் உத்திராஷாட நட்சத்திரம் என்றும் அவருக்கு உரியதாகிற சிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றும் இப்படி பலபட புராணங்களெல்லாம் நமக்கு சிறப்பான செய்திகளை தெரிவிக்கின்றன. இந்த சங்கடகர சதுர்த்தி தினமாகிற இந்த நாளிலே தை மாதம் பிறந்து மக்கர சங்கராந்தி புண்ணியகாலம் எல்லாம் ஆகி விசேஷமாக இருக்கிற இந்த உத்தராயண புண்ணியகாலத்திலே அந்த மகாகணபதியை நாம் உபாசித்து விக்னேஸ்வருடைய பேரருளாலே பரமக்ஷேமங்களை எல்லாரும் அடைய வேண்டும். இந்த விரதங்களை எல்லாம் பலரும் இந்த நாளிலேயும் அனுஷ்டித்து வருகிறார்கள். அதனுடைய பலாபலன்கள் தெரிந்து கொள்ளாமல், அதனுடைய பெருமைகள் தெரிந்து கொள்ளாமல் சும்மா அனுபவிப்பதை விட புராணத்தில் சொல்லியிருக்கிற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த நம்பிக்கையோடு தும்பிக்கை அண்ணல் இடத்திலே நம்பிக்கை வைத்து அவருடைய திருவடியிலேயே நம்பி கை வைத்து, ஆனால் அவருடைய உண்டியலிலே நம்பி கை வச்சுடாதபடிக்கு பரம பக்தியோடு ஸ்ரத்தையோடு புத்தியோடு சித்தி புத்திகளை எல்லாம் அருள்பாலிக்கும்படியாக அருள் பெறும்படியான அளவில் நாம் பேர் பெறும்படியான அளவுக்கு பாடுபட்டு ஈடுபட்டு பக்தி செய்தால் அந்த அண்ணல் இன்றைக்கும் இருக்கிறார், என்றும் இருக்கிறார், அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார். அந்த மகாகணபதியினுடைய பேரருளாலே பரம க்ஷேமங்களை எல்லாரும் அடையலாம், மோட்ச பரியந்தம் கொண்டு போய் விடுவார். விருச்சுண்டி முனிவரும் பிறகு சாயுஜ்ய பதவியெல்லாம் அடைந்து விநாயகருடைய சாரூபியத்திலிருந்து சாயுஜ்யம்னு சொல்லதாகிற மோட்சத்தையே அடைந்தார்.

என்று திருப்புகள் சொல்லுமா போலே சாலோகத்திலே சாமீபத்திலே சாரூபியத்திலெல்லாம் தொண்டர்கள் இருக்க முடியும். சாயுஜியத்திலே இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டு இரண்டும் ஒன்றாகி அத்வைத்த மோட்சத்தை அடைந்து விடுவதனாலே அங்கே தொண்டர்கள் கிடையாமையினாலே அருணகிரநாதர் ஊனையர் எலும்பு என்ற திருப்பூழிலே கூட மூன்று முக்தி நிலையில மாத்திரம் தொண்டர்களை சொன்னார். ஆகையினாலே நாம் எல்லாம் தொண்டர்களாக இருந்து கர்ம பக்தி சரியை கிரியை யோகம் ஞானம் சித்தசுத்தி யோகம் அந்த யோகத்தினாலே பரஜானம் அடைந்து ஜீவனானது சிவனாகவே மகா கணபதியாகவே மாறக்கூடிய அளவுக்கு அத்வைத்த மோட்சத்தை பெறுவதற்கு இந்த விரதங்களிலெல்லாம் பரம நம்பிக்கை கொண்டு அதில் சொல்லியிருக்கிற முறைகள் படி விடாமல் அழகாக நீராடி உடம்பெல்லாம் வெண்ணீராடி ருத்ராட்சம் அணிந்து அந்த நாட்களிலே சிரத்தையாக பட்டினி பசியெல்லாம் கிடந்து தேகத்தை மறந்து ஆண்டவனையே நினைந்து இரவும் பகலும் கண்விழித்து அவனுக்காகவே இந்த ஜீவன் என்று வாழ்ந்து அவனுடைய பேரர்களை பெற வேண்டும் என்று சொல்லி

0: ಪೂರ್ಣಮಯ ಓಂ ಪೂರ್ಣಮದಃ ಪೂರ್ಣಮಿದಂ ಪೂರ್ಣಾತ್ ಪೂರ್ಣಮುದಚ್ಯತೆ ಪೂರ್ಣಸ್ಯ ಪೂರ್ಣಮಾದಾಯ ಪೂರ್ಣಮೇವಾವಶಿಷ್ಯತೆ. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಸಂಕಟಹರ ಚತುರ್ಥಿ ವೃತ ಪ್ರಿಯ ಮಹಾಗಣಪತಿ ಮೂರ್ತಿಗೆ ಜಯ.
1: சங்கடஹர சதுர்த்தி மகிமை இசை பெருரை நிகழ்த்தியவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள், டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மௌன ராகம்.

ஒளித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.6 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 26.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.2 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு 26.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 82%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34-35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25-26 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் சூரிய சக்தியின் முக்கியத்துவம், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு தூர்தர்ஷன் தினம் டாக்டர் மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தினம் சிற்றுரைகள், 7:45 நகர்வலம் தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கு காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள், 8:30 முனைவர் மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் மு ஜீவானந்தம் அவர்கள், 8:45 திரைகாணம், காலை 9 மணிக்கு அரங்கிசை கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 எஃப் எம் கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் செந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், வையச்சேரி வி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின்திட்டம் குறித்த தகவல்கள், பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, 2:15 திரைகாணம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, கரா விளம்ப ஸ்தோத்திரம் வழங்குபவர் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ துர்காதேவி அவர்கள் நிறைவு பகுதி, 2:55 வானிலை மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முடிச்சுத்தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். 8:05, 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம், மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம், 2வது பகுதி, 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.